0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கொலோசேயரின் புஸ்தகம் 2 கொலோசேயர் 2:14-16 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம்.
2: நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக.
1: இந்த 3 3 வித்தியாசமான காரியங்களை நம்மால் வாசிக்க முடிகிறது. முதலாவது, சிலுவையிலே ஆணி அடித்து. அடுத்த வசனத்திலே, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். 3 வசனத்திலே, ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் சிலுவை. மாம்ச கண்களிலே பார்க்கும் பொழுது இது ரொம்ப வினோதமான ஒரு அடையாளமாய் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, சிலுவை ஒரு வெற்றியின் சின்னமாகவும் தெரியவில்லை, ஒரு பலத்தின் சின்னமாகவும் தெரியவில்லை, மாறாக ஒரு சாபத்தின் சின்னமாய், பலவீனத்தின் சின்னமாய், வெறுக்கப்படுகிற ஒரு சின்னமாய், தோல்வியின் சின்னமாய், மரணத்தின் சின்னமாய் காணப்படுகிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், ஒருவேளை ஆண்டவர் நினைத்திருந்தால் கிரீடத்தை கிறிஸ்தவருடைய சிம்பலாய் அல்லது சின்னமாய் கொடுத்திருக்கலாம், சிங்காசனத்தை கொடுத்திருக்கலாம். ஏன்னா அவர் ராஜாதி ராஜா அப்படிங்கறதுனால கொடுத்திருக்கலாம், நல்ல மேய்ப்பன் என்கிறதுனால மேய்ப்பனை ஒரு அடையாளமாக கொடுத்திருக்கலாம், அல்லது ஆவியானவருக்கு அடையாளமாக ஒரு புறாவை கொடுத்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் ஒரு காலியான மர சிலுவையாக காணப்படுகிறது. கிறிஸ்தவத்தின் அடையாளம் என்ன? காலியான மர சிலுவை. திரும்ப சத்தமா சொல்லுங்க, என்ன அடையாளமா இருக்குது? காலியான ஒரு மர சிலுவை. ஏன் தேவன் சிலுவையை நமக்கு முக்கியப்படுத்துகிறார்? ஏன் அப்படின்னு சொன்னா, சிலுவையில என்ன நடந்ததோ அதுதான் மனுக்குலத்திற்கு ஒரு திருப்பு முனையாக காணப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் சிலுவை பத்தி கேட்டு சிலுவைனா சாதாரணமா நம்ம நினைக்கிறோம், சிலுவை சும்மா ஒரு அடையாளம் நினைக்கிறோம். ஆனால் இந்த சிலுவை தான் மனுக்குலம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, பூமியிலே வாழ்கிற, உலகத்தில் வாழ்கிற அத்தனை மனுஷருக்கும் ஒரு திருப்பு முனையாக, ஒரு மாற்றத்தின் துவக்கமாக சிலுவை காணப்படுகிறது. இயேசுவினுடைய மரணம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது, சிலுவையிலே இயேசு மரித்த பொழுது என்ன நடக்கிறது, என்ன நடந்தது அப்படிங்கிறத அவர் எழுதுகிறார். அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் ரோமர்களுடைய ஆட்சியில இருந்தார்கள். ரோம ஆட்சியில இருந்த மக்கள் அவர்கள் அடிக்கடி பார்க்கிற 2 நிகழ்வுகளை அவர்களுக்கு அவர் பவுல் எழுதுகிறார். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ரோமர்கள் ஆளுகை செய்கிற இடங்களிலே எப்பொழுதெல்லாம் அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த சட்டங்களை மீறுகிறார்களோ, அந்த சட்டத்திட்டங்களை உடைக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் ஒரு சில குற்றங்களுக்கு அவர்கள் வைத்திருந்த தண்டனை என்ன அப்படின்னா, சிலுவை மரணம். இது ஊருக்கு வெளியே இருக்கும், ஊருக்கு வெளியே மட்டும் இல்லை, சாலை ஓரமாக அது இருக்கும், போகிற வருகிறவர்களெல்லாம் அவரை பார்ப்பார்கள். சிலுவை மரணம் என்பது பயங்கரமான ஒரு மரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலை 9 சிலுவையில் அறையப்பட்டார். அவர் மரித்த பொழுது மாலை 3. சிலர் மரிக்கவும் மாட்டார்கள், ஆனால் காகங்கள் வந்து அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்கள் மேல் உட்கார்ந்து அவர்கள் கண்களை கொத்தும் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் அவ்வளவு பயங்கரமான ஒரு சிலுவையை தேவன் நமக்கு ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார் என்பதை தான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு குற்றவாளியையும் அவர்கள் குற்றம் விசாரித்து அவர் குற்றவாளி என்று நிரூபித்த பிறகு அந்த சிலுவையிலே அவர்களை அடித்து அவர்களை கொலை செய்வார்கள். அப்பொழுது அந்த சிலுவையிலே அவர்கள் செய்த குற்றமும் எழுதப்படும். அவன் கொலை செய்திருந்தால் இவன் கொலைக்காரன் எழுதப்பட்டிருக்கும், அவன் விபச்சாரம் செய்கிறவனா விபச்சாரக்காரன் எழுதப்பட்டிருக்கும். என்ன குற்றத்திற்காக அவர்கள் சிலுவையிலே அறையப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கு மேலெழுத்தால் அந்த சிலுவையின் மேல் அது ஆணி அடிக்கப்படும். இயேசுவுக்கும் அப்படியே செய்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:37 மத்தேயும் 27:37 நம்ம வாசிக்க கேட்போம்.
2: அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிறசுக்கு மேலாக வைத்தார்கள்.
1: இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது ஏன் அறைந்தார்கள்? அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், யூதருக்கு இவர் ராஜா என்று தன்னை சொன்னார். ரோம பேரரசன் தான் ராஜா, அவனை தவிர வேறு ராஜா கிடையாது. வேறு யார் தங்களை ராஜா என்று சொன்னாலும் அவங்களை என்ன பண்ணிடுவாங்க? சிலுவையில் அறைந்து கொலை செய்து விடுவார்கள். இயேசுவை அதனால தான் அவர்கள் கொலை செய்தார்கள் என்று அவரை அடையாளப்படுத்துவதற்கு அந்த குற்றத்தை அவர்கள் மேலே எழுதினார்கள். என்ன எழுதினாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு யூதருடைய ராஜா என்று அவர்கள் எழுதினார்கள். இதை பவுல் மனதிலே வைக்கிறார். எதற்கு பவுல் மனதிலே வைக்கிறார்? எப்படி ரோம சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட குற்றவாளிகள் சிலுவையிலே அறையப்பட்டு அவர்கள் கொலைக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்பதை மனதிலே வைத்து இங்கு எழுதுகிறார். கொலோசியர் 2:14 வாசிங்க. கொலோசியர் 2:14,
2: நமக்கு
1: எதிரடியாகும். இப்ப நம்ம பத்தி சொல்றார். இவ்வளவு நேரம் யாரை பத்தி சொன்னாரு? ரோமர் காலத்திலே நடந்த ஒரு பழக்கத்தை பற்றி அவர் சொன்னார். இப்ப நமக்கு சொல்றாரு, நமக்கு எதிரிடையாகவும். நமக்கு சத்தமா சொல்லுங்க, நமக்கு எதிரிடையாகவும்,
2: கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும்,
1: கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும்
2: இருந்த கையெழுத்தை
1: குலைத்து
2: அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து
1: இந்த வசனம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, தேவன் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னார், என்னை அன்றி வேற தெய்வம் உனக்கு இருக்கக்கூடாது, நீ பொய் சொல்லக்கூடாது, நீ திருடக்கூடாது, நீ பிறனுடையதை இச்சிக்க கூடாது. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த கட்டளைகள். ஆனால் மனிதர்கள் அதை மீறும் போதெல்லாம், எப்பெல்லாம் அந்த கட்டளைகளை நாம் மீறுறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த குற்றம் எழுதப்படுகிறது, அந்த குற்றம் குறிக்கப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பொய் சொல்லிட்டே இருக்கிறேன், ஒன்றும் நடக்கலை, அங்கே லிஸ்ட்ல என்ட்ரி ஆயிட்டே இருக்குது, எழுதப்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை ஒரு கவனத்தில் வைக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நான் அந்த தப்பெல்லாம் பண்ணுறோம், ஒன்றும் நடக்கலை அப்படின்னா கடவுள் பார்க்கலையா? ஆண்டவர் அதை கவனிக்கலையா? நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் அவர் எழுதி வைத்திருக்க எல்லா கணக்கு இருக்குது. ஒவ்வொரு முறை கட்டளைகள் மீறப்படும் பொழுது நமக்கு விரோதமாக ஒரு எழுத்து எழுதப்படுகிறது என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டுமல்ல உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் அது நிறைவும் கர்த்தருடையது. அதில் வாழ்கிறவர்கள் எப்படி வாழ வேண்டும்? அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ வேண்டும். எப்பொழுதெல்லாம் அதை மீறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு விரோதமான சில எழுத்துக்களை அங்க எழுதுறார். பொய் சொல்றோமா? அங்க இன்றைக்கு இத்தனை நாள் இத்தனை மணிக்கு என்ன சொல்லப்பட்டது சொல்லுங்க. ஆமா, எழுதுற எழுதி வைக்கிறார். கணக்கில் அது இருந்து கொண்டே இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. வாகனம் ஓட்டுகிறவர்கள்லாம் தெரியும், சாலையில சில விதிகள் இருக்கிறது. சிகப்பு விளக்கு எரியும் போது தாண்டி போகக்கூடாது. 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும்னா அங்கே 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும். தமிழ்நாட்டில் கொஞ்சம் சில இடங்களில் கம்மியாக இருக்குது. மற்ற கேரளாவோ கர்நாடகாவோ நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நீங்கள் சிக்னலை கிராஸ் பண்ணி நிற்கும் போதோ அல்லது மதிக்காமல் போகும்போதோ சின்ன ஒரு லைட்டு மட்டும்தான் அடிக்கும். அடுத்த 5 வினாடிக்குள்ளே உங்கள் மொபைல் ஃபோனில் 1000 ரூபா அபராதம் அப்படின்னு உங்களுக்கு மொபைலில் தகவல் வந்துடும். தகவல் வந்த பிறகு நீங்கள் உடனே ஓடி போய் கட்டணும்னு அவசியம் கிடையாது. அரசாங்கம் பொறுமையாக இருக்கும். எவ்வளோ வேணால் நீ ரோ என்ன பண்ணு, சட்டங்களை உடைச்சிக்கிட்டே இரு. நீ உடைக்க உடைக்க உடைக்க உடைக்க அபராதம் என்ன செய்யப்பட்டுருக்குது சொல்லுங்க, என்ன அது? ஆமாம், அங்கே மீட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது, மீட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது, ஏறிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் இதை தெரியாமல் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. விசுவாசிகள்னு சொல்கிறவங்க கூட, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறோன்னு சொல்கிறவங்க கூட நிறைய நேரங்களில் சட்டங்களை உடச்சு உடச்சு உடச்சு உடச்சு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க ஒன்றும் இல்லை, யாரும் பார்க்கல, ஒன்றும் நடக்கலை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு முறை சட்டத்தை மீறும் பொழுதும் அங்கே ஒரு பாதிப்பு நமக்கு விரோதமாய் ஏறிக்கொண்டே இருக்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போய் ஒரு நேம் டிரான்ஸ்ஃபருக்கோ இல்லை வாகனத்தை விற்கிறதுக்கோ போய் நிற்கும் போதுதான் சொல்லுவாங்க, ஐயா உங்கள் பேரில் 15,000 ரூபா என்ன இருக்குது, அபராதம் இருக்கிறது. என்ன இருக்குது சொல்லுங்கள்? அன்னைக்கு நீங்கள் சொல்ல முடியாது, நான் பண்ணலையே, யாருமே என்னை நிறுத்தி சொல்லலையே, எந்த காவல்துறை அதிகாரம் நிறுத்தி சொல்லலையே, ஐயா இத்தனை மணிக்கு இத்தனாம் தேதி இந்த இடத்துல இருக்கிற சிக்னலை நீங்க மீறினீங்க, இந்த இடத்துல நீங்க 60 கிலோமீட்டர் வேகத்துல போக வேண்டிய நீங்க 100 கிலோமீட்டர் வேகத்துல போனீங்க, டேட்டு டைமோட அங்க ரெக்கார்டா இருக்கும். மனுஷனே இப்படிப்பட்ட ஒரு ஒரு சிஸ்டம் அவன் வச்சிருப்பான். அப்படின்னா நம்மை படைத்த தேவன் எவ்வளவு கவனமாய் நம்மை நோக்கி பார்ப்பார். இன்னைக்கு பிரச்சனை என்ன, அந்த தெய்வ பயம் இல்ல. என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். கணவன் மாதிரி வீட்டுல மனைவிய கை நீட்டி அடிக்கலாம், ஏன்னா என் மனைவி. கத்தர் கணக்கில் எழுதிடுவாரு, அக்கௌண்ட்ல அங்க ஏறிட்டே வரும், ஏறிட்டே வரும். ஒரு நாள் இந்த அபராதத்தை நாம் செலுத்த வேண்டிய கட்டாயம். இப்ப நம்ம போறோம், நமக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. சொல்றாங்க, இவ்வளவு தப்பு செஞ்சிருக்க, இவ்வளவு ஃபைன் இருக்குது, நீ கட்டிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும்னு தகச்சு நிக்கிறோம். நம்ம யோசிக்கிறோம், நான் விற்கிறோம்னு நினைக்கிற வண்டி கூட இவ்வளவு விலை கிடையாதுங்க. இந்த வண்டிக்கு கூட இவ்வளவு விலை கிடைக்காது, கிடைக்காது. இதை நான் விற்கணும், நான் இவ்வளவு அபராதம் கட்டணுமா அப்படின்னு நீங்க மலைச்சு நிற்கும் போது ஒருவர் வந்து சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் அந்த அபராதத்தை கட்டுறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நமக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சிலுவையை சாதாரணமா நினைக்காதீங்க. நாம சட்டத்தை மீறும் பொழுதெல்லாம் எழுதப்பட்ட கணக்கு அதுதான் சிலுவையின் மேல் ஆணி அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, நான் மீறினதெல்லாம், நான் தப்பு செஞ்சதெல்லாம், நான் எதெல்லாம் தாண்டி வந்தனோ அந்த பட்டியல் இருக்கு பாருங்களேன், அது கையெழுத்து போட்ட பட்டியல். அந்த பட்டியலை தான் இயேசு சிலுவையிலே சுமந்தார். அவர் சிலுவையிலே அறையப்பட்டதற்கு அவர் மேல் இருந்த பாவம் அல்ல, நம்மேல் இருந்த பாவம் தான் காரணமாயிற்று. இப்ப சொல்லுங்க, சிலுவை அடையாளம் எவ்வளவு மேன்மையானது. நமக்கு எதிரடையா இருந்த அந்த பட்டியல் தான் இப்ப இந்த வசந்த வாசிங்களேன், நமக்கு எதிரடையாகவும், சொல்லுங்க, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும். கட்டளைகள் தான் நமக்கு என்ன சொல்லுது, எது சரி எது தவறு, எது பாவம் எது பாவம் இல்லை என்பதை காட்டுகிறது. அங்க ரோட்ல 60 கிலோமீட்டர் பெரிய போர்டு போட்டிருக்காங்கல்ல, அது சட்டம், அதுதான் சொல்லுகிறது நீங்க இவ்வளவுக்கு வேகத்துக்கு மேல இங்க என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. அந்த சட்டம் இருக்கிறதுனாலதான் அது மீறப்படுகிறது. பொய் சொல்லாதுன்னு சொன்னனாலதான் நம்ம மீறும் பொழுது அது குற்றமாக மாறுகிறது. வசனத்து வசனம், நமக்கு எதிரடையாகவும், அடுத்தது
2: கட்டளைகளால்
1: நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை சொல்லுங்க, கையெழுத்தை என்ன பண்ணாராம், குலைத்து. அடுத்தது
2: அதை நடுவில் இராதபடிக்கு
1: எடுத்து. நான் சொன்ன ஒருத்தர் வந்து நமக்கு நம்முடைய ஃபைனை கட்டுறாரு பார்த்தீங்களா, நம்முடைய அபராதத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா, அது போலதான் இயேசு நம்முடைய தவறுகளை மீறுதல்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அதை சிலுவையின் மேல் என்ன பண்ணாரா, சிலுவையின் மேல் என்ன பண்ணாரு. இப்ப சொல்லுங்க, சிலுவையின் சின்னம் எதற்குள்ள சின்னமா இருக்கிறது, தேவனுடைய ஞானத்தின் பலத்தின் சின்னமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷன் நினைச்சான் அவரை சிலுவையில் அறிஞ்சிட்டேனே, ஆனா தேவன் அது ஒரு பெரிய திட்டம் வைத்து அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக என்னுடைய பாவத்தையெல்லாம் பரிகரித்து விட்டார். ஆமே ஹல்லேலூயா. பணம் கட்டப்பட்டுச்சு, கட்டியாச்சு, கட்டின பிறகு உங்களை ஒருத்தர் வழியில மறிச்சு சொல்றாரு, ஒரு அதிகாரியாவே இருக்கட்டும், வழியில மறிச்சு சொல்றாரு உங்க பேர்ல இவ்வளவு ஃபைன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவா, நீங்க என்ன சொல்லுவீங்க, அதெல்லாம் கட்டி எவ்வளவு நாள சொல்லுங்க சத்தமா, அதை கட்டி ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நீ என்ன ஒன்னும் செய்ய முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா. இப்ப பிசாசனுடைய வேலை என்ன தெரியுமா, நீ 10 வருஷம் முன்னாடி செஞ்ச தப்பு, 5 வருஷம் முன்னாடி செஞ்ச தப்பு, 20 வருஷம் முன்னாடி செஞ்ச தப்பு கண்ணுக்கு முன்னாடி கொண்டாடும். அப்ப நீங்க சொல்லணும், அதை சிலுவையிலே ஆண்டவர் ஆணி அடித்தார்றாரு, இதை என் மேல நீ சொல்லவே முடியாது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனை குற்றப்படுத்த முடியாது, நீங்க சொல்லணும், இதற்கான தண்டனையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், ஆகையால் நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன், அதுல ஒன்றும் என்னை பாதிக்க முடியாது. உன்னுடைய குற்றச்சாட்டு நிக்கவே நிக்காது, சத்தமா சொல்லுங்க, குற்றச்சாட்டு நிக்கவே நிக்காது, என்னை நீதிமானாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார், என் பாவங்களை மன்னித்திருக்கிறார். சிலுவை என்பது சாதாரணமான ஒரு சின்னம் அல்ல, என்னுடைய மன்னிப்பின் சின்னமாக இருக்கிறது, என்னுடைய ஜீவனின் சின்னமாக இருக்கிறது, நான் நீதிமான் என்பதற்கு அது என்னவா இருக்குது, அடையாளமா இருக்குது. சும்மா நம்ம அதை சொல்ல முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம், யோவான் 19 அதிகாரம் 30 வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 19 அதிகாரம் 30 வசனம், இயேசு காடியை வாங்கின பின்பு என்ன சொன்னாரு,
2: முடிந்தது என்று சொல்லி,
1: சத்தமா சொல்லுங்க என்ன சொன்னாரு, எல்லாரும் சொல்லணும், என்ன சொன்னாரு, இயேசு சிலுவையில் என்ன சொல்றாரு, முடிந்தது அப்படின்னு சொல்றாரு. ஏன் சிலுவையில் ஆண்டவர் முடிந்ததுன்னு சொன்னாரு, என்ன முடிஞ்சது? என்னை குற்றப்படுத்துகிற குற்றங்கள் முடிந்தது. சிலுவையில் அதான் சொல்றாரு. முடிந்ததுன்னு சொல்லும் பொழுது மூல பாஷையில டெட்டலஸ்டாய் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, முழுவதும் செலுத்தப்பட்டது. முழுவதும் செலுத்தப்பட்டது. ஆங்கிலத்தில் சொன்னது paid in full. முழுமையாக என்னுடைய கடன் தீர்க்கப்பட்டது அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் கர்த்தர் சிலுவையில் என்ன பண்றாரு, பயன்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லணும், என்னுடைய பாவங்களுக்கான தண்டனை அல்லது கடன் அல்லது அபராதம் முழுவதுமாக இயேசுவால் சிலுவையிலே செலுத்தப்பட்டது. இனி நான் செலுத்த வேண்டியது ஒண்ணுமே இல்லை. நான் செலுத்த வேண்டியது ஒண்ணுமே இல்லை. இந்த அறிவு நமக்கு இல்லை. அதான் விஷயம். உங்களுக்கான அபராதத்தை ஒருவர் செலுத்தி விட்டார், உங்களை விடுதலை ஆக்கிட்டாரு. இதை உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா யாருனாலும் உங்களை மறுச்சு உங்கள்ட்ட கேட்க முடியும், பாரு உனக்கு அன்னைக்கு அபராதம் இருந்துச்சுல கொடு அப்படின்னு கேட்க முடியும். விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப இந்த வெளிச்சம் நமக்கு வேணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லணும், சிலுவையில இயேசு என்னுடைய பாவங்களையும் என்னுடைய மீறுதல்களையும் சுமந்து அதை தீர்த்து விட்டார். தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். இனிமேல் நான் அவரை விசுவாசித்தால் போதும், இதிலிருந்து நான் விடுதலை ஆக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. அழகான ஒரு பாடல். சிங்காசனம் விட்டு இறங்கி வந்து என் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்த என்னுடைய ஆண்டவர் சொல்றார், என் குற்றங்கள் நீக்கப்படும்படியாகவே இயேசு பூமியிலே வந்தார். ஆமென். சிலுவையை கொண்டாடவர்களாக நாம் இருக்கணும். சிலுவை என்ன செய்யணும்? கொண்டாடுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், அன்னைக்கு சாபத்தின் சின்னம், அசுத்தத்தின் சின்னம், வேதனையின் சின்னம், தனிமையின் சின்னம், வெறுக்கப்பட்ட ஒரு சின்னம் இன்னைக்கு தங்கத்திலையும் வெளியிலும் போட்டு என்ன பண்ணிக்கிறோம் சொல்லுங்க? காதலையும் கழுத்துலையும் சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமா, எல்லா பக்கமும் போட்டுக்கிறோம். அது என்ன, ரோமர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும், அது சிலுவையா? அதை பார்க்க கூட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு உருட்டி உருட்டி எங்க போட்டுக்கிறோம்? இங்க அங்க எல்லாம் அதை போட்டுக்கிறோம். அழகான அந்த பாடல். நம்ம பாடல் பாடும்போது கால ஆராதனையில கவனிச்சேன், தேவன் இங்க இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தேவனை ஆராதிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிங்க கர்த்தர் இங்க இருக்கிறாரு? ஹல்லேலூயா. கர்த்தர் இங்க இருக்கிறார், அவர் பிரசன்னத்துல இருக்கிறோம். இன்னைக்கு சில காரியங்களை கர்த்தர் எனக்கு கொடுக்க போறாரு, என்ன வாழ்க்கையில சில காரியங்களை மாற்றப்படுறாரு, ஒரு விசுவாசத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும்.

0: செலுத்த முடியாத நிலையில ஒருத்தர் வந்து நமக்காக என்ன பண்ணாரு, அபராதத்தை செலுத்தி நம்மை விடுதலை ஆக்கினார். அதுதான் சிலுவை நான் நேசிக்கிறேன். ஆமென். விசுவாசின்னு சொல்றாங்க, பல வருஷமா சபைக்கு போறாங்க, அந்த ஆண்டவருடைய அன்பு என்ன செய்யல, இன்னும் ருசிக்கலன்னா தெரியல. சிலுவை எவ்வளவு பெரிய காரியன்றது அவங்களால என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல. அறியாமல் இருக்கிறவர்கள் பாவத்தை போக்கணும்னு என்னென்ன செய்யறாங்க, என்னென்ன செய்யறாங்க, எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, வாழ்க்கையின் பாவத்தை நான் தொலைக்கணும், முயற்சி எடுக்கிறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க, திருப்தி வர்றதே இல்லை. வசனம் அழகாய் சொல்லுகிறது, என்னுடைய மீறுதல்களுக்காக என்னுடைய இடத்தை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஹாலேலூயா. ஆகையால் தான் சிலுவை நம்முடைய சின்னமாக இருக்கிறது. ரெண்டாவது ஒரு நிகழ்வு பவுல் சொல்லுகிறார், கொலோசியர் 2:15, ரொம்ப முக்கியமான வசனம். ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு இயேசுவை நம்புகிறவர்களும் அறிந்திருக்க வேண்டிய இந்த 2 வசனங்கள். 14 வசனத்திலே சிலுவையிலே ஆணி அடித்தார். எதை சிலுவையில் ஆணி அடித்தார்? எனக்கு விரோதமாயிருந்த பட்டியலை ஆண்டவர் சிலுவையில் என்ன பண்ணாரு? ஆமா, ஏன் பாவத்தின் பட்டியலை ஏன் ஆண்டவர் சிலுவையில் என்ன பண்ணாரு? ஆணி அடித்தார். இப்ப 15 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், வாசிங்க.
1: துரைத்தனங்களையும்
0: அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு யுத்தத்துக்கு போகும்போது இவர்களை பயமுறுத்துகிற அல்லது இவர்களுக்கு எதிராக இருக்கிற அந்த ராஜாக்களுக்கு விரோதமா, ராஜ்யங்களுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போவாங்க. யுத்தத்துல போய் அவங்க ஜெயிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பட்டணத்துக்கு வருவாங்க. திரும்ப அவங்க பட்டணத்துக்கு வரும் பொழுது யுத்தம் முடிஞ்சோன்னா அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஒரு பெரிய பவனி நடக்கும், ஒரு பெரிய ப்ரொசஷன் நடக்கும். அதுல என்ன அப்படின்னு சொன்னா, எந்த தளபதி, எந்த ஒரு அந்த தலைவர் இந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டாரோ அவர் அந்த தெருக்களிலே பவனி வருவார். அவர் வரும்பொழுது அவர் முன்னாடி ரதத்துல போவாரு, பின்னாடி யார் வருவாங்க அப்படின்னு சொன்னா, எதிரி ராஜா சங்கிலி இடப்பட்டு நேற்று வரைக்கும் மிரட்டிட்டு இருந்தான்ல, நேற்று வரைக்கும் பயமுறுத்தி கொண்டிருந்தான்ல, அவனை சங்கிலி போட்டு அந்த எதிரியினுடைய ராணுவ வீரர்களை சங்கிலி போட்டு இந்த ராஜாவுக்கு இந்த இந்த இந்த யுத்த வீரனுக்கு பின்பதாக, ஜெயம் எடுத்தவருக்கு பின்பதாக அவங்களெல்லாம் சங்கிலியிடப்பட்டு அப்படியே வருவாங்க. திருத்தருவா போவாங்க. ஏன் திருத்தருவா போவாங்க? அங்க இருக்கிற மக்களுக்கு அது என்ன தகவலை சொல்லுகிறது? உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தவன் இப்பொழுது பலனற்று இருக்கிறான், அவனால் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென். உங்களை யார் அடிமைப்படுத்துவேன்னு சொன்னானோ, உங்களை யாரு மிரட்டிக்கிட்டு இருந்தானோ, உங்களை யாரு கஷ்டப்படுத்துவேன்னு சொல்லி உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தானோ, அவன் கையில ஒண்ணுமே இல்ல பேரு, விளங்கிட்டு என்னுடைய கையில அவனே இருக்கிறான். அதான் வசனம் சொல்லுது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். முதலாவது சொன்ன, என்னுடைய பாவங்கள் அவருடைய சிலுவையின் மேல் ஆணி அடிக்கப்பட்டு அதனுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இது முதல் காரியம். இரண்டாவது முக்கியமான காரியம் என்ன? என்னை பயமுறுத்தி கொண்டிருந்த சாத்தானின் சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் உறிந்து கொண்டு அவன் இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டாரு. அவங்க கிட்ட இருந்த எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் எடுத்து விட்டார். எப்படி அவன் கைக்கு அதிகாரம் போச்சு? ஆதாம் ஆகிய முதல் மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்கிட்ட இருந்த அதிகாரம், அவனுக்கிட்ட இருந்த ஆளுமை எல்லாம் பிசாசு எடுத்துக்கொண்டான். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாய் பூமியிலே வந்து எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றி இப்போ சிலுவையிலே குற்றமற்றவராய் அவர் மரித்த பொழுது சாத்தானுடைய எல்லா அதிகாரத்தையும் அவன் கையில என்ன பண்றாரு? எடுத்து விட்டார். ஹாலேலூயா. சத்தி இப்படி இப்படி யோசித்து பார்க்கலாம். நம்மை மிரட்டி கொண்டிருந்த ஒரு கூட்டம், அவர்கள் கையில ஆயுதத்தோடு நம்மை மிரட்டி கொண்டிருந்தார்கள். இப்ப அந்த ஆயுதத்தை ஆண்டவர் எடுத்து யார் கையில கொடுத்துட்டாரு? நம்ம கையில கொடுத்துட்டாரு. இனி பேய், பிசாசு, சத்ரு, போராட்டம், இன்னைக்கு பாருங்க நிறைய விசுவாசிகள் அதிகமாக குறை சொல்றது, யாரதான் குறை சொல்லுவாங்க? சாத்தான் அப்படி பண்ணிட்டான், பிசாசு அப்படி பண்ணிருச்சு, இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு, அப்படி ஒரு காரியம் நடந்துச்சு. ஒருத்தர் இந்த கதையை சொன்னாரு. ஒருத்தர் தெருவோரமா நடந்து போகும்போது ஒரு மனுஷன் முக்காடு போட்டு அழுகிறான் அழுகிறான் அழுகிறான். இவருக்கு என்ன, அந்த மனுஷன் இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. இது கதை, சரியா புரிஞ்சுக்கணும். இது கதை, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற கதை. ஓகே, நடந்தது அல்ல. அந்த முக்காட விலைக்கு என்னப்பா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டா சாத்தான் ஓரம் அழுகிறான். ஏன்ப்பா நீயே அழுகிறிய, என்ன விஷயம் அப்படின்னு. ஐயோ, ஒரு கூட்டம் ஜனங்க இருக்கிறாங்க, எல்லா தப்பையும் அவங்க பண்ணிட்டு பழியெல்லாம் யார் மேல போடுறாங்க? ஆமா, சாத்தான் பண்ணிட்டான், பிசாசு பண்ணிடுச்சு. வசனம் அழகா சொல்லுது, அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவனோட அதிகாரத்தெல்லாம் ஆண்டவர் உரிந்து கொண்டார். அதிகாரம்லாம் ஆண்டவர் கையில என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டார். அவன் கையில ஒரு ஆயுதம் இல்லாமல் கர்த்தர் மாற்றி விட்டார். இப்ப பலனற்றவனாய் அன்னைக்கு எப்படி ஏதேன் தோட்டத்திலே வஞ்சனையாய் ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தானோ அதே வஞ்சனையை தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அடிக்கடி நம்ம செய்தியில பாக்குறோம் பாருங்க, போலி ஆபீசர் அப்படின்னா அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சில காரியத்தை பண்றாங்க, மக்கள் நினைச்சு ஏமாந்துட்டாங்க, ஒரு அதிகாரி தான் போல வந்திருக்கிறான். கடைசி பார்த்தா ஒரிஜினல் கிடையாது, டூப். இன்றைக்கு அதே காரியதான். அசலன் சொல்றது, எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி. சிங்கம் முழுங்குமா கடிக்குமா சொல்லுங்க? சிங்கமே பார்த்தது இல்லையோ, உருமும் கடிக்கும். விழுங்குதுன்னா பல்ல தட்டிட்டார் ஆண்டவர், அப்படிதானே அர்த்தம். வசனம் அப்படிதானே சொல்லுது, கெர்ஜிக்கிற சிங்கம் போல சத்தம் பயங்கரமா இருக்குது, ஆனா பலவீனம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுடைய அதிகாரத்தை தான் சொல்ற, துறைத்தனங்களையும், இப்ப வாசிக்க புரியும், துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில ஆண்டவர் என்ன பண்ணாரு, வெற்றி சிறந்தார். இப்ப நாம சொல்லுவோம், அந்த சிலுவையின் சின்னம் இதற்காக தான் நான் என்னுடைய சின்னமா எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. மதமா பார்த்தோம்னா மதம் தான், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் பரலோகத்தின் வாசலாய் நீங்க எப்ப இயேசுவை பாக்குறீங்களோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப அழகா அவர் நான்கு காரியங்களை சிலுவையிலே கர்த்தர் மேற்கொண்டார். ஒன்று, குற்றப்படுத்துகிற சாத்தான் மேற்கொள்ளப்பட்டான். நம்ம குற்றப்படுத்துகிற சில நம்ம உட்காந்துருப்போம், திடீர் ஞாபகம் பாருங்க, அன்னைக்கு நீ இந்த தப்பு பண்ணியே, இந்த நீ தப்பு பண்ணியே, அந்த உணர்வு நமக்குள்ள வந்தோன்னு, குற்ற உணர்வு வந்தவொடனே சந்தோஷம் போயிடும், சமாதானம் போயிடும். ஐயோ நான் இப்படி செய்திருக்கணும், அப்படி செய்திருக்கணும். சொல்லுங்க, என்னுடைய குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார், இனி அது ஒன்றும் என்னை பாதிக்க முடியாது. சொல்லணும், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்த உடனே உடனே நமக்கு என்ன வருது, இல்லை அன்னைக்கு நான் அதை செஞ்சேன் அதனால தான், இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அதை மன்னிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர் என்று வசனம் நமக்கு சொல்லுது. ரெண்டாவது, எது மேற்கொள்ளப்பட்டது, பாவத்தின் அதிகாரம். இயேசு சிலுவையில மரிப்பதற்கு முன்பதாக அது வரைக்கும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது, ஏன்னா அதிகாரம் சாத்தானுடைய கையில் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதை கர்த்தர் மாற்றியிருக்கிறார், சிலுவையில் அவனை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நம்ம சும்மா சொல்லக்கூடாது. சில பேர் பாருங்களேன், யார் யாரையும் பிளேம் பண்ணுவாங்க. குடிக்கிற ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, குடிக்கிற ஆட்கள், அவங்களுக்கு அதுக்கு அடிமை ஆயிடுவாங்க. அது குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. நிறைய பேரை நான் சந்திக்கும் போது நான் கேட்பேன், அந்த குடி அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஏன்ப்பா குடிச்ச அப்படின்னு. ஐயோ என் ஃப்ரெண்டு இறந்துட்டான், அந்த சாவுக்கு போனேன்னா அந்த துக்கம் தாங்காமல் நான் என்ன பண்ணேன் சொல்லுங்க. ஆமாம், இன்னொரு கூட்டம் இருக்குது, ஊட்டிலெல்லாம் குடிக்காமல் இருக்க முடியாது. எப்படி எப்படி சொல்லுங்க? ஆமாம், குளிர் குளிருக்கு என்ன பண்ணுறாரா? ஆமாம், குடிக்கிறாரா? ஊட்டி குளிரே தாங்கலைண்ணா, மைனஸில் இருக்குது சில கண்ட்ரியில், அங்கே போனால் அந்த குடி பாட்டிலே உள்ளே உட்காந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் கூப்பிட்டு கேளுங்க, ஏன்ப்பா நேர்த்தா குடிக்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து இன்னைக்கு ஏன்ப்பா குடித்த? அட, ஒரு கல்யாணத்துக்கு போனேன்னா அந்த ஜாலியாக இருந்தாங்களா, அதில் காரண சூழ்நிலை கிடையாது. இவர் மனசு எது மாதிரி விளங்குது. நம்முடைய தேசத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த குடியின் அடிமைத்தனம். ஒரு காலத்தில் பெரியவங்க ரகசியமாக வீட்டில் குடிச்சிட்டு கிடப்பாங்க, இப்போ குடிச்சிட்டு தெருக்கு வந்துட்டாங்க, குடிச்சிட்டு சரீரம் பாதிக்கப்படுது, பலவிதமான பிரச்சனைகள் குடியினால் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுக்காக நம்ம என்ன செய்யணும், செபிக்கணும். நீங்கள் நினைக்காதீங்க ஒரு கம்பெனிக்காக குடிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த சரீரம் உங்கள் நீங்கள் தங்குகிற ஆலயம். எங்கே யாராவது ஒருத்தட்ட பாட்டில் கையில் குடிச்சா குடிங்கண்ணா குடிப்பீங்களா? ஐயோ இது என்னங்க, ஆமாம் ப்ரே பண்ணுற இடம், இங்கே என்ன செய்யக்கூடாது, அவ்வளோ புத்தி இருக்குல்ல, இதில் தான் தேவன் ஆலயம்னு சொல்கிறார். சொல்லுங்கள், என்னுடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது. சத்தமாக சொல்லுங்க, என்னுடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது, இதை தீட்டுப்பட விட மாட்டேன். தீட்டுப்பட தீர்மானம் பண்ணுங்கள், உறுதியாக இருங்க அதில். நோ சோஷியல் ட்ரிங்கர்னு வாங்க, டீசன்ட் ட்ரிங்கர் அதெல்லாம் கிடையாது, குடிகாரம் குடிகாரம் தான். எங்கள் ஆண்டோட சொல்லுங்க, இதிலேருந்து நான் வெளியே வாரணும். கொஞ்சம் குடித்தாலும் குடிக்காரன்தான், அப்படி தானே குடிக்கிறவன் பேர் தானே குடிக்காரன், சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், கொஞ்சம் குடித்தாலும் குடிக்காரன்தான், நிறைய குடித்தாலும் குடிக்க. வாலிப பசங்க மாட்டியிருக்காங்க அதில், வாலிப பசங்களால வரையும் வர முடியல. இன்னைக்கு போதைப் பொருட்கள் ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே இதெல்லாம் மேற்கொள்ள நீர் எனக்கு பலன் தருவீர், இதுலேருந்து நான் வெளியே வருவேன். ஆமேன். யார் அப்படிப்பட்ட பழக்கத்துக்குள்ள இருந்தீங்கனாலும் இன்னைக்கு ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே சாத்தானுடைய அதிகாரம், பாவத்தினுடைய அதிகாரம் சிலுவையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, ஆகியால் நானும் ஜெயம் எடுப்பேன். மூன்றாவது, மரணம் மேற்கொள்ளப்பட்டது. இயேசு சிலுவையில் மரிக்கிற வரைக்கும், அவர் உயிர்த்தெழுகிற வரைக்கும் பயத்து மரணத்துக்கு பின்னாடி என்னன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் இயேசு எப்பொழுது மரித்தாரோ, உயிர்த்தெழுந்தார், அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என்னையும் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. நான்காவது பயம் மேற்கொள்ளப்பட்டது. நான்காவது என்னங்க? பயம் மேற்கொள்ளப்பட்டது. பயம் மேற்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை விஷயத்துக்காக பயந்து உட்காந்துருக்குறோம். சில பேருக்கு அவங்களுடைய படிப்பை பற்றி, சில பேருக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி, சில பேருக்கு அவங்களுடைய பிள்ளைகளை பற்றி, சில பேருக்கு குடும்பத்தை பற்றி, சில பேருக்கு வேலையை பற்றி, சில பேருக்கு ஆரோக்கியத்தை பற்றி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்கள், ஒரு பயமும் எனக்கு கிடைக்காது கிடையாது. ஏனென்றால் இயேசு எல்லாவற்றையும் சிலுவையிலே மேற்கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில் மேற்கொண்டிருக்கிற ஆகையால் இதை என்னுடைய அடையாளமாய் நான் பார்க்கிறேன். எனக்கு எந்த விதமான பயமும் எனக்கு இல்லை. அல்லேலூயா. சரி, இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது கவனிங்க, மாம்ச கண்களில பார்க்கும் பொழுது ஒரு மரணம், ஆனால் அவர் சிலுவையில் மரித்த பொழுது சில நிகழ்வுகள் நடந்தது. கிறிஸ்தவர்கள் வருஷம் வருஷம் அவருடைய மரணத்தை நினைவு கூறுவாங்க. குட் ஃப்ரைடே அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுவாங்க. ஆனா மரணத்தின் போது என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கறத நம்ம நினைக்கிறதே கிடையாது. வசனம் சொல்லுகிறது, இயேசு மரித்த பொழுது 3 மணி நேரம் இருள் இருந்ததாம். 3 மணி நேரம் இருள் இருந்தது. எப்ப தெரியுமா? மதியம் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் 3 மணி நேரம் இருள் இருந்தது. அடுத்தது வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:50-51 வசனங்கள். மத்தேயு 27:50-51.
1: இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2 கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது.
0: இப்ப ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் போது என்னென்ன நடந்தது? முதல்ல இருள் இருந்தது. ரெண்டாவது என்ன நடக்கிறது? தேவாலயத்திலிருந்து திரைச்சீலை 2 கிழிஞ்சது, மேலிருந்து கீழே கிழிக்கப்பட்டது. அது 60 உயரம் இருக்கிற, 4 மொத்தம் இருக்கிற ஒரு திரைச்சீலை, சும்மா கர்ட்டன் கிடையாது. அடுத்தது என்ன நடக்குது? பூமியும் அதிர்ந்தது. சொல்ற ஆல்சோ பூமியும் அதிர்ந்தது. அதுக்கு அடுத்தது சொல்றாரு, கண்மலைகளும் பிளந்தது. போன வாரம் நம்ம பூமி பிளந்தது எப்படி என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த நாள் நம்ம தியானிக்கும் போது கண்மலைகளும் பிளந்தது. என்ன நடந்துச்சா? கண்மலைகளும். ஆமா, அப்படிதான் வசனம் சொல்லுது இல்லையா. சரி, இப்போ இதை புரிந்து கொள்வதற்காக ஒரு பழைய ஏற்பாட்டின் ஒரு நிகழ்வை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி, அந்த எலியா என்ற தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி, கடவுளுடைய மனுஷன், அவருக்கு பயங்கர ஒரு வருத்தம். ஒரு வாழ்ந்த நாட்கள் ஏன்னு சொன்னா, அநேக ஜனங்களை, தேவனை அறிந்தவர்கள் ஆண்டவரை விட்டுட்டாங்க. பலவிதமான அந்நிய ஆராதனைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். வைராக்கியம் கொண்டு இந்த மனுஷன் என்ன பண்றாரு? ஒரு மலைக்கு உச்சிக்கு போய் இந்த பாகால் என்று சொல்லப்படுற தீர்க்கதரிசி எல்லாரும் வர சொல்லி அவங்க 2 பலிபீடத்தை கட்டி 2 பலியை செலுத்தி அவர் சொல்றாரு, அக்கினி போடக்கூடாது, பரத்திலிருந்து அக்னி வரணும், வானத்திலிருந்து அக்னி வரணும். அப்படி பதில் சொல்லுகிற தெய்வம் தான் தெய்வம் அப்படின்னு ஒரு சவாலை அங்கே வைக்கிறார். நமக்கு நடந்தது தெரியும். அவங்க ஒரு பலிபீடத்தை கட்டி கத்துறாங்க, கதறாங்க, ஒன்றும் நடக்கல. ஆனால் எலியா தீர்க்கதரிசி ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரேன்னு கேட்ட உடனே அக்னி இறங்கி பலியை பட்சித்தது. ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினார்கள். ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது. ஆனால் அந்த பட்டத்து ராணி எசபேல் எலியாவுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்புகிறாள். சொல்றா, என்னுடைய தீர்க்க தரிசனம் நீ கொண்டுட்டல, நாளைக்கு உன்னை கொல்றேன். இந்த சத்தம் கேட்ட உடனே இந்த மனுஷன் என்ன பண்றாரு? பயந்து ஓடுறாரு. மனுஷன் என்ன பண்றாரு? பயந்து ஓடுறாரு. ஓடி போய் என்ன செய்யறாருன்னா, ஒரு மலை, எங்க போறாருன்னா சீனாய் மலைக்கு போறாரு. எங்க போறாரு? சீனாய் அல்லது ஓரேப் என்ற மலைக்கு அவர் போய் ஒரு குகையிலே ஒழித்துக் கொள்ளுகிறார். இப்போ இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நெருக்கம், ஒரு பெரிய ஒரு ஒரு ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் அவருடைய லைஃப்ல. அவர் சொல்ற, இனி ஒன்றும் வேண்டாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா, எங்கேயாவது போயிடலாம் போல இருக்குது. என்ன சொல்லுவாங்க? நீங்க சொல்லுவீங்களா அப்படி? எங்கேயாவது போயிட்டாதான் எனக்கு நிம்மதி. பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க பாருங்க, எப்படா +2 வரும், எப்படா காலேஜுக்கு போகலாம். அதுவும் ஊட்டியில் ரொம்ப விசேஷமா என்ன சொல்லுவாங்கன்னா, ஊட்டியில் எந்த காலேஜும் சரியில்லை, கீழே மட்டும் சரியா? கீழே போகணுன்னு சொல்லு, உங்கள் அப்பா அம்மாவுடைய கட்டுப்பாடு வேணாம்னு சொல்லு, எங்கள் அப்பா அம்மா 99 சொல்கிறாங்கன்னு சொல்லு, அதனால நான் கீழே போய் படிக்கிறேன்னு சொல்லு. ஆனால் அது ஓகே, இங்கே எதுவும் சரியில்லை இன்றைக்கி எதுவுமே. ஆமாம், என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? போயிடணும், எங்கேயாவது போகணும், தனியாக போகணும், நான் பாட்டுக்கு இருக்கணும், என்னை யாரும் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, சொல்ல கூடாது. வாலிப பிள்ளைங்க கவனம், எவ்வளவு நாட்கள் அல்லது எவ்வளவு ஆண்டுகள் உடைய பெற்றோருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க முடியுமோ அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுங்க. நீங்க வெளியே போனீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா உலகம் உங்களை பிடித்து விடும். உலகம் காத்துக்கிட்டே இருக்குது, வா வா ராஜா வா, உனக்கு தான் நான் காத்துட்டு இருக்கிறேன், எவ்வளவு நாள் பெற்றோருடைய அரவணைப்பிலே பெற்றோருடைய பாதுகாப்பில் இருக்க முடியுமோ அவ்வளவு நாள் இருங்க. நிறைய பேர் சொல்ற பெரியவங்க சொல்றாங்க. ஒரு வாலிப பையன் போன வாரம் என்கிட்ட வந்து பேசும்போது சொன்னான், பிரச்சனை தாங்க முடியல குடும்பத்துல, மனைவி ரெண்டு பிள்ளைகள். அவன் சொல்றான், நான் வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போறேன். நான் சொன்னேன், உள்ளூர்ல ஓணம் பிடிக்கும், கத்தர் உன்னை நம்பி ஒரு மனைவியை கொடுத்துருக்கிற, ரெண்டு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, நீ வடநாட்டுக்கு போற, எல்லாரையும் விட்டுட்டு. என்ன காரணம்? ஊழியத்தை நேசித்து அல்ல, இந்த சூழ்நிலை தப்பிச்சு ஓடுறாரு. சூழ்நிலை என்ன செய்யறாரு? தப்பிச்சு ஓடணும். ஒரே விஷயம் தான் சொன்னா, 6 மாசம் கழிச்சு உங்க வீட்டுக்கு திரும்பி நீ வந்த அப்படின்னா ஊழியத்தெல்லாம் வெற்றிகரமா முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உன் பிள்ளை உன பார்த்து அங்கிள் அப்படின்னு கூப்பிடும். ஏன்னா அப்பான்ற தொடர்பே. தனிமைப்படுத்துவது பிசாசனுடைய வேலை, நல்லா கவனிச்சுக்கோங்க. தனிமைப்படுத்துவது யாருடைய வேலை? பிசாசனுடைய வேலை. ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அவர் ரூம்குள்ளே போயிடுவாங்க, கதவெல்லாம் அடைச்சிருவாங்க, ஸ்க்ரீன்லாம் திக்காக போட்டுருவாங்க, தூங்குவாங்க தூங்குவாங்க தூங்குவாங்க தூங்குவாங்க. அப்படியா? அப்படில அப்படி யாராவது இருந்தீங்கன்னா அது வந்து ஆரோக்கியமான மனநிலை அல்ல, பாதிக்கப்பட்ட மனநிலை. எனக்காண்டு சொல்லுங்க, சந்திங்க, எந்த ஒரு சூழ்நிலை எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ளுங்க. வசனம் சொல்லுது, உலகத்தில் இருப்போனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சில தோல்விகள் சில வீழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், வராமல் இருக்காது. ஏற்ற தாழ்வுகள். இங்கே மருத்துவத்துறையில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த உங்கள் பல்ஸ் காட்டும்ல ஒரு மீட்ரு, அது பேர் என்ன என்னங்க? பல்ஸ் ஆக்சிமீட்டர். ஒன்று இப்படி இப்படி இப்படி காட்டும், அது என்னது என்னங்க? ஆமாம், அது பிரச்சனையே இல்லாமல் ஃப்ளாட்டாக இருந்தால் அப்படி இருக்கும், கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். அது ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும், அப்போ தான் ஆள் என்ன இருக்காரு சொல்லுங்க. அப்போ வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வரும் பொழுது அதை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், ஆகையால் நான் பயப்பட மாட்டேன். எளியா போய் உட்கார்ந்துக்கிட்டாரு, கத்தர் விட்டுல ஆண்டவர் சொல்ல, எப்பா நீ என்னப்பா பயந்தாங்கொழி, உனக்கு ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது, கத்தர் அவனோடு பேசுற. இந்த வசனத்தை வாசி முடிக்கலாமா? வாசிங்க, 1 ராஜாக்கள் 19 அதிகாரம், 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:11,
1: அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார், கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை.
0: கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று சொல்லுங்க. கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்களேன், உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற எந்த சூழ்நிலையும் உங்கள் கைக்கு மீறினதாக தெரியலாம், ஆனால் தேவனுடைய கைக்கு மீறினதும் ஒன்றும் கிடையாது. திரும்ப சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சூழ்நிலை சில நேரத்தில் உங்க கையை மீறி போனது மாதிரி இருக்கும். இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றது உங்களுடைய மனதில் தோன்றும், ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய கைக்கு மீறின சூழ்நிலை ஒண்ணுமே கிடையாது. இந்த கண்மலை என்று சொல்லுகிறது தான் ஸ்திரத்தன்மைக்கு நம்ம ஒரு அடையாளம் சொல்லுவோம், மலையை போல அசையாம அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அந்த மலையை நொறுக்குவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினது வெறும் காற்று, வெறும் என்னங்க? அல்லேலூயா. நீ ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவர் என் சூழ்நிலையை மாற்ற நீர் வல்லவர், நான் இனி போய் தனிமையா உட்கார்ந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி நினைச்ச மாட்டேன், உட்காரவே மாட்டேன் என்றால் நீர் என்னோடு கூட இருக்கிறேன். தேவனுடைய ஜனங்கள் வனாந்திரத்துல போறாங்க, கர்த்தர் அவங்களை நடத்துறாரு, ஒரு சூழ்நிலை தண்ணியே இல்லை, அவங்க கண்ணுக்கு முன்னாடி மரணம் தான் நிற்குது. கண்ணுக்கு முன்னாடி என்ன நிற்குது? அடுத்து மறிக்க வேண்டிய தண்ணி இல்லாமல் போயாச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ கர்த்தர் சொல்றார் மோசேகிட்ட, அந்த கண்மலையை அடி. அந்த கண்மலையை மோசே அடித்தாரு, அடிக்கும் போது கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தது. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதுனால எனக்கு ஜீவன் உண்டு, எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. சிலுவை ஒரு புனித சின்னம், சிலுவை ஒரு தேவனுடைய அடையாளமாக இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, அந்த இடத்துட்டு போகும்போது, ஆண்டவரே நீர் எனக்காக பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்க நம்புற, எந்த சூழ்நிலையிலும் பார்த்து நான் சோர்ந்து உட்காந்துடவே மாட்டேன். இந்த எலியா தீர்க்கதரிசி அன்னைக்கு கத்த தட்டி எழுப்புறாரு, கொகைக்குள்ளேருந்து கொண்டு வர்றாரு. இன்னைக்கு உங்களுடைய அறைக்குள்ளேருந்து கத்த உங்களுக்கு அழைக்கிறார், வெளியே வா வெளியே வா, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்குது, நீ சோர்ந்து போய் உட்காந்துடாத. அவனை வெளியே கொண்டு வந்து கர்த்தர் மீண்டும் அவனை ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வச்சு, 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்தில் கர்த்தர் அவரோடு அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. சபை இன்னைக்கு அப்படிதான் சபை என்று சொன்னா நீங்க தான் சபை. ஒவ்வொருவரும் தேவனுடைய சபையா இருக்கிறோம். உள்ள பூட்டிட்டு உட்காராதீங்க. என்னை கொண்டு தேவன் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். அதை செய்ய வேண்டும் என்றால் நான் குகையிலிருந்து வெளியே வரணும். சொல்லுங்களேன், காத்து அனுப்பி கண்மலையை கத்தர் உடைக்க முடியும்னா எலியா உள்ளே தூக்கிட்டு வர முடியுமா? முடியாதா? தூக்கிட்டு வரலையே. நீ தான் வரணும்ன்றாரு. நீ தான் வரணும். ஏன் அந்த காற்றை வச்சு வித்தியாச வித்தியாசமாக வேக்யூம் கிளீனர் இருக்குதுல்ல, அப்படி தானேங்க? அப்படி காட்டினா எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது? உறிஞ்சி எடுத்துருது. கத்தரை எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நாம தான் எழும்பி வரணும். அவர் சொல்ல, நீ எழும்பி வா, நீ வெளியே வா. வர்ற வரைக்கும் அவன் கத்தர் காத்திருக்கிறாரு. அந்த மெல்லிய சத்தத்தோடு அவனோடு கூட பேசுகிறார். நீ காண்டுடைய பிள்ளைங்க சொல்லுங்க, ஒருவேளை உணர்வு இல்லாம போயிருக்கலாம். வருஷம் வருஷம் சிலுவை பத்தி கேட்டு கேட்டு நம்முடைய மனசு கல்லா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, எனக்காய் நீர் அடிக்கப்பட்டீர், எனக்காக தண்டனையை சுமந்து கொண்டீர், என்னை விடுதலை ஆக்குகிற அந்த ஆக்கினை உங்க மேல நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. இன்னைக்கு ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஒரு அர்ப்பணிப்போடு இந்த இடத்தை விட்டு போவோம். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியத்தை கர்த்தர் நல்ல கைவதி சொல்ல, என்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்ததை அவர் செய்து முடிப்பார், நான் ஒளியிலிருந்து வெளியே வருவேன். கண்களை மூடும். கர்த்தருடைய சமூகத்தை நாம ஜெபிக்க போறோம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். நீங்க கேட்ட அந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாய் பேசி இருக்கிறார். திட்டமும் சொல்லிமா, நீங்க நினைக்காதீங்க தற்செயலாம் வந்தேன், தற்செயல இந்த வசனம் கிட்ட இல்லை, இல்லை, இல்லை. ஆண்டவர்களை கொண்டு வந்தார், ஆண்டவர்களோடு பேசியிருக்கிறார். இது அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை உடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கிறது. நீங்க ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு கூட பேசின அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். சிலுவைய நான் லேசா நினைச்சிட்டேன், சிலுவைய பெருசா நான் நினைக்கல. ஆனா இன்னைக்கு அதை எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறீர், எனக்காக செய்தீர் என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே நான் உணர்ந்து கொள்ளுகிறேன், உணர்வு அடைகிறேன். எனக்கு உதவி செய்யும். எப்படிப்பட்ட குகைக்குள்ள நீங்க உட்கார்ந்திருந்தாலும், எப்படிப்பட்ட மனநிலையில வந்திருந்தாலும், இனி ஒன்றும் நடக்காதுன்ற ஒரு சோர்வோடு வந்திருந்தாலும், கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது கண்ட வீழ்ச்சி, இது இறுதி அல்ல, இது முடிவு அல்ல. இட்ஸ் நாட் தி எண்ட். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கேளுங்க, இயேசுப்பா ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை கொண்டு நீர் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புக அதை செய்து முடிக்கும்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட போது விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. விளக்கப்பட்ட அவருடைய சரீரத்திலிருந்து துவங்கினதான் சபை. நீங்களும் நானும் ஒரு புதிய துவக்கத்துக்குள்ள இருக்கிறோம். கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். பாதியில் விடவே மாட்டார், தூக்கி எடுப்பார், ஆசீர்வதிப்பார், உருவாக்குவார், பயன்படுத்துவார். அவர் வந்து நம்மை அழைத்து கொண்டும் நாள் வரைக்கும் அவருக்காக பிரகாசிக்க தீர்மானம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. குனிந்து தூக்கினார்.

நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த அரங்கத்துக்குள் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீ உமக்கு விருப்பமான பாத்திரங்களாய் அவர்களை வணைந்து அவர்களை நிரப்பி அவர்களை பயனுள்ளவர்களாய் நீர் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. மீண்டும் எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய், ஆண்டவரே உம்முடைய ஒளியை பெற்றவர்களாய், உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் அவர்கள் நிற்க கத்திற்கு உருவை செய்யும். சிலுவையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு எங்களுக்கு விளக்கி சொன்னதற்காக உமக்கு நன்றி. இதை நாங்கள் கிரகித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். ஊழியனாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும், சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும், கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் அமர்ந்திருக்கட்டும். கர்த்தரவர்களை பிடிங்க, கர்த்தரவர்களை நடத்துங்க, கர்த்தரவங்களை ஆசீர்வதிங்க, கர்த்தரவர்களுக்கு ஜெயத்தை தாங்க, கர்த்தருடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாற்றுங்கப்பா. இப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

கர்த்தருடைய பிரசன்னம் இந்த கால வேளையிலும் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆவியானுடைய வல்லமை நம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். கர்த்தருடைய மகிமை நம்முடைய கண்கள் பார்க்கும்படியாக. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலே தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவரை துதிக்கவும், அவரை உயர்த்தவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.

இருப்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருமித்த அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியா கர்த்தர்.

நான் அவரை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறாரே, அவரை துதிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை துதிப்பதற்காகத்தான் தேவன் நம்மை மனிதனாக படைத்தார். ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவதற்காக அவர் சொல்றாரு, இந்த ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்த சுகம், நமக்கு தந்த ஐஸ்வர்யம், நமக்கு தந்த பலன், நமக்கு தந்த விடுதலை, தேவன் நமக்கு தந்த சகல காரியங்களையும் உங்கள் மனதில் நினைவு கூர்வீர்களானால் நீங்கள் அந்த ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க முடியும், அந்த தேவனை துதித்து கொண்டே இருக்க முடியும். அவரை உயர்த்துவது ஒரு பெரிய பாக்கியமே, அவரை துதிப்பது ஒரு பெரிய பாக்கியமே. ஆமென். பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? ஆமென். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி பலிகளை செலுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நம்மெல்லாம் சேர்ந்து விடுதலையோடு கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா.

ஸ்தோத்திரம். அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாத இருக்கும்படி ஆமென். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். கர்த்தருடைய நன்மைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹல்லேலூயா. நீர் சொன்னால் போதும் செய்வேன்.

இயேசுவே, உம் பாதம் ஒன்றே எனக்கு போதுமே. உம்முடைய பாதம் எனக்கு இன்பமானதல்லவா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து பெற்றுக்கொண்டது போல உம்முடைய பாதம் எனக்கு இன்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்கப் போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்நாள் தியானத்திற்கு நாம் நீதிமொழிகள் 21:5 நாம் வாசிப்போம். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். செல்வம் தரித்திரம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதை விரும்புவோம்? தரித்திரத்தை விரும்புவோமா, செல்வத்தை விரும்புவோமா? செல்வத்தை உலக பிரகாரமா பார்த்தா தரித்திரத்தை யாரோட நினைச்ச மாட்டோம், விரும்ப மாட்டோம், செல்வத்தை தான் விரும்பும். அதே ஆவிக்குரிய காரியத்திலையும் தரித்திரம் செல்வம் இருக்கு, தரித்திர செல்வம் இருக்கு. ஆவிக்குரிய காரியத்துல சத்தியமே தெரியாத தரித்திரா இருக்கிறவங்க விட்டு நல்லா நிறைய தெரிஞ்ச செல்வந்தராகவும் ஆவிக்குரிய செல்வந்தரா இருக்கிறவங்களும் உண்டு. இப்ப செல்வம் அப்படின்னாலே ஒரு ஒரு செழிப்பு ஒரு குறிக்கிறது இல்லையா. அப்ப உண்மையிலே நாமெல்லாம் உலக பிரகாரமாக செல்வந்தராக இருக்கிறோமோ இல்லையோ, ஆவிக்குரிய செல்வந்தராக இருக்கிறோன்ற ஒரு ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது இன்றைக்கி. அதனால்தான் கண்ணீர் வடித்தேன் நான். ஏன்னா நிறைய சத்தியத்தை ஆண்டு நமக்கு என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறாரு. ஒன்று கிடையாது, அது ஆண்டோடைய தியானம், ஆண்டவர் கொடுக்குற ரகசியம். அதை டெய்லி கேட்கும்போது 4 மணி பொழுது ஒரு வண்ணமும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆவிக்குரிய தரித்திரத்துலேருந்து என்ன செய்கிறாங்க, விடுதலை ஆகுறாங்க. அவர் நம்ம லோக்கல்ல தான் அவங்க வக்கீலுடைய லாயருடைய மனைவி அவங்களாம். அவர் லாயர் தான் சொல்றாரு, டெய்லி உங்க செய்தியை கேட்கறாங்க எங்க மனைவி. எனக்கு சந்தோஷம், ஏன்னா எனக்கு எப்படியாகிலும் சத்தியத்தை அறிந்து நம்ம எல்லாம் என்ன செய்யணும், விடுதலை பெறணும், வெற்றி அடையணும். தரித்திர நிலைமையிலிருந்து, ஆவிக்குரிய தரித்திரத்திலிருந்து நம்ம செல்வந்தரா மாறணும். இங்க ஆண்டவர் அதனால்தான் விரும்புறாரு, அதையே ஆண்டவர் விரும்புறாரு. அதுதான் அந்த என்ன சொல்றாரு, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். பதறுகிறவனுடைய நினைவு தரித்திரத்துக்கு ஏதுவாகின்ற. அவ பதறுகிறவன் அப்படின்னா யாரு, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுனா என்ன, இதுதான் இன்னைக்கு நம்ம பா. ஏன்னா அதுதான் செல்வத்தை கொடுக்கும். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்தை கொடுக்குது, பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கு ஏதுவாக இருக்கிறது. அதுதான் இந்த பாட்டை ஞாபகப்படுத்தினார். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, பதறாத மனமும் சிதறாத வாழ்வும் பரிசாக தேவன் அருள்வார். பாரு, நம்ம அதை கேட்கணும். பதறாத மனத்தையும் சிதறாத நினைவையும் ஆண்டு நமக்கு நாம தரணும். பரிசு அவர் கொடுத்தாதான் நமக்கு அந்த அந்த நினைவுகள். இல்லைன்னா பதற மனசு தான் நமக்குள்ள இருக்குது, அது பிசாசு கொடுக்குற காரியம். பதற மனசு, யோபனுடைய பொண்டாட்டி எப்படி பதறனா பார், என்னன்னு பதறனா, ஏன் உன் ஜீவனை வச்சிட்டு இருக்கிற, ஆண்டவரை தூஷித்து ஜீவனை எங்க போயிட்டா அவளுடைய கோபம். கஷ்டம் வந்தாலே நம்ம கோபம் எங்க போகுது, அதுதான் பதறுகிற மனம். அதுதான் என்னது, ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டீங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு அப்படின்றோம்ல, அந்த மாதிரி அந்த பதறுகிற மனசு நமக்கு தரித்திரத்தை உண்டு பண்ணும் இந்த நினைவுகள். அதனால்தான் ஆண்டவர் இந்த பாட்டை பாடும்போது எனக்கு கண்ணீர் வந்தது. யாக்கோபு நடுங்கிடுவானோ, ஏன் யாக்கோபின் தேவன் துணையே. அப்ப இன்னைக்கு யாக்கோபினுடைய தேவன் தான் உன் தேவன், என் தேவன், ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். அப்ப யாக்கோபு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இன்னாண்ட பக்கம் ஏசா திருத்திட்டு வரா, இன்னாண்ட பக்கம் அவங்க மாமனார் என்ன செஞ்சார், திருத்திட்டு வரா. உயிருக்கே ஆபத்தான ஒரு கட்டம். நம்ம அடுத்த 1 மணி நேரத்துல வாழ்வுமா சாவுமான்னு தெரியாம ஒரு பிரச்சனை வரும்போது அவன் அதை பத்தி கவலையே படல. நான் 2 குடும்பத்தையும் என்ன செஞ்சான், 2 பிரிச்சு நீ அங்க போ இங்க போன்னு சொல்லிட்டு இவன் எங்க போயிட்டான், நேரம் ஆண்டவர் சமூகத்துல போயிட்டான், போய் விடிய விடிய ஜெபிக்கிறான். அந்த மாதிரி உன் பிரச்சனைக்காக நாம யாக்கோபை போல விடிய விடிய ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சி நீ ஆசீர்வதிக்கலன்னா என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன்னு உறுதியா ஜெபம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு யாக்கோபை பத்தி நாம பாடுகிறோம். யாக்கோபு பதறுவானா, பதறானா, இல்ல செய்யல, கூலா போயிட்டு ஆண்டவர் சமூகத்துல உட்காந்தான். இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பதறனா தீந்துது. அந்த பதட்டத்தை பிசாசு கொண்டு வந்து உன்னுடைய ஆவிக்குரிய தரித்திரத்தில் உன்னை கொண்டு போகிறான். நம்ம பதறாதபடிக்கு அதனால்தான் அந்த ஜாக்கிரதை உள்ள நினைவுகள் அப்படின்றார். அப்ப இந்த காரியத்தில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போடாத, நாம அந்த மாதிரி இலை போடவே கூடாது. இதுக்கு மேல உள்ள வசனத்தை பார்த்தா கூட தெரியும், இந்த 21:4 படிங்களேன், மேட்டுமையான பார்வையும் அகந்தியான மனமும் உள்ள துன்மார்க்கரோடு போடும் வெளிச்சம் பாவமேன்றார். வெளிச்சம்னா ஷோ, அவன் ஷோ காட்டிட்டு இருக்கான். எப்படி அவனுடைய உள்ளத்துல எப்படிப்பட்டதான இருக்குதான், மேட்டுமையான பார்வை. அந்த நீ பாக்குற பார்வையே மேட்டுமையா இருக்குது. அந்த தாழ்மையான பார்வை நமக்குள்ள வரும். நம்ம தாழ்மையான மனசு வரணும்னு வேண்டோம், குணம் வரணும்னு வேண்டோம், இன்னும் கொஞ்சம் வேண்டணும், இன்னும் அதிகப்படியா அதுல ஒரு ஸ்டெப் அதிகமா என்ன வேண்டணும், அந்த ஒரு தாழ்மையான பார்வையை கொடுங்க. சில பேர் பார்வையில மேட்டுமை இருக்கும் இல்லையா, அதான் நான் சொன்னேன். ஒரு புது ட்ரெஸ் போட்டு வந்தாலே கொஞ்சம் எப்படி இருக்கும், நான் புது ட்ரெஸ் போட்டுட்டேன் இவ்வளவு பார் அப்படின்னு. இல்ல ஒரு நகை போட்டு வந்தாலே, ஒரு 5 பவுன் நகை வாய போட்டு வந்தாலே போதும், நகை போடாத ஒரு பொண்ணு தாலிகையத்தோட வருதுன்னு வச்சுக்க, அதை பார்த்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி பார்வையே நமக்கு மேட்டுமையா இருக்குதான். அகந்தையான மனசும் ஆண்டவருக்கு என்னச்சுதான் கோபத்தை உண்டு பண்ணுது. அது வந்து துன்மார்க்கர் போடும் வெளிச்சம்ன்றாரு, துன்மார்க்கம்ன்றாரு. அந்த மேட்டுமையான நினைவுகளையும் கண்ணையும் கொண்டவன துன்மார்க்க லிஸ்ட்ல வச்சிருக்கிறார். பாரு எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. அதெல்லாம் அறியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இயேசு அறிந்து கொண்டவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறணும், சிந்தையில செயல்ல பேச்சில பார்வையில, நம்ம பாக்குற பார்வை தான் அது, அடுத்தவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அந்த பார்வை மேட்டுமையா இருந்ததுன்னா அது துன்மார்க்க செயலுக்கு சமம்ன்ற. அப்ப இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தரித்திரத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த குணத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு இதுல இருந்து நம்ம விடுதலை அடையணும்னு ஆண்டு ஒவ்வொரு நாளும் நாள் ஒரு மணி பொழுது வண்ணமா நம்மள என்ன செய்யறாரு, அதிக நீதியின் பாதையில நடத்தி எப்படியாவது நீ நானும் பரலோகத்துல வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு நம்மளை அதிகமா நேசித்தார். அப்ப அப்படி நேசிக்கும் போது கண்ணால தண்ணி தானா வருமோ வராதான், அப்படிதான் வந்துச்சு இன்னைக்கு காலையில எனக்கு. எப்படி எல்லாம் நம்மளை வந்து நேசிச்சு இவ்வளோ சத்தியத்தை கொடுக்கறாரு, இவ்வளவு புதை பொருளை ஆராய்ந்து பார்க்கும் மாதிரியே புதையில தோன்ற மாதிரி இதெல்லாம் நமக்கு இப்ப இதை கண்டுடுச்சு. இப்போ ஒரு முத்தை எடுத்துட்டோம், என்னத்தை எடுத்துட்டோம், பதறக்கூடாது என்ற ஒரு முத்தை எடுத்துக்கிட்டோம். இந்த முத்தை உன் கையில எப்பயுமே இருந்தா உனக்கு என்ன செய்யணும், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரணும். அது பதறக்கூடாது, என்னது பதற நினைவுகள் தரித்திரத்தை கொண்டு வரும்ன்றாரு. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத அந்த காரியம் அது, பதற காரியம். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையில சிந்தனை, நினைவுகள் ரொம்ப நமக்கு வேணும்ன்றாரு. ரொம்ப அலாட்டா இருக்கணும், நம்மளுடைய நினைவுகளை ரொம்ப அலாட்டா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும்ன்றாரு. அப்போ உன் நினைவுகளையும் காரியங்களையும் நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்ன்றதுதான் இப்ப நம்ம யோசிக்கணும். விசாசு நம்மளை போட்டுதல் அந்த மதியினத்தை கொண்டு வந்தான்னு சொல்றான்ல. நான் அடிக்கடி நினைப்பேன், அடிக்கடி எல்லாரையும் முட்டாளு முட்டாளேன்னு திட்டாண்டவரே, நான் நடந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. ஏன் அந்த மாதிரி செய்யறானுங்க, அந்த மாதிரி கோபம் வரக்கூடாது. எனக்கு அந்த வார்த்தை தான் வருது, அது நான் ரொம்ப நாளா ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த வார்த்தையே எனக்கு வரக்கூடாது ஆண்டவர், என்ன நான் முட்டாளாக்கணும் ஆண்டவர் என்ன சொல்லி பாக்குறேன். அப்ப இப்ப இங்க வந்து கூட அதை நினைச்சேன், என்னன்னா அதுதான் மதியினம், அதுதான் என்னது, அவன் வந்து மதியினமா செஞ்சு நம்மளை கோபத்தைப்படுத்தி நம்மளை என்ன செய்யணும், முட்டாளா திட்ட வைக்கிறது தான் பிசாசுடைய கையால். அதை கூட நம்ம உஷாரா என்ன செய்யணும், பதறாத ரைட்டு ஓகே ரைட்டு உடைச்சிட்டியா நன்றி, அந்த துதிக்க கற்றுக்கொள்ளணும். அதுதான் யோபு கற்றுக் கொடுத்தார். என்னத்தை கற்றுக் கொடுத்தாரு, துதிக்க கற்று, எது நடந்தாலும் நன்றி சொல்லு, சோத்திரம் ஆண்டவரே. அப்போ அந்த சோத்திரம் சொல்லும்போது அந்த பதற வைக்கிற பிசாசு நமக்குள்ள என்ன செய்ய முடியாது, கிரியே செய்யவே முடியாது. அப்போ அந்த பதறாத மனமும் சிதறாத, பதறாத நல்ல பாட்டு இல்லை அந்த சிந்தனை, பதறாத வாழ்வும் சிதறாத மனமும். அந்த மனம்னாலே நினைவு, நம்ம மனசு அப்படியே சிதறடிக்கிறான் பிசாசு. ஆனால்தான் ஜாக்கிரதை உள்ள மனசு வேணும்ன்றார். ஏதாவது ஒரு வார்த்தை முறுமுறுத்துறோம், ஆண்டவரே முறுமுறுத்துறோம், மற்றவங்களை குறை சொல்லிடுறோம், மனசு சிதறுது, பதறுது, சிதறுது, எல்லாம் செய்யுது. அது அப்புறம் சிதறதுன்னா நம்ம தர்த்தத்தில் மாட்டிட்டு முடிக்கிறோம். இப்ப யோப பேசுறோமா, யோபு மனைவியை பத்தி பாராட்டி பேசுறோமா சொல்லுங்க, யோபு பத்தி தான் பாராட்டி பேசணும், யோபு மனைவி தூக்கி வச்சுட்டு ஆடுறோமா இன்னி வரைக்கும் இல்லை. ஜீவன வீடுன்னு சொன்னவ அவளை என்ன பண்ணுவோம், அதான் பின்புத்தி பின்புத்தின்றோம். அப்ப பாருங்க, நம்ம அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு நீ இந்த பெண்கள் வந்து அதை கேட்கும் போது எப்பயுமே யோபனுடைய பொண்டாட்டி மாதிரி நான் இருக்க கூடாதுதான் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நாம எப்பயுமே ஆண்டுகிட்ட என்ன செய்யக்கூடாது, வழக்கு வம்புக்கு போகக்கூடாது. நாம தான் நம்ம திருத்திக்கணும், நாம தான் யோப போல நம்ம கத்துக்கணும். அந்த பதறாத ஒரு மனசை யோபு கொண்டிருந்தானா இல்லையா? எந்த சூழ்நிலையும் அவன் என்ன செய்யல, பதறவே இல்லை. பிள்ளைக செத்து போச்சு, நாங்க அது நாங்க என்னென்னோ போச்சு, சொத்தே போச்சு, நாங்க பதறவே இல்லை. ஆனா நம்ம எல்லாம் கொஞ்சம் சின்ன விஷயத்துல என்ன செய்யறோம், பதறோம். அந்த வீக்னஸ் நம்ம கிட்ட இருக்குது, அந்த பலவீனம் நம்ம கிட்ட இருக்கு. அதுல இருந்து நம்ம விடுதலை அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், செபிக்கணும். அதுதான் நமக்கு வந்து ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை தருகிறதுன்றார். அந்த பதற இருதயத்தை கொண்டுராதபடிக்கு ஜாக்கிரதை உள்ள நினைவு நம்ம கொண்டிருந்தோம்னா ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை நமக்கு என்ன செய்து தருது. அப்ப ஜாக்கிரதை உள்ள நினைவுகளை மனசை கொண்டுராம நம்ம எப்பயும் போல நம்ம மனசை விட்டுட்டோம், அலபாய விட்டுட்டோம், தரகட்ட தரமா தெரிய விட்டுட்டோம்னாக்கா அது பதறதுக்கு சமம். அந்த பதற நினைவுகள் எதை கொண்டு வந்துருது, ஆவிக்குரிய தரித்திரத்தை கொண்டு வருது. நேற்று கூட நானும் என் ஒய்ஃபும் டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஜாக்கிரதைகளுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும் போது அந்த பதறுகிற புத்தியை என விட்டு எங்களை விட்டு எடுத்து போடும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அந்த பதறுகிற அந்த காரியம், ஆண்டவரே அந்த யோபனுடைய மனைவியை போல நான் பதறக்கூடாது சுவாமி, நாங்கள் பதறக்கூடாது. ஆண்டவர் இதை கேட்குற ஒவ்வொருவரும் பதறக்கூடாது. ஆண்டவரே, அந்த ஜாக்கிரதை உள்ள நினைவுகளை நாங்கள் பெற்று இந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யவனாய் மாற அநேக ஆண்டவரே டெய்லி நீங்கள் ஆண்டவரே இந்த டிவோஷனில் இந்த தியானத்தின் மூலமாக எங்களுடைய ஆவிக்குரிய தரித்திரத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்குறீர். அதுக்காக உமக்கு நன்றி சுவாமி. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் விரும்புகிற வண்ணமாக நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய ஆவிக்குரிய மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தந்து உங்களை அதிசயமாய் நடத்துவாராக. மார்க்கு சுவிசேஷம் 6:48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4 கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் ஆராதிக்கிற தேவன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பெரியவராயிருக்கிறார். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரிந்ததே. சீஷர்கள் இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போக துரிதப்படுத்துகிறார், அனுப்பிவிடுகிறார். சீஷர்கள் படவில் ஏறி அக்கறைக்கு போக புறப்பட்டு நடுக்கடல் வரைக்கும் வருகிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு எங்கே இருக்கிறார் என்றால், 47 சொல்லப்பட்டிருக்கிறது, சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். படகு நடுக்கடலில் இருக்கிறது, இயேசு கரையிலே தனிமையாய் இருக்கிறார். இப்பொழுது காற்று எதிராய் வீச ஆரம்பிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, படகால இதுக்கு மேல போக முடியல, அது அலைவுபட்டு கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து, அதன் பிறகு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, காற்று இன்னும் அடித்து கொண்டுதான் இருக்கிறது, கடல் கொந்தளித்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த காற்று படகை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அதே இடத்துல இயேசு நடந்து அவர்களை கடந்து போகிறார். அவரை இந்த காற்றால தடுக்க முடியவில்லை. சத்ரு நம்மிலும் பெரியவனாய் இருக்கலாம், ஆனால் நம்மோடு இருக்கிறவரை விட அல்ல. இந்த நிச்சயம் இருக்குமானால் நாம் இந்த கடலை கடக்க முடியும், இந்த மதிலை தாண்ட முடியும், இந்த சேனையை ஜெயிக்க முடியும் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாகும். ஏன் கோலியாத்தை இஸ்ரவேல் சேனையால் மேற்கொள்ள முடியவில்லை தெரியுமா? அவர்கள் ஆமென் கோலியாத்தை தங்களோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். ஆனால் தாவீது வந்து எளிதில் கோலியாத்தை வீழ்த்த காரணம் என்ன? அவன் அவனை பார்க்கவில்லை, அவன் தன்னோடு இருக்கிற தேவனை பார்க்கிறான். வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதப்பீடமாக உடைய தேவனுக்கு முன்பாக கோலியாத் ஏமாத்துறா. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் தேவன் பெரியவர். ஆமே, நம்மை தடுக்க முடியும் அடிக்கிற எதிரான காற்றுக்கு, ஆனால் நம் தேவனை தொடக்கூட முடியாது. அந்த காற்றிலும் அவரால் கடந்து போக முடியும். இதனாலே அதை தான் கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துகிறார். உன்னால் முடியவில்லை என்பது அவருக்கு தெரியும், உன்னால் இதுக்கு மேல கடக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இதோடு நீ நம்பிக்கை இழந்து விடாதே, தேவனை நோக்கி காத்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும், நிச்சயமாய் முடிவு உண்டு, கர்த்தர் அழைத்து செல்வார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ரட்சிப்புக்காக நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. பிரச்சனை பெருசா இருக்குதா? நீங்க சொல்லுங்க. ஒருவேளை பிரச்சனையே ஆமே பிசாசு சத்ருவே, நீ என்னை விட பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், எனக்காக ஒருவர் வருகிறார். அவரை விட நீ பெரியவன் அல்ல, நீ பெரிய பிரச்சனை அல்ல, நீ பெரிய மதில் அல்ல, நீ பெரிய சேனை அல்ல. இதை கர்த்தர் கடக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணுவார், இந்த மதிலை கடக்க பண்ணுவார். ஆமே, நான் வருத்தப்படுகிறதை கண்டு என்னிடத்தில் வருகிறவர், அவர் வருவதை எந்த காற்றுக்கும் தடுக்க முடியாது, எந்த கொந்தளிப்புக்கும் தடுக்க முடியாது. காரணம், அவர் பெரியவர். இங்கே பாருங்கள், அவர் படகில் ஏறின போது 51 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருந்த படவில் ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்தது. காற்று அமர்ந்தது, படகு கடலை கடந்தது. 53 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கடலை கடந்து. ஆமே, இதுவரை கடக்க முடியவில்லை, நடுக்கடலிலே நின்று தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை கடக்க வல்லவர் இப்பொழுது அந்த படகில் ஏறின போது அந்த படகும் கடலை கடந்தது. எதை எதை உன்னால கடக்க முடியவில்லை? இயேசுவை கூப்பிடு, இயேசுவை வாரும், எனக்கு விடுதலை தாரும், எனக்கு மீட்பை தாரும், எனக்கு ரட்சிப்பை தாரும், இந்த மதிலை கடக்க பண்ணும், இந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணும், இந்த கடன் என்னும் நுகத்தை கடக்க பண்ணும் என்று உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடு. உன் வாழ்க்கை படகிலே அவரை ஏற்றுக்கொள். அவர் பெரியவர், கடக்க முடியாத அத்தனை எல்லைகளை
கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை கடக்க பண்ணுவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே, நீர் பெரியவராய் இருக்கிறீர். எங்களை எதிரான காற்றுக்கு தடுக்க முடியும், ஆனால் உம்மை தடுக்க முடியாது. நீர் எங்கள் படகில் இருந்தால் ஆண்டவரே, இந்த படகு கடலை கடந்து கரையை காணும். ஆண்டவரே, அப்படியே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கூட இருந்து கடக்க முடியாத காரியங்களை கடக்க செய்து உடைய பிள்ளைகளை சாட்சிகளாய் நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எபிரேயர் 13:7. பாடகர் குழு ஒன்றை வழிநடத்தும் டைரக்டர் ஒருவர் பாடகர் குழு ஒன்றிற்கு ஒரு குறிப்பிட்ட பாடல் பாட பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர், 8 வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு பாடகர் குழுவை வழிநடத்தினேன், நீங்கள் இப்போது செய்யும் அதே தவறைத்தான் அவர்களும் அன்று செய்தார்கள் என்றார். அதற்கு அந்த குழுவில் இருந்த பாடகர் ஒருவர், அதே டைரக்டர் தானே என்று நக்கலடித்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை வழிநடத்துபவர்கள் நம்மை சரியாய் வழிநடத்தினால்தான் நாம் நல்ல பாதையிலே செல்ல முடியும். ரெபேக்காள் தான் நேசித்த யாக்கோபு ஏசாவை விட அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தாள். எனவே குறுக்கு வழியிலாவது யாக்கோபு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அதையே யாக்கோபுக்கும் போதித்தாள். தன் தாயின் தவறான வழி நடத்துதலின்படி யாக்கோபு நடந்ததால் தன் சகோதரன் ஏசாவை ஏமாற்றி அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். தன் தகப்பன் ஈசாக்கை ஏமாற்றி ஏசாவுக்கு வரவேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். பின்பு தன் மாமனாகிய லாபானை ஏமாற்றி அவனுடைய ஆடுகளை தன் வசமாக்கி கொண்டான். இத்தனைக்கும் காரணம் அவனுடைய தாயின் தவறான வழிநடத்துதல். ஆம் பிரியமானவர்களே, நம்மை வழிநடத்துபவர்கள் நம்மை நன்றாய் வழிநடத்தவில்லை என்றால் நாம் நல்ல பாதையிலே செல்ல முடியாது. பின்பு ஒரு நாள் யாக்கோபு யாப்போக்கின் நதிக்கரையில் தனக்கிருந்த எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு தேவ வழிநடத்துதலுக்காக மன்றாடினான். தேவன் எத்தனாகிய யாக்கோபை அவன் பெயரையும் மாற்றினார், ஸ்வபாவத்தையும் மாற்றினார். அன்றிலிருந்து யாக்கோபு இஸ்ரவேல் என அழைக்கப்பட்டார். அன்றிலிருந்து ஏமாற்றும் ஸ்வபாவமும் மாறியது. ஆம் பிரியமானவர்களே, தேவ வசனத்தின்படி நம்மை நன்றாய் வழிநடத்துபவர்கள் நமக்கு தேவை. இன்று ஏராளமாய் நூதனமான உபதேசங்கள் வந்துவிட்டன. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் அவை காட்டுத்தீ போல பரவுகின்றன. அந்த உபதேசங்கள் வேதத்தின்படி சரியானவைதானா, அதற்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்று நன்கு கவனிக்க வேண்டும். பிரசங்கிப்பவரின் நடத்தையின் முடிவையும் அறிந்து பின்பு நலமானது என்றால் பின்பற்ற வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது ஒருபோதும் நாம் தவற மாட்டோம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோனாவின் புஸ்தகம் 2:2. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அள்ளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அநேகர் பல சூழ்நிலைகளினால் நெருக்கப்பட்டு பலனற்று முயற்சி செய்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். உதவி செய்யவோ ஆறுதல் அளிக்கவோ ஒருவரும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இதுவரையில் நீங்கள் கூப்பிட்டதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் கூப்பிடுங்கள். ஒருவேளை நீங்கள் இயேசுவின் அன்பை அறியாதவர்களாக இருப்பீர்களானால், இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் பாதாளத்தை போன்றோ யாருமே மீட்க முடியாத நெருக்கமான சூழ்நிலையாகவோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசு உங்களை விடுவிக்கிறார். உங்களின் கூக்குரலை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து ஒரு சிலரின் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்து காப்பாற்றியதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக யோனாவை குறித்து பார்ப்போம். யோனாவின் புஸ்தகம் 1:2 நாம் வாசிக்கையில், கர்த்தரின் வார்த்தையை கேளாமல் அவரின் அழைப்பை மறுதலித்து கர்த்தர் போகச் சொன்ன பாதையை விட்டு வேறு பாதையை தேடி போகிறதையும், கப்பல் பயணத்தில் பல ஆபத்துக்களை சந்திக்கிறதையும், தான் கடலிலே எரியப்படுகிறதையும், பெரிய மீனின் வயிற்றில் யோனா 3 தங்கியிருந்ததையும் குறித்து வாசித்து அறிகிறோம். மீனின் வயிற்றில் இருந்து யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். யோனாவின் புஸ்தகம் 2:2, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், எனக்கு உத்தரவு அருளினீர், என் சத்தத்தை கேட்டீர் என்கிறான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அநேகர் உங்களுடைய சொந்த முயற்சியினாலும் உங்களின் விருப்பத்தின்படியேயும் உங்கள் மனம் சொல்லுகிறபடியேயும் சில காரியங்களை செய்துவிட்டபடியினால் இன்றைக்கு அவைகள் உங்கள் வாழ்க்கையில் பல தீமைகளை சந்திக்கும்படியும் அதிலிருந்து மீள முடியாமலும் காணப்படுகின்ற உங்களை இன்றைக்கு இயேசு விடுவிக்கிறார். உங்களின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், அவைகள் உங்களை விழுங்க பார்த்ததாக இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் விழுங்க பார்த்த அந்த சூழ்நிலைக்கு கட்டளை கொடுத்து அவைகள் உங்கள் சூழ்நிலைகளை கக்கி போடும்படிக்கு செய்கிறார், அதிலிருந்து மீட்டு எடுக்கிறார். 2வதாக தாவீதை குறித்து பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 61:2, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் என்று தாவீது தேவனை நோக்கி கூப்பிடுவதை வாசிக்கின்றோம். தாவீதினுடைய வாழ்க்கை பயணத்தில் அநேக போராட்டங்கள், துன்பங்கள், பிராணனுக்கு தப்பித்து கொள்ள வேண்டிய கசப்பான அனுபவங்களை கடந்து போனான். காட்டிலும் மலைகளிலும் தங்கியிருக்கும் போது சிங்கம், புலி போன்ற காட்டு மிருகங்களோடு போராட்டம். சவுலால் துரத்தப்படுவது ஒரு பக்கம், தன் மகனால் துரத்தப்படுவது மற்றொரு பக்கம், பகைவர்கள் வேறொரு பக்கம். செய்யாத குற்றத்திற்காக அனுதினமும் குகைகளிலும் கெபிகளிலும் வாழ்ந்த போதெல்லாம் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சங்கீதங்களின் புஸ்தகம் 118:5 வாசிக்கின்றோம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளினார் என்று தாவீது தன் ஆபத்து காலங்களில் கூப்பிட்ட வேளையிலெல்லாம் கர்த்தர் அவன் கூப்பிடுதலை கேட்டருளி அவனை தப்புவித்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தார் என்று சொல்லி வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டங்களும் துக்கங்களும் வறட்சிகளும் காணப்படுகிறதே என்று கலங்கி போயிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று. இதேபோல் தானியேல் சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்டார். யாருமே உள்ளே சென்று காப்பாற்ற முடியாத ஒரு நிலையில் இருந்தாலும் அங்கே அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட கர்த்தர் சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு கட்டளை கொடுத்து உயிரோடே வைத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் சூளையின் அனுபவமாகவோ சிங்கத்தின் கெபியாகவோ மீனின் வயிற்றில் தங்கியிருந்த யோனாவை போன்ற அனுபவங்களோ அல்லது தாவீதை போல எங்கு சென்றாலும் தீமைகள் உங்களை துரத்தி கொண்டு வருகிறதே என்று என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிப்பேன் என்று. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு காணப்படுகிற கொரோனாவின் அச்சுறுத்ததில் இருந்து பஞ்சத்தில் உங்களை உயிரோடே காக்கும்படி
கர்த்தரின் கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்வார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன் என்று அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முழு நேர பகுதி நேர ஊழியர்களாக பல இடங்களிலிருந்து திருவார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையையும் ஊழியத்தையும் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு விருப்பத்தோடு தாகத்தோடு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த முக்கியமான கூடுகைக்காக பல மாதங்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய மக்கள் அதிலும் குறிப்பாக தேவனுடைய ஊழியர்கள் அவரை நோக்கி மன்றாடி கொண்டிருந்தார்கள். உங்களில் ஒரு சிலருக்கு ஏன் இந்த கூடுகை திங்கட்கிழமை நடைபெறுகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். கடந்த 3 நாட்களாக இந்த ஹோட்டலுக்கு அருகில் உள்ள எஸ்யூ கேம்ப்சைட் என்கிற இடத்துல இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மிஷினரி நிறுவனமாகிய இந்தியன் இவாஞ்சலிக்கல் டீம் 3000 மிஷினரிகளை கொண்ட ஓர் இயக்கம், அந்த இயக்கத்திலிருந்து 250 தலைவர்களை அவர்கள் தெரிந்தெடுத்து 3 நாட்கள் அவர்களோடு முக்கியமான திருச்சத்தியங்களையும் தேவையான ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளும்படி பல ஆண்டுகளாக என்னோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டு கடந்த 3 நாட்கள் அவர்களுக்கு நான் செய்தி அளிக்க வந்திருந்தேன். அதுவும் மகாபலிபுரத்திலே இருக்கிறது என்பதால் அருமையான சகோதரன் கோபு அவர்கள், நாங்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு நீங்கள் வருவதில்லை, எங்கள் பகுதிக்கு நீங்கள் வரும்பொழுது அடுத்த நாளை எங்களுக்கு ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்ட பொழுது அவருடைய அன்பு தொல்லையாலும் ஆனாலும் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது எனக்கு கிடைத்த நடத்துதலினாலும் இதை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவருடைய ஊழிய பாதையிலும் நமக்கு தர வேண்டிய உற்சாக வார்த்தைகள், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சில திருத்தங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியத்திலே நாம் செய்ய வேண்டிய சில மாற்றங்கள்

0: பிரசங்கியாரை குறித்தும் பிரசங்கித்தலை குறித்தும் நான் உங்களோடு பேசுவேன்.
1: இந்த இரண்டு செய்திகளும் இரண்டு கொரிந்தியர்
0: நிருபத்திலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன். அதற்கு சில காரணங்கள் உண்டு.
1: ரெண்டு கொரிந்தியர் தான்
0: பவுலின் சொந்த உணர்வுகள் நிறைந்தது. Of all the New Testament epistles, the second epistle to Corinthians contains maximum of Paul's inner feelings expressed as they are.
1: இதை தேவையானால் இந்த நிருபத்தை நாம் பவுலின் சுயசரிதை என்று கூட அழைக்கலாம்.
0: We can call 2 Corinthians as Paul's autobiography.
1: இந்த நிருபத்தில்தான் மற்ற நிருபங்களில் இல்லாத அளவு தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுல் தன்னுடைய மனதை அதிகம் திறக்கிறார்.
0: 1 குருந்தியருக்கும் 2 குருந்தியருக்கும் உள்ள சில வேறுபாடுகளை நான் சொல்லும் பொழுது அது உங்களுக்கு இன்னும் கூடுதல் விளங்கும்.
1: 1 குருந்தியர் சபையின் உறுப்பினர்களுக்கு எழுதப்பட்டது.
0: 2 குருந்தியர் சபை தலைவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் எழுதப்பட்டது.
1: 1 குருந்தியர் விசுவாசிகளை குறித்து பவுலின் எண்ணம்.
0: 2 குருந்தியர் பவுலை குறித்து விசுவாசிகளின் எண்ணம்.
1: 1 Corinthians, what Paul thought about believers.
0: 2 Corinthians, what the believers thought about Paul.
1: இந்த 2 குருந்தியர் நிருபத்திலே பல வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகின்றன. அவ்விதமாக வருகிற முக்கிய வார்த்தைகளில் ஒன்று ஆற்றுதல் அல்லது தேற்றுதல்,
0: கம்ஃபர்ட் ஆர் என்கரேஜ்மெண்ட்.
1: இது வினை சொல்லாக அல்லது பெயர் சொல்லாக, அதாவது வெர்பாக அல்லது நவுனாக இந்த நிருபத்திலே 29 முறை வருகிறது.
0: இந்த முகவுரையை நீங்கள் சரியானபடி புரிந்து கொண்டால்தான் நான் செய்திக்குள் கடந்து போகும் பொழுது அதனுடைய தாற்பரியம் உங்களுக்கு விளங்கும்.
1: பவுலின் தலைமையும் ஊழியமும் கொரிந்த சபை விசுவாசிகளால் சவாலிடப்பட்டன.
0: Paul's ministry and his life were challenged by the believers or the Christians in the city of Corinth.
1: ஆனாலும் அவ்விதமான சூழ்நிலைகளில் சில மன நிர்ணயங்களால்,
0: even then in such situations Paul, based on certain personal convictions, he encouraged himself.
1: தம்மைத்தாமே அவர் தேற்றிக்கொண்டார்.
0: அதைத்தான் இந்த நிருபத்தில் விலாவாரியாக அவர் எழுதி வைத்துள்ளார்.
1: இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவர் அடிக்கடி கொண்டு வருகிற ஒரு முக்கியமான குறிப்பு என்னவென்றால், தனது மனதிலே இந்த ஊழியத்தை குறித்து அவருக்கு இருந்த நிச்சயம் அல்லது நிர்ணயம்,
0: அஷூரன்ஸ் ஆர் தி கன்விக்ஷன்,
1: இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டு அவர் இந்த நிருபத்தை எழுத அவர் முனைகிறார்.
0: அவர் இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டது தனது தகுதியினால் அல்ல, தேவனுடைய இரக்கத்தினால் என்று திரும்ப திரும்ப ஆங்காங்கே பல்வேறு வகைகளிலே அவர் சுட்டி காட்டுகிறார்.
1: Let me say that again.
0: In this epistle, Paul, here and there, in diverse manners and various approaches, he tells the readers of his epistle that he received this ministry not because of his worthiness but because of God's grace.
1: பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த நாளிலே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒருவேளை இது நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு சத்தியமாக இருந்தாலும் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நாம் நமக்குள்ளே நம்மை நினைவூட்டிக் கொள்ள வேண்டியது, I am in this ministry not because of my merit, but I am in this ministry because of God's mercy. நான் இந்த ஊழியத்தில் இருப்பது எனது தகுதியினால் அல்ல, தேவனுடைய இரக்கத்தினால். இந்த ஊழியத்தை நான் பெற்றுக்கொண்டது தேவனுடைய இரக்கத்தினால் என்பதால் எதுவும் எவரும் அதை அழிக்க முடியாது. நிச்சயம் எங்கே துவங்குகிறதுன்னு பாருங்க. It is because I have received this ministry not on my merit but because of God's grace. Nothing and nobody can destroy it. நமக்கு எப்பொழுதும் ஊழியத்தில் பல்வேறு விதமான இக்கட்டுகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கும் பொழுது இவ்வித மனப்பான்மையும் நிச்சயமும் நமக்கு ஆணித்தரமாக வேர் கொண்டிருக்குமானால் ஒருபோதும் நாம் தளர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் முன்னேறலாம். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் தெரிந்து கொண்ட சீடர்களுக்கு முன்பாக நின்று கொண்டு ஒரு திருத்தமாக ஒரு வார்த்தையை சொன்னார். அது என்ன தெரியுமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் போதுமல்லவா? ஏன் திருத்த வார்த்தையை சொல்லி சரியான பதத்தை அடுத்து சொல்ல வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையிலே எப்பொழுதும் தவறானதை திருத்தி சரியானதை அவர் போதிப்பார். அதே பாணியிலே தன்னுடைய சீடர்களை பார்த்து நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இது ரொம்ப முக்கியம், இதை புரியணும். இதை எந்த அளவுக்கு நாம் புரிகிறோமோ அந்த அளவிற்கு தான் அடுத்து வருகிற வாக்கியத்தை நாம் விசுவாசிக்கவும் அபியாசிக்கவும் முடியும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எனவே நான் தான் உங்கள் ஊழியத்திற்கு ஆதியும் அந்தமும் துவக்கமும் முடிவும் அல்பாவும் உமேகாவுமாக இருப்பான். நான் துவங்கியதை நான் நிறைவேற்றுவேன், நான் துவங்கியதை சாத்தான் அழிக்க முடியாது, மக்களும் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த நிச்சயத்தோடு நாம் இந்த நாளிலே தேவனுடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து வருவோம். இதற்கு அடிப்படையாக இந்த நிருபத்தினுடைய 4 அத்தியாயத்தை நாம் இன்று காலை வேளையிலே தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதாகமத்திலே 2 கொரிந்தியர் 4 அத்தியாயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு புக் ரிபனோ ஒரு புக் மார்க்கோ இருக்குமானால் அதிலே வைத்து கொண்டால் மற்ற வசன பகுதிகளை நாம் திருப்பும் பொழுது கூட இதை நாம் இலகுவாக திருப்பி காண முடியும். 2 கொரிந்தியர் 4 அத்தியாயம் உங்களெல்லாருக்கும் தெளிவாக இருக்கும்படி நானே இந்த அத்தியாயத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். கவனமாக வாசி பாருங்கள். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனிதருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இவ்வுலகத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் பொருட்டு உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவனுடைய ஜீவனும் எங்கள் உடலில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் உடலில் சுமந்து திரிகிறோம். எப்படி என்றால், சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவின் ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் பொருட்டு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் பெருகும்படி இவையெல்லாம் உங்கள் பொருட்டு உண்டாயிருக்கின்றன. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனிதன் அழிந்தும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கும் நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இலகுவான நமது உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனென்றால் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவை, காணப்படாதவையோ நித்தியமானவை. முதல் வசனத்திலேயே அவர் எங்கே போகிறார் பாருங்கள். நான் இந்த ஊழியத்தை இரக்கத்தினால் பெற்றிருக்கிறோம். வேத புத்தகத்தை அடிக்கோடு எடுக்கும் பழக்கம் உள்ளவர்கள் உங்களுடைய வேதத்திலே இந்த இரக்கத்தினால் என்பதை நீங்கள் வட்டமிட்டுக் கொள்ளுங்கள் அல்லது அடிக்கோடு இட்டுக் கொள்ளுங்கள். அண்டர்லைன் தட் வேர்ட் மர்சி. We have received this ministry because of God's mercy. பவுலின் இவ்வித உறுதிப்பாடு அவரது பணியிலும் அவருடைய எழுத்திலும் எங்கும் நெடுகவே காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக அப்போஸ்தலர் 20:24 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என்னுடைய உயிரையும் நான் அருமையாக எண்ண மாட்டேன், என் ஓட்டத்தை மகிழ்ச்சியோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினரம் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். இந்த இடத்தில் சுவிசேஷத்தையும் பெற்ற ஊழியத்தையும் கிருபையின் அடியில் கொண்டு வருகிறார். கிருபையின் சுவிசேஷம். அதே விதமாக எபேசியருக்கு வாருங்கள். 3:10 திருப்ப நீங்கள் சோம்பேறித்தனம் அடையக்கூடாது. நீங்கள் வசனங்களை திருத்தி அவைகளிலே உங்களுடைய கண்ணை பதித்தால்தான் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எபேசியர் 3:7-8 தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானே. இதில் அந்த கிருபையினாலே, அங்கே கிருபையின் சுவிசேஷம் என்கிறார், இங்கு இந்த சுவிசேஷத்திற்கு நான் கிருபையினாலே ஊழியக்காரன் என்கிறார். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியனாகிய நான் கிறிஸ்தவனுடைய அளவற்ற செல்வத்தை புறவினத்தாரிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் கிருபை, அவருடைய எழுத்தோட்டத்திலே எங்கே பார்த்தாலும் அந்த கிருபை இரக்கம் என்று அவர் திரும்ப திரும்ப அவர் தோனித்து கொண்டே இருக்கிறார். அதே சத்தியத்தை தன்னுடைய பயிற்சியாளராகிய இளம் தீமோத்தேயுக்கு 1:12 அவர் எழுதுவதை பாருங்கள். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி, உண்மையுள்ளவன் என்று கண்டு அல்ல, நல்ல கவனிங்க, என்னை உண்மையுள்ளவர்கள் என்று கண்டல்ல, என்னை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி, நாட் தட் ஹீ ஃபவுண்ட் மீ ஃபெய்த்ஃபுல் பட் ஹீ கவுண்டட் மீ ஃபெய்த்ஃபுல். அதை சொல்லிவிட்டு இந்த 13 தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் தான் முன்னால் எப்படியெல்லாம் இருந்தார் என்று சொல்லிவிட்டு, அப்படி இருந்தும் நான் இரக்கம் பெற்றேன், அந்த இரக்கம் என்பதை அடிக்கோட்டிட்டுக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம், நம்முடைய கர்த்தரின் கிருபை, மறுபடியும் கிருபை, இரக்கம், கிருபை, கிருபையின் சுவிசேஷம், கிருபையினால் சுவிசேஷத்திற்கு ஊழியன், இந்த ஊழியத்திற்காய் இரக்கம் பெற்றேன். பிரியமானவர்களே, இந்த சத்தியம் தலைவர்களுக்கும் பிரசங்கிமாருக்கும் மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் பொருந்தும். எனவேதான் அப்போஸ்தலன் பேதுரு தன்னுடைய 1 எவ்விதம் விசுவாசிகளாகிய நாம் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சுட்டிக்காட்டும் பொழுது இதே வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். 2:1 நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு 10 நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் முன்பு இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய மக்களாய் இருக்கிறீர்கள், முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள். இரக்கம் வட்டமிட்டுக் கொள்ளுங்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். முழு நேர ஊழியனோ முழு நேர ஊழியர் அல்லாதவரோ தேவனுடைய பணிக்காக அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அடிப்படை அவரிடத்திலிருந்து நாம் பெற்ற இரக்கம். எனவேதான் நம் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு வசனம், ஆனால் அந்த புத்தகம் அந்த வசனம் இருப்பது நம் எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு புத்தகம். அது என்ன தெரியுமா? வேத புத்தகத்திலே நம்ம எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு புத்தகம் புலம்பல் புத்தகம். இருந்து பைபிளிலே புலம்பல் என்று கூட ஒரு புத்தகத்தை வைக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்ததோ இல்லையோ எனக்கு அடிக்கடி வந்திருக்கிறது. அதான் எரேமியா அவருடைய தீர்க்க தரிசனத்திலேயே புலம்பி தானே இருக்கிறார். தனியாக புலம்பல் என்று ஒரு புத்தகம் இருக்க வேண்டுமா என்று நான் பலமுறை யோசித்ததுண்டு. ஆனால் அந்த புலம்பல் புத்தகத்திற்குள்ளே தான் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை என்கிற வாசகம் வருது. எங்கே வருகிறது பாருங்கள், அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான அந்த வசனம் எங்கே வருகிறது? புலம்பல் புத்தகத்திலே அது வருகிறது. அதற்கு பொருள் என்னவென்றால், ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை நெடுகவே நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இது எப்பவும் மறந்துடாதீங்க. இன்றைக்கு நாம் எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்கிறது தேவ சமூகத்திலே ஊக்குவிக்கப்படவும் உற்சாகமடையவும் இன்னும் நாம் கூடுதல் வேகத்தோடு பணி செய்ய உந்தப்படவும் ஒரு உந்து விசையாக இக்கூட்டம் அமைய வேண்டும் என்பதே நம் எல்லாருடைய ஜபமாக இருக்கிறது. ஊழியத்தை நாம் தேவனுடைய இரக்கத்தினால் பெற்றிருப்பதால் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நான் உங்களுக்கு மீதியுள்ள நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4 நான் இப்பொழுது உங்களுக்கு வாசித்த அந்த அத்தியாயத்திலிருந்து, எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று 5 ஆலோசனைகளை உங்களுக்கு தர விரும்புகிறேன். What we must do and what we must not do because we have received this mercy based solely on the mercy of God, we will learn it from 2 Corinthians 4th chapter. 1. எல்லாவித தந்திரங்களையும் விட்டொழியுங்கள். ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, உங்கள் அருகில் வர முடிந்தால் ஒவ்வொருவருடைய கரத்தையும் பிடித்து குலுக்கி உங்களுடைய முகத்தை நேருக்கு நேர் நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், எல்லாவித தந்திரங்களையும் விட்டொழியுங்கள். Renounce all forms of craftiness. வசனம் 2 அத்தியாயம் சொல்லாமல் நான் வசனம் சொன்னால் அது 2 கொரிந்தியர் 4 என்று பொருள்படும். 2வது வசனம், வெட்கமான காரியங்கள், தந்திரமான காரியங்கள், மனசாட்சி, தேவனுக்கு முன்பாக உத்தமம். இந்த வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு முக்கியமான வார்த்தை என்று பாருங்கள். வெட்கமான காரியங்கள் வேண்டாம், தந்திரம் வேண்டாம், சத்தியத்தையே சொல்லுவோம், தேவனுக்கு முன்பாக மனசாட்சியோடு நாம் நடந்து கொள்வோம். பிரியமானவர்களே, நம் எல்லாருக்கும் உண்மைக்கும் எளிமைக்கும் ஒரு அருமையான அழைப்பு. இதே நிருபத்தினுடைய 1 அத்தியாயம் 12வது வசனத்திலே வருகிறது. மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோடே நடவாமல், மாம்சத்திற்கு ஏற்ற என்றால் உலக பிரகாரமான, தந்திரமான, திருட்டுத்தனமான, திருக்கு மனதுள்ள ஞானத்தோடு நடவாமல், தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய இரக்கத்தினால் நாங்கள் உலகத்திலேயும் சிறப்பாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல், தந்திரமில்லாமல், திருக்கு இல்லாமல், திவ்ய உண்மையோடு, சாதாரண உண்மை அல்ல, டிவைன் ட்ரூத் நடந்தோம் என்பதற்கு எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சி. என்ன சாட்சி பாருங்க, ஆண்டவரே, 21வது நூற்றாண்டில் இருக்கிற எங்களுக்கு பலவிதமான காரியங்கள் இந்த நாட்களிலே திருச்சபைக்கும் திருச்சத்தியத்திற்கும் எதிராக ஒலித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இவ்விதமான உண்மைக்கும் எளிமைக்கும் எங்களுக்கு கிருபையினால் வந்த அழைப்பை நாங்கள் அள்ளத்தட்டி விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. மாம்சீக ஞானத்திற்கு எதிராக என்று பவுல் எதை சொல்கிறார் தெரியுமா? இந்த நாட்களிலே ஊழியக்காரருக்குள்ளே எவ்வளவு தந்திரம், அதுவும் சாதாரண தந்திரமா, நரி தந்திரம், நாட் தி டிசெப்ஷன் பட் ஃபாக்ஸி கேரக்டர். ஆண்டவரே, எங்கே கற்றோம் ஆண்டவரே? கிறிஸ்துவை நாங்கள் இவ்விதமாக கற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவிடம் தந்திரம் இல்லையே, கிறிஸ்துவிடம் நரித்தந்திரம் இல்லையே, இந்த நரித்தந்திரம் கிறிஸ்தவ ஊழியத்திற்குள் எப்படி வந்தது ஆண்டவரே? கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் விறுவிறுப்பு விழிப்பு என்ற பெயரில் எவ்வளவு தந்திரம், எவ்வளவு திருட்டுத்தனம். ஹவு மச் ஆஃப் திங்ஸ் விச் டு நாட் ப்ளீஸ் காட், டிசீட் அண்ட் டிசெப்ஷன் இன் த நேம் ஆஃப் ஸ்மார்ட்னஸ் அண்ட் ஷ்ரூட்னஸ். கர்த்தாவே, நீரங்களை மாற்றிவிடும். பிரியமானவர்களே, ஊழியக்காரராகிய உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். நாம் ஏமாறலாம், ஆனால் நாம் ஏமாற்றக்கூடாது. ஏமாறுவது பாவம் அல்ல, ஏமாறுவது பரிதாபத்திற்குரியது, ஏமாற்றுவதுதான் பாவம். சிஹெச் ஸ்பர்ஜன் என்பவரை பிரசங்க வேந்தன் என்று அழைப்பார்கள். சிஹெச் ஸ்பர்ஜன் ஆஃப் லண்டன் வாஸ் கால்ட் அஸ் த பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ். ஒரு முறை அவர் ஒரு வாகனத்திலே, பொது வாகனத்திலே பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மணி பர்ஸை ஒருவன் திருடி விட்டான். அப்பொழுது அவர் வீட்டிற்கு வந்து தான் அதை கண்டுபிடித்தார். கொஞ்சம் பர்ஸ்லையும் பணம் வைத்திருக்கிறார், சில நோட்டுகளையும் தனியாக வைத்திருக்கிறார். வீட்டிற்கு வந்தவுடனே அவர் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தாராம். எதற்கு ஸ்தோத்தரித்தாராம்? ஆண்டவரே, திருடப்பட்டது இதுதான் இதற்கு எனக்கு முதல் அனுபவம் என்று ஆண்டவரே ஸ்தோத்தரித்தாராம். இதுவரைக்கும் யாரும் என்னை திருடினதில்லை, இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒருவன் என்னிடத்திலே திருடியிருக்கிறான் என்று ஆண்டவரே ஸ்தோத்தரித்தாராம். இரண்டாவது, திருடினவன் கொஞ்சம் பணத்தை மிச்சம் வைத்து விட்டு போனான் ஆண்டவரே என்று ஆண்டவரே ஸ்தோத்தரித்தாராம். மூன்றாவது, ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஸ்தோத்தரித்தாராம். ஆண்டவரே, திருடினது நான் அல்ல, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

நாம் படித்து கொள்ளக்கூடாது. முந்தின காலங்களிலே நேஷனல் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள், பிறகு அது சர்ச்சு பாலிடிக்ஸ் என்று வந்தது, இப்பொழுது அது மிஷன் பாலிடிக்ஸ் என்று மாறிவிட்டது. முந்தைய நாட்களிலே தேசிய அரசியல் என்று சொல்வார்கள், அடுத்து திருச்சபை அரசியல் என்று சொன்னார்கள், இப்பொழுது மிஷினரி இயக்கங்களின் அரசியல் என்று ஆகிவிட்டது, அடுத்தது என்னவோ எனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, ஏன் கிறிஸ்தவம் இவ்வளவாக சரிந்து சரிந்து சரிந்து சரிந்து கொண்டே போகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது அது நம்முடைய தூக்கத்தை அறவே ஒழித்து துக்கத்தினால் நிறைந்து இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய கரங்களை ஏறெடுத்து, ஆண்டவரே நீர் எங்களுடைய வளாகங்களை சுத்திகரிக்க மாட்டீரா என்று கதற வேண்டிய ஒரு காலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இஸ் த டைம் that God's people and God's servants at midnight lay before the altar of the Lord and raise up their voices in intercession and say, oh God, you flush all this trash from the corridors of our churches and ministries, oh God, and send us back a fresh revival of cleansing, of sanctification, and of holiness. Do it, Lord, in our time. That should be our prayer. அதுதான் நம்முடைய ஜெபமாக, விண்ணப்பமாக, மன்றாட்டாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, யாக்கோபு 3 அத்தியாயத்திலே அப்போஸ்தலன் மிக அழகாக நடைமுறையிலே, யாக்கோபு அப்போஸ்தலன் ஒரு நடைமுறை அப்போஸ்தலன். ஐ ஆல்வேஸ் திங்க் ஆஃப் ஜேம்ஸ் அஸ் அ ப்ராக்டிக்கல் அப்போஸ்தல். ஹி வாஸ் அ ப்ராக்டிக்கல் அப்போஸ்தல், ஹிஸ் லெட்டர் இஸ் அ ப்ராக்டிக்கல் எபிஸ்டல். நடைமுறை பாடங்கள் நிறைய கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு முக்கியமான காரியத்தை குறிப்பிடுகிறார். பாருங்கள், யாக்கோபு 3:13 வாசிக்கிறேன். உங்களில் ஞானியும் விவேகமானவன் எவனோ, அதாவது ஞானி விவேகனா சொல்லப்படும் நல்ல சூட்டிக்கையான ஆள், அந்த வார்த்தை தான் அது, நல்ல சூட்டிக்கையான ஆள் யாரோ, ஹூ இஸ் ஸ்மார்ட் அமங் யூ, அவன் தன்னுடைய செயல்களை எப்படி காட்ட வேண்டும் தெரியுமா? கத்துவதால் அல்ல, வெட்டுவதால் அல்ல, ஞானத்திற்கேற்ற சாந்தத்தோடு தன்னுடைய செயல்களை காட்டட்டும். அடுத்த வார்த்தையிலே சொல்கிறார், உங்கள் இருதயத்திலே, அதான் ஊற்று, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை அடிக்காதீர்கள். பாரு, விட்டமாட்டேன், அவ்வளவு லேசாக தான் விட்டுருவேனா, எனக்கு அவன் செய்தது அவ்வளவு சாதாரண காரியமா, இப்படியெல்லாம் சொப்பனத்தில் கூட உங்களுக்கு வரக்கூடாது. அப்படி வருமானால், 15 அவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட வேகம் விண்ணிலிருந்து வருகிற ஞானமாயிராமல் இவ்வுலகத்திற்கு சம்பந்தமானதும் மனிதனுடைய பிறப்பு சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா, பேய்த்தனம் அது. நம்ம எல்லாரும் புதிய பாட்டை நன்றாக படிக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் போதுமான அளவு வியாக்கியானப்படுத்த நமக்கு வாழ்நாளே போதாது. அவ்வளவு தெளிவாக அப்போஸ்தலர்கள் இந்த காரியத்தை நமக்கு குறித்து வைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, குற்றமற்ற மனசாட்சியை காத்துக்கொள்ள என்னெல்லாம் முயற்சி எடுக்க முடியுமோ அத்தனை முயற்சியும் நாம் எடுக்க வேண்டும். மனசாட்சி என்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த சுவாரஸ்யமான ஒரு வரையறையை லூக்கா 12:57 பாருங்கள். நியாயம் இன்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன, உங்களுக்கு தெரியாதா, நீங்களே கண்டுபிடிச்சிடலாமே, எது நியாயம் சொல்லி உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாதா? அதைத்தான் பின்னால் தன்னுடைய நிருபத்திலே அப்போஸ்தலன் யோவான் கேட்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருக்கிறாரே. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்திலே தைரியம் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஊழியக்காரரே, நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், எந்த இடத்திலாவது எந்த கட்டத்திலாவது

0: உங்கள் மனசாட்சி உங்களுடைய இருதயம் இது வேண்டாம், இது சரியல்ல, இது கூடாது என்று சொல்லுமானால் மனசாட்சியோடு விவாதிக்காதீர்கள். டோன்ட் ஆர்கியூ வித் யுவர் கான்ஷியன்ஸ். நீங்கள் மனசாட்சியோடு விவாதித்தால் உங்கள் மனசாட்சி நாளடைவிலேயே மழுங்கிவிடும். இஃப் யூ கீப் ஆர்கியூவிங் வித் யுவர் கான்ஷியன்ஸ் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் யுவர் கான்ஷியன்ஸ் வில் லூஸ் இஸ் ஷார்ப்னஸ் அண்ட் இட் வில் பிகம் பிளண்ட். ஒரு முக்கியமான ஒரு சத்தியம், ஒன்ஸ் யுவர் கான்ஷியன்ஸ் பிகம்ஸ் பிளண்ட் இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் யூ டு கோ டு த நெக்ஸ்ட் டவுன்வர்ட் லெவல் ஆஃப் கமிட்டிங் சின். மனசாட்சி மழுங்கிவிட்டால் அதைவிட கீழ்த்தரமான ஒரு பாவ செயலில் ஈடுபட நீங்கள் பழகிவிடுவீர்கள். You will get accustomed, you will get used to conveniently, without any hesitation or disturbance whatsoever, to commit sins of the worst sort. எனவேதான் துவக்கத்திலே இருந்தே நம் மனசாட்சியை பழக்குவது மிகவும் அத்தியாவசியமான முக்கியமான ஒரு காரியம். அப்படி பழக்காதவர்களை பற்றி தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை கொல்லுகிறவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறார்கள் என்று நினைக்கும் காலம் வரும் என்று சொன்னார். ஊழியக்காரரை கொல்லுவார்களாம், என்ன நினச்சிக்குவாங்களாம், ஆண்டவருக்கு தொண்டு செய்கிறோம் நினச்சிக்குவாங்க. இப்போ மனசாட்சி எந்த அளவுக்கு அது மழுங்கி மழுங்கி மழுங்கி எங்கே போய் அது அவர்களை ஆழ்த்துகிறது என்று பாருங்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தேவனுடைய வழிகளை நம்முடைய மனதில் இருந்து வேண்டுமென்றே தூக்கி எறிய முடியுமா? கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. தேவனுடைய வழிகளை நம்முடைய மனதில் இருந்து வேண்டுமென்றே தூக்கி எறிய முடியுமா? முடியும். யோபு 21:14, யோபு 21:14, அவர்கள் தேவனை நோக்கி, இது யோபு சொல்றார், அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகுகிறோம். இப்படியே ஒருத்தர் ஜெபம் முடியுமா? தேவனை நோக்கி, தேவனே நீர் எங்களை விட்டு விலகுகிறோம், உம்முடைய வழிகளை நாங்கள் அறிய விரும்பவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கூட ஊழியக்காரரும் தேவனுடைய மக்களும் தள்ளப்பட முடியும் என்பது திருவசனத்தில் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 20:27 சொன்னார், மனிதனின் ஆவி கர்த்தர் தந்த தீபம். தீபத்தை அணைக்க முடியுமா? அணைக்க முடியும். தீபம் தானே, அதை அணைச்சிடலாம். பல விதத்தில் அணைக்கலாம், ஊதியம் அணைக்கலாம், அதை அப்படியே அமுக்கியும் அணைக்கலாம், பல விதங்களிலே அதை அணைக்கலாம். இந்த மனசாட்சி என்பது கர்த்தர் தந்த தீபம், அது எரிஞ்சிட்டு இருக்கு, வேண்டாம் அணைச்சிடலாம், அது நம்ம கையில் தான் இருக்கு. அதை இன்னும் கூடுதலாக மிளறச் செய்வதும் பிரகாசிக்க செய்வதும் அல்லது அதை அப்படியே மழுங்க செய்வதும் நம்முடைய கையில் தான். இந்த காலையில் தேவ சமூகத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்போம், இதை அளப்பதற்கு ஒரு அளவுமானி என்று ஒன்றும் கிடையாது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்மை நாமே கேட்டுக்கொள்வது, ஆண்டவரே என்னுடைய மனசாட்சியை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு நான் பிரயாசப்படுகிறேனா? நல்ல கேள்வி. ஈச் ஆஃப் யூ, வேற யாரையும் பார்க்காதீங்க, வேற யாரையும் யோசிக்காதீங்க, அங்கெங்க பார்க்காதீங்க, அப்படி குனிஞ்சு நம்ம இருதயத்தை பாரு, குனிஞ்சா தான் நம்ம இருதயத்தை தெரியும், அங்கெங்க பார்த்தா வேடிக்கை தான் ஆயிரும். ஜஸ்ட் பவ் டவுன் அண்ட் லுக் இன்டு யுவர் ஹார்ட். நான் சும்மா ஒரு ஒரு ஒரு ஒரு பிக்சோரியலாக அதை உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட் பண்ணேன். லுக் இன்டு யுவர் ஹார்ட். ஆண்டவரே இந்த மனசாட்சியை எப்பொழுதும் குற்றமற்றதாக வைத்துக் கொள்வதற்கு நான் பிரயாசப்படுகிறேனா? அப்போஸ்தலன் பவுல் ராஜாவுக்கு முன்பாக நின்று கொண்டு என்ன சொல்லுகிறார், இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியாக இருக்கும்படி நான் பிரயாசப்படுகிறேன், முயற்சி எடுக்கிறேன், விளைகிறேன். ஐ எண்டவர், இட்ஸ் எ ஸ்ட்ராங் வேர்ட், ஐ எண்டவர் டு கீப் எ கான்ஷியன்ஸ் void of offense both before God and man day and night, not occasionally, continuously.
1: What a blessing.
0: பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டுமானால் மூன்று கேள்விகள் நீங்கள் உங்களை கேட்டு பார்க்க வேண்டும். ஒன்று, இது தேவனை பிரியப்படுத்துமா? Will it please God? இரண்டு, இது எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குமா? Will it edify me? மூன்று, இது பிறரை ஆசீர்வதிக்குமா? Will it bless others? Once again, இது தேவனை பிரியப்படுத்துமா? இது எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குமா? இது பிறரை ஆசீர்வதிக்குமா? Will this please God? Will this edify me? Will this bless others? கிட்டத்தட்ட இந்த மூன்று கேள்விகளுக்கு நமக்கு கிடைக்கும் பதில்கள், நாம் செய்தது, செய்வது, செய்யப்போவது சரியா தவறா என்று தெளிவாக சொல்லிவிடும். இது சண்டே கிளாஸில் சொல்லிவிடுகிற பாடம். பல அடிப்படையான அடித்தளங்களை நாம் மறந்துவிட்டதால் இங்கே தேவன் தனது கிருபையினால், இரக்கத்தினால் அவைகளை நமக்கு நினைப்பூட்டுகிறார். பிரியமானவர்களே, ஊழியக்காரராகிய நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், எல்லாவித தந்திரங்களையும் விட்டொழியுங்கள். Renounce all forms of craftiness.
2: பாகம் இரண்டினை மற்றுமோர் ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள்.

0: நீ எப்படி தெரியுமா ஆராதிக்கணும், நீங்க ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை சத்தத்துல பாதாள நடுங்கணும், பிசாசு நடுங்கணும். சங்கீதம் 95:92 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை சத்தம் போட்டு ஆராதிப்பேன், ஒரு கம்பீர சத்தம்னு தாவீது சொல்லுவார். பாருங்க, பிசாச ஆண்டவர் எங்கேயுமே ஒரு வேலையை கொடுத்துருக்கவே மாட்டார். அவன் தள்ளப்பட்டவன், அவன் மிதிக்கப்பட்டவன், அவன் காயலுக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருப்ப. நம்ம தான் பிசாச ஓர, ஐயோ பிசாசு, ஐயோ பிரதர் அது பிசாசு அப்படி இப்படிங்கிறோம். ஆண்டவர் எங்கேயுமே ஒரு நாளும் ஒரு காலத்தும் பிசாசுக்கு இனம் பண்ண சான்ஸு கொடுக்கவே இல்லை. தலைவலியில் நீங்கள் தலை தோட்டாமல் போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்பீங்க, அந்த தலைவலி வந்துச்சா சொல்லுவோம் பிசாசு தலைவலி கொடுத்துட்டான், அவன் சிவனேன்னு ரோட் நடந்து போயிட்டு இருப்பான். நீங்க சொன்னோடனே அவன் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவான். நீங்க ஆண்டர் சொல்ல உங்களை பார்த்து சிலருக்கு பிசாச ஓவரா பேசாதீங்க. ஆண்டவரை பிசாச எந்த இடத்துலயும் நின்று அதிகாரம் கொடுக்கவே இல்லை. உங்க வீட்டிலையும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் எந்த இடத்துலையும் பிசாசுக்கு அதிகாரமே தரக்கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஒரு பாட்டை சத்தமா எங்க கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க, பிசாசு வீழ போறான். ஆமைன்னு சொல்லுங்க.
1: ஹல்லேலூயா.
0: ஈ மைனர்

ரெடியா ரெடியா எங்க சேர்ந்து பாருங்க எல்லாரும் அல்ல அந்த வெள்ளனோட எந்திரி சத்தம் சத்தம் போடும் போதே வீட்டில் கட்டி வச்சிருக்கிற சத்தம் வீட்டை பிடிச்சு வச்சிருக்கிற சில கிரியைகள் எல்லாம் ஓடணும் பாரு எல்லாம் சேர்ந்து ஆமா ரெடி ரெடி ரெடி ரெடி ஆகும்

0: ஆமென்.
1: சில நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போது நம்மளையும் அறியாம நமக்கு ஒரு கண்ணீர் வரும். எதுக்கு அழுகிறோம், ஏனே சிலவங்க நமக்கு பண்ணது நினைச்சலாம், இல்ல இல்ல இல்ல, சிலவங்க நம்மளை பேசுறது இல்ல இல்ல இல்ல, நம்மளையும் அறியாம அதுதான் ஆனந்த கண்ணீர். ஆண்டவர் எனக்கு யாரும் நிக்காத போது, எந்த உறவும் என்னை நேசிக்காத போது, எந்த உதவி எனக்கு யாரும் செய்யாத போது, ஒருத்தர் வந்து நின்று செஞ்சாரு, அதை நினைக்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணீர். அவங்க நினைச்சலாம் அழலப்பா, உம்மை நினைச்சு என்னை அறியாம. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் சங்கீத 16ல, அவர் சமூகத்துக்கு வந்தாலே எனக்கு நித்திய மகிழ்ச்சி, நிரந்தர பேரின்பம் உண்டு. சங்கீத 16 கடைசி 3-4 வசனங்கள் வாசிங்கன்னா, அவர் ஏன் வலது பார்சத்தில் தான் இருக்கிறார், என்ன பார்க்கிறார், என்ன சுமக்கிறார், அதை நினைக்கிறேன், துதிக்கிறேன். என்னோட சேர்ந்து அந்த பிரச்சனத்தோடைய ஆண்டவரை நினைச்சு அவர் சமூகத்தில் வரும்போது அவரை நினைச்சாலே உங்களுக்கே ஒரு ஒரு ஒரு தெய்வீக ஒரு தொடுதலை, ஒரு ஒரு இன்னர் ஹீலிங்கை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு தேற்றுதலை பார்ப்பீங்க. உங்களோட சேர்ந்து பாடுங்க.

சமூகத்தில் வந்துட்டா எனக்கு நடக்கும். அவர் சமூகத்தில் எனக்கு எல்லா ஜெயங்களும் உண்டு. அவர் சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க, அவர் சமூகத்தில் அழுங்க, அவர் சமூகத்தில் என்ன யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சிங்கத்தை கூட சொல்லுங்க. அவர் சமூகத்தை சொன்னாலே அந்த காரியமா.

ஆண்டவரை நினைக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்னதை நினைக்கிறேன்னு சொல்லி ஆடாதீங்க. நிச்சயம் உங்களை அறியாம ஒரு தேவ தேற்றுதல் உங்களுக்குள்ள கடந்து வரும். நான் நம்புறேன் இயேசு கேட்க கேட்கவே அந்த சமாதானத்தை தருகிறான்.

அவனை தேற்றுகிறான் அவர் சமூகத்தில். எனக்கு நித்திய மகிழ்ச்சி, பேரின்பம் உண்டு. அவர் சமூகத்தில் காத்திருங்க, கர்த்தர் நிச்சயம் காரியங்களை வாய்க்க செய்வார்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எபிரேயர் 13:7. பாடகர் குழு ஒன்றை வழிநடத்தும் டைரக்டர் ஒருவர் பாடகர் குழு ஒன்றிற்கு ஒரு குறிப்பிட்ட பாடல் பாட பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர், 8 வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு பாடகர் குழுவை வழிநடத்தினேன், நீங்கள் இப்போது செய்யும் அதே தவறைத்தான் அவர்களும் அன்று செய்தார்கள் என்றார். அதற்கு அந்த குழுவில் இருந்த பாடகர் ஒருவர், அதே டைரக்டர் தானே என்று நக்கலடித்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை வழிநடத்துபவர்கள் நம்மை சரியாய் வழிநடத்தினால்தான் நாம் நல்ல பாதையிலே செல்ல முடியும். ரெபேக்காள் தான் நேசித்த யாக்கோபு ஏசாவை விட அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தாள். எனவே குறுக்கு வழியிலாவது யாக்கோபு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அதையே யாக்கோபுக்கும் போதித்தாள். தன் தாயின் தவறான வழி நடத்துதலின்படி யாக்கோபு நடந்ததால் தன் சகோதரன் ஏசாவை ஏமாற்றி அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். தன் தகப்பன் ஈசாக்கை ஏமாற்றி ஏசாவுக்கு வரவேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். பின்பு தன் மாமனாகிய லாபானை ஏமாற்றி அவனுடைய ஆடுகளை தன் வசமாக்கி கொண்டான். இத்தனைக்கும் காரணம் அவனுடைய தாயின் தவறான வழிநடத்துதல். ஆம் பிரியமானவர்களே, நம்மை வழிநடத்துபவர்கள் நம்மை நன்றாய் வழிநடத்தவில்லை என்றால் நாம் நல்ல பாதையிலே செல்ல முடியாது. பின்பு ஒரு நாள் யாக்கோபு யாப்போக்கின் நதிக்கரையில் தனக்கிருந்த எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு தேவ வழிநடத்துதலுக்காக மன்றாடினான். தேவன் எத்தனாகிய யாக்கோபை அவன் பெயரையும் மாற்றினார், சுபாவத்தையும் மாற்றினார். அன்றிலிருந்து யாக்கோபு இஸ்ரவேல் என அழைக்கப்பட்டார். அன்றிலிருந்து ஏமாற்றும் சுபாவமும் மாறியது. ஆம் பிரியமானவர்களே, தேவ வசனத்தின்படி நம்மை நன்றாய் வழிநடத்துபவர்கள் நமக்கு தேவை. இன்று ஏராளமாய் நூதனமான உபதேசங்கள் வந்துவிட்டன. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் அவை காட்டுத்தீ போல பரவுகின்றன. அந்த உபதேசங்கள் வேதத்தின்படி சரியானவைதானா, அதற்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்று நன்கு கவனிக்க வேண்டும். பிரசங்கிப்பவரின் நடத்தையின் முடிவையும் அறிந்து பின்பு நலமானது என்றால் பின்பற்ற வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது ஒருபோதும் நாம் தவற மாட்டோம்.

தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதில் இருந்து ஓடி போய் யோனாத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனாத்தானுக்கு மனநோவு உண்டாகாத படிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனாத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதன்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது ஜோனாத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோடு பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாய் இருக்கும், ஆனாலும் நான் மூன்றாம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால், தன் ஊராகிய பெத்தலகேமில் தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு ஒரு தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்துக்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும், அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர். ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோடு உடம்படிக்கை பண்ணி இருக்கிறீரே, என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததானால் நீரே என்னை கொண்டு போடும், நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்து கொண்டு போக வேண்டியது என்ன என்றார். அப்பொழுது ஜோனாத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனா என்றான். தாவீது ஜோனாத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரவும் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது ஜோனாத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனாத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீது மேல் தயவாயிருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்தும் படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனாத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர், ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாய் இருந்தால் அதை உமது செவியலுக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்தோட போகும்படி உம்மை அனுப்பி விடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாத படிக்கு நீர் கர்த்தரை நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்ருவலாகிய ஒவ்வொருவரையும் பூமி மேல் இறாத படிக்கு வேர் அறுக்கும் போது நீர் ஒன்றைக்கும் உமது தயையை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றார். இப்படி யோனாத்தான் தாவீது குடும்பத்தோடு உடம்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்ருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனாத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பின்பு யோனாத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசி, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாய் இருப்பதனால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும், காரியம் நடந்த போது மூன்றாம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்துக்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையிலே உட்கார்ந்திரும், அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாய் மூன்று அம்புகளை எய்து, நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன். இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை எடுத்து கொண்டு வா என்று பிள்ளையாண்டானிடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும், அப்பொழுது ஒன்றுமில்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டானிடத்தில் சொன்னால் நீர் போய்விடும், அப்பொழுது கர்த்தர் உம்மை போகச் சொல்கிறார் என்று அறியும்.
நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்துக்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்றைக்கும் நடுநிற்கும் சாட்சி என்றான். அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்து கொண்டிருந்தான். அமாவாசையான போது ராஜா போயினம் பண்ண உட்கார்ந்தான். ராஜா சுவர் அண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனாத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுளுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கு இடம் காலியாய் இருந்தது. ஆனாலும் அவன் தீட்டா இருக்கிறான், அவன் தீட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. அமாவாசைக்கு மறுநாளும் தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போயினத்துக்கு வராது போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனாத்தானை கேட்டான். யோனாத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்தலகே மட்டும் போக, தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு, அங்கே நாம் போக வேண்டும், எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள், என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதுக்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலே அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் ஜோனாத்தன் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே, நீ உனக்கு வெக்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெக்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீ ஆனாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனாத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியே எறிந்தான். ஆகையால் தாவீதை கொண்டு போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனாத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போயினம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. மறுநாள் காலமே யோனாத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்து கொண்டு வா என்று சொல்லி, அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனாத்தான் எய்த அம்பு இருக்கும் இடம் மட்டும் பிள்ளையாண்டான் போன போது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறதல்லவா என்று யோனாத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டன போ என்றும் யோனாத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனாத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் ஏமானிடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் யோனாத்தானுக்கும் தாவீது தெரிந்திருந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது ஜோனாத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டானிடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்துக்கு கொண்டு போ என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே மூங்குப்புற விழுந்து மூன்று விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது ஜோனாத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்தோடு போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனாத்தானோ பட்டணத்துக்கு போய்விட்டான்.

இரண்டு தீமோத்தேயு 4 அத்தியாயத்தினுடைய 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு அப்படின்னு எழுதுகிறார். ஜனங்கள் போதனையில் கேட்குறாங்க, உபதேசத்தை கேட்குறாங்க. எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து நாங்கள் எந்த மாதிரி கேட்க விரும்புகிறோமோ அந்த மாதிரி பேசுகிறத கேட்குறது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு உணவுக்கு போகிறீங்கன்னா எந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் அவங்க அந்த ஃபுட்டை தருவாங்க. உங்களுடைய ஹெல்த்தை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறீங்க, இல்லைன்னு சொன்னால் நான் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு எந்த மாதிரி உணவை சாப்பிட்றது அப்படிங்கிற ஆலோசனை கேட்க போகிறீங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நான் இந்தந்த விதமான உணவுகளை சாப்பிட விரும்புகிறேன், இது தானே எனக்கு பிடிக்கும், அதனால் அதை சார்ந்த மெனு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டயட்ரிஷியன்ட்ட நம்ம கேட்டோன்னு சொன்னால் அது முட்டாள்தனம். உணவகத்தில் போய் நீங்கள் விரும்புகிறத சாப்பிட்லாம், டாக்டர்கிட்ட போயிடுச்சுன்னு சொன்னால் அவர் சொல்கிற மாதிரி தான் சாப்பிடணும். ஆரோக்கியம் வாழ்கிறது எப்படின்னு ஆலோசனை கேட்க போனீங்கன்னா உங்களுக்கு விருப்பமில்லாத உணவை கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. அதை மாதிரி இன்றைக்கி பல விதங்களில் நாம் கர்த்தருடைய வார்த்தை என்ற பெயரில் நிறைய கேட்குறோம். நேரடியாக நாம் வந்து பிரசங்கம் கேட்குறோம், இன்னும் டிவியில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், இப்படி நிறைய சோசியல் மீடியாஸில் நிறைய கேட்குறோம். ஆனால் அந்த கேட்குற விதத்தில் சிலருக்கு ஒரு விதமான, அதாவது ஒரு சர்டன் டேஸ்ட், ஒரு பெக்குலர் டேஸ்ட்டு, இந்த மாதிரி டேஸ்ட்டுக்குள்ளே வர பிரசங்கத்தை நான் கேட்பேன், இந்த மாதிரி யார் பேசுகிறாங்களோ அது எனக்கு பிடிக்கும்.

சுவைகளின் பின்னணியிலே இன்றைக்கு ஜனங்கள் வார்த்தைகளை கேட்கிறாங்க. அதனால தான் சில பிரசங்களை கேட்டோன்னே அது எவ்வளவுதான் வேதத்துக்கு புறம்பாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் வேறு சில பிரசங்கள் கேட்கும் பொழுது அது எவ்வளவு தான் வந்து ஆரோக்கியமாக இருந்தாலும் இதனோடு நான் உடன்பட மாட்டேன் அப்படிம்பாங்க. நாம் நம்முடைய சுவையின் அடிப்படையில் ஆண்டவருடைய பார்வையில் வாட் இஸ் பெஸ்ட், அதனால தான் ஆவிக்கேற்றபடி நம்ம நிதானிக்கணும். 1 கொரிந்தியர் 2:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரியவன் ஆவிக்கேற்றபடி நிதானிப்பான். சரி, இப்போ நாம் சில விஷயங்களை சில டேஸ்ட்டில் உருந்து பார்க்க போகிறோம். நன்கு கவனியுங்கள், சத்தியம் என்பது நீங்கள் எதிர்பார்க்கிற விதமான சுவையில் தான் உங்களுக்கு வர மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. சத்தியம் என்பது நீங்கள் விரும்புகிற ஒரு பேட்டர்னில் தான் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது ஆவிக்குரிய ரீதியாக வர உங்களுக்குள்ள ஆவி இருந்தால் 1 யோவான் 2:20-27 சொல்கிறது போல் அந்த அபிஷேகம் இருந்தால். என்ன அபிஷேகம்? இன்றைக்கி 1008 அபிஷேகத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் முக்கியமாக நமக்கு தேவையான அபிஷேகம் என்ன தெரியுமா? எது சத்தியம் எது சத்தியம் இல்லை, எது வேர்ட் ஆஃப் காட் எது வேர்ட் ஆஃப் காட் இல்லை, அதை கண்டுபிடிக்கிற ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை யோவான் எழுதுகிறார், நீங்கள் பரிசுத்தரால் அபிஷேகம் பெற்று சகலத்தை அறிந்திருக்கிறீர்கள். அப்போது இந்த அபிஷேகம் நமக்கு வேணும். ஆனால் நிறைய பேர்கிட்ட இந்த அபிஷேகம் இல்லை, இன்னும் நிறைய பேர்கிட்ட தவறான ஆவியும் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அக்கார்டிங் டு தேர் ஓன் டேஸ்ட், எனக்கு என்ன டேஸ்ட் பிடிக்கும் அந்த டேஸ்ட். அதில் வந்து அநேகருக்கு இன்றைக்கு பிடிக்கிற ஒரு டேஸ்ட்டில் தெரியுமா, ஆசீர்வாதமாக கேட்கணும். வாழ்க்கையில் எல்லாரும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கறது இயல்பான காரியம் தான், ஒன்றும் தப்பான காரியம் கிடையாது, அன்நேச்சுரல் விஷயம் ஒன்றும் கிடையாது, எல்லாருமே ஆசீர்வாதம். ஆனால் நான் கேட்குற வார்த்தைகள் ஆண்டவன் ஆசீர்வதிக்க போகிறார் என்பது தொடர்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாபமாகத்தான் முடியும். சத்தியத்தை தான் நம்ம கேட்க வரணுமே ஒழிய எனக்கு கேட்குறதெல்லாம் ஆசீர்வாத செய்தியாக இருக்கணும் இல்லை. ஏன்னா ஆசீர்வாத செய்தி வேணும்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும், உங்களுக்கு சிறப்பாக நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம், இதை தான் சொல்லியாகணும். இதை நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நேரடியாக பிரசங்கம் கேட்டாலும் சரி, ஒரு புத்தகத்தை படித்தாலும் சரி, ஒரு யூடியூப்பில் ஒரு மெசேஜ் கேட்டாலும் சரி, எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராமாக இருந்தால் சரி, ஆசீர்வாதம் எனக்கு வரும்னு சொல்கிற மாதிரி இது இருக்குதா. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மாதம் தொடங்கினோடனே ஒரு மாத ஆசீர்வாத வாக்குத்தத்தை தான் கொடுக்குறாங்க. பேசுகிறபொழுது ஆசீர்வாதம் சில தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஊழியக்காரங்க எங்கேயாவது கன்வென்ஷன் அதுன்னு சொன்னால் இவங்கள கூப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்க பேசுகிற பிரசங்கத்தெல்லாம் நான் கவனித்து பார்த்துருக்குறேன், இந்த ஆசீர்வாதங்கிற ஒரு அறிவிப்பை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. சத்தியங்கிறது அப்படி இல்லைங்க, அது உங்களை ஆசீர்வதிப்பேங்கிற சத்தத்தையும் கொடுக்கும், அது உங்களை சீர் செய்யும்படியான அறைகூலையும் கொடுக்கும், அது உங்களை கண்டிக்கவும் செய்யும், அது உங்களை கடிந்து கொள்ளவும் செய்யும், அது உங்களை விழுந்தா எழுந்து வரவும் செய்யும், நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நான் கேட்கும் பொழுது அப்படியே கண்களை மூடிக்கொண்டு ஒரு விதமாக ஆண்டவனை ஆசீர்வதிக்க போகிறார். இப்படியே நாம் கேட்க விரும்புவோம்னு சொன்னால் நமக்கு சாபம்தான் முடியும். எசேக்கியேல் 13:19 ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பொய்க்கு செவி கொடுக்குறாங்க. அதனால் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க விரும்புகிற மாதிரியே பேசுகிறாங்க. இறைமையாக தீர்க்கதரிசி காலத்தில் அனியங்கிறவர் ஒருத்தர் இருந்தார், அவர் அப்படி தான் பேசுனார். இவர் வந்து பேசுகிறாரு சத்தியம், ஆண்டவர் தான்ப்பா சொல்கிறாரு, நீ கேட்குறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது, ஏன்னா நீ அவருடைய வார்த்தை கேட்காதனால உனக்கு நிறைய விஷயங்கள், மெனி திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் நெகட்டிவ்லி, அட்வர்ஸாக நடக்க போகுது. ஆனால் அனன்யா வந்து சொன்னான், இல்லைங்க சூப்பராக நடக்க போகுது, அவர் காட் இஸ் த கிரேட் லவ்விங் காட், நல்லதே நடக்க போகுது, எல்லா விதமான நுகம் உடைய போகுது, அருமையாக வாழ போகிறான். ஆனால் அப்படி நடக்கவில்லை. அருமையானவர்களே, ஆசீர்வாதிக்கிற தேவன் தான். ஆனால் நாம் வந்து கேட்குற வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமாக கேட்கணுங்க, ஆசீர்வாதமாக கேட்கணும்னா இறுதியில் அது சாபத்தில் தான் முடியும். என்ன சாபம்னு சொல்கிறேன், ஆமாம் ஆண்டவரால் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்திற்கு நம்ம தகுதியற்றவர்களாக போய் அப்புறம் ஆசீர்வாதம் இல்லைன்னா சாபம் தானே வரும். சத்தியத்தை கேட்கணும், ஆண்டவர் எனக்கு என்ன பேசினாலும் இட்ஸ் ஓகே, கடிச்சாலும் சரி கடிந்து கொண்டாலும் சரி, இல்லை இதை தான் அதை செய்யணும் சொன்னாலும் சரி, வாட் அவர் ஈ ஸ்பீக்ஸ் தட்ஸ் ஓகே தட்ஸ் குட். அதுதான் டேஸ்ட், நான் விரும்புகிற டேஸ்ட்டில் கேட்க விரும்பக்கூடாது. இரண்டாவது, இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம்னா வல்லமையாக கேட்கணும், பவர்ஃபுல் ஸ்பீக்கர், பவர்ஃபுல் ப்ரீச்சர். நான் நிறைய ஸ்பீக்கர்ஸ் ப்ரீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன், ரொம்ப வல்லமையாக தான் அங்கே பேசுவாங்க. ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஓடி, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஓடி, திடீர்னு மேடையிலேருந்து கீழ் மக்கள் இருக்கிறத ஓடி, அவங்க பக்கத்தில் ஓடி, அது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப வைப்ரண்டாக இருப்பாங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, சத்தம் தான் ஹை வால்யூம், டாப் வால்யூமில் வச்சுட்டு பேசுகிறது, உணர்ச்சி வசப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது.
அந்த சத்தத்திலேயே

அலார் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஸ்பீக்கர், பவர்ஃபுல் ஸ்பீச், பவர்ஃபுல் சர்மன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துறாங்க. உடனே ஜனங்களை கேட்குறவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி உடலை உலுக்கி உலுக்கி கேட்பாங்க. என்ன பேசினார், சிவகாசி பட்டாசு வெடிக்கிறது மாதிரி தான், பட்டாசு வெடிக்கிற டக என்ன செய்யும், டக டக டக டக்குன்னு சத்தம் கேட்டே இருக்கும், முடிஞ்சு போய் பாருங்கள் குப்பை தான் மிச்சம் இருக்கும், அந்த பேப்பரு அது இது தான் மிச்சம் இருக்குமே ஒழிய உருப்படியாக ஒன்றும் இருக்கா. நிறைய ப்ரீச்சர்ஸ் அதுவும் இந்த கேரளா பகுதியிலேருந்தெல்லாம் வரது, நிறைய பாஸ்டர் பிரசங்க நான் கேட்குறேன், ஐயோ ஒரு சத்தியமும் இல்லைன்னா கூட அவ்வளவு சத்தம் போடுவாங்க. ஆக அந்த மக்கள் வந்து வல்லமையாக ஃபீல் பண்ணுற கேட்க விரும்புகிறாங்க, வல்லமையான பிரசங்கமாக இருக்கணும். வல்லமையான பிரசங்க இல்லைங்க, நீங்கள் கேட்குற வார்த்தைகள் உங்களை வல்லமையாக வாழ வைக்கணும். அப்போ சம்பளம் 1:8 சொல்லுகிறபடி பரிசுத்தாவி வருகிற பொழுது நீங்கள் பலமடைவீர்கள். அதுமா நீங்கள் கேட்குற எந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் கேட்குற பொழுது எனக்குள்ள ரொம்ப வல்லமை இறங்குற மாதிரி ஃபீல் பண்ண அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது உங்களுக்கு வல்லமையான வாழ்க்கை விளைவாக தருமா? பாவத்தை எதிர்த்து இருக்கிற வாழ்க்கை, பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கை கொண்டு வரும், அதைத்தான் பார்க்கணும். வல்லமை இன்றைக்கி கேட்கும் பொழுதே வல்லமை, ஒரு பெரிய வல்லமை ஃபீல் பண்ணுறமே. அதனால தான் இன்றைக்கி நிறைவேற்ற சத்தியமே கிடையாது, சத்தம் மட்டும்தான் இருக்குது. வார்த்தைகளை ரொம்ப கடகடாக சொல்ல பழகிட்டாங்க, ஆனால் வேதத்துக்குரிய சத்தியம் ஒன்றுமே கிடையாது. எனவே வல்லமையாக கேட்க விரும்புகிற அந்த டேஸ்டோடு போகிறதில்ல, நான் என்ன கேட்டாலும் அது என்ன வல்லமையாக வாழ்வதற்கு உதவி செய்யணும் அந்த எண்ணத்தோடு பார்க்கணும். அதை மாதிரி கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த ஒரு ப்ராமிசிங்காக அவங்களுக்கு கேட்கணும், ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உனக்கு உன்னை கட்டுவிப்பேன், உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், அந்த மாதிரி ப்ராமிசஸாக கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க எப்போவுமே வந்து ஆண்டவர் தங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, இந்த வருஷம் என்ன செய்ய போகிறார், இந்த வாரம் என்ன செய்ய போகிறார், இந்த மாதம் என்ன செய்ய போகிறார், அப்படி வாட் காட் இஸ் கோயிங் டு டூ ஃபார் அஸ் என்ன செய்ய போகிறார், இதையே கேட்குறது தான் இவங்களுடைய டேஸ்ட். ஒவ்வொரு பிரசங்கத்துலேயும் நமக்கு ஏதாவது தீர்க்க தரிசனமாக வருதா, ஏதாவது வாக்குத்தத்தமாக வருதா, அதனால் இந்த சைக்காலஜிலாம் புரிஞ்சுக்கிட்டு, இந்த மைண்ட் செட்லாம் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலும் ப்ரீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வாக்குத்தத்தமாக வாரி வழங்குறாங்க, இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி செய்ய போகிறார், அப்படி செய்ய போகிறார். இதன் மத்தியில் வந்து இதை இதை நீங்கள் செய்யுங்க, இதை இதை நீங்கள் செய்யாதீங்க, இப்படி இப்படி பேசுங்க, இப்படி இப்படி பேசாதீங்க, இந்தந்த குணாதிசயன்படி வாழாதீங்க, இந்தந்த குணாதிசயப்படி வாழுங்க அப்படின்னு சொன்னால் உடனே வந்து அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து நியாயப்பரமணம், நம்ம பாசம் சொல்லி கொடுத்துருக்கார், ஆசீர்வாதமாக கேட்குறது மட்டும் தான் சத்தியம், அதை செய் இதை செய் இதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொல்கிறாங்களா, அது லா, அது வந்து பாண்டேஜ், அது மோசிட்டது வந்தது. ஏன்னா நமக்கு ஏசுனார் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலையும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு எதை எதை செய்யக்கூடாது, எதை எதை செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தாவியுடைய பலத்தை கொண்டு எப்படி எப்படி வாழக்கூடாது, எப்படி எப்படி வாழணும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இதை எதை நீங்கள் செய்யுங்க, இதை எதை செய்யாதீங்க, இப்படி இப்படி வாழுங்க, இப்படி இப்படி வாழாதீங்க, இப்படி இப்படி பேசுங்க, இப்படி இப்படி பேசாதுங்க, இப்படி இப்படி நடந்துங்க, இப்படி நடக்காதீங்க, இப்படி இப்படி சிந்திங்க, இப்படி இப்படி சிந்திக்காதீங்க அப்படி சொன்னால் உடனே இது நியாயப்பிரமாணமாக இருக்குதே, என்கிட்ட வந்து அது செய் இதை செய்யு சொல்லிட்டு இருக்காரு, நான் மனுஷன் பலவிதமான பிரச்சனைகளால் நொந்து போய் வந்து உட்கார்ந்துருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வாராகிறத கேட்க வந்தால் இவர் என்ன போயிட்டு செய் அதை செய் இதை செய்ய சொல்கிறாரு. இல்லை, நாமும் செய்ய வேண்டியதே ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு செய்தால்தான், வி ஹேவ் டு கோஆப்ரேட் வித் காட், ஆண்டவர் கோஆப்ரேட் பண்ணாதான் அவர் செய்ய வேண்டியது செய்வார். எனவே இன்றைக்கு ஒரு விதமான மனநிலையை மக்களிடத்தில் உருவாக்கியிருக்கிறாங்க, எதையாவது நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க செய்யாதீங்க அப்படி சொன்னால் அதை உடனே நியாயப்பிரமாணம்னு அவங்கள பார்க்க வைக்கிறது. இதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, அன்பாக பேசணும், அன்பைத்தான் பேசணும், ஜீசஸ் லவ்ஸ் அஸ். 1 John 4:16 என்ன சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு அன்பு அன்பு, சில ஸ்தாபனங்கள் இதற்காகவே அறியப்பட்டிருக்கு. அன்பு, நாம் கேட்குறதெல்லாம் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு அப்படிங்கிறதையே கேட்கணும். ஆனால் ஒரு உண்மை நிறைய பேருக்கு தெரியாது, உண்மையான அன்பு எங்கே உண்டோ அங்கே கண்டிப்பு நிச்சயமாக இருக்கும், கடிந்து கொள்ளுதல் நிச்சயமாக இருக்கும், உணர்த்துதல் நிச்சயமாக இருக்கும். இனி சில ஊழியக்காரங்கள் வெல் ட்ரெயின்ட், தங்களை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, ஆண்டவர் அன்பாக இருக்கிறத மட்டும்தான் சொல்லுவாங்க, வேறு எதையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல அந்த வசனத்தை நான் சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன், 2 Timothy 4:2 என்ன வாசிக்கிறோம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் இருந்தாலும் திருவசனத்தை நீ பிரசங்கம் பண்ணு,
நீடிய சாந்தத்தோடு பொறுமையாக இரு, ஆனால் நல்ல உபதேசத்தோடு என்ன செய்ய, கண்டனம் பண்ணு. வேதாகமத்தில் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி கண்டனம் பண்ணாமல் தேவனுடைய அன்பை மட்டும் சொன்னதை நீங்கள் சொல்ல முடியுமா? புதிய ஏற்பாட்டிலே இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டிலே இருக்கட்டும், ஆனால் இன்றைக்கு நம்மத்திலேயும் நிறைய ஊழியக்கார் பாருங்கள், எப்பொழுது ஆண்டவர்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார், அவருடைய மனதுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாக்காரன் நடித்து காட்டாத குறையா என்ன பண்ணிடுறாங்க, அன்பை பற்றியே பேசுகிறாங்க. இந்த அன்பை சொல்லி சொல்லியே இவங்க ஜனங்கள் உண்மையான அன்பின் விளைவான ஆசீர்வாதம் அடைய முடியாமல் தடுத்துடுறாங்க. உண்மையான அன்புனா என்ன சொல்லணும், ஒரு பிள்ளை தப்பு பண்ணதுன்னு சொன்னால் அந்த புள்ள மேலே உங்களுக்கு அன்பு இருந்தால் என்ன சொல்லணும், இது தப்பு, இது தவறு, இதை செய்யக்கூடாது, அதை உணர்த்தணும், அவன் உணரலைன்னா கண்டிக்கணும், அவன் கண்டிச்சதுலாம் தண்டிக்கணும், நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதுதான் அன்பு. ஐயோ என் புள்ள தவம் இருந்து பொத்த புள்ள, கண்கலங்கக்கூடாது, மன நோகக்கூடாது, என் புள்ள என் கண்ணு முன்னாடி நல்லா வாழ்றதை நான் பார்க்கணும், அந்த மாதிரி போனால் பையனை குட்டி சோறாக்கிடுவோம், எதிர்காலத்தில் அவன் சீரழிஞ்சிருவான். அதைத்தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ ஊழியர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ சமுதாயத்தையே நிறைய பிரபலமான ஊழியர் சீரழிச்சிட்டாங்க. அன்பு அன்புன்னு பேசியே அதுக்கப்புறம் கடைசியில் அவங்களுக்கு பேரை வந்து அன்பின் அப்போஸ்தலன்னே வச்சுட்டாங்க. அந்த பட்டமெல்லாம் கிடச்சி போச்சு. மனதுருக்கம் மனதுருக்கம் மனதுருக்கம்னு இதே சொல்லி சொல்லி உண்மையான அன்பு இருந்தால் ஆண்டவர் எதை சுட்டிக்காட்ட சொல்கிறாரோ அதை சுட்டி காட்டணும், எதை கண்டிக்க சொன்னாரோ அதை கண்டிக்கணும். வெறும் அன்பை பற்றி மட்டுமே சொன்னால் உண்மையான ஆசீர்வாதம் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டேஸ்ட்டை பற்றி நான் சொல்லி முடிச்சிடறேன். சிலர் பார்த்திங்கன்னா புறாவினம், கபடவிட்டவர்கள், தம்பி ஐயா யாரை பற்றியும் நீங்கள் ஒன்றும் தப்பாக சொல்லாதீங்க, அதான் தப்பாக சொல்ல அவங்களுக்கு தப்பே சொல்லாதீங்க, தப்பாக சொல்லக்கூடாதான், தவறாக சொல்லக்கூடாது. ஒரு கூட்ட கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி அவங்க மூளை செலவு செய்யப்பட்டிருக்கிறாங்க பெரிய ஊழியக்காரர்களால். யாரை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாதுப்பா, இயேசு அன்பானவர், அவர் வல்லமை உள்ளவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அப்படிங்கிறத மட்டும் சொல். நாங்கள் சில நேரத்தில் அவசியமான சில சூழல்களில் சில போதனைகள் இருக்கிற, உபதேசங்கள் இருக்கிற, சிலருடைய ஊழியங்கள் இருக்கிற தவறுகளை, ஜனங்களை பாதிக்கிற தவறுகளை, சத்தியத்துக்கு எதிரான விஷயங்களை சுட்டி காட்டவுள்ள சிலர் உடனே வந்து சொல்கிறது இது தவறுன்னு சொன்னது, சரியாக இருந்தும் தவறுன்னு சொன்னாங்களா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, விமர்சித்தது எது தவறு அதை சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் சொல்லக்கூடாதுப்பா, தம்பி இந்த வேலையெல்லாம் செய்யவே கூடாது, அன்பான ஆண்டவரை பற்றி மட்டும் பேசணும், இது ஒரு நிறைவேற டேஸ்ட், எதை பற்றியும் சொல்லக்கூடாது. அதுக்கு வேறு ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்கோம், நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்க. இவங்களே சுவிசேஷத்தை அறிவித்தா அங்கே வந்து பார்க்க மாட்டாங்க, யூடியூப்பில் கூட நாங்கள் நல்லா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் நல்ல ஆக்கப்பூர்வமான விசுவாசத்தில் வளருது, பரிசுத்தில் வளருது, உண்மையில் வளருது, இந்த மாதிரி செய்தி போட்டால் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. அந்த டைட்டில் பார்த்தோன்னே ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்க. ஓடிட்டு இவங்க பார்க்குறது என்ன தெரியுமா, ஏதாவது கான்ட்ரவர்ஷியலாக இருக்குதா, ஏதாவது எந்த ஊழியத்தை பற்றி யாராவது விமர்சனம் பண்ணி அதை தான் இவங்க பார்ப்பாங்க. உள்ளே வந்தவன் என்ன பண்ணுறது, உங்களுக்கு தான் அந்த ஏரியா பிடிக்கவே இல்லை, ஒரு ஊழியத்தை பற்றியோ ஒரு ஊழியக்காரரை பற்றியோ சத்தியத்தின் அடிப்படையில் விமர்சிக்கிற உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, நீங்கள் என்ன பண்ணாது, உள்ளே என்றாகக்கூடாது. உள்ளே என்றாய் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். இவங்க சுவிசேஷத்தை அறிவித்தா சத்தியத்தை அறிவித்தா இவங்களே கேட்குறதில்ல, இது ஒரு விதமான மாய்மாலம். ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா அதுவும் எஸ்பெஷலி கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்லவே கூடாது. வேதாகம் முழுவதும் என்ன பார்க்குறோம், கர்த்தருடைய ஊழியக்கால் என்ற பெயரில் போர்வை தரித்து வந்தவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களா? இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் எவ்வளவோ விமர்சித்தார், எவ்வளவோ சுட்டி காட்டினார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லர்களை, மறைந்திருக்கிற பிரேத குழிகளை, மாயக்காரர்களை, மதியீடர்களை, எந்தெந்த விதமாக எல்லாம் அவர் சொன்னார். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் தேவையான காரியங்களை கண்டிக்கும் பொழுது, சுட்டி காட்டுகிற பொழுதும், நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள், இவர்கள் வஞ்சிக்கிறார்கள் என்று சொல்லி அதை உங்களுக்கு அன்பினிமித்தம் சுட்டி காட்டுகிற பொழுது இவருடைய டேஸ்ட் தெரியுமான், எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, யாரும் என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார், எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார்னா இங்கே எதுக்கு பிரசங்கிமாறு, பாஸ்டர்மாறு, போதகர்கள் எல்லாம் ஆண்டவரை பார்த்துக்குவார். உங்களுக்கு என்ன வேலை, நாம் ஏதாவது வெங்காயம் விற்க போக வேண்டியதான், இல்லைனா ஏதாவது தக்காளி ஆகிறதுக்கு தான் போகணும், ஏன்னா எல்லாம் அவரே பார்த்துக்குவார். இல்லை ஆண்டவர் நிறைய விஷயங்கள் ஊழியக்காரங்களே தான் செய்வார். ஆக நம்முடைய சுவையின் அடிப்படையில் வார்த்தையில் எதிர்பார்க்கக்கூடாது, சத்தியத்தை எதிர்பார்க்கணும், அப்போ தான் சத்தியம் விடுதலையாக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும். எனவே நம்முடைய மனசுவைகளின் அடிப்படையில், சுய சுவைகளின் அடிப்படையில் நம்ம வார்த்தைகளை தேடாதபடிக்கு, ஆவிக்கேற்ற விதமாக வார்த்தைகளை தேடுவதற்கு நாம் பழக வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய பார்வையில் ஆசீர்வாதமானது, நமக்கு நன்மையை கொண்டு வரும்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு கடற்கரை வழியாக நடந்து போய்க் கொண்டிருந்தான். அப்பொழுது கடல் அலையினால் அவ்வப்பொழுது கரைக்கு தள்ளப்பட்டு கிடந்த மீன்களை பார்த்தான். உடனடியாக அவை கடலுக்குள்ளே செல்லாவிட்டால் வெயிலில் மடிந்து போகும் என்பதை உணர்ந்து ஒவ்வொன்றாக எடுத்து கடலுக்குள் எரிய ஆரம்பித்தான். இப்படி அவன் செய்ததை எதிரே வந்த மற்றும் ஒரு மனிதன் கண்டான். சற்று நேரம் நின்று அவனை கவனித்து பார்த்துவிட்டு சிரித்து கொண்டே, தரையில் கிடக்கின்ற இந்த எல்லா மீன்களையும் எப்படி நீ கடலுக்குள்ளே வீச முடியும்? நீ உன் வேலையை செய்து முடிக்கும் முன்னதாகவே அதே அலைகள் இந்த மீன்களை திரும்ப கரைக்கு தள்ளிவிடுமே என்றான். மீன்களை கடலுக்குள் எரிந்து கொண்டிருந்த அந்த மனிதன், என்னால் இயன்றவரை எத்தனை அதிகமான மீன்களை அவை பிழைத்துக் கொள்ளும்படியாக கடலினுள் போட முடியுமோ நான் போடுவேன் என்று சொன்னான். அதற்கு இவனை கேலி செய்த மனிதன், எல்லாவற்றையும் உன்னால் காப்பாற்ற முடியவில்லை என்றால் உன்னுடைய செயலிலே என்ன பயன் என்று கேட்டான். ஒரு சிறிய நல்ல காரியத்தை நான் செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்று பதிலளித்தான். நாம் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அது நமக்கு மட்டுமல்ல, உதவியை பெற்றுக்கொள்பவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஒரு சிறிய மெழுகுவர்த்தியில் உண்டாகும் வெளிச்சம் ஒரு அறையில் இருக்கும் எல்லா இருளையும் போக்க முடியும். நாம் செய்யும் ஒரு சிறிய உதவி கூட மற்றவர் ஒருவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடும். ஒருவேளை வழியில் நாம் பார்க்கும் ஒருவரை பார்த்து புன்வருவலோடு காலை வணக்கம் செலுத்தலாம், அல்லது தேவையோடு இருக்கும் ஒருவரை கவனித்து உங்களுக்கு நான் உதவி செய்யட்டுமா என்று கேட்கலாம். சாலையை கடக்க முடியாத ஒருவருக்கு அதை கடக்க நாம் உதவி செய்யும் ஒரு சிறிய சேவையாக கூட இருக்கலாம். வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் எத்தனையோ பேருக்கு நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு உதவியை நாம் செய்வது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அல்லது மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய உதவியும் பெரும் உதவியாக இருக்கும். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் செய்த உதவி எனக்கு நீங்கள் செய்த உதவி என்றுதான் நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு கூறப்போகிறார். மேலும், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்றும் பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாமும் நம்மால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய எப்போதும் ஆயத்தமாக இருப்போமா?

0: அசைக்கப்படுவதில்லை என்ற தலைப்பில் ஊழியர் பிரதாப் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: To speak to you
2: indriki naan ungalode pagindu kolla povadhu
1: that for your labor in God is not to be in vain
2: ungalude kartharukkule padugira prayasam virudhava irukka
1: your life has to be an unmovable one
2: ungalude vaalkiyanad asaiyada vaalkiya
1: the bible says
2: vedam sollugirathu
1: be steadfast
2: neengal urudhippattavargalai
1: unmovable
2: asaiyadavargalai
1: always abounding in the work of the lord
2: kartharude kriyayile eppozhudhum perugiralai
1: so today
2: indriki
1: I'm going to speak to you for some time
2: innu konja neram ungalode kuda pagindu kolla povadhu
1: So how to live a life that will make your life unmovable
2: ungal vaalkai asaiyadaya vaalkaiyai kaanapadumbadi eppadi vaala vendum
1: endru because many of our lives is always moving here and there
2: yam yenendu ketta nammude aneegarudaiya vaalkai appadi alasadi pattukonde irukku
1: we are happy one moment
2: oru nimisham paathaan na sandoshama irukku
1: we are angry the other moment
2: adutha nimisham paathaal kobapadukku
1: we are very hopeful in one moment
2: thidirendru oru samayam nalla nambikkiyode irukkorum
1: the other time then we just do not have any hope at all
2: ana innoru சமயத்தை பார்த்தா நம்பிக்கை அற்றவர்களாகவே இருக்கிறோம்
1: one morning when you look at them very joyful looking
2: ஒரு நாள் காலையில எழுந்தா பார்ப்பதற்கே சந்தோஷமா இருக்கு
1: 10 minutes later you look very sad
2: அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா துக்கமா இருக்கு
1: we keep moving from one end to the other
2: இப்படி இங்கேயும் அங்கேயும் அசைந்து கொண்டே இருக்கு
1: god wants our lives to be unmovable
2: தேவன் நம்முடைய வாழ்க்கை அசையாத வாழ்க்கையா
1: இருக்க வேண்டும் is it possible to have an unmovable life
2: இப்படி அசையாத ஒரு வாழ்க்கை வாழ்வது சாத்தியமா
1: I was reading the scriptures
2: நான் அந்த வசனங்களை வாசிக்கும்
1: the lord has given me several scriptures specially from the book of psalms
2: சங்கீத புத்தகத்திலிருந்து விசேஷமா அநேக
1: well there are several scriptures all over the bible
2: வேதத்தில் எல்லா நிறைய வசனங்கள் இதை குறித்து சொல்லி இருக்கு
1: but for my meditation the lord gave several scriptures from the book of psalms
2: ஆனால் என்னுடைய தியானத்தின் பொழுது தேவனாகிய கர்த்தர் சங்கீத புத்தகத்திலிருந்து அநேக வசனங்களை
1: the bible says
2: வேதம் சொல்லுகிறது
1: unmovable
2: அசையாதவர்களாய் இருங்கள்
1: Now look at this some of the scriptures that I'm going to give to you.
2: நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற சில வசனங்களை நன்றாய்
1: கவனியுங்கள். As you listen to this word of God,
2: இந்த வசனங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும்போது
1: whatever problems that you go through,
2: நீங்கள் எந்த பிரச்சனையிலூடாய் போய்
1: whatever pains you go through,
2: நீங்கள் எந்த வேதனைக்குடாய்
1: இருந்தாலும் whatever difficulties you go through,
2: எந்த கடினமான காரியத்துக்குள்ள
1: you will stand erect and not move.
2: உங்களுடைய வாழ்க்கையானது அசைக்கப்படுகிறதா இல்ல அசைக்கப்படாத வாழ்க்கையா இருக்கு.
1: Why?
2: ஏன் தெரியுமா?
1: The scripture promises that.
2: ஏனென்றால் வசனம் வாக்காய்
1: The scripture gives you the way how not to be moved.
2: எப்படி அசையாமல் இருக்க வேண்டும் என்று அதற்குரிய வழிகளை வேதம் சொல்கிறது.
1: The bible says in psalms 125 and 1.
2: சங்கீத புத்தகம் 125 1வது வசனம் இப்படி சொல்கிறது.
1: This is what we read.
2: அங்க இப்படியாய் வாசிக்கிறோம்.
1: They that trust in the lord shall be as a mountain which cannot be moved but abideth forever.
2: கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள்.
1: Speaks to you this morning
2: கர்த்தர் இந்த காலைவளையில் உங்களோடு பேசுகிறார்
1: you are not to be like a person moving here and there and all the time
2: எப்போது இங்கே அங்கே அசைந்து கொண்டிருக்கிறவங்களா இருக்க வேண்டும் என்பதல்ல
1: anyone who trusting in the lord
2: கர்த்தரை நம்புகிற எந்த ஒரு மனுஷனானாலும்
1: beautifully psalmist says
2: அந்த அழகாய் சங்கீத
1: they that trust in the lord
2: கர்த்தரை நம்புகிறவர்கள்
1: shall be as mount zion
2: அவர்கள் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள்
1: what about zion the mount zion
2: அந்த சீயோன் பர்வதம் எப்படி
1: which cannot be moved but abided for
2: அதே சமயத்தில் நிலைத்திருக்கிற
1: மலையான
2: மலையின் மேல் என்ன நடந்தாலும் விரோதமாக என்ன சம்பவித்தாலும்
1: the mountain cannot be moved
2: அந்த மலையானது அசைக்கவே முடியாது
1: and it shall abide forever
2: முடியாதது மாத்திரம் கல்ல அது நிலைத்திருக்கும்
1: and the bible says
2: வேதம் சொல்கிறது
1: a believer is like that
2: ஒரு விசுவாசியும் அப்படித்தான்
1: amen a believer is like that
2: விசுவாசியும் அப்படித்தான்
1: if you are a believer
2: நீங்கள் விசுவாசியானால்
1: nothing can move you
2: உங்களை ஒன்றும் அசைத்து விட
1: முடியாது you are like a mount zion
2: நீங்கள் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பீர்கள்
1: when you stand as a mount zion
2: நீங்கள் சீயோன் பர்வதத்தை போல நிற்கும் பொழுது
1: whatever happens around you it will keep happening
2: அது கண்டிப்பா நடந்து கொண்டே தான்
1: இருக்கும் it will keep happening
2: அது நடந்து கொண்டே தான்
1: இருக்கும் people will throw stones at the mountain
2: அந்த மலையை பார்த்து கல் எறிவார்கள்
1: people will try to dig something over the mountain.
2: அந்த மலையின் மேல் ஏதாவது பள்ளம் தோண்ட முயற்சிப்பார்கள்.
1: People will try to make steps over the mountain.
2: அந்த மலையின் மேல் படிக்கட்டு போடுவதற்கு முயற்சி பண்ணுவார்கள்.
1: No matter who does what.
2: யார் என்ன செய்தாலும் பரவாயில்லை.
1: That cannot move the mountain. It will stand there always.
2: யார் என்ன செய்தாலும் அந்த மலை அந்த இடத்திலே நின்ற வண்ணமாகவே இருக்கும்.
1: God wants you.
2: நீ தேவனாகிய
1: Whatever happens around you.
2: உன்னை சுற்றில் என்ன நடந்தாலும்.
1: What happens in you.
2: உனக்குள்ளே என்ன நடந்தாலும்.
1: Whatever is being spoken against you.
2: உனக்கு விரோதமாக என்ன பேசப்பட்டாலும்.
1: Nothing will move you.
2: ஒன்றும் உங்களை அசைக்காது.
1: Because God has called you not to be a little small dust but God has called you to be a Mount Zion.
2: தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு தூசியாக அல்ல ஒரு பர்வதமாக இருக்கும்படி உங்களை அழைத்திருக்கிறார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Say with me.
2: என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க.
1: I am not a dust.
2: நான் தூசி கிடையாது.
1: I am not a little stone.
2: நான் சின்ன கல்லும் கிடையாது.
1: நான் சீயோன் பர்வதத்தை போன்றவன்.
2: நான் சீயோன் பர்வதத்தை போன்றவன்.
1: என்னை அசைக்க முடியாது.
2: என்னை அசைக்க முடியாது.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம்.
2: அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல.
1: உங்களே பார்த்து சொல்லுங்க.
2: உங்களை பார்த்து
1: பேர் சொல்லுங்க. பிரதாப் சிங், நீ அசையாமல் நிலைத்திருக்கும்படியான சியோன் பர்வதத்தை போன்றவன். Hallelujah.
2: Hallelujah.
1: You need to speak to you about it.
2: நீங்க உங்களை குறித்து அப்படி பேசணும்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: You know, when I was in college in the 1967 to 70,
2: ஐ 1960ல இருந்து 70 வரையில கல்லூரியில படித்துக் கொண்டிருந்தபோது,
1: one of my professors told me,
2: ஒரு எனக்கு பேராசிரியர் என்னிடத்தில் இப்படி சொன்னார்,
1: every morning that when you wake up,
2: ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே,
1: if you want to keep your life happy one,
2: உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா,
1: you must எழுந்த உடனே, you must repeat these words,
2: எழுந்த உடனே இந்த வார்த்தைகளை நீ சொல்லணும்,
1: this is the day that the Lord has made,
2: இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள்,
1: I will rejoice and I will be glad in it,
2: இந்த நாளிலே நான் சந்தோஷப்பட்டு களி குறவே
1: செய்வேன். I choose to be happy.
2: நான் களி குறும்படிக்கு தெரிந்து
1: கொள்ள. I choose not to cry.
2: நான் இனி அழுவதற்கு அழ மாட்டேன்.
1: I choose not to be disappointed.
2: நான் ஏமாற்றம் அடைய மாட்டேன் என்று தீர்மானிக்கிறேன்.
1: Whatever happens around me.
2: என்னை சுற்றி என்ன நடந்தாலும்.
1: You begin to keep saying that.
2: இந்த வார்த்தைகளையே சொல்லிக் கொண்டு.
1: And you will find that the day will be a happy one for you.
2: செய்தால் அந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளா இருக்கும் என்று சொன்னார்.
1: I used to do that very regularly.
2: அதுக்கு கொஞ்சம் முன்னதுக்கு முன்பாக நான் அதையெல்லாம் செய்து
1: கொண்டேன். But I stopped it also for some time.
2: சில காலங்கள் அப்படி நிறுத்தியே விட்டேன்.
1: But then when I began to think about it,
2: அவைகளை குறித்து திரும்பவும் நான் யோசித்தேன்.
1: The days I mentioned it,
2: நான் உங்களுக்கு சொன்ன அந்த நாட்கள்,
1: the day I mentioned this is the day that the Lord has made,
2: இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று நான் சொன்ன மறுபடியும்
1: I am going to rejoice and be glad in it.
2: நான் இதில மகிழ்ந்து களி கூறுவேன் என்று சொன்னும்
1: போது, those days I have been joyful.
2: அந்த நாளெல்லாம் நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சியா தான் இருந்தேன்.
1: Whenever I did not say that,
2: நான் எப்பலாம் சொல்லலையோ,
1: the days were fluctuating.
2: அந்த நாட்கள் அப்படி இப்படிமாய் தான் இருந்தது.
1: It was not a happy day for me.
2: அது மகிழ்ச்சியான நாட்களா இல்லை.
1: Because it is in the hands and the mouth and the tongue of the believer to be happy, to choose happiness or to choose sadness and disappointment.
2: ஒரு நாளினுடைய மகிழ்ச்சியும் துக்கமும் யாருடைய கையிலும் வாயிலும் இருக்கிறது என்று கேட்டால், ஒரு விசுவாசியினுடைய தீர்மானத்திலும் நாவிலும் அவருடைய பேச்சிலும் தான் இருக்கிறது.
1: We read the testimony this morning about Anandan.
2: ஆனந்தன் அவர்களை குறித்த ஒரு சாட்சியை வாசித்தோம்.
1: His daughter called me from the hospital.
2: அவருடைய மகள் என்னுடைய மருத்துவமனையில் இருந்து அழைத்தார்கள்.
1: ஐயா, எங்க அப்பா கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியல.
2: எங்க அப்பா கொஞ்சம் கூட அசைய முடியல.
1: And it was late in the night.
2: அது நடுராத்திரி ஆயிட்டு.
1: And then அப்பா கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியல.
2: அப்பா கொஞ்சம் கூட அசையல.
1: He does not know what to do.
2: என்ன செய்யறதுன்னு தெரியல.
1: And he is also blabbering.
2: அப்படியே ஏதோ பிடித்துக் கொண்டிருக்கிறார்.
1: Please pray for him.
2: அவர்காய் தயவு செய்து ஜெபியுங்கள் என்று
1: சொன்னார். And his daughter-in-law Priya was there.
2: அவருடைய மருமக பிரியா இருந்தார்கள்.
1: And so I asked them to get the phone to him.
2: அவருக்கு நேராக அந்த அலைபேசியை வையுங்கள் என்று சொன்னார்.
1: I told him.
2: அவர்கிட்ட சொன்னேன்.
1: When I pray,
2: நான் ஜெபிக்கும்போது,
1: you should believe that God is going to touch you.
2: கர்த்தர் என்னை தொடுவார். நீங்க முதல்ல விசுவாசி.
1: And if you don't believe,
2: நீங்க விசுவாசி.
1: Nothing is going to happen to you. But if you believe,
2: நீங்க விசுவாசி,
1: something beautiful will happen.
2: ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொன்னார்.
1: And so he said, yes, yeah, I'll believe.
2: உடனே அவர் சொன்னார், ஐயா நான் நம்புறேன்.
1: So at the middle of the night,
2: அந்த நடுராத்திரியில,
1: I prayed for him over the phone.
2: நான் தொலைபேசியின் மூலமாக அவருக்காய் ஜெபித்தேன்.
1: And then later on I called in the early in the morning.
2: அதிகாலை வேளையில அந்த சகோ மகளை அழைத்து கேட்டேன்.
1: Or at least she had called me, and so I did not leave. received the call, so I called back.
2: அந்த நேரத்துல சொன்ன அவங்க என்னை அழைத்த போது நான் ஏற்கவில்லை, அதுக்கு பிற்பாடு நான் அவங்களை அழைத்தேன்.
1: And when I called,
2: நான் அழைத்த போது,
1: and the man himself answered the phone.
2: அந்த சகோதரனே போன்
1: எடுத்து, the son answered the phone.
2: அவரே அந்த போன் எடுத்து பேசினார்.
1: And he told me,
2: அவர் இப்படி சொன்னார்,
1: ஐயா, the moment you prayed and put the phone down,
2: ஐயா, நீங்க ஜெபித்து தொலைபேசி வைத்த மாத்திரமே,
1: I felt a strength in my body.
2: என்னுடைய சரீரத்திலே ஒரு பலத்தை உணர்ந்தேன்.
1: I started walking in the morning.
2: நான் நடக்க ஆரம்பித்தேன்.
1: I went back to work this morning.
2: காலையிலே வேலைக்கும் போய்
1: I want to say that it is not because of the prayer of Pratap Singh.
2: அது பாஸ்டருடைய ஒரு ஜெபத்தினாலே அல்ல.
1: It is because of his belief.
2: அவருடைய விசுவாசத்தால்.
1: The Lord will do good to me.
2: கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்ற
1: நம்பிக்கை. He will do good to me.
2: கர்த்தர் நிச்சயமாய் நம்மை செய்வார்
1: என்ற நம்பிக்கை. Hallelujah.
2: Hallelujah.
1: The Bible says.
2: வேதம் சொல்லுகிறது.
1: They that trust in the Lord.
2: கர்த்தரை நம்புகிறவர்கள்.
1: This is the day that the Lord has made.
2: இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள்.
1: I tell you this morning.
2: இந்த காலை வேளையில உங்களுக்கு
1: I know that you are in a situation of weeping.
2: நீங்க அழுகிற நேர சூழ்நிலையில தான் இருக்கீங்க.
1: I know that you are in a situation of pain.
2: நீங்க வேதனையின் மத்தியில தான் இருக்கீங்க.
1: I know that you are in a situation of shame.
2: ஒரு பெரிய
1: I know that you are in a situation of intimidation as well.
2: ரொம்ப நெருக்கமான கடினமான சூழ்நிலை.
1: But whatever it is,
2: எந்த சூழ்நிலை இருந்தாலும்,
1: begin to confess to the Lord.
2: இன்றைக்கு நீங்கள் வாயை திறந்து,
1: and begin to say from your mouth.
2: உங்கள் வாயிலிருந்து இருதயத்திலிருந்து,
1: this is the day that the Lord has made.
2: என்ன சொல்லணும்? இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள்.
1: I will rejoice and I will be glad in it.
2: இதிலே நான் மகிழ்ந்து, இதிலே நான் களி கூறுவேன்.
1: I don't care what happens.
2: எனக்கு என்ன சுத்தி
1: I am going to be happy.
2: நான் மகிழ்ச்சியா இருப்பேன்.
1: And if you make that decision,
2: அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்து,
1: I promise to you from the scriptures,
2: இந்த வேத வசனத்தினுடைய அடிப்படையில் உங்களுக்கு நிச்சயம்,
1: no matter how much disgusting the day is,
2: அவர் எவ்வளவு மோசமான நாளா இருந்தாலும்,
1: you will begin to feel the joy of the Lord coming into your heart.
2: கர்த்தருடைய மகிழ்ச்சியானது உங்கள் இருதயத்தை ஆளுகிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும்.
1: And when the joy of the Lord gets into your heart,
2: அந்த கர்த்தருடைய மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டா,
1: the Bible very clearly says,
2: வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது,
1: the joy of the Lord is my strength.
2: கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே எங்களுடைய பலன்.
1: That is my strength.
2: அதுதான் என்னுடைய பலன்.
1: What is my strength?
2: என் பலன் என்ன?
1: Not my money is my, not my strength.
2: பணம் என்னுடைய பலன் கிடையாது.
1: My position is not my strength.
2: பந்தஸ்தன் பலன்.
1: My degree is not my strength.
2: என் பட்டப்படிப்புகள் பலன் கிடையாது.
1: My influence is not my strength.
2: என் செல்வாக்குகள் எனக்கு பலன் கிடையாது.
1: The joy of the Lord is my strength.
2: ஆனால் நான் பலன் எது என்று கேட்டால், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்கிற மகிழ்ச்சியே என் பலன்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Decide today.
2: இன்னைக்கு தீர்மானிங்க.
1: Trust in the Lord.
2: கர்த்தரை நம்புங்கள்.
1: When you begin to trust in the Lord,
2: கர்த்தரை நம்பினா,
1: you will feel the joy of the Lord entering in your heart.
2: கர்த்தருடைய மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்துக்குள்ளே நுழைவதை நீங்கள் காண முடியும்.
1: You will feel the joy of the Lord surrounding your life.
2: உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய மகிழ்ச்சி சுற்றுகிறதை
1: காண முடியும். And when it happens to you,
2: அப்படி சம்பவிக்கும் பொழுது,
1: nothing can move you.
2: உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது.
1: And then the Bible word will become true.
2: அப்பொழுது அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகும்.
1: That is they that trust the Lord.
2: கர்த்தரை நம்புகிறவர்கள்.
1: Shall be as mount Zion,
2: அவர்கள் சீயோன் பர்வதத்தை,
1: which cannot be moved,
2: அது எப்படி என்று கேட்டால் அசையாமல்,
1: but abiding forever,
2: நிலைத்திருக்கிற ஒரு பர்வதமாய் இருக்கும்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: என்ன நடந்தாலும் சரி,
2: என்ன நடந்தாலும்,
1: Amen.
2: Amen.
1: Number 2,
2: இரண்டாவதாக,
1: this is a very very important psalm.
2: உண்மையிலே ஒரு முக்கியமான சங்கீதம் இது.
1: As you read this psalm,
2: இந்த சங்கீதத்தை வாசிக்க
1: I believe that everyone will feel that you are not at all abiding.
2: நீங்கள் அதை வாசிக்க வாசிக்க, நான் இன்னும் உறுதியா இருக்க வேண்டுமே என்கிறதான அந்த உணர்வை பெறுவீர்.
1: நான் அன்மூபல் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும்.
2: நான் அசைக்கப்படாதவனா
1: இல்லை, எல்லாம் அசைஞ்சிட்டு தான் இருக்கிறேன்,
2: எல்லாம் அசைஞ்சிட்டு தான் இருக்கிறேன்.
1: If you read the psalms that I'm going to read to you,
2: நான் உங்களுக்கு வாசிக்கிற இந்த சங்கீதம் எல்லாம் வாசிக்க வாசிக்க,
1: this is addressing to every believer.
2: இது எல்லா விசுவாசிகளுக்கு நேராய் வருகிறது.
1: And every pastor,
2: எல்லா போதகர்களுக்கு,
1: every bishop,
2: எல்லா பிஷப்புக்கு,
1: no matter who it is,
2: அது யாரா இருந்தாலும்,
1: this word is addressed to everyone.
2: இந்த வசனம் அத்தனை பேரையும் சந்திக்கிறதா.
1: And I want you to turn with me to the Psalm 15.
2: 15th சங்கீதத்துக்கு நேராய் திருப்பி கொள்ளுங்கள்.
1: What does 15th Psalm say?
2: 15th வசனம் என்ன சொல்லுகிறது?
1: The very first word says,
2: முதல் வசனம் சொல்லுகிறது,
1: Lord, who shall abide in thy tabernacle?
2: கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில்
1: தங்குவான்? Who shall dwell in thy holy hill?
2: யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்?
1: And it does not say,
2: அது இப்படி சொல்லல,
1: he that prays 24 hours,
2: 24 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க அப்படினு சொல்லல.
1: It does not say that one who knows the Bible by heart from cover to cover,
2: அந்த வேதத்தினுடைய முதல் பகுதியிலிருந்து கடைசி பகுதி வரைக்கும் மனப்பாடமாய் தெரிந்தவர்கள் என்று சொல்லல.
1: It does not say he that just always attends the church regularly.
2: எப்போது ஆலயத்துக்கு தவறாம வருகிறவர்கள் என்று அங்கே சொல்லலாம்.
1: Now all of these things are very necessary.
2: இதெல்லாம் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது.
1: But actually,
2: ஆனா உண்மை காரணம்,
1: who will dwell in the tabernacle of God?
2: கர்த்தருடைய கூடாரத்தில் யார் தங்க முடியும் தெரியுமா?
1: Second verse says,
2: இரண்டாம் வசனம் சொல்லுது,
1: he that walketh uprightly,
2: உத்தமனாய் நடந்து,
1: and walketh righteousness,
2: நீதியை நடப்பித்து,
1: and speaketh the truth in his heart,
2: மனதார சத்தியத்தை பேசுகிற,
1: and as I speak to you,
2: நான் உங்களிடத்தில் பேசுகிறேன்,
1: I am speaking to myself,
2: நான் எனக்கு நானே
1: பேசுகிறேன், I am speaking to you,
2: உங்களோடும் பேசுகிறேன்,
1: are you really unmovable?
2: நீங்கள் அசையாதவர்களாய் இருக்கிறீர்களா?
1: Are you walking uprightly?
2: நீங்கள் உத்தமனாய் நடக்கிறீர்களா?
1: Are you walking right?
2: நீங்கள் நீதியை நடப்பிக்கிறீர்களா?
1: Are you speaking the truth in your heart?
2: மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களா?
1: And then in verse 33,
2: மூன்றாம் வசனத்திலே சொல்லுகிறது,
1: he that backbiteth not with his tongue,
2: அவன் தன் நாவினாலே புறங்கூறாமலும்,
1: அவளைப் பற்றி அங்கேயும் இங்கேயும் போய் சொல்லாதவன்,
2: அவன் அவளைப் பற்றி மற்றவர்களைப் பற்றி அங்கேயும் இங்கேயும் சொல்லாதவன்,
1: nor doeth evil to his neighbor,
2: தோழனுக்கு தீங்கு செய்யாமலும்,
1: not taketh up a reproach against his neighbor,
2: தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல்,
1: ஒருத்தர் மற்றவங்களும் and change it not.
2: ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான்.
1: நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவன்.
2: நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான்.
1: Then you come to verse 5.
2: ஐந்தாம் வசனத்துக்கு நேராய் வருவோம்.
1: And he that putteth not his money to usury,
2: தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும்,
1: not taketh reward against the innocent,
2: குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும்
1: இருக்கிறான். He that doeth these things shall always be moved.
2: இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுகிறான்.
1: நல்லா சொல்லுங்க. இப்படி செய்கிறவன் எப்படி செய்கிறவன்? அதான் இப்படித்தான். ஒன்னாம் வசனத்திலிருந்து அஞ்சாம் வசனம் வரைக்கும் நான் வாசித்தேன்.
2: வெளியிருக்கிறவங்க சொல்லுங்க எவ்வளவு நாளைக்கு
1: என்றென்றைக்கும்
2: இப்படி செய்கிறவன்
1: நாவினாலே புறங்கூறாதவன், ஆமென், தோழனுக்கு தீங்கு செய்யாதவன், அயலால் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காதவன், கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறவன், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவன், உத்தமனாய் நடக்கிறவன், நீதியை நடப்பிக்கிறவன், மனதார சத்தியத்தை பேசுகிறவன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டான் என்று கேட்டால், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும்
2: அல்லேலூயா.
1: கர்த்தருக்குள்ளே நீங்கள் படுகிற பிரயாசை விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் அசையாதவர்களாயிருங்கள். அல்லேலூயா. அப்ப நீ அசையாதவனா இருக்க முடியுமா? இருக்க முடியும். ஏன் என்று கேட்டால், ஒன்றாவதாக நான் சியோன் பர்வதத்தை போன்றவன், நான் அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. நீ சியோன் பர்வதமாய் இருக்கும்படி கர்த்தருடைய தெரிந்து கொண்டார். நீ ஒரு மணல் மேடா இருக்கும்படி தெரிந்து கொள்ளவில்லை. காற்றடிச்சா மணல் அடிச்சுட்டே போயிடும், மழை பெஞ்சுனா கரைஞ்சு போகும். அப்படி இருக்கும்படி கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. காற்றடித்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, அங்கேயே நிலைத்து நிற்கத்தக்கதான சியோன் பர்வதமாய் இருக்கும்படி என் பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ எங்கூட சேர்ந்து சொல்லுங்க, உத்தமனாய் நடப்பேன், நீதியை நடப்பிப்பேன், மனதார சத்தியத்தை பேசுவேன், என் நாவினால் புறங்கூற மாட்டேன், தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டேன், மற்றவர்கள் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை கேட்க மாட்டேன். கர்த்தருக்கு பயந்தவனை கனம் பண்ணுவேன். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் நான் தவற மாட்டேன். நான் பணத்தை வட்டிக்கு கொடுக்க மாட்டேன். நான் இந்த இடத்துல சொல்லணும், இந்த சபையில கூட பணத்தை வட்டி கொடுக்குறவங்க யாராலும் இருந்தீங்கன்னா நீங்க உருப்பட மாட்டீங்க. நான் பிளாட்ஃபார்ம்ல புல்பீட்ல இருந்து சொல்றேன், உன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கறதுக்காக கடவுள் உன் கையில பணத்தை கொடுக்கல. உதவி செய்யும்படி ஆகி கொடுத்திருக்கிறார், உபயோகிக்கும்படி ஆகி கொடுத்திருக்கிறார். அதுவும் இன்னும் சிலர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, தயவுசெய்து மன்னிங்க. ஏன்னா அப்படிப்பட்டவங்களும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கணும். பணத்தை ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கி, பிரதர் 1000 ரூபாய் அவசியமா இருக்கு, கொஞ்சம் கொடுங்க பிரதர். அவர் வாங்கறது எப்படி வாங்குவாரு? வட்டி இல்லாம வாங்குவார். வாங்கிட்டு கொடுக்கறது எப்படி கொடுப்பாரு? 10 வட்டி கொடுப்பார். எவ்வளவுக்கு வாங்கினது? எப்படி வாங்கினதும் கடன் தான், ஆனா வாங்கினது எப்படி வாங்கியிருக்காரு? சத்தமா சொல்லுங்களேன், வட்டி இல்லாம வாங்கிட்டாரு. கொடுக்கறது எப்படி கொடுத்திருக்காரு? ஜாக்கிரதை, தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கறவன் அசைஞ்சுக்கிட்டே இருப்பான். வியாதி வந்தா அசைவான், தொல்லை வந்தா அசைவான், தீமை வந்தா அசைவான். அவன் உருப்படியா நிக்க மாட்டான். அப்புறம் என்ன சொல்லியிருக்கு? குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காதவன், விசுவாசி லஞ்சம் வாங்கக்கூடாது. ஆமென். இப்படி செய்கிறவன் என் இப்படி இருக்கிறான். இப்படி செய்கிறவன் சொல்லுங்க, இப்படி செய்கிறவன். இப்ப என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், பணத்தை வட்டிக்கு கூடாதவன், குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காதவன், இப்படி செய்கிறவன் எப்போதும் அசைக்கப்படுவான். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். மூன்றாவதாக வாசிங்க, நான் சொன்னேன் இதெல்லாம் சங்கீதத்திலிருந்து நிறைய வசனம் எடுத்திருக்கிறேன் சொல்லி. 16:8 இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது,
3: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை.
1: நான் இன்றைக்கு உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன், என்ன கேட்டால் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அசையாத, எதற்கு அசையாதவன்? அவனுடைய, அவன் யாரு? கர்த்தருடைய சன்னிதானத்துல தன்னுடைய பிரயாசை காட்டுகிறவன். அவனுடைய பிரயாசை எப்படி இல்லை என்று அறிந்தவன், விருதாவாயிராது என்று அறிந்தவன். கர்த்தருடைய சன்னிதானத்திலே உன் பிரயாசை விருதாவாய் இருக்க கூடாது, வீணா போக கூடாதுன்னு சொன்னா முதலாவது என்ன செய்ய வேண்டும்? முதல் போன வாரம் சொன்ன பிரசங்கம், உறுதிப்பட்டவர்களா இருக்கணும். என்ன செய்யணும்? உறுதிப்பட்டவர்களா இருக்கணும். இரண்டாவதாக அசையாதவர்களா இருக்கணும், அசையாதவர்களா இருக்கணும். அசையாதவர்கள் எப்படி இருக்க, அசையாதவர்களா எப்படி இருக்கணும்? அசையாத சியோன் பர்வதத்தை போல இருக்கணும். அடுத்தது உத்தமனாய் நடக்கணும், நீதி நடப்பிக்கணும், மனதார சத்தியத்தை பேசணும், நாவினால் புறம் கூறாமல் இருக்கணும், தோழனுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கணும், அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கணும், ஆகாதவன் அவன் பார்வைக்கு அற்பமானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவன் என்ன செய்கிறான்? நீங்க யோசிக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டே வரும்போது நான் கர்த்தருக்கு பயந்தவனை கனம் பண்றேனா, என் நண்பனுக்கு நான் தீங்கு செய்திருக்கிறேனா, புறங்கூறி திரிகிறேனா, சபையை பத்தி, ஊழியக்காரனை பற்றி, விசுவாசியை பத்தி அங்கேயும் இங்கேயும் புறங்கூறி திரிகிறேனா? ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறான். எப்படி ஆணையிட்டதில்? ஒரு கடன் வாங்குற, கடன் வாங்கிட்டு என்ன சொல்ற? கடன் வாங்கக்கூடாது. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கடன், ஆமா, ஆனா சூழ்நிலை நிமித்தமா என்ன செய்தாச்சு? வாங்கியாச்சு. வாங்கிட்டு சொல்ற, 15 கொடுத்துறேன் பிரதர். 15 தேடி வந்து ஆளே இருக்க மாட்டார். போன் அங்க இன்னைக்கு சுவிட்ச் ஆஃப் இருக்கும். சோ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். ஐயோ பிரதர், உங்களை தேடித்தான் வந்துட்டு இருந்தேன், இன்னைக்கு முடியலன்னு நினைச்சேன். கொடுக்கல. 15 போச்சு, 18 போச்சு, 22 போச்சு, 29 போச்சு, அப்புறம் மாச கணக்கு போச்சு, வருஷ கணக்கு போச்சு. என்ன மட்டும் கொடுக்கல, காசு மட்டும் கொடுக்கல. கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறவங்களை பத்தி நான் சொல்றேன். வாங்கிறதுக்கு தயவுசெய்து, நான் சில பாஷைகளெல்லாம் யூஸ் பண்ணும்போது, வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணும்போது யாரும் வருத்தப்படாதீங்க. ஆனால் நான் வந்து இந்த கலெக்டிங் ஏஜென்சி மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த கலெக்டிங் ஏஜென்சி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? முதல்ல ஒரு சைக்கிளில் போகிறவனை பார்த்து கூப்பிடுவோம். ரோட்டில் வந்து என்ன வச்சு விற்றுட்டுருப்பான், பைக் வச்சு விற்றுட்டுருப்பாங்க. சைக்கிளில் போகிறவங்க, சார் நீங்கள்லாம் சைக்கிளில் போகலாமா சார்? பைக் வாங்குங்க சார், மாதம் இவ்வளோதான். எவ்வளோதான் ஒரு அமௌண்ட் சொல்லி இஎம்ஐ இவ்வளோதான் சார், வாங்கிட்டு போங்க சார். ஒரு சொல்லுவார், எனக்கு அது கட்டுறதுக்கெல்லாம் பணம் பத்தா சார், உங்களை பார்த்தா இப்படி இருக்கே சார், ஒரு பைக் வாங்கிட்டு போங்க சார், ரொம்ப ஈஸி சார். அவன் பேசுகிற பேச்சில் இவர் மயங்கிடுவார், மயங்கி கையோட இதெல்லாம் எழுதி கொடுத்து வீட்டில் பைக் வருவார், பைக்கோடு வருவார். வீட்டில் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், அடேங்கப்பா எங்கள் வீட்டுக்காரர் பைக் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு. 2 மாதம் ஒழுங்காக இஎம்ஐ கட்டினார், 3வது மாதம் டியூ கட்ட முடியல, 4வது மாதமும் கட்ட முடியல. ஆள் வீட்டுக்கு வந்து நிற்கிறான், அன்னைக்கு சார் உங்களை பார்த்தா எப்படி இருக்கு சார், நீங்கள்லாம் இப்படி போகலாமா, பைக்கில் போக வேண்டிய ஆள் சார் அப்படின்னு சொன்ன அதே ஆள் உங்கள்கிட்ட சொல்லுவான், ஐயா அறிவு இருக்காயா, உனக்கெல்லாம் ஒரு பைக் ஒரு கேடாக்கும். எப்படி உனக்கு இல்லை, நான் சொல்றது சும்மா பேச்சு கிடையாது, இது டெய்லி நடக்குது, பட்டணத்தில் நடக்குது. ஒருவேளை நம்ம சபையிலே சில அந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க, மன்னிக்கும். என்ன சொல்றான், உனக்கெல்லாம் ஒரு பைக் ஒரு கேடா, உனக்கு கார் ஒரு கேடா, வாங்கின பணத்தை ஒன்னா. அவன் அப்படி நாக்க பிடுங்கிட்டு சாகனம் போல கஷ்டப்படுற அளவுக்கு அவனை பேசிடுவான். ஜாக்கிரதை, நீ வாங்கின பணத்தை வாங்கின தேதியில கொடுக்க முடிஞ்சா வாங்கு, வாங்காத ஆனா வாங்கினா என்ன செய், ஒழுங்கா. இன்னைக்கு நான் பேசுறது எல்லாருக்கும் குத்துதுன்னு நினைக்கிறேன், ஆமேன் ஆமேன். குத்துனா ரொம்ப நல்லது, ஆமேன். சலம் வச்சுக்கிட்டே இருந்தா கஷ்டம், குத்தி சலத்தை எடுத்துடணும். அல்லேலூயா. கொண்டு போய் கடன் எல்லாம் கட்டிட்டு சொல்லுங்க, ஐயா லேட்டா போச்சு மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லி வெளியே வாங்க. ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறான். இப்படிப்பட்டவன் என்ன செய்ய மாட்டான் என்றைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆணையிட்டதில் தவறாது இருக்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை, ஆமென். நம்ம பாடுறோம், எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான பாட்டு தான், அசைக்கப்படுவதில்லைன்னு பாடுறோம், அஞ்சவே மாட்டேன் பாடுறோம், பயப்பட மாட்டேன்னு சொல்றோம், கூடாதது ஒன்றுமில்லைன்னு தான் பாடுறோம். ஆனா இத்தனையும் நடக்கணுமானா நம்ம அதுக்கு என்ன செய்யணும், செய்ய வேண்டியதை செய்யணும். அல்லேலூயா. படிக்க வீட்டில் பையன் படிக்கவே மாட்டான், பாஸ்டர் ஐயா என் பிள்ளைக்காக ஜோமனுங்க, அவன் 3 அரியர்ஸ் வச்சிருக்கான் ஜோமனுங்கன்னு சொன்னா நான் உண்மையான மனதோடு ஜோமனுவேன், அவன் எப்படியாலும் படித்து பாஸ் ஆகணுமேனு. ஆனால் நான் எவ்வளோ ஜோம் பண்ணாலும் அவன் உட்கார்ந்து படிக்கலனா என்ன செய்ய மாட்டான். பைபிளில் எழுதி வச்சிருக்கு நீ அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி. ஆனால் நீ அசைக்கப்படாமல் இருக்கணுமானா என்னத்தை செய்யணுமோ அதை செய்தால் அசைக்கப்பட மாட்டாய். அல்லேலூயா அல்லேலூயா. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க, இந்த சபையின் அங்கமாகிய நான் இன்றைக்கு கேட்கிற இந்த வசனத்தின்படியே நான் நடந்து ஒரு காலம் அசைக்கப்படாமல் இருப்பேன். ஹல்லேலூயா. 3வதாக அதான் வாஸ்தவம், அந்த வசனத்தை என்ன வசனம்,
3: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக,
1: எப்பவாயில் இல்ல, கர்த்தரை நல்ல சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. 3வதாக உன் வாழ்க்கையில் நீ அசைக்கப்படாமல் இருக்கணுமானா, அங்கிட்டு இங்கிட்டு தள்ளாடாமல் இருக்கணுமானா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தரை எப்போதும் முன்னால் வச்சிரு. அல்லேலூயா. உனக்கு முன்னால் வேற ஒன்றும் இருக்கக்கூடாது, வேற காரியங்களை குறித்து நினைச்சிட்டு இருக்காதபடி. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எப்போதும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க, எப்போதும் நன்றி சொல்லிட்டே இருங்க. இன்றைக்கு காலையில் நான் அனுப்பின வசனத்தில் அதைத்தான் நான் அனுப்பினேன். என்ன அனுப்பியிருக்கிறேன் என்று கேட்டால், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றுக்காயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதை அனுப்பிட்டு அதுக்கு கீழே ஒன்று எழுதியிருந்தேன், என்னன்னு கேட்டால், இப்படி செய்யாமல் வேற எதையாலும் செய்துட்டு இருந்தா நீ தேவ சித்தம் செய்யாதபடி எதையாலும் பெற்றுக்கொள்ளலானா நடக்காது. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன சொல்லியிருக்கு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில். அப்போ உன் வலது பார்சத்தில் இருக்கணுமானா அவர், நீ என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, அவருக்கு பிரியமாய் நடக்கணும். அல்லேலூயா. 132 சங்கீதத்துல வீடு பிரதிஷ்டைகள் நான் சாதாரணமாய் வாசிக்கிற ஒரு வசனம் உண்டு. 132 சங்கீதம்
3: 13
1: கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அவர்கள் இடத்துல கர்த்தர் எப்போ தங்கணும் விரும்புறாரு? என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். அப்புறம்
3: இதை நான் விரும்பி,
1: இதை நான் விரும்பினபடியால்
3: இங்கே வாசம் பண்ணுவேன்.
1: இங்கே வாசம் பண்ணுவேன். என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மிடத்தை வந்து வாசம் பண்ணணுமானா, அவர் வலது பக்கத்துல இருக்கணுமானா, நம்ம கண்ணுக்கு முன்னால அவர் இருக்கணுமானா, அந்த இடத்தை அவர் என்ன செய்யணும்? விரும்பணும். உன்னை விரும்பணும். இன்றைக்கு காலையில நம்மளே கேள்வி கேட்டு பார்ப்போம். நான் வாழ்கிற வாழ்க்கை, நான் பேசுகிற பேச்சு, நான் முட்டாள்தனமா பேசுற பேச்சு, நான் ஞானத்தோடு பேசுகிற பேச்சு, அறிவில்லாம பேசுகிற பேச்சு, அல்லாவிட்டால் நான் என்னத்தை எல்லாம் செய்கிறனோ அவைகள் எல்லாத்திற்கும் முன்பதாக நான் செய்யறத பார்த்தா என் கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? அவர் என் கூட இருந்தா நான் இப்படி செய்வேனா? வசனம் சொல்லி இருக்கிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எவ்வளவு நாள் வச்சிருக்கிறேன்? எவ்வளவு நாளா? இன்னொருத்தரம் சொல்லுங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப அவர் வலது பார்சத்தில் இருக்கணுமானா, அவர் முன்னால் இருக்கணுமானா, நான் எப்படி இருக்கணும்? அவர் விரும்பினபடி நான் இருக்கணும். ஆமென். ஒரு நிமிஷம் உங்களுக்கு தரேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கும் போது நான் அவர் விரும்புகிறபடி இருக்கிறேனா? நான் என்ன உள்படுதான், நான் சும்மா உங்களுக்கு மட்டும் பேசிட்டு போற ஆள் இல்லை. அல்லேலூயா. என்னை உள்படுன்னு சொல்றேன், நான் கர்த்தருக்கு முன்னால அவர் விரும்பினபடி நான் இன்றைக்கு காலையில வாழ்கிறேனா? அல்லேலூயா. அவர் என்னிடத்துல தங்கி இருக்கும்படியாய், என் பக்கத்தில் இருக்கும்படியாய், என் வலது பார்சத்தில் இருக்கும்படியாய், அவருக்கு நான் ஓகே கொடுக்கத்தக்கதான அளவுக்கு, அவர் எனக்கு ஓகே கொடுக்கத்தக்கதான அளவுக்கு நான் இருக்கிறேனா? அப்படி செய்தால் என்ன செய்யல, நான் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. வாசிப்போம் 62 சங்கீதம் 6 வசனத்தை வாசிக்கலாம். See, when I read these verses, தம்பி வா தம்பி,

0: விருப்பமான ஒரு பகுதியை நாம்
1: திஸ் இஸ் ஃபார் மீ எடுத்துறோம்
0: இதுதான் எனக்கு என்று
1: எடுத்துறோம் பட் ஆக்சுவலி இட் will be just the contrary for you at that particular words will
0: அந்த குறிப்பிட்ட வசனமானது அதுக்கு முரண்பாடான கருத்துக்களாய் சில அநேக
1: சமயத்தில் காணப்படும்
0: சில சமயத்தில் காணப்படும்
1: so what you need to do is that
0: செய்ய வேண்டியது என்ன
1: read the verses before it
0: அதுக்கு முந்தின வசனத்தையும் வாசித்து
1: and read the verses after it
0: அதுக்கு பிந்தின வசனத்தையும்
1: வாசித்து and then you will know the on which context it is said
0: அப்பொழுது நீங்கள் எந்த கருப்பொருளோடு அது சொல்லப்பட்டிருக்கிறது
1: in psalm 62 and verse 6
0: 62வது சங்கீத 6வது வசனம்
1: why is he not being moved
0: ஏன் நான் அசைக்கப்படுவதில்லை
1: and this is the word that we read there
0: அங்க இப்படி தான் வாசிக்கிறோம்
1: he only is my rock and my salvation
0: அவரே என் கன்மலையும்
1: he is only
0: அவரே
1: அவரே தான்
0: அவரே தான்
1: அவரே என்றி வேற கன்மலை எனக்கு இல்ல
0: அவரே என்றி வேற கன்மலை எனக்கு கிடையாது
1: there is no salvation outside of him
0: அவரே என்றி அவருக்கு வெளியே எந்த
1: ரட்சிப்பு not only that
0: அது மட்டும் கிடையாது
1: he is my defense
0: அவரே எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறவர்
1: hallelujah
0: hallelujah
1: இந்த தமிழ்ல அடைக்கலம்னு சொல்லிருக்கு
0: தமிழ் அடைக்கலம்னு சொல்லி
1: இங்கிலீஷ்ல சொல்லும்போது
0: அது இங்கிலீஷ்ல சொல்லு
1: he is my defense அவரே என் பாதுகாவலராய் இருக்கிறார்
0: பாதுகாவலன்னு சொல்லு
1: and because he is my defense
0: அவரே என் பாதுகாப்பாய் இருக்கிறவர்
1: the bible says
0: வேதம் சொல்லுகிறது
1: i shall not be moved
0: நான் அசைக்கப்படுவதில்லை
1: hallelujah hallelujah
0: hallelujah
1: why you will not be moved
0: ஏன் நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க
1: because he shall be your defense
0: அவரே உங்களுடைய பாதுகாப்பாய் இருப்பார்
1: the bible says
0: வேதம் சொல்லுகிறது
1: the battle is not yours
0: யுத்தம் உங்களுடையதல்ல
1: the battle is the lord's
0: யுத்தம் கர்த்தருடையது
1: அவர் உங்களுக்காய் யுத்தம் செய்கிறபடியால
0: அவர் உங்களுக்காய் யுத்தம் செய்கிறபடியால
1: அவர் உங்களுடைய பாதுகாவலராய் இருக்கிறதுனால
0: அவர் பாதுகாவலராய் இருந்து
1: நீங்க சும்மா இருந்து பைபிள் அப்படி தான் சொல்லிருக்கு
0: வேதம் அப்படி சொல்லுகிறது
1: அமர்ந்திருந்து
0: நீங்கள் அமர்ந்திருந்து
1: நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்
0: நீங்கள் சும்மா இருங்கள்
1: எல்லாம் வசனம் சொல்லிருக்கு
0: அப்படிதான்
1: வசனம் சொல்லிருக்கு நான்
0: சொல்லுகிறது வசனம்
1: நீங்கள் சும்மா இருங்கள்
0: நாளைக்கு
1: ரட்சிப்பை காண்பீர்கள்
0: only
1: is my rock and my salvation
0: அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்புமாய் இருக்கிறார்
1: சத்தமாய் கூட சொல்லுங்க
0: அவரே
1: அவரும் இல்ல கிடையாது
0: அவரும் கிடையாது
1: ஆமென் அவரே
0: இன்னொரு
1: சத்தமா
0: சொல்லுங்களேன்
1: நல்லா விளங்கிட்டு சொல்லுங்க நல்ல மனசுல புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க
0: அவரே
1: என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த பாதுகாப்புமாயிருக்கிறார் நான் அசைக்கப்படுவேன் ஓ ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா glory be to god அவரே என் கண்மலை
0: அவரே என்னுடைய கண்மலை
1: சும்மா நம்ம பாடுறல அவர் எந்தன் கண்மலை அவர் எந்தன் கண்மலை அவர் எந்தன் கண்மலை ஆனா அவர் எந்தன் கண்மலை அவர் எந்தன் கண்மலை அவர் எந்தன் கண்மலை ஆனா ஹல்லேலூயா
0: ஏன் அவர் கண்மலை
1: பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தார்
0: பாவமான வாழ்க்கையை மாற்றி
1: அது ஒரு அடி இருக்குல்ல அப்படி அந்த ஒரு அடி கூட பாடு

0: அவரே என்றன் கண்மலை,
1: அவரே என் கண்மலை,
0: சொல்லுங்க அவரே என்றன் கண்மலை, அவரே என் ரட்சிப்பு, அவரே என் உயர்ந்த அடைக்கலம், நான் அசைக்கப்படுவதில்லை. Glory to God. Hallelujah. அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். Turn with me to Psalm 112 and 1.
1: 112ஆம் சங்கீதத்தோட முதல் வசனத்தை நாம் வாசிப்போம்.
0: And you can go home and read the rest of the scriptures.
1: நீங்கள் வீட்டுக்கு போய் மற்ற வசனங்களை
0: அடுத்த வசனங்களை வாசித்துக்கோங்க.

0: வசனங்களை வாசித்து.
1: But here
0: இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: In the 112th Psalm and verse 1.
0: 112 சங்கீதம் முதல் வசனம்.
1: This is what we read.
0: அங்கே இப்படி வாசிக்கிறோம்.
1: Praise the Lord.
0: Hallelujah.
1: Blessed is the man that feareth the Lord, that delighteth greatly in his commandments.
0: கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
1: And if you read the rest of the words,
0: மற்ற வசனங்களை எல்லாம் வாசித்துவிட்டு,
1: he shall not be moved.
0: அவன் அசைக்கப்படுவதில்லை.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: 112 சங்கீதம் அப்படி வேகமா வாசிங்க.
0: அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவளின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான்.
1: அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான்.
0: அவன் நித்திய கீர்த்தி உள்ளவன்.
1: அவன் எப்படிப்பட்டவன்?
0: நித்திய கீர்த்தி
1: உள்ளவன். கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அப்புறம் செம்மையானவர்களுக்கு இருளிலே அவன் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டுக்கு வரும்.
0: ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டுக்கு வரும்.
1: அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுப்பான். தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிப்பான்.
0: அவன்
1: எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அவள்னு சொல்லலாம். ஆமென். அவள், அவன் என்ன செய்யப்படுவான்?
0: என்றென்றைக்கும் அசைக்கப்படும்.
1: முந்தி வாசம் என்றைக்கும் சொல்லியிருக்கு. இங்க கொஞ்சம் கூட எம்பசைஸ் பண்ணிருக்கு.
0: இன்னும் அழுத்தமாக இந்த வசனம்
1: சொல்லி என்ன அழுத்தமா சொல்லிருக்கு என்ன சொல்லிருக்கு? என்றென்றைக்கும். அல்லேலூயா. நீங்க ஆடிட்டே இருக்கணும்னு விரும்புறீங்களா? அசைக்கப்படாம இருக்கணும்னு விரும்புறீங்களா? அல்லேலூயா. நம்முடைய சபை அசையப்படக்கூடாது. நம்முடைய சிந்தனை அசையக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை அசையக்கூடாது. நம்முடைய பொருளாதாரம் அசையக்கூடாது. நம்முடைய வரங்கள் அசையக்கூடாது. வல்லமைகள் அசையக்கூடாது. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருப்பான். அது யாரு? அது ஏன் சத்தமே வர மாட்டேங்குது? அல்லேலூயா. நான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன், இன்னைக்கு சொல்ற வசனங்கள் எல்லாம் கேட்டா நம்மள ரொம்ப பேர் ஆடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு வசனத்துல முழுசும் நம்ம தியானம் பண்ணோம்னா ஒருத்தரும் இன்னைக்கு சொல்ல முடியாது, நான் அசையவே இல்லப்பா, அப்படியே பயங்கரமா நிக்கிறேன். ஒருத்தரும் சொல்ல முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆலோசித்து பார்ப்பீர்கள். ஆனால் ஒண்ணு வேண்டாம், ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம். கடந்த வாரத்தினுடைய வாழ்க்கையை அப்படியே உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தி வச்சீங்களான்னா, யூ வில் நோ தட் யூ ஹவ் பீன் மூவிங் ஜஸ்ட்
0: Hallelujah. I want you to go fast to other two more scriptures. இன்னும் ரெண்டு வசனங்களை வேகமாய் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன்.
1: Proverbs 10 and 30.
0: நீதிமதிகள் 10 அதிகாரம் 30வது வசனம்.
1: And the word of God says,
0: வேத வசனங்கள் சொல்லுகிறது,
1: The righteous shall never be moved or removed.
0: நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை.
1: See, இதெல்லாம் வர நல்லா கவனிக்கணும்.
0: இந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும்.
1: என்றும்,
0: என்றும்,
1: என்றென்றும்,
0: என்றென்றைக்கும்,
1: எப்பொழுதும்,
0: எப்பொழுதும்.
1: All these verses are given in the scriptures.
0: இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகள் வசனத்துல கொடுக்கப்பட்ட,
1: இன்னைக்கு சொன்ன வசனத்துல,
0: இன்றைக்கு சொன்ன வசனம்
1: இதெல்லாம் சொல்லியிருக்கு.
0: இந்த வார்த்தைகள் எல்லாம்
1: என்றும் அசைக்கப்படுவதில்லை,
0: என்றும் அசைக்கப்படுவது,
1: எப்பொழுதும் அசைக்கப்படுவது,
0: எப்பொழுதும் அசைக்கப்படுவது,
1: என்றென்றும் அசைக்கப்படுவதில்லை,
0: என்றென்றும் அசைக்கப்படுவது.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: இப்போ வாசித்த வசனத்துல,
0: இப்போ வாசித்ததுல, நீதிமான் என்றும்,
1: என்றும்,
0: என்றும்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: அப்போ நீ அசைக்கப்படாம இருக்கணுமானா,
0: அசைக்கப்படாமல் இருக்கணுமானா,
1: வாட் டு யூ நீட் டு பி,
0: நீங்க என்ன எப்படிப்பட்ட,
1: வாட் டு ஐ நீட் டு பி,
0: நான் எப்படிப்பட்டவனா இருக்க,
1: ரைச்சியஸ் பர்சன்,
0: நீதிமானா இருக்க.
1: ஹalleluya,
0: ஹalleluya.
1: How do you become righteous?
0: நீதிமானா எப்படி,
1: you don't become righteous by yourself.
0: நீங்களே உங்களை நீதிமானா,
1: நீதிமானங்கள் ஆக்கிக் கொள்ள முடியாது,
0: நீதிமானா ஆக்கிக் கொள்ள முடியாது.
1: The word of God says in Roman 8,
0: ரோமர் 8 அதிகாரத்துல வேதம்
1: சொல்லுது, God had predestinated you,
0: தேவன் உங்களை முன்குறித்து இருக்கிறார்,
1: and then he called you,
0: அவர் உங்களை அழைத்து இருக்கிறார்,
1: and then he justified you,
0: அழைத்த உங்களை அவர் நீதிமானாக்கி இருக்கிறார்,
1: then he glorified
0: இப்போது மூன்றாவது நிலைக்கு இங்கே வந்திருக்கிறோம்.
1: That we are justified.
0: நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
1: There is one more stage to go.
0: இன்னொரு நிலைக்கு போக வேண்டியிருக்கிறது.
1: That is to be glorified.
0: அது மகிமைப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது.
1: And that will happen when the Lord comes.
0: அது எப்பொழுது நடக்கும் என்றால் ஆண்டவர் வரும்பொழுது.
1: And the Lord is coming back soon.
0: ஆண்டவர் வேகமாய் வருகிறார்.
1: The trumpet shall sound.
0: எக்காலம் துடிக்கும்.
1: Those dead in Christ shall rise.
0: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்.
1: We shall be caught up in the air.
0: நாமும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம்.
1: We shall be with the Lord forever.
0: இவ்விதமாய் அவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்போம்.
1: And these words,
0: இந்த வார்த்தைகளினால்,
1: will be able to not only comfort us,
0: இது நம்மை ஆறுதல் படுத்துகிறது மாத்திரமல்ல,
1: but also will make us the people unmovable.
0: நாம் அசையாதவளாய் இருக்கும்படி நம்மை காக்கிறதா இருக்கிறது.
1: Finally,
0: கடைசியாக,
1: I want to read one more scripture.
0: இன்னொரு ஒரு வசனத்தை,
1: 1 Thessalonians,
0: 1 Thessalonians
1: chapter 3,
0: மூன்றாவது அதிகாரம்,
1: verse 2,
0: இரண்டாவது வசனம். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும்.
1: The word of God is sent through Timothy.
0: தேவனுடைய வசனமானது தீமோத்தியின் மூலமாய் அனுப்பப்பட்டது.
1: To build your faith.
0: உங்கள் விசுவாசத்தை கட்டும்படிக்காக.
1: To give you counsel.
0: உங்களுக்கு ஆலோ புத்தி சொல்லும்படிக்காக.
1: The purpose is.
0: அதனுடைய நோக்கம் என்னவென்றால்.
1: What is it?
0: இந்த உபத்திரவங்களினாலே,
1: இந்த உபத்திரவங்களினாலே
0: ஒருவனும் அசைக்கப்படாத,
1: ஒருவனும் அசைக்கப்படாத,
0: ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு
1: உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும்,
0: உங்கள் உபத்திரவங்கள் வரும்,
1: பொல்லாப்புகள் வரும்,
0: பொல்லாப்புகள் வரும்,
1: கஷ்டங்கள் வரும்,
0: கஷ்டங்கள் வரும்.
1: ஆனால் I want to tell you,
0: ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல
1: விரும்புகிறேன், because of the word being taught to you,
0: இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளினாலே,
1: the word of faith,
0: இந்த விசுவாச வார்த்தைகள்,
1: the word of grace,
0: இந்த கிருபையின் வார்த்தை,
1: the word of power,
0: வல்லமையின் வார்த்தைகள்,
1: will make you establish,
0: இந்த வார்த்தைகள் உங்களை திடப்படுத்தும்,
1: and so you will not be moved.
0: அப்படி திடப்படுத்துகிறபடினாலே நீங்க
1: அந்த word is with you.
0: அந்த வார்த்தை உங்களோட இருக்கிறது.
1: When you live according to God's word.
0: அந்த வசனத்தின்படி நாம் நடந்தோம்.
1: No matter what the persecution comes.
0: எந்த உபத்திரவமானாலும் சரி.
1: Even among the persecution.
0: அந்த உபத்திரவத்தின் நடுவிலே.
1: You will not be moved.
0: நீ அசைக்கப்படாதவனாய் இருப்பாய்.
1: I have mentioned to you few things this morning.
0: இந்த காலையில உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொன்னேன்.
1: And I am going to tell them again and I am going to pray for you.
0: நான் அவைகளை உங்களுக்கு வரிசையா சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன்.
1: You have been called that your labor in Christ may not be in vain.
0: நீங்கள் கர்த்தருக்குள்ள படுகிற பிரயாசம் விருதாவாய் போக கூடாது என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
1: And for every word work that you have done that you need to be victorious through Christ Jesus Christ.
0: நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள்.
1: So for your labor not to be in vain.
0: உங்களுடைய பிரயாசம் விருதாவாய் போகாதபடிக்கு.
1: Number 1.
0: முதலாவது.
1: You be steadfast.
0: நீங்கள் உறுதி உள்ளவர்களாய் இருக்க.
1: That was last week's message.
0: அது கடந்த வாரத்துடைய செய்தி.
1: But this week.
0: இந்த வாரத்திலே.
1: Not only you are steadfast.
0: நீங்கள் உறுதியாய் இருக்கிறது மட்டும் கிடையாது.
1: You are unmovable.
0: நீங்கள் அசைக்கப்படாத.
1: Unshakable.
0: அசைக்கப்பட
1: முடியாத. You are steady.
0: நீங்கள் உறுதியாய்.
1: Standing like a rock.
0: அது கல மண் கற்பாறை போல உறுதியாய்.
1: Why and how shall it happen?
0: அது எப்படி நடக்கும்?
1: By trusting the Lord.
0: கர்த்தரை நம்புகிறதுனால.
1: When you trust the Lord.
0: நீங்கள் கர்த்தரை நம்பி.
1: You shall be like Mount Zion.
0: நீங்கள் சீயோன் பர்வதத்தை போல இருப்பீர்கள்.
1: Which cannot be moved.
0: அது அசைக்கப்படாத மலையாய்
1: இருக்கும். அசைக்கப்படாது மாத்திரம் இல்ல.
0: அது அசைக்கப்படாதது மாத்திரம்
1: இல்ல. அசைக்கப்பட முடியாது.
0: அசைக்கப்படவும் முடியாது.
1: Hallelujah. That is the word. It cannot be moved.
0: அசைக்கப்பட முடியாது.
1: நீ மலைய போய் அசைச்சிர முடியுமா?
0: மலைய போய் அசைச்சிர முடியுமா?
1: நீ மலையா இருந்தா?
0: நீ மலையா இருந்தா?
1: நீ மலையா இருந்தா?
0: நீ மலையா இருந்தா?
1: ஒருத்தனும் உன்னை அசைக்க முடியாது.
0: ஒருத்தனும் உங்களை அசைக்க முடியாது.
1: ஒருத்தனும் உன்னை அசைக்க முடியாது.
0: ஒருத்தனும் உங்களை அசைக்க முடியாது.
1: எங்க கூட திரும்ப கடைசியா சொல்லுங்க. நான் சியோன் பர்வதத்தை போன்றவன். ஒன்றும் என்னை அசைக்காது. காரணம் நான் கர்த்தரை நம்புகிறேன்.
0: கர்த்தரை
1: நம்புகிறேன். செகண்ட்லி
0: இரண்டாவதாக
1: உத்தமனாய் நடக்கிறவன்.
0: உத்தமனாய் நடக்க
1: 115 சங்கீதம்
0: 115
1: அதுல கடைசி இன்னொரு தரம் சொல்லி முடிச்சிடறேன். பணத்தை வட்டிக்கு கொடுக்காதவன்.
0: பணத்தை வட்டிக்கு
1: பரிதானம் வாங்காதவன்.
0: பரிதானம் வாங்காதவன்.
1: சத்தியத்தை பேசுகிறவன்.
0: சத்தியத்தை பேசுகிறவன்.
1: புறம் கூறாதவன்.
0: புறம் கூறாதவன்.
1: இன்னைக்கெல்லாம் நல்லா கவனிச்சுங்க.
0: இதெல்லாம் நன்றாய் கவனிங்க.
1: வீட்டுல போன உடனே அவனை பத்தி அவளை பத்தி அங்க இங்க பேசிட்டு இருக்கணும்.
0: வீட்டுல போன பத்தி அவங்களை இவங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கணும்.
1: உங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிட்ட கூட அடுத்தவங்களை பத்தி பேசாதே.
0: அக்கா தம்பச்சி
1: புறம் கூறாதே.
0: புறம் கூறாதீங்க.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: சகலவித புறம் கூறுதலை
0: சகலவித புறங்கூறு
1: ஒழித்து விட்டு
0: ஒழித்து விட்டு
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல
0: புதிதாய் பிறந்த
1: களங்கம் இல்லாத
0: களங்கம் இல்ல
1: ஞானப்பாலின் மேல்
0: ஞானப்பாலின்
1: வாஞ்சையாயிருங்கள்
0: வாஞ்சையாயிருங்கள்
1: 1 பீட்டர் சாப்டர் 2 1 and 2
0: 1 பேதுரு 2 அதிகாரம் 1 2 வசனங்கள்
1: ஹalleluya
0: ஹalleluya
1: மூன்றாவதாக set the lord before you
0: கர்த்தரை எப்பொழுது உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள்
1: நம்பர் 4
0: நான்காவது
1: the mercy of the most high
0: கர்த்தரை
1: I mean, no. God is my rock.
0: கர்த்தர் அவரே என் ரட்சிப்பு.
1: He is my defense.
0: அவரே என் பாதுகாப்பு.
1: அவர் உன்னை அடைக்கலமாய் வைத்திருந்தால்.
0: அவர் உங்களை அடைக்கலமாய் வைத்து
1: நீ அசைக்கப்படுவதில்லை.
0: நீ அசைக்கப்படுவதில்லை.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்.
0: கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்
1: அசைக்கப்படுவதில்லை.
0: அசைக்கப்படுவதில்லை.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: நீதிமான்.
0: நீதிமான்
1: என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை.
0: என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை.
1: உபத்திரவங்கள்.
0: உபத்திரவங்கள்
1: விசுவாசியை.
0: விசுவாசியை
1: அசைக்காது.
0: அசைக்காது.
1: அவனை பலப்படுத்தும்.
0: அவனை பலப்படுத்தும்.
1: Shall we all close our eyes?
0: எல்லார கண்களை மூடுவோம்.
1: I think God has spoken to you very definitively and individually.
0: ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் நிச்சயமாயும் ஆளாம் பிரதியாய் பேசி இருக்கிறார் என்று அறிவேன்.
1: God has spoken to me.
0: கர்த்தர் என்னோடே பேசினார்.
1: As I was preparing this message throughout this week.
0: இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தைகளை செய்தி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும்போது
1: God has given me
0: கர்த்தர் எனக்கு இது கொடுத்தார்.
1: And God has spoken to me.
0: கர்த்தர் என்னோட பேசினார்.
1: So what I have spoken to you.
0: நான் உங்களுக்கு என்ன பேசினேன்?
1: Is what God has spoken to me.
0: அவையெல்லாம் கர்த்தர் என்னோட பேசினது.
1: So be steadfast.
0: நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் இருங்கள்.
1: அண்ட் பீ அன்மூவ்ட்,
0: அசையாதவர்களாயும் இருங்க.
1: நீ அன்மூவ்டா இருந்தியனா,
0: நீ அசையாதவர்களா இருந்தா,
1: வியாதியை பார்த்து நீ அசையலன்னு சொன்னா,
0: வியாதியை பார்த்து அசையலன்னு சொன்னா,
1: அந்த வியாதி உன்னை விட்டு போயிடும்.
0: வியாதி உங்களை விட்டு போயிடும்.
1: கடனை பார்த்து நீ அசையலன்னு சொன்னா,
0: கடனை பார்த்து நீங்க அசையல,
1: கடன் உன்னை விட்டு போயிடும்,
0: கடன் உங்களை விட்டு போயிடும்.
1: அசுத்தத்தினால அசுத்தத்தை பார்த்து நீ அசையாதவனாய் இருந்தால்,
0: அசுத்தத்தை பார்த்து நீ அசையாதவனாய்
1: இருந்தால், அது உன்னை விட்டு போயிடும்,
0: அசுத்தம் உங்களை விட்டு போயிடும்.
1: எந்தெந்த காரியங்களுக்கு விரோதமாய்,
0: எந்தெந்த காரியங்கள்
1: நீ தைரியமாய் இருக்கறாயோ,
0: தைரியமாய் இருக்கறாயோ,
1: அவைகள் எல்லாம்
0: உன்னை
1: விட்டு போய்விடும்,
0: உன்னை விட்டு போய்விடும்.
1: நீயோ அசைக்கப்படாத சியோன் பர்வதத்தை போல
0: இருப்பாய்.
1: ஹல்லேலூயா. ஓ க்ளோரி டு காட்.

நம்முடைய ஆண்டவர் பலன் உள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

யுத்தம் செய்து இதை முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனைகள், என் தேவன் இப்போதே எல்லாவற்றையும் ஒரு கடலை அடக்குவது போல அடக்கப் போகிறார். ஓ சேர்ந்து

பரிசு தாவியங்கள் உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் அன்பான ஜிஃபான் வானொலி நேயர்களே, இன்றைய நாளில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்துக்குள்ளாக உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்விலே சுமக்கிற ஆசாரியர்கள் என்ற தலைப்பிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தையானது ஜோஷுவா 3:13. சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிற கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் ஜோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற ஜோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை பாருங்கள். எப்பொழுது கர்த்தருடைய உடம்படிக்கப்பட்டியே சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் ஜோர்தானிலே கால் வைத்தார்களோ அப்பொழுது ஜோர்தான் பின்னிட்டு திரும்பியது. மேலே இருந்து ஓடி வருகிற ஜோர்தானின் தண்ணீர் ஓடி வராமல் ஒரே குவியலாக நின்றது. கர்த்தர் செய்த பெரிய அற்புதங்களில் இது ஒன்றாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்க முடியாதபடி முதலாவதாக பார்வோன் வந்தான். பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே அந்த தடை நீங்கியது. இரண்டாவதாக சிவந்த சமுத்திரம் எதிர்கொண்டு வந்தது. மோசேயின் கோலாகிய வாக்கு தத்தத்தின் கோல் மூலமாக சிவந்த சமுத்திரம் வழிவிட்டது. பின்பு பார்வோனையும் அவருடைய சேனையையும் அமிழ்த்தி போட்டது. மூன்றாவது தடையாக ஜோர்தான் வந்தது. அந்த தடையை நீக்க உடன்படிக்கப்பட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால் பட்டபோது ஜோர்தான் பின்னிட்டு திரும்பினது. இன்றைக்கு நானும் நீங்களும் உள்ளத்தில் கிறிஸ்துவை சுமக்கிறோம். அவர் கல்வாரியிலே செய்த இரத்த உடன்படிக்கையை சுமக்கிறோம். நானும் நீங்களும் கர்த்தருடைய ஆசாரியர்களாய் இருக்கிறோம். வெளிப்பாடு 1:6. ஆம், நாம் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். தேவ ஆவியானவர் உங்களில் இருக்கிறபடியால் அவர் உங்களுக்கு தந்த அபிஷேகத்தாலே எவ்வளவு பெரிய ஜோர்தான் எதிர்த்து வந்தாலும் அது பின்னிட்டு திரும்பி உங்களுக்கு பலி கொடுக்கும். வெறும் ஆசாரியர்கள் கால் மிதித்தால் ஜோர்தான் பின்னிட்டு திரும்பாது. ஆனால் கர்த்தருடைய உடம்படிக்கை சுமக்கிற ஆசாரியர்கள் மிதித்ததால் மட்டுமே அது வழிவிடும். வெறும் கழுதைக்கும் குட்டிக்கும் மதிப்பில்லை. ஆனால் இயேசுவை சுமந்து வருகிற கழுதைக்கு எவ்வளவு மதிப்பு! வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் பரப்பி குருத்தோலைகளை ஏந்தி ஓசான்னா பாடி வரவேற்றார்கள். கிறிஸ்து உங்களில் இருப்பார் என்றால் நீங்கள் கால் வைக்கிற இடங்களில் எல்லாம் அற்புதம் நடக்கும். எந்த வீட்டுக்குள் கால் வைத்து போனாலும் அங்கே இருக்கிற அசுத்த ஆவிகள் அலறியோடும். சண்டையும் பிரச்சனையும் மாறி சமாதானம் உண்டாகும். காரணம், சமாதான பிரபு உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களோடும் வருகிறார். ஒருமுறை மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரே பர்வதம் மட்டும் வந்தார். ஜாத்ராம 3 நீங்கள் இந்த சம்பவங்களை காணலாம். அங்கே முச்செடியிலே கர்த்தர் எழுந்தருளி மோசேக்கு தரிசனமாகி நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னார். முச்செடியிலே தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளியபடியால் அந்த இடம் முழுவதும் பரிசுத்த பூமியாய் மாறியது. தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் பரிசுத்தமுள்ள கிறிஸ்துவும் ஆவியானவரும் வாசம் செய்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களை தேவாலயமாய் மாற்றி இருக்கிறபடியால் நீங்கள் நிற்கிற இடமெல்லாம் பரிசுத்தமாக வேண்டும். ஆம், நீங்கள் ஒரு பரிசுத்த பூமியாக இருக்கிறீர்கள். உங்கள் நினைவுக்காக, சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்றான். 1 Samuel 10:1. நாளைய தினத்தில் மீண்டும் வார்த்தையும் வாழ்வு நிகழ்வின் மூலம் உங்களை சந்திப்போமாக. ஆமென். அல்லேலூயா.
3: யெகோவா, நீர் ஒருவரே தெய்வம், உம்மை

சொல்லுங்க. பரிசுத்தாவியானவரே, எங்கள் மத்தியில இரசை வாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகாபரிசுத்தர், மகாபரிசுத்தர், மகாபரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ளவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயாவை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னிறேன். எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம். கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழும்பி நிற்கு என்று தொடர்ந்து தேவனை துதிக்கப் போகிறோம்.

சொல்ல முடியும், ஆண்டவரே என்னையே ஒரு பலியாய் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னையுடைய சமூகத்தில் பலியாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இனி நான் அல்ல, நீரே என்று சொல்லும்படி எனக்கு நீர் உதவி செய்கிறதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் அல்ல, நான் அல்ல.

ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பலிபீடத்திலே ஒரு பலி செலுத்தப்படும் போது அதோடு அது முடிந்தது, அது முடிந்தது, முற்றிலும் அது மாறி போனது. அதுபோல இன்னைக்கு நாம சொல்லுவோம், ஆண்டவரே என் சரீரத்தை, ஆண்டவரே என் ஆவி ஆத்துமா, என் பலிபீடத்திலே நான் வைக்கிறேன் ஆண்டவரே, பலிபீடத்தில் என்னை வைக்கிறேன் ஆண்டவரே, என் பலிபீடத்தில் என்னை வைக்கிறேன் ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, முற்றிலும் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஹாலேலூயா.

சொல்லுங்க ஆண்டவரே, என்னை ஒருபிசை ஆய், உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தால் என்னை கழுவி என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. உடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதே, அந்த ரத்தத்தால் என்னை நீர் கழுவி என்னை சுத்திகரிக்கிறதற்காக மக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கல்வாரியில சிந்தப்பட்ட ரத்தம் எனக்காக என்னை மீட்கும் பொருட்டாக சிந்தப்பட்ட அந்த ஆண்டவரே, விலையேற பெற்றபடி ரத்தத்துக்காக மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you for the precious blood of Jesus. Yesuvin vilera petta rathathukaga umakku nandri nandri nandri nandri nandri nandri. Ennai meekkum poruttaga pisasarude adhigarathil irundhu satanude pidiyil irundhu ennai meekkum padikku.

Lord. Thank you, Jesus. சத்தானுடைய அதிகாரம் எல்லாம் ஆண்டவரே உடைத்தெறிந்த இயேசுவின் இரத்தத்துக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நாங்க சொல்றோம் ஆண்டவரே, நீங்க எல்லாம் எங்களால ஒன்னு செய்ய முடியாது, நீங்க எல்லாம் எங்களால ஒன்று செய்ய முடியாது.

0: இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தால் நம்மை மீட்டு நம்மோடு என்றைக்கும் இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்தருளினார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளினார். அதனால் நாம் அவருடைய ஆலயங்களாக, நான் அவருடைய ஆலயங்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தேவாவியானவரே, எங்களுக்குள் நீர் வாசமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பரிசுத்த, நீர் பெரியவர், நீர் பரிசுத்த, நீர் சர்வ வல்லவர். அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
1: Holy Spirit, we welcome you. பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எபிரேயர் 13:7. பாடகர் குழு ஒன்றை வழிநடத்தும் டைரக்டர் ஒருவர் பாடகர் குழு ஒன்றிற்கு ஒரு குறிப்பிட்ட பாடல் பாட பயிற்சி அளித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர், 8 வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு பாடகர் குழுவை வழிநடத்தினேன், நீங்கள் இப்போது செய்யும் அதே தவறைத்தான் அவர்களும் அன்று செய்தார்கள் என்றார். அதற்கு அந்த குழுவில் இருந்த பாடகர் ஒருவர், அதே டைரக்டர் தானே என்று நக்கலடித்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை வழிநடத்துபவர்கள் நம்மை சரியாய் வழிநடத்தினால்தான் நாம் நல்ல பாதையிலே செல்ல முடியும். ரெபேக்காள் தான் நேசித்த யாக்கோபு ஏசாவை விட அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தாள். எனவே குறுக்கு வழியிலாவது யாக்கோபு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அதையே யாக்கோபுக்கும் போதித்தாள். தன் தாயின் தவறான வழிநடத்துதலின்படி யாக்கோபு நடந்ததால் தன் சகோதரன் ஏசாவை ஏமாற்றி அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். தன் தகப்பன் ஈசாக்கை ஏமாற்றி ஏசாவுக்கு வரவேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். பின்பு தன் மாமனாகிய லாபானை ஏமாற்றி அவனுடைய ஆடுகளை தன் வசமாக்கி கொண்டான். இத்தனைக்கும் காரணம் அவனுடைய தாயின் தவறான வழிநடத்துதல். ஆம் பிரியமானவர்களே, நம்மை வழிநடத்துபவர்கள் நம்மை நன்றாய் வழிநடத்தவில்லை என்றால் நாம் நல்ல பாதையிலே செல்ல முடியாது. பின்பு ஒரு நாள் யாக்கோபு யாப்போக்கின் நதிக்கரையில் தனக்கிருந்த எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு தேவ வழிநடத்துதலுக்காக மன்றாடினான். தேவன் எத்தனாகிய யாக்கோபை அவன் பெயரையும் மாற்றினார், ஸ்வபாவத்தையும் மாற்றினார். அன்றிலிருந்து யாக்கோபு இஸ்ரவேல் என அழைக்கப்பட்டார். அன்றிலிருந்து ஏமாற்றும் ஸ்வபாவமும் மாறியது. ஆம் பிரியமானவர்களே, தேவ வசனத்தின்படி நம்மை நன்றாய் வழிநடத்துபவர்கள் நமக்கு தேவை. இன்று ஏராளமாய் நூதனமான உபதேசங்கள் வந்துவிட்டன. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் அவை காட்டுத்தீ போல பரவுகின்றன. அந்த உபதேசங்கள் வேதத்தின்படி சரியானவைதானா, அதற்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்று நன்கு கவனிக்க வேண்டும். பிரசங்கிப்பவரின் நடத்தையின் முடிவையும் அறிந்து பின்பு நலமானது என்றால் பின்பற்ற வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது ஒருபோதும் நாம் தவற மாட்டோம்.

ஒன்று கொரிந்தியரின் புத்தகம் 6 அதிகாரம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்த வான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்த வான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதிருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் ஒழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்துக்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமீன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: 121 சங்கீதம் ஒரு 3 காரியங்களை தியானிக்க போறோம். பாருங்க, முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அடுத்த வசனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இப்ப எனக்குன்னு சொல்றார். அப்ப தாவீது இங்க என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை, யார் கண்களை, என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்றாரு. அடுத்தது 3 வசனத்துல என்ன சொல்றாருன்னா, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அடுத்தது 5 வசனத்துல என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்தார். 7 வசனத்துல, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அடுத்தது என்ன சொல்றாரு, உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். இதுதான் அந்த வசனம். இங்க எனக்கு எனக்குன்னு சொல்லி 1 வசனத்திலையும் 2 வசனத்திலையும் சொன்ன, அடுத்தது 3 வசனத்திலிருந்து உன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு எனக்கு எனக்குன்னு சொன்ன தாவீது அடுத்து 3 வசனத்துல பேட்டர்னை மாத்திட்டார். உன் காலை தள்ளாட விட்டார், உனக்கு நேழாய் இருக்கிறார், உன்னை சேதப்படுத்துவதில்லை, உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு காப்பார். எனக்கு ஒத்தாசைன்னு சொன்னவரு, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்து நேராக ஏறிப்பேன்னு சொன்னாரு, உனக்கு ஒன்ன அப்படின்னு மாத்துறார். இது ஏன் மாத்தினாருன்னு கொஞ்சம் சிந்திச்சேன். ரொம்ப இன்னைக்கு பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரிய, இன்னைக்கு பாருங்க, என இப்போ உனக்கும் உன்னை பத்தி என்னை பத்தி தான் இந்த ஒன்னு பாரு. உன் காலை தள்ளாட ஒட்டார், இப்ப உனக்கு ஒத்தாசை வரும். பாருங்க, இன்னைக்கு நமக்கு இந்த நம்ம காலை தள்ளாட ஒட்டாத இருக்கிற தேவனை நோக்கி நாம் பார்க்கிறோமா? இன்னைக்கு அதுதான் கேள்வி. உன் கண்களை ஏறெடுத்தேன், என் கண்களை ஏறெடுத்தேன் என்றார். இன்னைக்கு நாம இன்னைக்கு கால் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தள்ளாடுகிற ஒரு நிலைமையில இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை காக்கிறவரா இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு சந்தேகமே வருது இப்ப நமக்கு. அடுத்தது, என் ஆத்மாவை காப்பாரா நமக்கு, ஆண்டவர் வருகையில் நம்மளை எடுத்துக்கொள்ளப்படுவாரா இல்லை.

பர்வதத்துக்கு நேராக பரலோகத்துக்கு நேராக பார்க்க நாம் கண்களை ஏறெடுக்கிறோமா? இன்னைக்கு அப்படி நீ ஏறெடுத்தா உன்னை உன் காலை தள்ளாட விட்டாரு, உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டாரு, உன்னை சேதப்படுத்துவதில்லை, இரவாயிலும் வெயிலாகிலும் என் நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, உன் காலை எல்லாத்தீங்கக்கும் உன்னை காப்பாரு. இதெல்லாம் எப்பன்னாக்கா உன்னுடைய கண்களை நீ எங்க ஏறெடுக்கணுமா? பரலோகத்துக்கு நேராக, பர்வதத்துக்கு நேராக ஏறெடுக்கும் போது. இன்னைக்கு நாம எப்படியாக நம்முடைய கண்களை எங்க நோக்கி பார்க்கிறோம், எதை நோக்கி பார்க்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது, யாரை பார்த்து கொண்டிருக்கிறது? இந்த உலகத்தையா, உலக மக்களையா, இல்ல உலகத்துல இருக்கிற பாவங்களையா, எதை நோக்கி கொண்டிருக்கிறது என்பாங்களே? இன்னைக்கு பாருங்க, ஒத்தாசை நமக்கு வரணும்னு மட்டும் எதிர்பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என்னுடைய தள்ளாடுகிற வாழ்க்கையை, தளர்ந்து போன வாழ்க்கை எனக்கு நல்ல நிமிர்ந்த வாழ்க்கையாக மாறணும்னு நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கை மாறணும்னா நாம் ஏறெடுக்கிற பார்வை சரியான இடத்துல நாம் வைக்கிறோமா? இன்னைக்கு பாருங்க, தடை வந்தது. தானியேல் மூன்று வேளை பர்வதத்தை நோக்கி பார்த்தான் என்று பார்க்கிறோம். அந்த மூன்று வேளை தானியேல் பர்வதத்தை நோக்கி பார்த்ததுனால ஒத்தாசை பர்வதத்திலிருந்து வந்தது. அவன் சிங்க குகையில போட்டா கூட பசியில கிடந்த சிங்கங்கள் அவனை சாப்பிடாம சிங்கங்கள் வாய ஆண்டவர் கட்டி போட்டாருன்னு சொல்றான். பாருங்க, அவனுடைய விரோதிகளை போட்ட மாத்திரத்துல எகிரி வந்து அந்த சிங்கங்கள் என்ன செஞ்சது, அவங்கள பிடிச்சி சாப்பிட்டதுன்னு பார்க்கிறோம். அப்ப தானியேலுக்கு மட்டும் ஒத்தாசை வந்ததுன்னா அந்த எதிரிகளுக்கு ஏன் வரல? அவன் கண்களை எப்பொழுதும் பர்வதத்துக்கு நேராக ஏறெடுத்தான் என்று பாருங்க. இன்னைக்கு நம்முடைய கண்கள் எதை ஏறெடுக்கிறது? ஆண்டவரை ஏறெடுக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவரை ஏறெடுக்கிற மாதிரி இன்னைக்கு வேதத்தை ஏறெடுத்து பார்க்கிறதா? இன்னைக்கு ஆண்டவரை நம்ம எப்படிங்க பார்க்க முடியும்? இந்த மாய கண்ணால, இந்த மாம்ச கண்ணால எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. வேதத்தை நீ உற்று நோக்கும் பொழுது ஆண்டவரையே நீ பார்க்கிறதாக அர்த்தம். நீ பரலோகத்தையே பார்க்கறதா அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவரை பரலோகத்தை பார்க்கணும்னா நீ வேதத்தை பார்த்தாதான் பரலோகத்தை நீ பார்க்க முடியும். உனக்கு ஒத்தாசை வரணும், உனக்கு ஆண்டவர் எப்போதும் நிழலா இருக்கணும்னா நீ வேதத்தை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு வேதத்தை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு வேலையே இல்லாத போயிடுச்சு. இன்னைக்கு அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் போயிட்டு இருந்தால் கூட இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்லாம் செய்தியை கேட்கறது கூட அவங்களுக்கு டைம் இல்லை, அப்படியே பாஸ் பண்ணிடுவாங்களாம். எப்பயுமே கொஞ்சம் நேடி தான் இருக்கணுமா, ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் செய்தி இருந்தால் பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி வாலிப பசங்கள்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து ஆண்டோடைய பார்க்கணும், ஆண்டோடைய வார்த்தையை நம்ம ஏறெடுக்கணும் கண்களால் அப்படின்றது தெரியல இன்னைக்கு. ஆனால் செல்ஃபோனில் மணிக்கணக்காக நோண்டுறாங்க, அதை ஏறெடுக்கிறாங்க. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அதெல்லாம் பார்ப்பாங்க. என்னென்ன உலகத்தில் இருக்கிற ஆபாசங்கள், கன்றாவி அல்ல மற்ற காரியங்கள், அனாவசியமான காரியங்கள் எல்லாருமே அப்படி கிடையாது. நான் எல்லாரையும் நான் குற்றப்படுத்தலை, ஆனால் எல்லாத்தையும் நேரம் அதுக்கெல்லாம் டைம் செலுத்துறதுக்கு நம்ம மனசு இருக்குது. ஆண்டவரை ஏறெடுக்க, நம் கண்களால் ஏறெடுக்க நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இல்லைன்றோம். அன்பாங்களே, இன்னைக்கு உனக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை உனக்கு வரணும்னா நீ ஆண்டவரை ஏறெடுக்க வேண்டும். கண்களால், உன்னுடைய கண்களால ஆண்டவரை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு அதான் தாவீது சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு உன் கண்ணை, என் கண்ணை ஏறெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏறெடுக்கிறதுனா என்ன? பார்க்கறதுக்கு கற்றுக்கொள்ளு. இன்னைக்கு நாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை வச்சுதான் இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதம், அதை வச்சுதான் அந்த பரலோகம் நமக்கு உதவி செய்யறதுல இருக்குது. இன்னைக்கு தாவீது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நோக்கி பார்த்தான், மனுஷனை பார்க்கல. எந்த சூழ்நிலையும் அவன் சூழ்நிலையை நோக்கி பார்க்கல, அவனை சுத்தி நடக்கிற எதிரிகளை சுத்தி பார்க்கல, அவன் எப்பயுமே ஆண்டவரை நோக்கி பார்த்தான். கோலியாத் எதிர்க்க வந்து நின்னாலும் மற்றவங்களெல்லாம் கோலியாத்த பார்த்தாங்க, இவன் கோலியாத்த பார்க்கல. இவன் பார்த்தது எல்லாமே யெகோவா தேவன், கர்த்தாதி கர்த்தர், ஆண்டவர் ஆகிய யெகோவாவை பார்த்தும் பார்த்தான். அதனால தான் அவன் வெற்றியை பார்த்தான். நண்பர்களே, அவனுடைய தோல்வியான நேரத்திலையும் அவனுடைய வெற்றியான நேரத்திலையும் அவன் ஏறெடுத்தது எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தரை அவன் ஏறெடுத்து பார்த்ததுனால, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை பார்த்ததுனால. இன்னைக்கு நாம் எதை பார்க்கிறோம்?
வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை நீ எப்படி பார்க்க முடியும்? வானத்தை பார்த்தா அவரை பார்த்துருவியா?

இல்லை என்பாங்களே, அவரை நீ பார்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நமக்கு கையில கொடுக்கப்பட்டிருந்த வேதத்தை நீ பார்க்க பார்க்க பார்க்க ஏறெடுத்து பார்க்க பார்க்க பார்க்க தான் இன்னைக்கு உன் காலு தள்ளாட விட மாட்டார், உன் காலை தள்ளாட விட மாட்டார். உன்னை காக்குறவர் அவர் தூங்க மாட்டார், நீ தூங்குவ அவர் தூங்க மாட்டார். உன்னை காக்குறவ உனக்கு நிழலா இருப்பார். பாத்துங்க, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நிழலா இருக்கிறார்ன்றார். உன்னை எந்த ஒரு சேதமும் உன்னை என்ன செய்யாது, உன்னை சேதப்படுத்துவது கிடையாது. வேற வெயிலா இருந்தாலும் சரி, இரவா இருந்தாலும், இன்னைக்கு வெயில் தாங்க முடியல தாங்க முடியல, எனக்கு அது வந்துருச்சு இது வந்துருச்சு கட்டி வந்துருச்சு, எனக்கு ஊரல் வந்து போச்சு, பயங்கரமா இருக்குதுன்றோம் இந்த வெயில்னால. ஆனா இன்னைக்கு வெயில் ஆகிலும் இரவாகிலும் நிழல் ஆகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஏன், உன் கண்ணை நீ ஆண்டவர் நேராக ஏறெடுக்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் உன்னை தள்ளாட விட மாட்டார், உன்னை சேதப்படுத்த விட மாட்டார். எல்லா தீங்குக்கும் உன் ஆத்துமாவை காப்பார், உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எப்போ நீ அவரை ஏறெடுக்கும் போது, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை நாம் ஏறெடுக்கும் போது இந்த பாதுகாப்பு எல்லாம் நமக்கு வரும். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார்னு சொல்றாரு. இன்னைக்கு எனக்கு ஒத்தாசை வரும்னு சொன்ன தாவீது உனக்கு உன்னைன்னு ஏன் சொன்னார்னாக்கா, என்ன போல நீ வானத்தையும் பூமியும் படைக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள், உன் கண்களை அவர் நோக்கி அவரை நோக்கி ஏறெடுக்க கற்றுக்கொள் என்று இந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பாலே இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நோக்கி பார்க்கணும்னா இந்த வேதத்தை உற்று பார்த்து இந்த வேதத்தை தியானிக்க கற்றுக்கொள்வோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மளை உண்டாக்கின கர்த்தர், இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் நம்மை காக்கும் நிழலாக இருப்பார், நம்ம காலை தள்ளாட விட்ட மாட்டார், நம்முடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மளை காப்பார். ஆமே.

ஒரு நேரம் அவர் அப்படியே ஆராதிக்கலாம். எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். உமக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் கண்களுக்கு அநேக காரியங்கள் புரியவில்லை, எங்கள் சிந்தைக்கு அநேக காரியங்கள் எட்டவில்லை. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நீர் எல்லாவற்றையும் புரிந்தவர். மக்கே ஆராதனை ஆண்டவரே, மக்கே ஆராதனை, மக்கே ஆராதனை. We worship you, Jesus. We worship you, Father.

கூட சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய செயலில் குறைவே இல்லை, உம்முடைய செயலில் குறைவே இல்லை. நீர் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்கிறீர், நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். அவைகள் எனக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, நான் விரும்புகிறேனோ விரும்பவில்லையோ, நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். உம்முடைய செயலில் ஒரு நாளும் குறைவு வந்ததே இல்லை அப்பா, குறைவு வந்ததே இல்லை.

எங்களை சரியான பாதையில் எங்களை நடத்துகிறவர், எங்களை சரியான வழிகளில் நடத்துகிறவர். உம்முடைய வழிகளில் ஒரு குறைவும் இல்லை, உம்முடைய பாதைகளில் ஒரு தவறும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை நீர் நடத்துகிறீர், உம்முடைய வழிகளில் எங்களை நீர் நடத்துகிறீர். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தொடர்ந்து நடத்துவதாக, வழி நடத்துவதாக. We just want to worship you, Jesus. Hallelujah. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹலலூயா. நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹலலூயா.

நான் எதை குறித்தும் நான் கலங்க போகிறதில்லை ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நீரங்களை வழி நடத்துகிற தேவன், நீரங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தேவன். அன்றைக்கு அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் தங்களுக்கு காட்டின வழியிலே அவர்கள் நடந்து வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை சரியான பாதையில் ஆண்டு நடத்தினார். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவர்கள் ஏதோ அந்த பிள்ளையை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை அப்படின்ட்டு விட்டுல, அவர்கள் திரும்பி செல்லும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு வழி காட்டினார். நீங்கள் எந்த வழியாக போகணும் அப்படின்றத ஆண்டவர் அவர்களுக்கு சரியான வழி நடத்தினார். ஆண்டவர் நம்ம பாதி வழியில் கொண்டு வந்துட்டு இல்லை, அவர் வேலை நடக்கிற வரைக்கும் நம்மளை நடத்திட்டு விடுறவர் அல்ல. நாம் திரும்பி சென்று நாம் சேரும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் வழி தெரியாமல் எந்த பாதையிலே செல்வதென்று தெரியாமல் கலங்கி போய், ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிகாட்டும், நீர் எங்களுக்கு பாதை காட்டும் என்ற ஒரு வேளை ஆண்டவரிடத்திலே நீங்கள் இன்றைக்கு ஒரு ஜெபத்தோடு ஆண்டவரே, Lord, it's only you that can show us the way. ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.

எங்கள் பாதிக்குது. எங்கள் நடைகளுக்கு நீர் ஒருவரே வெளிச்சம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாதை காட்டும் அப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு நீர் போதி தரலும் ஆண்டவரே. அவர் பாதை காட்டுகிறவர் மாத்திரமல்ல, பாதை இல்லாத இடங்களில் பாதைகளை உருவாக்குகிறவர் நம் தேவன். வழி இல்லாத இடங்களில் வழிகளை செய்கிறவர். He makes a way where there's no way. Today maybe you might be just stuck in a corner, stuck in crossroads. You have no way to go. எந்த பக்கமும் செல்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இங்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் வழிகளை இன்றைக்கு உருவாக்க உண்மை உள்ளவர். His ways are not our ways. His thoughts are not our thoughts. He still has the power to make the ways. Just believe with me.

எனக்காய் அவர் பாதைகளை காட்டுவார், பாதைகளை உருவாக்குகிறவர் பாதை காட்டுவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You make a way where there's no way for you. You make a way where there's no possibility of a way. இவன் ஆந்திரத்தில் ஆறுகளை உருவாக்குகிற தேவன்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு கடற்கரை வழியாக நடந்து போய்க் கொண்டிருந்தான். அப்பொழுது கடல் அலையினால் அவ்வப்பொழுது கரைக்கு தள்ளப்பட்டு கிடந்த மீன்களை பார்த்தான். உடனடியாக அவை கடலுக்குள்ளே செல்லாவிட்டால் வெயிலில் மடிந்து போகும் என்பதை உணர்ந்து ஒவ்வொன்றாக எடுத்து கடலுக்குள் எரிய ஆரம்பித்தான். இப்படி அவன் செய்ததை எதிரே வந்த மற்றும் ஒரு மனிதன் கண்டான். சற்று நேரம் நின்று அவனை கவனித்து பார்த்துவிட்டு சிரித்து கொண்டே, தரையில் கிடக்கின்ற இந்த எல்லா மீன்களையும் எப்படி நீ கடலுக்குள்ளே வீச முடியும்? நீ உன் வேலையை செய்து முடிக்கும் முன்னதாகவே அதே அலைகள் இந்த மீன்களை திரும்ப கரைக்கு தள்ளிவிடுமே என்றான். மீன்களை கடலுக்குள் எரிந்து கொண்டிருந்த அந்த மனிதன், என்னால் இயன்றவரை எத்தனை அதிகமான மீன்களை அவை பிழைத்துக் கொள்ளும்படியாக கடலினுள் போட முடியுமோ நான் போடுவேன் என்று சொன்னான். அதற்கு இவனை கேலி செய்த மனிதன், எல்லாவற்றையும் உன்னால் காப்பாற்ற முடியவில்லை என்றால் உன்னுடைய செயலிலே என்ன பயன் என்று கேட்டான். ஒரு சிறிய நல்ல காரியத்தை நான் செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்று பதிலளித்தான். நாம் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அது நமக்கு மட்டுமல்ல, உதவியை பெற்றுக்கொள்பவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஒரு சிறிய மெழுகுவர்த்தியில் உண்டாகும் வெளிச்சம் ஒரு அறையில் இருக்கும் எல்லா இருளையும் போக்க முடியும். நாம் செய்யும் ஒரு சிறிய உதவி கூட மற்றவர் ஒருவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடும். ஒருவேளை வழியில் நாம் பார்க்கும் ஒருவரை பார்த்து புன்வருவலோடு காலை வணக்கம் செலுத்தலாம், அல்லது தேவையோடு இருக்கும் ஒருவரை கவனித்து உங்களுக்கு நான் உதவி செய்யட்டுமா என்று கேட்கலாம். சாலையை கடக்க முடியாத ஒருவருக்கு அதை கடக்க நாம் உதவி செய்யும் ஒரு சிறிய சேவையாக கூட இருக்கலாம். வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் எத்தனையோ பேருக்கு நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு உதவியை நாம் செய்வது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அல்லது மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய உதவியும் பெரும் உதவியாக இருக்கும். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் செய்த உதவி எனக்கு நீங்கள் செய்த உதவி என்றுதான் நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு கூறப்போகிறார். மேலும் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்றும் பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாமும் நம்மால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய எப்போதும் ஆயத்தமாக இருப்போமா?

ராஜாதி ராஜாவாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பட்டி தொட்டி படை, சால்வேஷன் ஆர்மி. வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 18:21-33. கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களையெல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட மக்களை ரட்சிப்பீர், மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலை யார்? என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வாய்படுத்துகிறவர் என் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். இன்றைய மனப்பாட வசனம் 2 தீமோத்தேயு 2:3. நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சியவதனாய் தீங்கு அனுபவி. Endure hardship like a good soldier of Christ Jesus. ஒரு படைவீரன் எதிரிகளிடமிருந்து தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக தன் உயிரையே பணயம் வைத்து தன் முழு பலத்தோடு போரிடுகிறான். கோடிக்கணக்கான மக்கள் இன்று பட்டணங்களிலும் பட்டி தொட்டிகளிலும் சாத்தானின் பிடியில் சிக்கி இருக்கின்றனரே. ஆவியின் வல்லமையினால் பிசாசின் பிடியில் இருப்போரை மீட்பது கிறிஸ்தவர் ஒவ்வொருவரது கடமை அல்லவா? போர் வீரருக்கு முக்கியமாய் காணப்பட வேண்டிய குணாதிசயம் தைரியம். சிசராவோடு போராடுகையில் நியாயாதிபதி 5:18 வாசிக்கிறோம், செபிலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்களாம். ஆத்ம ஆதாயகனுக்கு அச்சம் என்பது கிஞ்சித்தேனும் இருக்கலாகாது. கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலன் பவுர் மன்னர்களுக்கு முன்னரும் மன்னாதி மன்னரை பற்றி சாட்சி பகர வெட்கப்படவில்லை. உதாரணமாக அப்போஸ்தலர் 26 வாசித்து பாருங்கள். அகிரிப்பா ராஜா முன் எவ்வளவு தைரியமாக நின்று சாட்சி சொல்லி அவரிடத்தில் கேள்விகள் வேறு கேட்கிறார். நாமும் ஆரோக்கியமான சுவிசேஷத்தை கையிலே கொண்டிருக்கிறபடியால் துருபதேசங்களையும் வஞ்சகர்களையும் தைரியமாக நாம் எதிர்க்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நமக்கு ராஜரீக கம்பீரம் இருக்க வேண்டும் என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதினார். அந்த வார்த்தைகளை வாசிக்கிறேன் பாருங்கள். 2 தீமோத்தேயு 4:2. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து சொல்லுகிறதாவது. அந்த கம்பீரத்தை அவன் கிளப்பி விடுகிறான். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று எழுதினார். போர்க்களம் செல்ல எந்த நேரமும் ஆயத்தம் என்பதே படைவீரனின் அடுத்த பண்பாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் படை வீரர்களாகிய நாம் கடவுளின் அனைத்து ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க பலம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். சமாதானத்தின் நற்செய்தியை அறிவிக்க ஆயத்தம் என்னும் காலணிகளை என்றும் அணிந்திருக்க வேண்டும். சிறந்த போர் வீரன் ஒரு நாளும் புறமுதுகு காட்டி ஓடமாட்டான்.
போராயுதங்களின் பட்டியலில் முதுகை பாதுகாக்க எதுவும் கொடுக்கப்படவில்லை. கவனியுங்கள், எபேசியர் 6:14-17 வரை வாசியுங்கள். தலைச்சீரா உண்டு, மார்க்கவசம் உண்டு, இடைக்கச்சை உண்டு, பட்டயம் உண்டு, கேடகம் உண்டு, காலணி உண்டு, ஆனால் முதுகுக்கு பாதுகாப்புக்கு எதுவுமே சொல்லப்படவில்லை. 3வதாக, படைவீரன் தன் நாட்டுக்காக எந்த பாடுகளையும் அனுபவிப்பதற்கு ஆயத்தமாக இருப்பான். அப்படியே ஆத்மநாயகனும் கிறிஸ்துவுக்காய் பாடுபட ஆயத்தம் உள்ளவனா எப்பொழுதும் அதற்காக அவன் துடுதுடுப்பாக அவன் இருக்க வேண்டும். எனவேதான் தீமோத்தேயுக்கு பவுல் இப்படி எழுதினார், தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. எருசலேமிலே தனக்கு சங்கிலிகளும் சங்கடங்களும் உண்டென்று அறிந்த பின்னரும் பவுல் என்ன சொன்னார், எருசலேமில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல இறப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று அங்கு கூறி செல்கிறார். கிபி 16வது நூற்றாண்டில் வாழ்ந்த லாரன்ஸ் சாண்டர்ஸ் என்பவர் வசனத்திற்கு எதிரான எல்லாவற்றையும் கடுமையாக எதிர்த்தார். அரசி மேரி, பிளடி குயின் மேரி, அரசி மேரி கட்டளைப்படி அவர் தீக்கிரையாக்கப்பட்ட போது பற்றி எரியும் நெருப்பில் கிடந்தவாறு அவர் சொன்னது என்ன தெரியுமா, கிறிஸ்துவின் சிலுவையை வரவேற்கிறேன், நித்திய வாழ்வே வந்தனம், வெல்கம் த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் இட்டர்னல் லைஃப் என்று சொல்லி அவர் உயிர் விட்டார். பயப்படாமல் பிரியமானவர்களை எங்கும் தீவிரித்து செல்லுங்கள். மிஞ்சி போனால் தலைதான் போகும், ஆனால் நாம் ஆண்டவரிடத்தில் போய் சேர்ந்து விடுவோம். ஜார்ஜ் டஃபீல்ட் என்று 18வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு பக்தன் பாமாலையில் ஒரு அழகான பாடலை பாடியிருக்கிறார். அது உலகெங்கும் பிரபலமாக பாடப்படுகிற ஒரு பாடல், ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜீசஸ். அந்த பாடல் நமக்கு தமிழிலும் உண்டு, நான் பாட முயற்சிக்கிறேன்.

ప్రభువా, நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் செய்பவனாய் தீங்கு அனுபவி. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு நீர் தந்த இந்த தியானத்தின் மூலமாக கிடைத்த தைரியத்திற்காக, துணிச்சலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிசாசானவன் யுகா யுகமாக எந்த விதமான நியாயமும் இன்றி அநியாயமாக ஆயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கான கோடி கோடி ஆத்துமாக்களை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கும் பொழுது, பட்டி தொட்டிகளிலே சால்வேஷன் ஆர்மி போல் நாங்கள் எங்கும் புறப்பட்டு சென்று மக்களுக்கு விடுதலையை கோரும் நாள் வந்துவிட்டது ஆண்டவரே. இனிமேலும் நாங்கள் முடங்கி கிடக்காதபடி குதித்தெழுந்து பாதரட்சிகளை அணிந்து கொண்டு அத்தனை படைக்கலன்களையும் நாங்கள் பொருத்தி கொண்டு தைரியமாக முன் சென்று தீங்கு அனுபவித்து சுவிசேஷத்தின் வேலையை நாங்கள் நிறைவேற்ற உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது நல் மீட்பர் பட்சம் நிற்க எங்களுக்கு உதவி தாரும். Help us, O God, when we have to decide between two options, to stand for Jesus, to stand up for Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பார்வனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலியமாய்

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும்படியும் உங்கள் பெயரை பெருமைப்படுத்தும்படியும் பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளை குறித்தோ உங்களின் கடந்த கால வாழ்க்கையை குறித்தோ கவலையோடும் கண்ணீரோடும் அதை குறித்த சிந்தையோடும் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து கூறுகிற வார்த்தை, முந்தினவைகளை யோசிக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே என்று. ஆகவே நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். முதலாவதாக அடிமையாய் விற்கப்பட்டான் அநேகத்திற்கு அதிகாரியானவனை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து வாசிக்கின்றோம். தன் சொந்த சகோதரர்களால் நிர்வாணியாய் படுகுழியிலே தள்ளப்பட்டதையும் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டதையும் பின்பு அவன் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டதையும் அங்கு கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஞானத்தின் பேரில் ராஜாவிற்கு சொப்பனங்களின் விளக்கத்தை அறிவிக்க அந்த இடத்தில் கர்த்தர் சிறைச்சாலை அதிகாரியின் கண்களிலும் ராஜாவின் கண்களிலும் தயவு கிடைக்க செய்து யோசேப்பு செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:40 பார்வோன் யோசேப்பிடம், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் என்றும் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி முத்திரை மோதிரத்தை யோசேப்பின் கையிலே போட்டு தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினான் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, நீங்களும் கூட உங்களுடைய உறவுகளால் வெறுக்கப்பட்டவர்களாய் கவனிப்பாரற்ற நிலையில் தனிமையை உணர்ந்து உள்ளங்களில் காயங்களோடும் கவலையோடும் காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜரீக மேன்மையின் தயவை உண்டு பண்ணுகிறார். சூழ்நிலைகளையே பார்த்து கலங்கி போகாமல் கர்த்தரை நோக்கி பாருங்கள், பிரகாசம் அடைவீர்கள். சிறைச்சாலையில் யோசேப்பு அடைக்கப்பட்ட நிலையிலும் தன்னோடு கூட இருந்தவர்களுக்கு, சோர்ந்து போனவர்களுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசி மகிழ்வித்து கர்த்தரையே சார்ந்து இருந்தமையினால் அவனை அநேகத்தில் அதிகாரியாய் ஆக்கினார். நீங்களும் அடைப்பட்ட நிலையில் இருந்தாலும் இந்த பஞ்சகாலத்தில் கொடிய உயிர்கொல்லி நோயின் சூழ்நிலையில் தேசத்திற்காய் உறவுகளுக்காய் ஜெபியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை காண்பீர்கள். இரண்டாவதாக, மறக்கப்பட்டவனுக்கு மகுடம் சூட்டப்பட்டது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16 நாம் வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து வாசிக்கின்றோம். ஈசாயின் குமாரர்களில் 8வது குமாரன் தாவீது. மற்ற 7 சகோதரர்களும் இராணுவத்தில் பணி செய்கிற அந்தஸ்தில் உள்ளவர்கள். ஆனால் தாவீதோ ஆடுமேய்த்து கொண்டிருந்தான். கர்த்தர் சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நான் தாவீதை தெரிந்து கொண்டேன் என்று கூறி சாமுவேலை அனுப்புகிறார். அங்கே பந்தியிருக்கு அழைக்கப்படுகையில் தாவீதை தவிர மற்றவர்கள் அழைக்கப்படுவதையும் இவ்வளவுதானா உன் குமாரர்கள் என்று ஈசாயினிடத்தில் சாமுவேல் கேட்க, இல்லை, இளையவன் ஒருவன் இருக்கிறான் என்று கூறி அழைத்து வரும்படி செய்து அபிஷேகம் பண்ணுகிறதையும் வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, நீங்களும் உங்களின் உறவுகளால் மறக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறோமே, நமக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லையே, தனித்து விடப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமே என்றெல்லாம் கலங்கி போயிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படிக்கு உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதித்து தேசங்களில் உங்கள் பெயர் பேசப்படும்படியாக உங்களை உயர்த்த கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 3வதாக, வெறுங்கையாய் புறப்பட்டவன் ஆஸ்திகளை உடையவனானான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது நாம் வாசிக்கையில் அங்கே யாக்கோபை குறித்து வாசிக்கின்றோம். தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து வெறுங்கையாய் புறப்பட்டு தன் மாமன் வீட்டுக்கு செல்கிறான். அங்கே அவனுக்கு பெருத்த ஏமாற்றம், வாழ்க்கை துணையிலும் ஏமாற்றம், செய்த வேலைக்கு கூலி இல்லாமல் ஏமாற்றம். அடிமை வாழ்வாக 20 வருடம் வாழ்ந்து 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டு அவன் கண்ணீரோடு காணப்படுகிற வேளையில் ஒன்றை மாத்திரம் அவன் விடாமல் செய்தான். தேவனுக்காய் பலிபீடம் அமைத்து நன்றி சொன்னபடியினால் கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார். வெறுங்கையாய் புறப்பட்டு வந்தவனை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32:10 யாக்கோபு சொல்லுகிறான், தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த எல்லா தெய்வக்கும் நான் பாத்திரன் அல்ல, கோலும் கையுமாய் கடந்து வந்தேன், இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானேன் என்று கர்த்தர் யாக்கோபை மிகவும் பெருக பண்ணி ஆசிர்வதித்து உயர்த்தினார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வறுமையோ பஞ்சமோ பொருளாதார
பற்றாக்குறைவுகளோ, வேலையில்லாமையோ, உறவுகளால் மறக்கப்பட்டு தள்ளப்பட்டு தனிமை நிலையை உணர்கிறவர்களாகவோ எந்த நிலையாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுத்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தரையே பற்றி கொள்ளுங்கள், அவர் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: You're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரர் நீரே, பாத்திரர் நீர், ஒருவரே பாத்திரர் தகப்பன. ஜீசஸ்.
1: Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. யோவான் சுவிசேஷம் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கானா ஊரில் நடந்த கல்யாணம், அது தெரியாத யாருமே கிடையாது. அந்த கல்யாண வீட்டுக்கு அநேகர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்ட கூட்டத்திலே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்ட எல்லாரும் எப்படி அந்த வீட்டிற்கு வந்தார்களோ அதே போலதான் இயேசுவும் அந்த வீட்டிற்கு வந்தார். இப்பொழுது அங்கே திராட்சரசம் குறைவுபட ஆரம்பிக்கிறது. குறைவுபட்ட ஆரம்பித்த போது மரியாள் இயேசுவினிடத்துல வந்து சொல்லுகிறார்கள், திராட்சரசம் இல்லை என்று. அப்படி சொல்லும் போது இயேசு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது, எனக்கும் உனக்கும் என்ன என்று கேட்கிறார். இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை, அறிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை, இயேசுவை அங்கே அழைத்தது விருந்திலே கலந்து கொள்வதற்கே தவிர அங்கே தேவன் கிரியை செய்வதற்காக அல்ல. நாம் இயேசுவை எதற்காக அழைக்கிறோம், எப்படி அழைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இங்கே 2 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். எதற்காக அவரை அழைத்தார்களோ, அவர் வந்தார், எல்லாரையும் போல உட்கார்ந்திருக்கிறார், எல்லாரையும் போல பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அங்கே ஒரு காரியம் செய்ய வேண்டி இருந்தது. இயேசுவினிடத்துல வந்து கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு கேட்கிறார், எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று. அப்பொழுது புரிந்து கொண்டு அவர்கள் போய் வேலைக்காரர்களிடத்துல என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள் என்று. இன்னும் சொல்ல வேண்டுமானால், இனி இந்த இடத்துல என்ன நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் இயேசுவுக்கு கொடுக்கிறாங்க, இனி அவர் செய்யட்டும். இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான், அவரை பார்க்க வைக்காதே, அவரை செயல்பட இடம் கொடு. என் வாழ்க்கையில இயேசு செயல்பட வேண்டுமானால் நான் அந்த முழு உரிமையையும் நான் அவருக்கு கொடுக்க வேண்டும். நான் அவரை எல்லாரையும் போல ஒருவாரை அழைத்து எல்லாரையும் போல ஒருவராய் நான் வைத்திருப்பேன். ஆனால் என் வாழ்க்கையில குறைவு வந்து கொண்டே இருக்கும், அவரும் பார்த்து கொண்டுதான் இருப்பார். மாறாக என் வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்கிற அந்த முழு பொறுப்பையும் அந்த முழு உரிமையும் நானே முன் வந்து அவரிடத்தில் கொடுப்பேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒருவேளை குறைவு வந்தால் கூட அந்த குறைவை அவருடைய மகிமையிலே அவர் நிறைவாக்கி எல்லா கண்களும் காணும்படிக்கு கர்த்தர் ருசியுள்ள வாழ்க்கையாய் மாற்றுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதுதான் இங்கே நடக்கிறது. இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், எல்லாரையும் வாழ்க்கையில் அழைப்பது போல இயேசுவை அழைக்கிறாயா? எல்லாரையும் வாழ்க்கையில் நீ எப்படி வைத்திருக்கிறாயோ அப்படிதான் இயேசுவை வைத்திருக்கிறாயா? உங்கள் வாழ்க்கையில தீர்மானம் எடுக்கிற உரிமை நீங்க யாருக்கு கொடுத்திருக்கிறீங்க? ஆம, நம்முடைய இஷ்டப்படி நாம் தீர்மானித்து நாம் காரியங்களை நடப்பித்து கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று காத்திருக்கிறோமா? இல்லை, அவர் பார்த்து கொண்டுதான் இருப்பார்.

கிரியை செய்யும் போது ஆமேன், இந்த வாழ்க்கை சுவை இன்னும் குறையாததாய் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் தேவனால் நடத்தப்படுகிறவனுடைய வாழ்க்கையின் மேன்மையும் சாட்சியும் கூட. 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவருக்கு செயல்பட நாம் இடம் கொடுக்கும் போது, நாம் விட்டு கொடுக்கும் போது, இவ்விதமாய் கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை, தம்முடைய மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அநேகர் அதை கண்டு கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சாட்சியாய் மாற்றுவார். இயேசுவை பார்க்க வைக்காதே, இயேசுவை செயல்பட இடம் கொடு, விட்டு கொடுங்கள். அவர் வாசல் அருகே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நான் திறந்தால் என் வாழ்க்கையில் வருவார். இடம் கொடுப்போம், அவர் நிச்சயமாய் நம்முடைய குறைவை நிறைவாக்கி தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி நம்மோடு இருக்கிறவர்கள் அவர் மேல் விசுவாசம் வைக்கும்படி நம்மை கர்த்தர் அடையாளமாய் நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, பல நேரங்களிலே மற்றவர்களை வைத்த இடத்துல தான் ஆண்டவர் நாங்கள் உங்களை வைக்கிறோம். எங்களை தயவாய் மன்னிப்பீராக. எங்கள் வாழ்க்கையின் முழு உரிமையும் அது உமக்கு ஆண்டவரே, உம் சித்தம் போல நடத்துங்க. உம்முடைய சத்தம் கேட்டு செயல்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய மகிமையை விளங்க பண்ணி உமக்கு சாட்சியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. நீதிமொழிகள் 22:6. ஒரு சிறுவனை அவனுடைய தகப்பன் அவர்களுடைய வீட்டின் பின்புறத்தில் இருந்த பெரிய கல்லை புரட்டி வேறு இடத்தில் போடும்படி சொன்னார். அவனும் சரி, நான் முயற்சிக்கிறேன் என்றான். அவன் முயற்சி செய்து பார்த்தும் அவனால் அந்த கல்லை நகர்த்த முடியவில்லை. இதை பார்த்த அவனுடைய தகப்பன், உன்னிடம் உள்ள அனைத்தையும் பயன்படுத்தி மீண்டும் முயற்சித்துப்பார் என்றார். சரி என்று சொல்லி மீண்டும் தன் பலனையெல்லாம் பிரயோகம் செய்து முயற்சித்தான். ஆனால் கல் நகரவே இல்லை. மீண்டும் அந்த தகப்பன், மகனே, உன்னிடம் உள்ளவைகளை எல்லாம் பயன்படுத்தி முயற்சி செய் என்றார். மீண்டும் முயற்சித்தான். அவனுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. கல்லை நகர்த்தவே முடியவில்லை. கடைசியாக அவன் தகப்பன், மகனே, உன்னிடம் உள்ளதையெல்லாம் பயன்படுத்த சொன்னேனே, நீ என்னை பயன்படுத்தவே இல்லை. என்னை உதவிக்கு அழைத்திருந்தால் நான் வந்து உனக்கு உதவி செய்திருப்பேன். கல்லை நீ எளிதாக நகர்த்தியிருக்கலாம் என்றார். அப்பொழுதுதான் அந்த சிறுவனுக்கு தன் தகப்பனை உதவிக்கு அழைத்திருக்கலாமோ என்று தோன்றியது. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு குழந்தையின் வாழ்க்கையிலும் அவர்களை சாதனையாளர்களாக மாற்றுவதில் தகப்பனின் பங்கு மிக பெரியது. ஒரு தந்தையின் வழிகாட்டுதலோடும் அரவணைப்போடும் வளர்கின்ற குழந்தைகள் தன்னம்பிக்கையோடு வளர முடியும். ஒரு தகப்பனின் நல்ல மாதிரி குழந்தைகளுக்கு மிகவும் அவசியம். வேதத்திலே மெத்தூசலா என்று அழைக்கப்பட்டவரின் தகப்பன் ஏனோக்கை குறித்து வாசிக்க முடியும். ஏனோக்கு தன் பிள்ளைகளுக்கு முன்பாக மிகவும் நல்ல ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார். அவருக்கு குமாரர்களும் குமாரத்திகளும் இருந்தாலும் தேவனோடு நெருங்கி பழகும் பழக்கமுடையவராய் இருந்தார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று அவருடைய பிள்ளைகள் அறிந்திருந்தனர். தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு தேவையான அறிவுரைகளை கொடுத்தார். அவர், என் குமாரனாகிய சாலமோனே, நீ என் பிதாவின் தேவனை நன்றாக அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் என்று தன் மகனுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளை தாவீது கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்து நல்ல மாதிரியை முன்வைக்க வேண்டும். தன் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை தேவனோடு உள்ள உறவில் பலப்படுத்த வேண்டும். தந்தையர் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை செய்து தங்கள் குடும்பத்தை நன்றாய் நடத்த உதவி செய்வாராக.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 3 3-4 வசனங்களை நாம் மீண்டும் ஒருமுறை வாசிக்கலாம்.
2: Let us again read from the book of Proverbs chapter 3 verses 3 and 4.
1: கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய்.
2: Let not mercy and truth forsake thee. Bind them about thy neck. Write them upon the table of thine heart, and so find favor and high esteem in the sight of God and man.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: நாம் இந்த தயவை குறித்து நாம் சில நாட்களாகவே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
2: So we are talking about this favor for our past few days.
1: நமக்கு தேவை தேவ தயவு மாத்திரமல்ல மனித தயவும்.
2: It is not only the favor of God that we require, we also require this favor of man.
1: நேற்றைக்கு நான் பேசும்போது இந்த மனித தயவுல முதலாவது தயவு நம்முடைய சொந்த குடும்பத்தாருடைய பார்வையில நமக்கு தயவு வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன்.
2: And yesterday when I spoke when we need the favor of men, the first part or area that we need is favor in our family.
1: இன்றைக்கு இன்னொரு தயவை நம்ம படிக்க போறோம்.
2: Today we gonna study one more favor.
1: அது என்னவென்றால், நாம் வேலை செய்கிற இடம் அல்லது நம்முடைய வயல் வெளியில நமக்கு என்ன வேண்டுமானால் தயவு வேண்டும்.
2: We need favor in our field.
1: நாம் எந்த இடத்துல வேலை செய்ய போகிறோமோ அந்த வேலை செய்கிற இடத்துல தேவ தயவு மனித தயவு நமக்கு தேவை.
2: We need favor of God and favor of man in the workplace that we go to work.
1: நீங்கள் ரூத்தின் புத்தகம் 2:2 நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: If you read chapter 2 and verse 2,
1: அங்கே வாசிக்கிறோம், மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை புரக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி என்றால், அதற்கு இவள், என் மகளே போ என்றாள்.
2: And Ruth the Moabite said unto Naomi, let me now go to the field and glean ears of corn after him in whose sight I shall find grace. And she said unto her, go my daughter.
1: அதாவது ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன், கதிர் பொறுக்கதானே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் போகிறேன் என்று சொல்லல.
2: So she did not say just I'm going to some field or going for some work just to glean some ears of corn.
1: உங்களுக்கு தெரியும், அந்த கதிர் பொறுக்குகிறது என்பது மோசேயின் நியாய பிரமாணத்துல நீங்கள் வந்து ஒரு வயல்ல வந்து அறுவடை செய்யும் போது அதிலிருந்து சிந்தும் தானியங்களை வந்து பெருக்கி எடுத்துடக்கூடாது, அதை மொத்தமா சுத்தம் பண்ணி களஞ்சத்து கொண்டு போக கூடாது. அதை வந்து திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள் இவர்களுக்கு வந்து அவங்க வந்து எடுத்து சாப்பிடும்படியாக அதை அப்படியே விட்டுட்டு போகணும்னு சொல்லி நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது.
2: So you know about this gleaning of corn in the times of law of Moses. We know that when they do the harvest, they should not take or clean up the leftovers of the harvest, but they have to leave as such that the orphans or widows or the people fatherless may come and take and eat of it.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்ப செய்யற வேலை பாத்தீங்கன்னா ரொம்ப எளிவான வேலை தான்.
2: So the work is very simple work.
1: அங்க வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போல.
2: So she did not go for any salary.
1: அவள் வந்து சிந்தி விழுந்தவைகளை பொறுக்கி கொள்ளும்படி தான் போகிறாள்.
2: So she is going to just glean the ears of corn that fell down.
1: அவள் முதல் தரமானவைகளை எடுக்க போகல, எல்லாராலும் வேண்டாம் என்று விடப்பட்டது சிந்தி கீழே விழுந்ததை பொறுக்கி கொள்ளும்படி ஒரு வேலைக்கு போகிறாள்.
2: So she is not going to get the first fruit, she is just going to get the leftovers which everyone have left as such, and that she going to glean from there.
1: அவள் ஒரு கௌரவமான ஒரு ஸ்தானத்தில் வேலைக்கு போகல, அவள் ஒரு கைவிடப்பட்டவளாக, ஒரு விதவையாக, திக்கற்றவளாக, தன் வயிற்று பசியை ஆற்றிக் கொள்வதற்கான ஒரு நிலைமையில் அவள் போகிறாள்.
2: She is not going to this work as a honorable woman, but going to this work as an orphan, a fatherless who don't have any other work or don't have any way to eat. So just to fill her stomach, she is going there.
1: அப்ப நீங்க ரூத் 2:2 வாசித்தீங்க.
2: You read in Ruth chapter 2 and verse 2.
1: எதற்காக போகிறாள்னா வயல் வழியில கதிரை பொறுக்கும்படி போகிறாள்.
2: She goes to the field to glean ears of corn.
1: ஆனால் அதற்கு வந்து அவள் சொல்லுகிறாள், யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறாள்.
2: But here she says, I'll go after him in whose sight I shall find grace.
1: அப்ப நான் சொல்லுவேன்,
2: So I will tell you,
1: நீங்க என்ன வேலையில நீங்க போய் வேலை செய்றீங்களோ நீங்க எவ்வளவு உயர்வா செய்தாலும் சரி, எவ்வளவு தாழ்வா செய்தாலும் சரி, நீங்க எந்த இடத்துல வயல்வெளிக்கு போகிறீங்களோ, வேலைக்கு போறீங்களோ, அங்கே வந்து மனிதருடைய தயவு என்பது நமக்கு அவசியம்.
2: So no matter wherever you go to work, whether it's a high standard work or a low standard work or in a field, whatever work you go, but we need the favor of men in that place.
1: நீங்கள் அதே அதிகாரம் 2 அதிகாரம் 10 வசனத்தை வாசித்தால்,
2: if you read the same chapter 2 and verse 10,
1: அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள்.
2: She fell on her face and bowed herself to the ground and said unto him, why have I found grace in thine eye that thou shouldest take knowledge of me, seeing I am a stranger?
1: இங்க போவாஸுடைய முன்பாக சொல்லுகிறாள் பாருங்க.
2: Here she says unto Boaz,
1: நான் ஒரு அந்நிய பெண்,
2: I am a strange woman,
1: நான் வந்து ஒரு தகுதி இல்லாத பெண்,
2: I am not a worthy woman,
1: கைவிடப்பட்ட ஒரு பெண்,
2: I am the woman who have been left as such,
1: இழிவான வேலையை செய்ய வந்த பெண்,
2: a woman who came to do very despicable work.
1: ஆனால் இந்த வயல்வெளியிலேயே தகுதி இல்லாத ஒரு நிலையில உட்கார்ந்திருக்கிற என்னை பார்த்து எஜமானுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது எப்படின்னு கேக்குறேன்.
2: But how did I find grace or favor in the sight of this master who does very despicable or very simple work in this field?
1: நீங்கள் ரூத் 2 அதிகாரம் 13 வசனம் வருவீர்களானால்,
2: If you come to Ruth chapter 2 and verse 13,
1: அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும், நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றாள்.
2: Then she said, let me find favor in thy sight, my lord, for that thou hast comforted me, and for that thou hast spoken friendly unto thy handmaid, though I be not like unto one of thy handmaids.
1: நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது.
2: This is really amazing.
1: அதாவது அவளுக்கு அந்த அந்த வேலைக்கு வந்தவங்களிலேயே அவளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாம வந்தது இந்த மாதிரி.
2: So she was the only woman who came without an appointment to this work.
1: வேலைக்கு வந்தவர்களையே குவாலிஃபிகேஷனே இல்லாம வந்தவங்க இந்த மாதிரி.
2: She was the only woman who came without any qualification for this work.
1: அவள் சொல்லுகிறாள் பாருங்க, போவாஸ்ட உங்க வேலைக்காரர்களில கூட எனக்கு சமமா எனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லுகிறாள்.
2: So she says to Boaz that I don't have a space equal to your handmaidens here.
1: ஆனால் வேலைக்காரிகள்ட்ட கூட பேசாத ஒரு எஜமான், ஒரு திக்கற்றவள், ஒரு அந்நிய பெண் இடத்துல தன்னுடைய வயிற்று பசிக்காக சிந்தனைகளை பொறுக்கிக் கொள்ள வந்தவள்கிட்ட தயவாக பேசினார், அன்பாக பேசினார்.
2: But this master Boaz, who did not even speak to his handmaids or other maids, but he spoke to this woman who was a stranger, who was an orphan, who just came to glean ears of corn to fill her stomach.
1: எனக்கு இது ஆச்சரியமா இருக்கிறது.
2: This was really surprising.
1: இதுதான் தேவன் கொடுக்கிற மனித தயவு.
2: This is the favor of God in the form of men.
1: நீங்கள் வந்து தகுதியே இல்லாதவங்களா உங்க வேலையில இருக்கலாம்.
2: You might be undeserving for that work.
1: உங்களை விட எத்தனையோ லெவல்ஸ்ல ஜனங்கள் வந்து ஹைரார்க்கில வந்து உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்களோட வேலை செய்யலாம்.
2: There might be many other people who might be working in many hierarchy along with you in that place.
1: ஆனால் ஒரு எஜமானுடைய தயவு இருக்கிறதுலே கீழ்த்தட்டான ஒரு வேலைக்காரன்கிட்ட நின்னு பேசுறது வந்து தேவ தயவுன்றது மறந்துடாதீங்க.
2: But the favor of a master speaking to the lowest cadred person in the field is a favor of God.
1: இன்னொரு சம்பவம் கூட பைபிள்ல இருக்கு இதே போல.
2: There's one more incident in the Bible.
1: அப்போஸ்தலர் நடபடிகள் 7 அதிகாரம் 10 வசனம் வாசிப்பீர்களானால்,
2: If you read Acts chapter 7 and verse 10,
1: அங்கே யோசேப்புக்கு கிடைத்த தயவை குறித்து படிக்கிறோம்.
2: Here we read about the Joseph, the favor that Joseph received.
1: அப்போஸ்தலர் 7:10.
2: Acts 7:10.
1: தேவனோ அவனோட அல்லது யோசேப்போட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களின் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார்.
2: And delivered him out of all his afflictions and gave him favor and wisdom in the sight of Pharaoh, king of Egypt, and he made him governor over Egypt and all his house.
1: ஆச்சரியமா இருக்கு பாருங்க.
2: This is surprising.
1: இது யார் மேல விழுந்த தயவுன்னு கேட்டிங்கனா,
2: this is a favor that fell upon whom?
1: நீங்கள் நம்ம வந்து யோசேப்புன்ன உடனே நம்ம ஒரு பெரிய தரிசனம் கண்டவன், ஒரு பெரிய வாக்கு தத்தமான சந்ததியில வந்தவன், இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், கொஞ்ச நேரம் அதை ஒதுக்கி வச்சிருங்க.
2: So when we say Joseph, we think him as a one who saw the vision, who saw the dream, who came in a promised generation. We keep it aside for some time.
1: ஆனால் இப்போ அவன் எகிப்துல யாரா இருக்கிறான்னா, ஒரு அடிமையாக இருக்கிறான். அது மாத்திரம் இன்னும் மோசமா சொல்ல போனா, ஒரு பெரிய குற்றத்தை இழைத்தவனாக அவன் வந்து கைதியாக அவன் வந்து ஒரு சிறைச்சாலில் உட்கார்ந்திருக்கிறான்.
2: So now he is in Egypt as a slave and to say more he is a prisoner imprisoned in a prison for an accusation.
1: ஆனால் வேதம் சொல்லுகிறது,
2: But the Bible says
1: நேற்றைக்கு வரைக்கும் ஒரு கைதி ஒரு அந்நியன் ஒரு அடிமை இவனுக்கு அந்த எகிப்து சாம்ராஜ்யத்தினுடைய பார்வோனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது.
2: But this person who was a prisoner, who was a slave, who was an orphan, who was a stranger so far until yesterday, he received favor in the eyes of Pharaoh.
1: அவனை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துவதற்கு அந்த தயவு தேவையா இருந்தது.
2: That favor is required to exalt him over everybody.
1: நீங்கள் வேதம் முழுவதும் வாசிப்பீர்கள், ஆனால் இந்த மனித தயவு எவ்வளவு அவசியம் என்பதை நீங்க படிக்கலாம்.
2: If you read the entire Bible, you can see how far this favor of man is very important.
1: ரெண்டு வசனங்களை காண்பிக்கிறேன்.
2: I'll show you two verses.
1: நீதிமொழிகள் 16:15 பாருங்க.
2: Proverbs 16:15
1: ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல இருக்கும் என்று வாசிக்கிறோம்.
2: In the light of the king's countenance is life and his favor is as a cloud of the latter rain.
1: ராஜாவின் கலையில ஜீவன் இருக்கிறது.
2: In the light of the king's countenance is life.
1: அது பின்மாறி மழையை போல இருக்கிறது.
2: And his favor is like a latter rain.
1: இரண்டாவது இன்னொரு வசனம் பாருங்க, அதே நீதிமொழிகள் 19:12.
2: Read again Proverbs chapter 19 and verse 12.
1: ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும்.
2: The king's wrath is as the roaring of a lion, but his favor is as dew upon the grass.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ இந்த தயை என்பது நம்ம மேல் ஒரு மேகத்தை போல மழை மேகத்தை போல இறங்குதான். அந்த ராஜாவின் தயை என்பது பனியை போல இறங்குகிறது.
2: So this favor is like a cloud of the latter rain and it also descends upon like a dew upon the grass.
1: இதோட அர்த்தம் என்ன தெரியுமா?
2: What does it mean?
1: இப்படிப்பட்ட ராஜாவின் அல்லது மனிதனுடைய தயவு ஒருவன் மேல் பிரகாசிக்குமானால் அவன் வாழ்க்கையே செழிப்படையும்.
2: So if this kind of favor of a king of or men shine upon a person, then his life becomes a prosperous one.
1: பாருங்க, நீங்க யோசேப்புக்கு அந்த ராஜா கண்ணில் தயவு கிடைச்சதுனால இன்டர்வியூ கிடையாது, அவனுக்கு போஸ்டிங் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எல்லாமே ராஜாவே தீர்மானித்து விட்டார்.
2: So just because Joseph found favor in the eyes of that king, he did not have any interview or any kind of appointment or anything, but the king himself appointed to him on the higher position.
1: ராஜாவே முடிவை எழுதி விட்டார்.
2: The king himself wrote the decision.
1: அந்த அப்பாயின்மென்ட்டை எதிர்த்து யாராலும் பேச முடியல.
2: No one could speak against that appointment.
1: பாருங்க, ரூத்தினுடைய சம்பவத்தை பார்த்தீங்கன்னா எஜமானே வந்து பேசுறாரு.
2: Even the incident of Ruth, the master himself came and spoke with her.
1: வேற யாரும் தடுத்து நிறுத்த முடியல.
2: No one could obstruct it.
1: கடைசில பாத்தீங்கன்னா அந்த எஜமானுக்கு மனைவியாகவே மாறி விட்டார்.
2: At the end he became the wife of that master.
1: அதான் அந்த ராஜாவின் தயவு, அதிகாரியினுடைய தயவு, நம்முடைய வேலை செய்கிற இடங்களில் நமக்கு மேல் அதிகாரத்தில் வைத்திருக்கிற தயவு நம்ம மேல கிடைக்குமானால் நம்முடைய வாழ்க்கையே ஒரு நாள்ல தலைகளா மாறிடும். அல்லது தலைகளா இருக்கிற வாழ்க்கை நேரா மாறிடும். அது செழிப்பினால் நிறைந்து விடும்.
2: So that is the favor of the king or the officers or the bosses that the Lord has kept in our workplaces. If we receive that favor, then our life will become prosperous and it will change in a fraction of a second.
1: எப்படி மழை நீரால் நிறைந்த ஒரு மேகம், எப்படி விழுகிற பனி அந்த வறண்ட பூமியை எப்படி செழிப்பாக மாற்றுகிறதோ, கனி நிறைந்த ஒரு இடமாய் மாற்றுகிறதோ, அப்படி நம்முடைய வாழ்க்கையும் ஒரு ராஜாவின் தயவு, மனித தயவு, அதிகாரிகளின் தயவு நம்மை முற்றிலும் மாறுபட்டவர்களாக மேம்பட்டவர்களாக மாற்றிவிடும்.
2: Like how a cloud filled with the latter rain, like how a dew that comes upon the grass, like how it plays it makes all the dry land into a prosperous land. Similarly the favor of these kings and the officers and the masters will turn or transform our life into a prosperous one.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: மனித தயவு நம்முடைய வேலை ஸ்தலத்துல நமக்கு தேவை.
2: So we need this favor of men in our field of workplaces.
1: என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரும்பாலானவர்கள் நீங்க வேலை செய்றீங்க.
2: So majority of the people who are listening to this are working.
1: அல்லது உங்க பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க.
2: Or at least your children might be working.
1: அல்லது நீங்க ஒரு இடத்துல வந்து ஊழியத்துல கூட இருக்கலாம்.
2: Or you might be in a ministry in some places.
1: உங்களுக்கு மேலே கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரிகளுக்கு முன்பாக, ஊழியர்களுக்கு முன்பாக, வேலை ஸ்தலங்கள்ல முன், ஏன் நீங்க வீட்டு வேலை செய்றவங்களா கூட இருக்கலாம், நீங்க அங்க கூட தயவை பெற வேண்டியது அவசியம்.
2: So you might be in any places, you might be having your masters, your bosses, your pastors as your masters, or you might be working in a house as a servant maid, but in every places a favor is very essential.
1: அந்த தயவை கர்த்தர் கொடுக்க உண்மை உள்ளவர்.
2: And the Lord is faithful to grant this favor.
1: இந்த தயவு எப்ப கிடைக்கும்?
2: When can we receive this favor?
1: அநேகர் வேலைக்கு போறாங்க.
2: Today many people go to work.
1: அநேகர் வந்து சம்பளத்துக்காக போறாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க.
2: Many people go to work for their salary. They also work very hard.
1: ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த எஜமானுடைய தயவு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல.
2: But they don't receive that favor of their master.
1: அவங்க அந்த கெர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிற எஜமானுடைய கோபத்துக்கு தான் ஆளாகுறாங்க நிறைய பேர்.
2: They just become a person who are for the roaring the wrath of like a roaring lion.
1: They only face the wrath, they don't face the blessing. அவங்க வந்து ராஜாவின் தயவை பெறுறதுல கோபத்துக்கு ஆளாயிடுறாங்க.
2: So they don't receive that favor but rather face the wrath of the king.
1: ஏன் இப்படி நடக்கிறது?
2: Why does this happen?
1: ஒரு ராஜாவினுடைய தயவை பெற வேண்டுமானா என்ன செய்யணும்?
2: So if you are to receive the favor of a king, what are you supposed to do?
1: வேதம் அதை குறித்து நம்மட்ட பேசுது.
2: The Bible speaks about that.
1: ஒரு எஜமானுடைய கண்கள தயவு கிடைக்க வேண்டுமா?
2: If you are to receive favor in the sight of your master,
1: செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன?
2: The first thing that you're supposed to do.
1: நீதிமொழிகள் 11:27 பாருங்க.
2: Proverbs 11:27.
1: நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும்.
2: He that diligently seeketh good procureth favor, but he that seeketh mischief it shall come unto him.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: பாருங்க ஒரு காரியத்தை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும்.
2: You have to understand something.
1: எதற்காக நாம வேலைக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டா, நாம வந்து ஆசீர்வதிக்கப்படணும்னு தான் நம்ம போறோம்.
2: Why do we go to our work? Just so that we can be blessed.
1: நல்லா கவனிக்கணும் நான் சொல்ற வார்த்தைகளை.
2: You have to listen carefully to the words.
1: நாம ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு நாம சம்பாதிக்க தான் வேலைக்கு போறோம்.
2: We go to our work to earn and to be blessed.
1: ஆனா நம்ம வேலைக்கு எடுக்கறாங்க பாருங்க.
2: But the one who appoints us.
1: அவங்க எதுக்கு நம்மள வேலைக்கு எடுக்கறாங்க?
2: Why are they recruiting us?
1: நாம ஆசீர்வாதமா இருக்கதுக்கா?
2: Is it for our blessing?
1: இல்ல இல்ல இல்ல.
2: No, not at all.
1: அவங்களுடைய தொல்லை குறையணும், அவங்களுடைய வாழ்க்கை மேம்படணும், அவங்க பிசினஸ் செழிக்கணும், அவங்களுடைய கம்பெனி பெருசாகணும்னு சொல்லி தான் நம்மள வேலைக்கு எடுக்கறாங்க.
2: They recruiter so that they might be blessed, they might grow up in their business, that they may prosper in this business.
1: அப்ப நல்லா நீங்க கவனிக்கணும்.
2: So you have to understand.
1: நீங்க வேலைக்கு போறது உங்களுக்கு நன்மை அப்படி நீங்க நினைச்சு போனாலும், உங்களை வேலைக்கு எடுக்கிறவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இவனால எனக்கு என்ன நன்மை, இவளால் எனக்கு என்ன நன்மைன்னு சொல்லி அவங்க தேடுறாங்க.
2: So though you consider that going to a work is can fetch you some blessing, but the one who recruit or appoint you, they also seek that blessing from you.
1: அவங்க வந்து நீங்க எவ்வளவு காலம் அவங்களுக்கு நன்மை கொடுக்கறவங்களா இருப்பீங்களோ அவ்வளவு காலம் தான் உங்களை வேலையில வச்சிருப்பாங்க.
2: So they will keep you in that job until you are blessing to them.
1: நீங்க அவங்களுக்கு நன்மையா இருக்கறத பார்க்கிலும் தொந்தரவா மாற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒரு பாரமாக நீங்க மாற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களை வேலையில இருந்து எடுத்துருவாங்க.
2: But if you become a problem or a troublemaker, then they will just take you away from the job.
1: அப்போ நீங்க வேலை ஸ்தலத்துல ஒரு எஜமானுடைய அதிகாரியுடைய ராஜாவினுடைய நீங்க தயையை பெற வேண்டுமானா, நீங்க ஒன்றை நல்ல தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உங்களுடைய தனிப்பட்ட நன்மையை நீங்க தேடுறதுக்கு பதிலா, நீங்க அந்த எஜமானுக்கு வேண்டிய நன்மை என் மூலமாய் கிடைக்கிறதா அப்படின்றத உறுதி செய்து கொள்ளணும்.
2: So if you ought to receive the favor of your master or your king or your boss in your workplaces, you have to first notice that rather than seeking good of yourself, you should be very careful whether that is fetching any good to my master.
1: இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த நோக்கம் புரியறது இல்ல.
2: Today many people don't understand this purpose.
1: நான் சம்பாரிச்சா போதும், எனக்கு கையில சம்பளம் வந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும்னு வேலைக்கு போறாங்க.
2: They go to job thinking that if I earn that is good, if I earn the salary, if I get an income that is good, and if I bless that is good.
1: அப்ப உங்களுக்கு எதுக்கு அவங்க வேலை
2: கொடுக்கிறாங்க?
1: உங்களுக்கு இந்த 10,000 பெருசா தெரியும்.
2: You may see this 10,000 as a big thing.
1: ஆனா ஒரு வேலைக்கு அமர்த்தின அதிகாரி வந்து உங்களை போல 100 பேர் அவன் வேலைக்கு எடுக்க முடியும்.
2: But a master who has appointed you can also appoint another 100 people like you.
1: நீங்க தான் அவனுக்கு உயிர் காக்குறவர் கிடையாது. நீங்க தான் முக்கியமானவர் நீங்க நினைச்சுக்க கூடாது.
2: Don't ever think that you are the important person for the job.
1: நீங்க இல்லனா இன்னும் 10 பேர் வருவாங்க.
2: If you are not there, there are other 10 people.
1: நீங்க வேணான்னு ஒதுக்குனீங்கன்னா லைன்ல 10 பேர் நின்னுட்டு இருக்காங்க அந்த இடத்தை நிரப்புறதுக்கு.
2: If you reject that you don't want that, there are 10 other people who are standing in the queue.
1: அதனால வேலைக்கு போறவங்க ஒண்ணு நல்லா விளங்கிக்கணும், யூ ஆர் நாட் த சென்டர், நீங்க வந்து முக்கியமான ஆள் கிடையாது. முக்கியமானவர் யாருன்னா உங்களை வேலைக்கு அமர்த்தின எஜமான்.
2: So everyone who go to work should know this and understand this. You are not the center. The one who is the center is the one who has appointed you.
1: எஜமான் ஒரு தவறு பண்ணா மொத்த கம்பெனியுமே ஒண்ணுலாம போய்டும்.
2: If the master commits a mistake, the entire company will be nothing.
1: எஜமான் போய் கிளையண்ட்ஸ் கிட்ட போய் பேசி அவர் வந்து ஆர்டரை வாங்கல, ஜாபை வாங்கல அப்படினா உங்களுக்கு வேலை கிடையாது.
2: If your master doesn't go and meet the clients and get an order, then you don't have a job at all.
1: நீங்கள் தயாரிக்கிற பொருட்களை அவர் கரெக்ட்டான மார்க்கெட்ல கொண்டு போய் அவர் விற்கலன்னு சொன்னா முழு கம்பெனியும் திவால் ஆயிடும்.
2: If your boss doesn't sell the products at the correct market, then entire company will be down.
1: எஜமான் வந்து உங்கள் மேல கோபம் ஆயிட்டார் அப்படினா உங்க வேலைக்கு முடிவு வந்துருச்சுன்னு அர்த்தம்.
2: So if a master is very angry on you, then it means that he will be fired out. There is an end for your job.
1: அப்போ ஒரு வேலை ஸ்தலத்துல நீங்க வந்து தயவை பெற வேண்டுமானா முதலாவது நீங்க கவனிக்க வேண்டியது, என் எஜமானுடைய நன்மையை நான் தேடுவேன்.
2: So the first thing that you're supposed to notice if you want to receive favor of your master in your workplace is that am I seeking good of my master?
1: எஜமானுடைய நன்மையை தேட வேண்டும்.
2: I should seek good for my master.
1: நீங்க நிறைய பேர் உள்ள போகும்போது ஐயா அம்மா எப்படியாவது எனக்கு வேலை கொடுங்கன்னு உள்ள போயிடுவாங்க.
2: Today many people when they go to a job somehow please give me a job and they plead and get into the job.
1: எப்படியோ கெஞ்சி கூத்தாடி எப்படியோ யாருடைய ரெக்கமெண்டேஷனையோ வாங்கி அழுது போய் என்னன்னா எனக்கு வேலை கொடுத்தா போதும்னு உள்ள இறங்குவாங்க.
2: Some they beg, plead and they cry and they weep and they some they get the job.
1: ஆனா உள்ள போன பிறகு பாத்தீங்கனா அந்த கம்பெனிக்காகவோ அந்த நிறுவனத்துக்காகவோ அந்த எஜமானுக்காகவோ நம்ம வாழ்க்கையின் மூலமா நன்மை வரணும்னு யோசிக்கிறது இல்ல. என்ன படி கிடைக்கும், எனக்கு என்ன பங்கு கிடைக்கும், நான் எப்படி நல்லா இருப்பேன் தான் யோசிக்கிறாங்களே தவிர வேற எதையும் யோசிக்கிறது இல்ல.
2: But once they enter to the job, they don't think about or seek good of the master, but rather they seek what good I can get, what benefit can I get out of this.
1: நிறைய பேர் வந்து வேலைக்கு போன உடனே தங்களுக்கு கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள், தங்களுக்கு கொடுக்கப்படுகிற தகுதிகள், தங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளை வந்து தவறா பயன்படுத்தி எஜமானுக்கே நஷ்டத்தை உண்டாக்குவதனால தாங்களும் வேலையில தயவை இழந்து போயிடுறாங்க.
2: And many people when they get the job they misuse that responsibilities, they misuse the position that they receive and therefore they just lose their job.
1: ரெண்டு ராஜாக்கள் 5 அதிகாரம் 20 வசனம் வாசித்தீங்களானா?
2: Second Kings 5:20 says
1: அங்கே வாசிக்கிறோம் இந்த கேயாசின் ஒருத்தன் இந்த எலிசாவின் இடத்துல வேலைக்கு இருந்தார் தெரியும்ல நமக்கு.
2: We know this Gehazi was a servant of Elisha.
1: இவர் பாத்தீங்கன்னா எஜமான் வந்து எந்த பொருளையும் வாங்கலன்னு உடனே இவர் வந்து கொஞ்சம் நான் எனக்கு வாங்கிடுவேன் இவர் பின்னாடி ஓடுறாரு.
2: So here when the master did not receive any goods or any gifts from Naaman, this person wanted and he went behind that Naaman to get the gifts.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: இந்த நாகமான் யார பார்க்க வந்தாரு?
2: So this Naaman came to see who?
1: கேயாசியை பார்க்க.
2: Did he come to see Gehazi?
1: இல்ல.
2: No.
1: Gehazi யாருனே தெரியாது.
2: He don't know who is Gehazi.
1: அவர் கேள்விப்பட்டது அவருக்கு சொல்லப்பட்டது எலிசா தீர்க்கதரிசியை பத்தி தான்.
2: So he heard and it was said only about Elisha to him.
1: இப்போ இந்த Gehazi வந்து யார் இடத்துல சம்பளம் வாங்குறது?
2: This Gehazi is receiving salary from whom?
1: யாரால் பராமரிக்கப்படுறாரு?
2: He is taken care of whom?
1: நாகமானால் அல்ல.
2: Not by Naaman.
1: நாகமான் வந்து ஒரு விருந்தாளி வந்தாரு போனாரு.
2: Naaman is just a guest, he came and he just left.
1: இந்த நாகமான் வர்றதுக்கு முன்னாலே சரி நாகமான் வந்து போன பிறகு சரி இவரை பராமரிக்கிறது வந்து எலிசா தான்.
2: So it is Elisha who takes care of this Gehazi even before the entry of this Naaman or exit of Naaman.
1: ஆனா இந்த மனுஷருக்கு இருந்த புத்தி எப்படி திரும்பிச்சு பாருங்க.
2: But see how this man's
1: வழியில வந்தவன் ஏதோ கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்க வந்தான்றத தன்னோட எஜமான் வேணான்னு சொன்ன உடனே இவரன வேணான்னு சொல்ல நான் கொஞ்சம் வாங்கிக்கிறேன்னு ஓடனான்.
2: When his master refused the money which came from this guest, this man said went behind him to get that gift.
1: இன்னொரு விதமா சொன்னா
2: in other words
1: இத்தனை வருஷம் தன்னை பராமரித்த எஜமான் இப்ப பெரிய ஆளா தெரியல. வந்தாரு பாருங்க விருந்தாளி ஒருத்தர் வந்து போனவர் இப்ப இவனுக்கு இவ்வளவு பெரிய ஆளா தெரியறோம்.
2: He did not find his master Elisha who served him, who took care of him so many years as a great man, but he found his Naaman the guest who came and went as a great man and went behind him.
1: பின்னாலே ஓடி போய் பணமும் வஸ்திரமும் வாங்கிட்டு வந்துட்டான்.
2: He went behind him, ran behind him and he got the money and the garments.
1: ஆனா கேயாசியோட எஜமான் ஆகிய எலிசா அதுல சந்தோஷப்படல.
2: But this master of Gehazi Elisha was not happy with that.
1: நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் 5:27 வாசிப்பீர்களானால்
2: If you read 2 Kings 5:27
1: இத்தனை வருஷம் சம்பளம் கொடுத்து பராமரித்த அந்த எஜமான் வந்து சொல்றாரு அந்த நாகமானுக்கு இருந்த அதே குஷ்ட ரோகம் உன்னை பிடிக்கட்டும்ன்றாரு.
2: So this Elisha who the master who took care of this Gehazi said the leprosy there of Naaman shall cleave unto thee.
1: அதுல முக்கியமான வார்த்தை என்னன்னா
2: The most important word here is
1: உன்னை மட்டும் இல்ல உன் பின்வரும் சந்ததிகளுக்கு கூட அந்த குஷ்டரோகம் வரும் அப்படின்னு
2: சொன்னார். So he says this leprosy shall not cleave only to you but also to the seed forever.
1: என்ன பயங்கரமா இருக்கு பாருங்க.
2: How terrible it is.
1: இது ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுது.
2: This gives a good moral.
1: நீங்க ஒரு எஜமான் கீழே சரியான தயவை பெறாம நீங்க வேலைக்கு போய் கொண்டிருப்பீங்களா, அந்த பாதிப்பு வந்து உங்களோட நின்றாது, உங்களுடைய சந்ததிகளையும் அது பாதிக்கும்.
2: If you are going to a work under a master without receiving the right favor from him, then it will not only affect you, it will also affect your generations.
1: அப்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நீங்க வேலைக்கு போகும்போது யாருடைய நன்மையை நீங்க தேடுறீங்கன்றதுல கேர்ஃபுல்லா இருங்க.
2: So whenever you go to a job, you must be very careful as to who's good am I seeking after.
1: யாருக்கு நீங்க உத்தரவாதம் செலுத்துறீங்க, யாருக்கு உக்கிரானத்துவமா நீங்க இருக்கிறீங்கன்றதுல கவனமா இருங்க.
2: You should be very careful as whose responsibility you are vested with.
1: அமர்த்தினுக்கு விரோதமாக உள்ள வந்து கலகம்
2: பண்ணிட்டு
1: விரோதமாக சிறு ஊழியக்காரங்க உட்கார்ந்து திட்டம்
2: போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான்
1: வேதம் சொல்லுது, ராஜாவுக்கு விரோதமா நீ வந்து அரை வீட்டுல பேசுறத குடிச்சு கூட எச்சரிப்பாரு. ஏன்னா ஒரு ஒரு பறவை என்ன பண்ணும்னா அந்த வார்த்தையை எடுத்துட்டு அவர்கிட்ட போயிடும்.
2: That's why it says you should be very careful when you speak about a king in your room because it may even a bird can carry those words to him.
1: அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா?
2: What does it mean?
1: நீங்க ஸ்டாஃப் ரூம்ல நினைக்கிறீங்க, அப்பா நம்ம பேசுறது கூடவே நல்ல ஜாலரா போடுற நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க நினைக்கிறீங்க.
2: So you think there are other people who are along with you enjoying your words whatever you say against your master.
1: இந்த சுத்தி ஜாலரா போடல ஒரு ஜாலரா என்ன பண்ணும்னா, அட இந்த செய்தியை போய் இவனை நான் வந்து எஜமான்ட்ட போட்டு கொடுத்தா அவனுக்கு இருக்கிற வேலை எனக்கு கிடைக்குமே சொல்லி அவன் என்ன பண்றானா, இன்னொரு கணக்கு போடுறான்.
2: The one who is listening to your words will think the other way. If I go and say the words to my master, then I will get some benefit from my master, and so he goes and speak that to the master.
1: உங்களுக்கு நிச்சயமா அந்த இடத்துல வந்து தயவு போய்டும்ன்றதை மறந்துடாதீங்க.
2: And don't ever forget that surely you will lose your favor from that place.
1: நான் எப்பவுமே சொல்வேன்.
2: I used to say very often.
1: நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க.
2: If you are going to a workplace.
1: மன்னித்துக்கொள்ளுங்க. ஒரு வேலைக்கு போறீங்க. அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலையா?
2: If you are going to a work but if you don't like that work.
1: நீங்க வேற வேலையை தேடி போயிடுங்க.
2: You go and seek some other work.
1: உள்ள உட்கார்ந்துகிட்டு அந்த எஜமானுக்கு விரோதமா பேசாதீங்க.
2: Don't sit there and speak ill or against that master.
1: அந்த எஜமான் கையில நீங்க காசு வாங்குற வரைக்கும், சம்பளம் வாங்குற வரைக்கும் அவருக்கு விரோதமான செயல்கள்ல நீங்க ஈடுபடுறத அவர் கண்டுபிடித்தா நீங்க வெளியே கௌரவமா நீங்க போக மாட்டீங்க, நீங்க மரியாதையா போக மாட்டீங்க, ஆசீர்வாதமா நீங்க தொடர மாட்டீங்க.
2: Until you receive that income and salary from that master but he finds that you speak ill against him then that place then you will not go out without any honor without any greatness.
1: நீங்க அதனால ரொம்ப எனக்காக இல்ல, என் எஜமானுடைய நன்மைக்காக.
2: So first you have to understand I am being appointed for this job not for my good but to seek good of my master.
1: நீங்க எவ்வளவு காலம் அந்த எஜமானுக்கு நன்மை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு ஊற்றாக நீங்க இருக்கீங்களோ அவ்வளவு காலம் தான் நீங்க எஜமானோடு தங்க முடியும்.
2: So how far you become a spring or a fountain to bring good to your master only till that time you can stay with your master.
1: நீங்க எஜமானுடைய நன்மையை தொடர்ந்து நீங்க தேடிக்கொண்டே நீங்க அதையே பின்பற்றி போவீர்களானா எந்த எஜமானும் உங்களை விடவே மாட்டாங்க.
2: If you continue to seek the good of your master and pursue behind it then surely no master will leave you.
1: போர்த்திபார் வீட்ல யோசேப்பு வேலை செய்தான்.
2: Joseph was working in the house of Potiphar.
1: அடிமையாக வாங்கப்பட்டான்.
2: He was bought as a slave.
1: அவன் ஆரம்பத்துல என்ன வேலை கொடுக்கப்பட்டது தெரியல.
2: We don't know what was his initial job.
1: ஆனா ஒவ்வொரு வேலையும் அவன் செய்கிறதை பார்க்கும்போது அந்த போர்த்திபார் கவனிக்கிறான், இவன் கை வச்சாலே அந்த வேலை வந்து செழிக்குது, கர்த்தர் அதை சித்தி பெற செய்யறாருன்னு கண்டுபிடிக்கிறான்.
2: So this Potiphar noticed one thing, whichever work he keeps his hand, it is prospers, it prospers and it really comes well.
1: அப்போ இவன் பாருங்க எந்த கெஞ்சல போயிட்டு எனக்கு தயவு செய்து கொஞ்சம் உயர் பதவி உயர்வு கொடுங்கன்னா கெஞ்சல.
2: This Joseph never went and pleaded to him to give an exaltation or promotion.
1: அவன் கேட்காமலே அந்த வீட்டில் உள்ள அத்தனை பொறுப்புகளையும் அவன் கையில கொடுத்துட்டு தான் மேஜையில வர்ற ஆகாரத்தை தவிர வேற ஒன்றை குறித்து அவன் கேள்வி கேட்காமல் உட்கார்ந்திருந்தான்.
2: So without he asking it, this his master gave all the responsibilities to him except that the food, except that he was worried about the food and all.
1: See, you should add value to the company, not value to yourself. நீங்கள் எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் அந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து வேல்யூபிளாக இருக்கணுமே தவிர உங்களுக்கு வேல்யூவை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்க மாட்டாங்க.
2: ஸோ வேறவோ யூ கோ யூ ஷுட் ஹேட் வேல்யூ டு தட் ஒர்க், நாட் டு யோர் செல்ஃப்.
1: சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் உட்காந்துட்டு இந்த வேலைக்கு எடுத்தவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இவங்களால் இருக்காது, இவர்களால் பெரிய தொல்லை தானே தவிர இவங்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காது.
2: ஸோ தேர் ஆர் சம் பீப்பிள் ஹூ வுட் பி வெரி யூஸ்லெஸ் டு த ஜாப் டு த பீப்பிள் ஹூ ஹவ் ரெக்ரூட்டட் தெம் அண்ட் தே வில் பி ஜஸ்ட் அ ட்ரபிள் மேக்கர் டு த பே.
1: பாருங்க, அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வேலையில வந்து கருத்து இருக்காது.
2: So therefore they will not be so responsible in their work.
1: வேலைக்கு நேரத்துக்கு வர மாட்டாங்க.
2: They won't come to work on time.
1: குடுக்குற வேலையை செஞ்சு முடிக்க மாட்டாங்க.
2: They won't complete that work in time.
1: இவங்கள வேலைக்கு வச்சிட்டு எஜமான் வேலை செஞ்சிட்டு இருப்பாரு.
2: This master would be working having recruited them for the work.
1: ஆனா என்ன கரெக்ட்டா கேட்பாங்க, சம்பள உயர்வு கிடைக்குமா?
2: But what they will ask, will I get an increment?
1: எனக்கு எப்போ ப்ரமோஷன் கொடுக்க போறீங்க?
2: When you will give a promotion?
1: நீங்க கனவு கூட நினைக்காதீங்க அந்த எஜமான் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாருன்னு.
2: Don't ever dream whether that this master will give a promotion.
1: நீங்க எவ்வளவு கெஞ்சினா கூட அவங்களுக்கு இறக்கமே வராது.
2: No matter how much ever you may beg or plead, they will not be favored.
1: ஆனா அதே எஜமான் உங்களை பார்க்கறாரு.
2: But the same master is looking at
1: சின்ன
2: you.
1: சின்ன வேலையை கொடுத்த ஆனா இவன் இவ்வளவு கருத்தா என்ன வந்து நிம்மதியா தூங்க விடுறானே, இவன்கிட்ட கையில கொடுத்தா எல்லாத்தையும் சிறப்பா செய்யறானேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க கேட்காமலே இன்சென்டிவ் கிடைக்கும், நீங்க கேட்காமலே உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்.
2: So but if your master finds out that you do a small work, even if it is a small work, you do it so faithfully and you let your master sleep in peace, then surely you will get incentives and promotion even without asking for it.
1: நல்லா கவனிங்க,
2: listen carefully.
1: நீங்க வேலைக்கு போறதுனால நீங்க நல்லா தூங்கணும்ன்றது எஜமானோட விருப்பம் கிடையாது.
2: The desire of a master is not that if you go to the job you have to sleep peacefully.
1: அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா?
2: You know what is his purpose?
1: உங்களை வேலைக்கு வச்சிட்டு அவர் நிம்மதியா தூங்கணும்னு நினைக்கிறார்.
2: He always think to appoint you for that work and sleep peacefully.
1: அவருக்கு தூக்கம் வேணும்.
2: He needs sleep.
1: அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா காசை கொடுத்து வேலைக்கு வச்சிட்டு நம்ம நிம்மதியா கொஞ்சம் தூங்கலாம்.
2: So therefore he appoints you for money and so that he may sleep peacefully.
1: நம்ம relax பண்ணலாம்.
2: So that we may relax.
1: நம்ம கொஞ்சம் life enjoy பண்ணலாம்.
2: So that we may enjoy our life.
1: நம்ம பாரம் குறையலாம் அவர் நினைச்சிட்டு இருக்காரு.
2: So he thinks that he can lighten his burden.
1: இன்னைக்கு நிறைய பேர் இத தப்பா புரிஞ்சிக்கிட்டு.
2: Today many people misunderstand that.
1: இவங்க வேலைக்கு உட்கார்ந்து இவங்க தூங்கிட்டு இருக்காங்க.
2: So they come to the work and they sleep there.
1: இவங்க நேரத்துக்கு வரது கிடையாது.
2: They don't come on time.
1: இவங்க சொல்ற வேலைய செய்து முடிக்கிறது கிடையாது.
2: They don't complete the work on time.
1: கேட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
2: But if they ask, I feel very difficult.
1: அப்ப அந்த எஜமான் சொல்வாரு.
2: Master would say
1: எனக்கு கஷ்டமா இருக்குன்னா உன சம்பளம் போட்டு உன்ன வேலைக்கு வச்சிருக்கேன்.
2: I appointed you for money so because it is difficult for me.
1: உன கஷ்டமா இருந்தா நீ வேற வேலைய போய் பாரு. எனக்கா கஷ்டப்படுறவங்க யாராவது கிடைப்பாங்களா நான் பாக்குறேன்.
2: If you find it difficult, find some other job. I'll find some other people who can lighten my burden.
1: அப்ப நீங்க என்ன பண்ணனும்னா எஜமானுடைய நன்மையை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும்.
2: So you should be people who seek good of your master.
1: You should be an asset, a value addition to the company, not a liability. நீங்க ஒரு தொந்தரவாக செலவாக நீங்க ஒரு பாரமாக கம்பெனிக்கு இருக்கக்கூடாது. நீங்க ஒரு வேல்யூ அடிஷனா இருக்கணும். உங்களை விட்டா அந்த வேலை யாரும் செய்ய முடியாது. உங்களை போல திறம்பட யாரும் செய்ய முடியாது. கொஞ்ச நேரத்தில் அதிகமான அவுட்புட் நீங்க கொடுக்குறீங்க, அந்த கம்பெனி உங்களால் வளர்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டா நீங்க போறேன்னு சொன்னா கூட வர மாட்டாங்க.
2: So if they find out that you add an asset or value to their company, that if you do it or you bring a great work in a small time, and if they find it that from you, then they will even never leave you.
1: எத்தனையோ சாட்சிகள் நம்ம சபையில நான் கேட்டிருக்கேன்.
2: I have heard many testimonies in our church.
1: ஒரு கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க.
2: They might be working in a company.
1: உதாரணமா 30,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு இருப்பாங்க.
2: For example, they might be paying 30,000.
1: 5-6 வருஷம் வேலை செஞ்சிருப்பாங்க.
2: They would have worked there for 5 to 6 years.
1: பெரிய அளவுல இன்சென்டிவ்லாம் இருந்திருக்காது.
2: They would have not got big incentives.
1: இவங்க கொஞ்சம் சோர்ந்து போய் எங்கேயாவது வேலை தேடிட்டு வேலை வெளியே ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கிடைச்ச உடனே தங்களுடைய ரெசிக்னேஷனை கொண்டு வந்து கொடுப்பாங்க.
2: So when they find it so weary, they go and find some other job for 60,000 rupees and then they give a resignation letter to the present company.
1: அப்ப எஜமான் கேப்பாரு, என்ன ஏன் வேலை விடுறீங்கன்னு கேப்பாரு.
2: Then the present master would ask, why are you resigning this job?
1: எனக்கு வெளியில வேற வேலை கிடைச்சிருக்கு.
2: I have got another job outside.
1: நல்ல வேலையாள், நல்ல நன்மை கொடுக்கறவன அந்த உடனே கேப்பாரு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க அப்படினு கேப்பாரு.
2: So if he is a good employee, they will ask how much they are paying.
1: அவங்க ஒரு 70,000 ரூபாய் தராங்க.
2: They are ready to pay 70,000.
1: அவர் என்ன சொல்றாரு தெரியுமா?
2: You know what I will say?
1: அந்த 70,000-த்தை நான் தரேன்.
2: I'll pay you 70,000.
1: அந்த 70,000-த்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா 80,000 நான் தரேன்.
2: I can even add you more and pay you 80,000.
1: நீ இந்த கம்பெனி விட்டு போய்டாத.
2: You don't leave this company.
1: நீ எனக்கு வேணும்பா.

0: முடியல.
1: I cannot do any work using him.
0: இவனுக்கு வேலையை வச்சு நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது.
1: I'm not able to sleep giving work to him.
0: ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லக்கூடாது.
1: They should not say he is of no use to me.
0: சொல்லணும்ப்பா என்ன ஒரு ஆளப்பா.
1: They should say what a kind of man.
0: வந்ததிலிருந்து கம்பெனியே வளருது.
1: Right from the time he entered this company, our company is growing.
0: வந்ததிலிருந்து எல்லாம் செழிப்பாகுது.
1: Right from the time he came, it is very prosperous.
0: வந்ததிலிருந்து பொறுப்புகளை அழகா செய்றான்.
1: Right from the time he came, he is doing his responsibilities very well.
0: வந்ததிலிருந்து எனக்கு டென்ஷன் குறஞ்சிருச்சு.
1: So the right from the time he came, I my tension is totally gone.
0: இவன் வந்ததிலிருந்து எனக்கு நிம்மதியா தூக்கம் வருது.
1: So right from the time he came, I can sleep peacefully.
0: இவர் வந்ததிலிருந்து எல்லாமே ஒழுங்கா நடக்குது.
1: Right from the time he came, everything is going in order.
0: எதுலயே நஷ்டம் வரல.
1: There is no loss in anything.
0: எல்லா பொருளும் பத்திரமா இருக்கு.
1: All the products are very safe.
0: எல்லாரையும் அழகா கவனிச்சுக்கிறாரு.
1: He is also taking care of everybody.
0: அதுதான் எஜமானோட விருப்பம்.
1: That is the desire of a master.
0: Amen. அப்ப நீங்க எஜமான் கண்களில் தயவு பெற வேண்டுமா?
1: So if you ought to receive favor in the sight of your master.
0: முதலாவது தேவை எஜமானுடைய நன்மையை நீங்க தேடுங்க.
1: First seek good of your master.
0: ரெண்டாவது
1: செகண்ட்
0: நீங்க வந்து வேலை ஸ்தலத்துல நீங்க தயவு பெற வேண்டுமா?
1: If you are to receive favor in your workplace.
0: ஒரு வசனம் வாசிங்க.
1: Let us read a verse.
0: ரூத்தின் புத்தகம் 3 அதிகாரம் 1 வசனம்.
1: Ruth chapter 3 and verse 1.
0: ரூத் 3:1.
1: Ruth 3:1.
0: அப்பொழுது பின்பு மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ?
1: Then Naomi, her mother-in-law, said unto her, My daughter, shall I not seek rest for thee, that it may be well with thee?
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா?
1: Glory be to the name of the Lord.
0: இன்னொரு வசனம் வாசிக்கலாம்.
1: Let us read one more verse.
0: Ruth 2 அதிகாரம் 11 வசனம் பாருங்க.
1: Ruth 2 verse 11.
0: 2:11.
1: 2:11.
0: அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது.
1: And Boaz answered and said unto her, It has been fully been showed me all that thou hast done unto thy mother-in-law since the death of thine husband, and how thou hast left thy father and thy mother and the land of thy nativity, and are come unto a people which thou knowest not hereto.
0: ரொம்ப நல்லா இருக்கு.
1: It is very beautiful.
0: முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன்.
1: I want to say an important thing here.
0: நீங்க வேலையில தயவை பெற வேண்டுமா?
1: If you are to receive favor in your work.
0: எஜமானுடைய நன்மையை தேடுங்கன்னு சொன்னேன்.
1: First I told you seek good of your master.
0: இரண்டாவது வேலையில தயவு பெறிறதுக்கு இரண்டாவது மிக முக்கியமானது என்னன்னா, உங்கள் குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ரொம்ப தேவை.
1: The second important thing that you need to receive the favor in your workplace is the support of your family.
0: நான் வாசித்த ரெண்டு வசனங்களை நீங்க கவனித்தீங்கன்னா,
1: If you read both the verses that we read.
0: நீங்க வந்து இந்த ரூத் வந்து இவ்வளவு சிறப்பாக அவள் வேலையிலே அமர்வதற்கு ஒரு முக்கியமான ரகசியம் எங்க இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மாமியாருடைய சப்போர்ட் அவளுக்கு இருந்தது.
1: So the important secret behind which this Ruth was successful was the support of her mother-in-law.
0: அந்த மாமியார் வந்து தன்னை வந்து நல்ல பேக்கப் கொடுத்தாங்க.
1: This mother-in-law gave a good backup to her.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: நாம வேலையில வெற்றி உள்ளவர்களாய், நாம சிறந்தவர்களாய் வளருவதற்கு பெருகுவதற்கு நம்முடைய குடும்ப பின்னணி ரொம்ப அவசியம்.
1: Our family background is very much important for us to succeed, grow up in our life.
0: நிறைய பேர் வந்து வேலை ஸ்தலத்துல நல்ல பேர் வச்சுக்கிடுவாங்க.
1: Many people have a good name and reputation in the workplace.
0: ஆனா வீட்டுல கெட்ட பேர் வச்சுக்கிடுவாங்க.
1: But they have a bad reputation at home.
0: நிறைய பேர் எஜமான பிரியப்படுத்துறேன்னு சொல்லிட்டு தங்களுடைய மனைவி பிள்ளைகள்கிட்ட நற்பெயரை கெடுத்துருவாங்க.
1: Many people they want to please their masters, therefore they just spoil their name at with the family with their wife and children.
0: அந்த வீட்டாருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காதனால வேலையிலயும் அவங்க எஃபிஷியன்ட்டா இருக்க மாட்டாங்க.
1: So since they don't get the support of their family, they won't be very efficient in the workplace as well.
0: நீங்க ஞானத்தை வந்து எங்க வைக்கணும்னா, ரெண்டையும் நீங்க பேலன்ஸ் பண்ண தெரியணும்.
1: So you should have the wisdom to balance both.
0: நீங்க வேலையில எஜமான சந்தோஷப்படுத்துற அதே வேலையில வீட்டாருடைய நன்மதிப்பை நீங்க பெற்று அவர்களுடைய குட் புக்ஸ்ல இருப்பீங்களானா, நிச்சயமா நான் சொல்றேன், அந்த வீட்டார் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல சப்போர்ட் இருக்கு பாருங்க, இமோஷனல் சப்போர்ட், அது என்ன பண்ணும்னா, உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க திறம்பட வேலை செய்யறதுக்கு உங்களை வந்து ஊக்குவிக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை தரும்.
1: On the other hand, when you really make your master happy, at the same time when you make your family also happy, and you if you are in the good books of your family, then that emotional support will really give you a backup to succeed in the life.
0: நல்ல கவனிங்க. இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்றேன்.
1: I will tell you one more important thing here.
0: ஒரு எஜமான் கூட நீங்க உங்க குடும்பத்தை நீங்க நல்லா நடத்துறீங்க, உங்க வீட்டுல எந்த பிரச்சனை இல்லாம வாழ்றீங்கன்னு சொல்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப்ன்றத மறந்துடாதீங்க.
1: Don't ever forget, if your master says that you are doing well with your family and if you have you know trouble, you are at peace with your family, it is also a great relief for himself.
0: இந்த ரெண்டு சத்தியத்தை நான் வாஸ்தவ

0: முதலாவது மாமியார் சொல்றாங்க, நீ போமா வேலைக்கு, உன்னுடைய நன்மையை நான் தேடாம இருப்பேன், இந்த அம்மா வீட்டுல உட்காந்து அந்த அம்மாக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க.
1: First, her mother-in-law say, you go to job, will I not see good after you? So you can go, and she was supporting her from her family.
0: அந்த சப்போர்ட் கிடைச்சதுனால அந்த அம்மா நல்ல வேலை செய்ய முடிஞ்சது.
1: So since she got that support, she was able to work efficiently.
0: ரொம்ப ஞானமா நடந்து கொள்ள முடிந்தது.
1: She was able to walk with wisdom.
0: அதே வேளையில போவாஸ் சொல்றாரு பாருங்க, உன்னுடைய மாமியாரை எப்படி நீ நடத்திட்டு இருக்கற அப்படின்றது எனக்கு எல்லாம் சொல்லப்பட்டதுன்னு சொல்றாரு.
1: So at the same time Boaz says, it has been said to me how you treat your mother-in-law.
0: நல்ல கவனிங்க, எந்த ஒரு எஜமானோ தனக்கு வேலை செய்றவங்க வந்து வீட்ல ஒரே பிரச்சனை, தொல்லை, துன்பம், ஒரே அடிதடி, கலாட்டா, சண்டைன்ற செய்திகளை கேட்கறதுக்கு ஒரு விரும்ப மாட்டாரு.
1: No master will desire to listen to the words that your family has a problem or a fight or strife and struggles in your families.
0: அவருக்கு வந்து அது என்னடா இது, இவன் என்ன பண்ணுவானோ தெரியலையே, இவன் இந்த பிரச்சனை நம்ம ஆபீஸ் வரைக்கும் வந்துருமா தெரியலையே, இப்படியே அவன் கவலைப்பட்டுட்டே இருப்பாரு.
1: He will be much worried about it, what he will do, whether this problem will come to the office, whether it will affect the office work as well.
0: இவர் என்ன போலீஸும் கையுமா சுத்துவாரா, இவர் லாயரும் கையுமா சுத்துவாரா, பயந்துட்டே தான் இருப்பாரு எஜமான்.
1: He will be always scared whether he will go to the police or he will go along with the lawyer or go to the courts.
0: வீட்டுல சமாதானம் இல்லாம, வேலையிலும் கருத்து இல்லாம, ஒரு கவனம் இல்லாம, ஒரு பொறுப்பு இல்லாம இவர் மாறிடுவாரான்னு அவருக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும்.
1: He will always be worrying and be scared whether since there's a problem at home and there's no peace at home, will he also become inefficient in the work? Will he not properly take care of the work as well?
0: வீட்டுல அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாலே எஜமான் வந்து உங்களை ரொம்ப நம்ப மாட்டாரு.
1: So if your master finds there's a problem in your family, then he will not trust you at all.
0: இது உண்மை, இது என் அனுபவத்துல நான் சொல்றேன்.
1: This is true and I speak out of my experience.
0: அவங்க வீடுகளே அவங்க ஒழுங்கா நடத்தல, அவங்க மனைவியோடு கணவனோடு சரியான உறவு இல்லைன்னு தெரிஞ்சாலே எந்த எஜமானுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு ரெட் லைட் பிளிங்க் ஆகும்.
1: So if their family is not set right, if there's a problem or some peacelessness in the family, then there'll be a red light blinking before the eyes of the pastor.
0: ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும் இதுல.
1: You should be very careful about
0: this. உங்க வீட்டாருடைய நன்மதிப்பையும் உங்க வீட்டாருடைய சப்போர்ட்டையும் நீங்க வாங்கி கொள்றதுல அதுலயும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: You should also be very careful to receive this support and also good name from your family.
0: எல்லாத்துக்கும் மேல நான் சொல்லுவேன்,
1: above all I tell you,
0: உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் உங்களுடைய வேலையில வந்து கசிந்து விடாதபடி எச்சரிப்பா இருக்கணும்.
1: And also be careful that the problems of your family do not leak in your workplaces.
0: எல்லாத்துக்கும் நான் அடிக்கடி நான் ஃபேமிலி ஃபெலோஷிப்ல அடிக்கடி நான் பேசுற ஒரு வார்த்தை இது.
1: And above all, this is a word that I speak very often in the family fellowship.
0: எதற்காக வேலைக்கு போறோம்?
1: Why do we go to work?
0: எதற்காக சம்பாதிக்கிறோம்?
1: Why do we earn?
0: சம்பாதிச்ச பணம் வந்து வேற யாருக்கு இல்ல, குடும்பத்துக்காக தான்.
1: The money that we earn is for none else but for our family.
0: ஆனால குடும்பத்தையும் சரியா நீங்க கவனிக்காம வெறுமனே வேலையே போயிட்டு உங்க வாழ்நாளை கடத்துறோம்
1: But therefore, don't ever think that you can just go to work and do that alone and don't take care of the family.
0: குடும்பத்தை நீங்க சந்தோஷப்படுத்தி அவர்களையும் நீங்க உங்களுக்கு பேக்கிங்கா வைத்துக் கொள்வீங்களானா, அவங்க கொடுக்கிற சப்போர்ட், அவங்க கொடுக்கிற என்கரேஜ்மெண்ட் வந்து உங்க வேலை ஸ்தலத்துல உங்களை நல்ல எஃபிஷியன்ட்டா மாற்றும்.
1: If you make your family happy and make that as a support and that encouragement will also make you efficient in your workplace.
0: இதல நீங்க ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
1: You should be very careful about this.
0: இப்ப நான் டெய்லி இங்க வரேன்.
1: I come daily here.
0: 180 நாட்கள் தியானத்தை எடுக்கிறேன்.
1: I take this meditation for 180 days.
0: காலையில சில வேளை 2:30 மணி, 3 மணி, 3:30 எல்லாம் எழுந்திறேன்.
1: So I used to wake up 2:30, 3 o'clock in the morning.
0: காலையில லைட்ட போட்டுறேன்.
1: I switch on the light in the early in the morning.
0: அதே பெட்ரூம்ல உட்கார்ந்து வேலை செய்றேன்.
1: I sit in the same bedroom and work.
0: அப்போ வீட்ல இருக்கவங்க எவ்வளவு தொந்தரவு நீங்க யோசித்து பாருங்க.
1: You know how much it will be troubling our family.
0: எல்லாருக்கும் தூக்கம் கட்ட மாதிரி தான் இருக்கும்.
1: So it is almost they lose their sleep.
0: ஆனா அவங்களுடைய என்கரேஜ்மென்ட், அவருடைய சப்போர்ட் இல்லனா நான் இந்த ஊழியத்தை செய்யவே முடியாது.
1: But without the encouragement or support, I cannot continue this ministry.
0: நான் வேலையே தெய்வம்னு உட்கார்ந்திருக்க முடியாது.
1: I cannot sit this work as the only thing for me.
0: ஒரு முறை ஒருத்தர் எனக்கு ஒரு SMS அனுப்பினார் நினைக்கிறேன், பாஸ்டர் நீங்க இவ்வளவு வேலை செஞ்சுட்டு எப்படி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு
1: கேட்டார். One day a person I think sent a SMS, Pastor, you do so much of work, but how do you spend time with your family?
0: நீங்க வீட்ல வந்து கேளுங்க.
1: You ask at my home.
0: எனக்கு இருக்கிற ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் இருந்தாலும் அவர்களை சந்தோஷப்படுத்தி, அவர்களை மகிழ்ச்சியாக்கி, அவர்களோடு பேசி, அவர்களை வந்து நான் குதுகலை படுத்துறதுனால பாருங்க, எனக்கு வேலைன்னும் போது அவங்க என்ன சப்போர்ட் பண்றாங்க.
1: So though it might be half an hour, 1 or 2 hours, whichever time I get, that time I make them happy, I rejoice with them, I play with them, I enjoy with them, and therefore they support me and encourage me.
0: எவ்வளவு வேலை பளு இருந்தாலும் அவங்க உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க.
1: No matter how much of a work burden you may have, they will encourage you.
0: இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பேலன்ஸ் தான், ஆனா இதை கொண்டு போற கர்த்தர் ஞானம் தரணும்.
1: This is a very sensitive balance, but God should give us wisdom to take it balancedly.
0: முதலாவது சொன்னேன்.
1: First I told you.
0: எஜமானுடைய நன்மையை தேடணும்.
1: First we should see good of a master.
0: இரண்டாவது குடும்பத்தினுடைய உத்வேகம் அல்லது அவர்களுடைய சப்போர்ட், அவர்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை.
1: நெக்ஸ்ட் வி நீட் தி சப்போர்ட் ஆஃப் आवर ஃபேமிலி.
0: மூன்றாவது நீதிமொழிகள் 14:35 பாருங்க.
1: Proverbs 14:35.
0: ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும்.
1: The king's favor is toward a wise servant.
0: அவனுடைய கோபமோ லட்சை உண்டாக்குகிறவன் மேல் இருக்கும்.
1: But his wrath is against him that causes shame.
0: ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும்.
1: The king's favor is toward a wise servant.
0: இந்த விவேகம் ஒரு ராஜாவுக்கு முன்பாக ஒரு வேலைக்காரனுக்கு எதுக்கு தேவை தெரியுமா?
1: So why does a servant need this wisdom against his master?
0: With his master. With his master. எப்படி அவன் எஜமான்ட்ட விவேகமா நடந்து கொள்ளலாம் தெரியுமா?
1: How can he walk wisely to his master?
0: ஒரு முக்கியமான வேலை ஒரு வேலைக்காரன் செய்யணும்.
1: A servant has to do an important work.
0: நீதிமொழிகள் 16:14 பாருங்க. 16:14.
1: Proverbs 16:14.
0: ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம், ஞானம் உள்ளவனோ அதை ஆற்றுவான்.
1: The wrath of a king is as messengers of death, but a wise man will pacify it.
0: ஞானம் உள்ள ஒரு வேலைக்காரன் என்ன செய்யறானா, ராஜாவினுடைய உக்கிர கோபத்தை தணிக்க தெரிந்திருக்கிறான்.
1: A wise servant will know to pacify the wrath of a king.
0: நீங்கள் நீதிமொழிகள் 20:2 வாசித்து பாருங்க.
1: If you read Proverbs 20:2.
0: ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம், அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான் போட்டிருக்கு.
1: We read the fear of a king is as a roaring of a lion. Whosoever provoketh him to anger sinneth against his own soul.
0: அப்போ ரெண்டாவது ரொம்ப மூன்றாவது முக்கியமான காரியம் என்னன்னா, ராஜாவின் அல்லது எஜமானினுடைய தயவு உங்கள் மேல் வர வேண்டுமானா, ஒரு எஜமானிடத்துல ஞானமாய் பேசுகிற ஒரு பேச்சு ஒரு வேலையாளுக்கு அவசியம்.
1: The third important thing that we need to receive the favor of a king or master is we should have sensible words.
0: ஞானமா பேச தெரியும்.
1: We should know to speak sensibly.
0: ஞானமான பேச்சுனா என்ன?
1: What do you mean by sensible words?
0: ஏதோ எஜமான விட ரொம்ப தெரிஞ்சிட்ட மாதிரி பேசுறது இல்ல.
1: It's not that as if know more than your master.
0: சில பேர் இந்த பெரிய தப்பு பண்றாங்க.
1: Many people commit this mistake.
0: எஜமானுக்கு முன்னால என்ன பேசணும்னே தெரியாது.
1: They don't know what to speak before their master.
0: எஜமானை ஒரு முட்டாளாக காமிச்சு தங்கள பெரிய ஞானியா காட்டுறவங்க சில அதிபுத்திமான
1: கோபத்தை
0: சரியான வார்த்தை பேசி அப்படியே தணிச்சு விடுறவன் தான் ஞானமுள்ள வேலைக்காரன்.
1: Sensible words or a servant who is wise is the one who uses the correct words to pacify the wrath of the king.
0: பிரசங்கி 10:4 பாருங்க.
1: Ecclesiastes 10:4.
0: பிரசங்கி 10:4.
1: Ecclesiastes 10:4.
0: அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும்.
1: If the spirit of the ruler rise up against thee, leave not thy place, for yielding pacifieth great offences.
0: இதற்கு பெரிய விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
1: I think you no need any explanation for this.
0: அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினா உன் இடத்தை விட்டு எழும்பாத, இணங்கி போயிடு. அது என்ன செய்யும்னா பெரிய தவறுகளை அப்படியே அமர்த்திரும்.
1: If the anger of your ruler or your master is against you, then don't leave that place. Just yield it. Yield to it. Then it will pacify everything.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: எஜமான்களுக்கு வந்து ஒரு விதமான கோபம் இருக்குன்றத மறந்துடாதீங்க.
1: Don't ever forget that your masters have a kind of anger.
0: கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கம்பெனியில ஒரு 100 பேர் வேலை செய்றாங்க.
1: Just consider 100 people working in a company.
0: 100 பேருக்கு ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு.
1: Each 100 people have 100 responsibilities.
0: உதாரணமா,
1: for example,
0: ஒரு செக்யூரிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 100 பேர்ல ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் செக்யூரிட்டியா இருக்காங்க வச்சுக்கிட்டீங்களா.
1: So among the 100 there are one or two securities.
0: அவங்களோட வேலை என்ன?
1: What is their work?
0: அவங்களோட பொறுப்பு என்ன?
1: What is their responsibility?
0: அவங்க உத்தரவாதம் என்ன?
1: What is their duty?
0: வெறும் கேட்ட காக்கணும், வரத போறத செக் பண்ணணும், அதோட அவங்க வேலை முடிஞ்சது.
1: They should take care of the gate and they should check the people who enter and exit.
0: இந்த கம்பெனியோட வரவு செலவு பார்க்க வேண்டியது அவங்க வேலை கிடையாது.
1: It is not their work to look after the accounts.
0: உள்ள வந்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மென்ட் ஒன்னு இருக்கும்.
1: There is an accounts department inside.
0: அவங்க என்னன்னா வரவு செலவு கரெக்ட்டா கணக்குல இருக்கா.
1: So they will look out the accounts, expenditure and expenses, whatever it happens.
0: Storekeeper னு ஒருத்தர் இருப்பாரு.
1: There is a person called storekeeper.
0: அவருடைய வேலை என்னன்னா கரெக்டான மெமோல நான் வந்து கரெக்டான ஸ்டோர்ஸ்ல இருந்து பொருட்களை கொடுக்கறேனா வாங்குறேனா எல்லாம் கரெக்டா செலவழியுதா அதை அவர் பார்க்கணும்.
1: So he has to take care of these stores, about the products, whether it is going or coming in or whatever the stores.
0: Machine operator ஒருத்தர் இருப்பார்.
1: There's a person called machine operator.
0: அவருடைய வேலை என்ன?
1: What is his work?
0: கொடுத்த நம்பர்ஸ வந்து நான் கரெக்டா மெஷின்ல போட்டு டைல போட்டு எடுத்து போட்டுட்டே இருக்கேனா அவ்வளவுதான்.
1: Am I casting the right number of dies and am I taking the cars?
0: ஒருத்தர் பேக்கிங்ல இருப்பாரு.
1: One person will be in the packing.
0: அவர் வேலை என்ன?
1: What is his work?
0: வந்ததை கரெக்டா எடுத்து பேக் பண்ணி வைக்கணும் அவ்வளவுதான்.
1: So he has to pack everything whatever he receives.
0: இன்னொருத்தர் இருப்பார் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருப்பார்.
1: There's one more called quality inspector.
0: அவர் வந்து செஞ்சு முடிச்ச பொருளை வந்து செக் பண்ணுவார் அவ்வளவுதான்.
1: He will check the product that is completed.
0: இப்ப ஒவ்வொருத்தருடைய பொறுப்புகள்னு பாத்தீங்கன்னா கீழ வேலை செய்றவங்களுக்கு சின்ன சின்ன சின்ன சின்ன பகுதி பகுதியாக அந்த பொறுப்பை உடைச்சு கொடுத்துருவாங்க.
1: So these to all the employees that are working, this the responsibility is actually partitioned and given as a small responsibility.
0: மேல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு பாருங்க அதிகாரி.
1: But the one, the master who is sitting on the top.
0: இதுல எதுல பிரச்சனை வந்தாலும் யார் தர தல உருளுனா மேல இருக்க ஒரு தல தான் உருளும்.
1: So if there's any problem in any of these things, only he is responsible for that.
0: பாருங்க purchase ல இருந்து அவர் பாக்குறாரு.
1: He just takes from purchase.
0: அவர் வந்து orders பாக்குறாரு.
1: He will look after orders.
0: அதுடைய சேமிப்பு பாக்குறாரு.
1: He will look after the storage.
0: குவாலிட்டியில கவனமா இருக்கிறாரு.
1: He is also careful about the quality.
0: அவர் நல்ல கோட் சூட் போய் எங்கயாவது போயிட்டு அவர் வந்து ஆர்டரை வாங்கினா கூட.
1: Because when he grooms well and goes get some order,
0: avaru vandu avarude porula kurichi yaradhu orthar complaint pannaanga na yaarta complaint pannaana thaangana dhaan complaint varum.
1: So if a person complains about his product, the complaint will come to him.
0: Vaangano vaanga maatren solradhu yaarta varana avarta dhaan varum.
1: So only people, if they say they don't want to buy it, that will come only to him.
0: Seidhu veitha porul apdi stock aayiduchna thaan dhaan adukku poruppu solutharum.
1: If the product stakes up, that he is responsible for that.
0: Ana keela irukavangala paathina avangalude poruppugal vandu romba chinna dhaan.
1: But the other people who are under him, their responsibility is very little.
0: Idhu ella velaiyilum apdi dhaan.
1: In all the work it is the
0: Yella
1: same
0: velayilu.
1: It is the same in all work.
0: ஊழியத்துல பாருங்க,
1: even in the ministry,
0: தலைமை துவத்துல இருக்கவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து பயங்கர அதிகமா இருக்கும்.
1: The one who is in the head, their stress is more high.
0: கீழ இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை?
1: The associates have much no problem.
0: 1st தேதி வந்தா சம்பளம் வருதா?
1: Am I getting salary on the very first day?
0: அது அவங்களோட பிரச்சனை.
1: That is their problem.
0: சொல்ல விளங்குதா உங்களுக்கு?
1: Can you understand that?
0: நம்ம கொடுத்த வேலைய நம்ம போய் பார்த்துட்டு வந்துட்டோமா?
1: So have you completed the work that is given to us?
0: அவங்க முடிச்சிட்டு வந்து நிம்மதியா தூங்கிடுவாங்க.
1: They will finish that work and they sleep peacefully.
0: அங்க இருக்கவங்க ஓகே வேலை இத பாறப்பானா அந்த வேலையை மட்டும் பார்த்து நிம்மதியா வீட்டுக்கு போய்டுவாங்க.
1: So if you ask them to do this work, they will see that work and then they will leave.
0: தலைமைத்துவத்துல உட்கார்ந்திருக்கவங்க எல்லாத்தையுமே கவனிக்க வேண்டியிருக்கு.
1: But the one who is sitting on the top, he has to take care of everything.
0: இவங்களுக்கு சம்பளம் கவர் கிடைச்சா போதும்.
1: But if they receive their salary cover, that is enough.
0: ஆனா இவருக்கு இவ்வளவு பேருக்கு சம்பளம் போடணுமே எப்படிடா போடுறது அவர் யோசிச்சிட்டு இருப்பாரு.
1: But this man has to give a salary to all those people, so he will be thinking as
0: உங்களுக்கு வந்து உங்க கவர் மட்டும் தான் உங்களுக்கு கவலை.
1: So you are worried only about your cover.
0: ஆனா அவருக்கு 100 கவர் மேல கவலை இருக்கு.
1: But he is worried about 100 covers.
0: அதனால நேச்சுரலாகவே இந்த உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கோபம் ஜாஸ்தி இருக்கும்.
1: Therefore naturally the people on the top positions, they will be very angry.
0: நீங்க வந்து என்னங்க இதுக்கெல்லாம் இப்படி கோபப்படுறாரு?
1: So why he is so angry for even
0: இப்படி
1: this
0: டென்ஷன் ஆகுறாரு?
1: Why he is so tense for
0: இப்படி stressed ஆகுறாரு?
1: Why he is stressed out?
0: சில வேளையில நீங்க ஒரு பொருளை உடைச்சிடுவீங்க.
1: Sometimes you will break a product.
0: உங்களுக்கு வந்து அது பொருளா தெரியும்.
1: That it might be a product.
0: எஜமானுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும்.
1: But to master it is an investment.
0: அவர் இதுக்கா 10 பேங்க் போயிருப்பாரு.
1: He would have gone to 10 banks for this.
0: அவர் கஷ்டப்பட்டு அலைஞ்சு லோனை வாங்கி வாங்கி வச்சிருப்பாரு அந்த பொருளை.
1: Toiled, he worked out, he have got this loan and got this product.
0: உங்களுக்கு அந்த பொருள் உடைஞ்சிட்டு கோவம் வராது, வருத்தமா வரும்.
1: So you may feel sorry for that product.
0: ஆனா எஜமானுக்கு கோவம் வரும்.
1: But the master will be angry.
0: நான் என்ன சொல்ல வரேன்னு விளக்குதா உங்களுக்கு?
1: I think you understand what I am saying.
0: எஜமான்கள் பொதுவாகவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா தான் இருப்பாங்க.
1: Naturally these masters will be tensed.
0: அவங்க வந்தா இன்னும் அவர்களை கோபம் மூட்டாம இருக்க வேண்டியது ஒரு நல்ல வேலையாளுடைய ஞானம்.
1: So this is the wisdom of a good servant to pacify him and not to trigger his anger.
0: சில வேளைல நான் சில இடங்களுக்கு போயிருக்கிறேன்.
1: Sometimes I have gone to certain places.
0: அந்த எஜமான் பாவம் அவரே நிறைய வேலைகள் எடுத்து போட்டு டென்ஷன்ல உட்கார்ந்திருப்பாரு.
1: That master would have had so much of work and he might be tensed already.
0: என்னங்க அவருக்கு இருக்கிற ஒரு சொகுசு என்னன்னு கேட்டீங்கன்னா மத்தவங்க எல்லாம் ஃபேன் கீழ வேலை செய்வாங்க, இவர் ஏசில இருந்து வேலை செய்வார் அவ்வளவுதான்.
1: What is the only comfort he gets is other will work at a fan, he will be working in an AC room.
0: மத்தவங்க எல்லாம் பைக்ல வருவாங்க, இவர் மெர்சிடிஸ்ல வந்து இறங்குவார் அவ்வளவுதான் வித்தியாசம்.
1: Others will come in a bike, he will be coming in a Mercedes Benz.
0: ஏன் அவர் வராருன்னா அந்த ஒரு 40 நிமிஷம் டிராவல் இருக்கு பாருங்க, அதுலயாவது நிம்மதியா வரலாம்னு நினைப்பாரு.
1: So he comes that way just because that he may come peacefully even in that travel.
0: பாருங்க அப்ப அவங்க பல நோக்கங்களுக்காக பல காரியங்களை அவங்க செய்றாங்க.
1: So they do many things with many other intentions and purposes.
0: ஆனா நீங்க ஒரு சாப்பாடு எடுத்துட்டு போறீங்க, அவர் சாப்பாடு கொண்டு வர சொல்றாரு.
1: So if he is asking you to bring a food,
0: மனுஷன் காலையில இருந்து டென்ஷன்ல இருந்திருப்பாரு.
1: He might be tense right from morning.
0: ராத்திரி எல்லாம் கம்பெனி கம்பெனிய பத்தி யோசிச்சிட்டு இருப்பாரு.
1: He might be thinking about this company all through the
0: night. இந்த கிளையண்டை மீட் பண்ணணும், அந்த கிளையண்டை மீட் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்டை விக்கணும். அவர் பல டென்ஷன்ஸ்ல இருப்பாரு.
1: He might be in many tense as he want to meet this client, he want to get this order and about thinking about many other things.
0: உங்களுக்கு என்னங்க கவலை?
1: What are you worried about?
0: பீஸ் போட சொன்னாங்க, போட்டேன், அவ்வளவுதான்.
1: They asked me to give that piece, I have done it.
0: செக்யூரிட்டியை பார்க்க சொன்னாங்க, பார்த்துட்டேன், அவ்வளவுதான்.
1: They asked me to take care of the security work, I have done it.
0: ஸ்டோரை பார்க்க சொன்னாங்க, கணக்கு எழுதிட்டேன், அவ்வளவுதான்.
1: They asked me to take care of store, I have written the accounts.
0: ஆனா நீங்க செய்யற அத்தனை வேலைக்கும் மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க, வருமானத்தை பார்க்க, நஷ்ட கஷ்டம் எல்லாம் சகிக்கிறது யாருன்னா மேல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவர்தான்.
1: But the one who is sitting in the top, he is the one who is looking out of everything, all the losses, all the profits, everything he has to take care of.
0: ஒரு சின்ன வேலை கொடுக்கறாரு.
1: So he gives you a small work.
0: சாப்பாடு எடுத்துட்டு வாப்பா அப்படின்றாரு.
1: Bring my food.
0: எடுத்துட்டு வந்து அவர் மேலே கொட்டிங் வச்சுக்கிடுங்க.
1: So if you bring the food and just drop it on him.
0: நீங்க வந்து அந்த வைக்கிற சாம்பாரை வந்து டேபிள் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றீங்க வச்சுக்கிடுங்க.
1: So if you keep the sambar and you spill that sambar all over the table.
0: நான் ஒரு சந்தோஷமா வரேன் உங்களை பார்த்தா.
1: Will you be happy about that?
0: ஏய்யா, உங்களுக்கு இந்த சின்ன வேலை கூட உங்களுக்கு செய்ய தெரியாதா?
1: Can't you do the small work?
0: சின்ன வேலை கூட செய்ய தெரியாதா?
1: Can't you do the small work?
0: நிச்சயமா கோவம் வரதா செய்யும்.
1: Surely he will be angry.
0: சில வேளை உங்க லைன்ல வந்தாங்கனா ஏதா ரெண்டு வார்த்தை திட்டிட்டு போயிடுவாங்க.
1: Sometimes when you come on line they will shout at you.
0: உங்களுக்கு என்ன நினைப்பீங்கன்னா, என்னங்க இவ்வளவு வருஷம் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறப்ப திட்டிட்டு போறாரு.
1: You might be thinking, see, I'm working, I'm serving him for so many years, but he is calling and shouting at
0: you. Why is
1: it so dirty?
0: Why have you not
1: finished
0: this? Why you did
1: you not prove
0: it? Pass point poite irupaar.
1: He might pass a comment and leave.
0: Yena avar da adu kashtapattaaru.
1: It's because he toiled hard for that.
0: Avar poi idu eppadi sambarchaar nu avarukku poi kelunga, avar solvaaru.
1: You ask him how did he earn this, he will tell it.
0: Idella natural avarukku varalla.
1: It did not come naturally.
0: Rendu thittu dhaan thittuvaanga.
1: He may scold you.
0: Ana oru gnanamulla ooliyakaran yaarna திருப்பி திருப்பி பேசுறது இல்ல.
1: But who is a wise servant, he will not again speak against him.
0: ஒரு கோவம் வருது நியாயம்தாங்க.
1: So it is okay that he is angry.
0: ஏதோ நன்மைக்காக தான் சொல்றார், சரி ஐயா நான் செஞ்சிரறேன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்ல.
1: So he says that's for good. So if I say yes I will do it, that is okay, no problem.
0: நான் இப்படி தான் செய்வேன் என்ன அப்படிን கேட்டிங் வெச்சுங்க.
1: If you ask I will only do this way, what is your problem?
0: அன்னியோட உங்க சீட் கிழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்.
1: Then that's why you are fired out of the work.
0: அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: So you should be very careful.
0: ஞானமா பேசணும்.
1: You should speak wisely.
0: ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய கோபத்தை தணிக்கிறதா இருக்கணும்.
1: Each and every word should pacify their anger.
0: அதனால ராஜாவின் வார்த்தை கோபம் எழும்பும்போது இடத்தை விட்டு அப்படியே ஓடிராது, அப்படி நில்லு, அமைதியா இரு.
1: Therefore when the wrath or the anger of the king rises, you don't leave that place.
0: என்ன சொல்றாரோ இணங்கி போயிடு.
1: You just yield to whatever he says.
0: பெரிய குற்றங்களை தவிர்த்து விடுவாய்.
1: You can avoid great offenses.
0: அதே பிரசங்கி 8:4 சொல்கிறது.
1: The same Ecclesiastes 8:4
0: says, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு, நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்?
1: Where the word of a king is, there is power, and who may say unto whom, what doest thou?
0: ஞானமா பேச வேண்டியிருக்கு.
1: If you have to speak sensibly.
0: நீங்க அதனால கொலோசியர் 4:6 வாசிக்கும் போது,
1: If it Colossians 4:6,
0: அவன் அவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை புரிந்ததாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக.
1: Let your speech be always with grace, seasoned with salt, that he may know how he ஒரு ஆட்டு ஆன்சர் எவ்ரி மேன்.
0: உங்களுக்கு வேணா இதோட பிராக்டிக்கலான அப்ளிகேஷன் நீங்க தெரிந்து கொள்ளணும்னா, நீங்க எஸ்தரின் புத்தகம் 5:7 நீ வீட்டுல போய் வாசிங்க.
1: So if you want to know the practical application of this verse, you can go home and read Esther chapter 5-7.
0: எஸ்தருக்கு ஒரு பெரிய சூழ்ச்சி ஒன்று அவளுக்கு மேலும் அவளுடைய ஜனத்தின் மேலும் ஆமானால உருவாக்கப்பட்டது நமக்கு தெரியும்.
1: We know there was a great conspiracy that was plotted against Esther and his people by Haman.
0: ஆனால் இந்த சூழ்ச்சியிலிருந்து தன்னுடைய ஜனங்களையும் தன்னையும் விடுவித்துக் கொள்ள எஸ்தர் ஒருத்திக்கு தான் அதிகாரம் இருக்கு. அதுவும் அவள் தான் அந்த ராஜ சமூகத்தில் போய் அந்த ராஜாவிடத்துல பேசக்கூடிய ஒரே ஒரு தகுதி அந்த மட்டும் தான் இருக்கு.
1: But only this Esther as the only woman who had the authority, who had the power to enter into the king's presence to speak about this, to deliver his people.
0: ஆனால் பிரச்சனை என்னன்னா, ராஜா வந்து செங்கோல நீட்டாம இந்த அம்மா வந்து உள்ள போக முடியாது, பெர்மிஷன் எல்லாம் போக முடியாது, செங்கோல் நீட்டலனா அங்கே இறந்து போவாள்.
1: But what is the problem is, without the king stretching out his scepter, she cannot enter into the presence, but if she enters violating that, she will be killed.
0: இந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு சிச்சுவேஷன்ல எவ்வளவு அழகாக இந்த எஸ்தர் பாருங்க, அவள் இந்த ராஜாவை பேசி தன் வழி கொண்டு வந்தா பாருங்க.
1: In this very sensitive situation, see how beautifully, sensibly this Esther worked out.
0: நேரா உள்ள போய் அரண்மனையில போய் 10 பேர் கேக்குற மாதிரி கத்தல.
1: She did not enter as such into the palace and shout as if others could hear.
0: எப்படி இப்படி ஒரு ஆமானை நீங்க வேலைக்கு எடுத்தீங்க?
1: How did you appoint such kind of Haman?
0: எங்களுடைய ஜனத்தையும் அழிச்சு போடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான்.
1: He is trying to kill all our generations.
0: அப்படி எல்லாம் சத்தம் போடல.
1: She never shouted.
0: சாப்பிட வரீங்களா?
1: Do you want to eat?
0: விருந்துக்கு வரீங்களா?
1: Will you come for the feast?
0: உங்களுக்கு என்னமா செய்யணும், உங்களுக்கு என்ன வேணும்?
1: What do you want me to do?
0: விருந்துக்கு நீங்களும் ஆமானும் வாங்க.
1: I want you and Haman to come for the banquet.
0: சாப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும் கேள்.
1: So after eating, what do you want? Ask me.
0: இன்னொரு முறை விருந்துக்கு வாங்க.
1: Again you come for another banquet.
0: திருப்பி என்னமா உங்களுக்கு வேணும்?
1: Again he asks, what do you want?
0: இன்னொரு முறை விருந்துக்கு வாங்க.
1: Then you come to feast.
0: என்ன வேணும்?
1: What do you want?
0: என்ன கேட்டாலும் தரேன்.
1: Whatever you ask, I will give.
0: சோ என் ஜீவன் தான் எனக்கு வேணும்.
1: I need my life now.
0: Enna arumaiyaga move panna paarga.
1: See how beautifully she handled it.
0: Un jeevana.
1: Your life.
0: Ye oop vaalkiku un jeevanukku enna aachu?
1: Why, what happened to your life?
0: Yaar un jeevanukku virodhama vela seiradhu?
1: Who is working against your life?
0: The pollada aaman da.
1: This wicked Haman.
0: Kada munijathu.
1: That's all, the it is end.
0: Thanneya than janathi kaathukondal.
1: She saved herself and her people.
0: Enna alagaga nyanama pesuna paarga.
1: How sensibly and how wisely she spoke.
0: ஆண்டவர் நமக்கு இந்த ஞானத்தை தரணும்.
1: The Lord should give us that wisdom.
0: நம்முடைய வார்த்தைகளில் ஞானம்.
1: We should have a wisdom in our words.
0: வார்த்தைகளில் அடக்கம்.
1: A wisdom in our words.
0: கோபத்தை மூட்டாத வார்த்தைகளை ஞானமுள்ள ஒரு ஊழியனாய் நாம் வைத்துக்கொள்ளணும்.
1: We should have a sensible words that will pacify anger.
0: மூன்று காரியம். நீங்க மனித தயவு உங்க வேலையில வேண்டுமா?
1: If you need favor of men in your workplace.
0: எஜமானுடைய நன்மையை தேடுங்கள்.
1: Seek the good of your master.
0: அவருடைய பிரியத்தை நீங்க நிறைவேற்றுங்க.
1: You fulfill is delight.
0: இரண்டாவது,
1: second,
0: உங்களுடைய சொந்த குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பை நீங்க சம்பாதித்துக் கொள்ளுங்க.
1: You also earn the support of your family.
0: மூன்றாவது,
1: third,
0: நீங்க பேசுகிற வார்த்தைகளில் ஞானத்தோடு பேசுங்க.
1: Speak sensible words.
0: கர்த்தர் தாமே அதிகாரியுடைய கண்கள்ல தேவன் தயவு கிடைக்க பண்ணுவாராக.
1: May the Lord help us to receive favor in the sight of our masters.
0: ஜெபம் பண்ணுவோம்.
1: Let us pray.
0: ஜெபம் பண்ணுவோம்.
1: Let us pray.
0: நன்றி ஆண்டவரே.
1: Thank you Lord.
0: பரிசுத்த பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: Our holy God, we praise you Lord.
0: நாங்கள் எங்கு சென்றாலும், நாங்கள் இருக்கிற வேலை ஸ்தலங்களிலே நாங்கள் தயவை பெறும்படி எங்கள் எஜமான் கண்களை தயவை தாரோம்.
1: Lord, wherever we go in our workplaces, Lord give us grace that we may receive favor in the sight of our masters.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: எங்களுடைய நன்மையை நாங்கள் தேடுவதை பார்க்கிலும் எங்கள் எஜமானுக்குரிய நன்மைகளை நாங்கள் தேடுகிற ஒரு ஞானத்தை தாரும்.
1: Lord, give us wisdom to seek the good of our master rather than seeking the good of ourselves.
0: எங்களுடைய குடும்பத்தினுடைய நன்மதிப்பையும் ஒத்துழைப்பையும் போகிற பாதையிலே நாங்கள் அடைந்து விட எங்களுக்கு கிருபை தாரும்.
1: Lord, give us grace to attain and obtain the support of our family and encouragement of my family as we go in a path.
0: எங்கள் எஜமானுக்கு முன்பாக நாங்கள் பேசுகிற வார்த்தையினால் அவர்கள் கோபம் மூழாதபடி கோபரத்தை உக்கிரத்தை தணிக்கத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு தந்து ராஜாவின் தயை எங்கள் மேல் பனியை போல பின்மாறி மழையை கொண்டு வரும் மேகத்தை போல எங்கள் மேல் இறங்க நீர் அனுக்கிரகம் செய்யும்.
1: Now give us grace that we may speak sensible words before our masters that it may not trigger the anger but rather pacify it that we may receive the favor from masters as a cloud of the latter rain and like a dew upon the grass.
0: தொடர்ந்து மனித தயவு எங்கள் மேல்
1: பிரகாசிக்கும்
0: நாமத்தில் பிதாவே.
1: In Jesus name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: நாம எதிரே பார்க்காத நேரத்துல கூட ரெண்டு உறவுகள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சம்பந்தமே இல்லாத சூழல்ல கூட இந்த ரெண்டு உறவுகளும் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். உதாரணமா, நான் பேசுறத கேட்டுட்டே நீங்க வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கிடுவோம். திடீர்னு சோஃபாலையோ கட்டிலையோ உங்க கால் இடிக்குது, ரொம்ப கடுமையா கால் வலிக்குது, வலி தாங்க முடியல. உடனே என்ன சொல்வோம்? அம்மா, வலி தாங்க முடியலேன்னு சொல்வோம். கால் நம்முடையது, சோஃபாவும் நம்ம வீட்டு சோஃபா. நாம இடிக்கும் போது சம்பந்தமே இல்லாத அம்மாங்கிற வார்த்தை எங்கே இருந்து வாயில வருது? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப நாளா ஒரு வேலை இழுத்துக்கிட்டே இருக்குது. அங்க போறோம், இங்க போறோம், கஷ்டப்படுறோம், படாத பாடுபடுறோம். ஒரு வழியா அந்த வேலை முடிஞ்சிருது. உடனே என்ன சொல்றோம்? அப்பா, நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்றோம். வேலை நல்லபடியா முடிஞ்சதுங்கிறப்போ அப்பாங்கிற வார்த்தை நம்ம வாயில வருது. தாங்க முடியாத ஒரு வலி வரும்போது அம்மாங்கிற வார்த்தை நம்ம வாயில வருது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஒரு நுட்பமான மனோதத்துவம் உண்டுன்னு சொல்றாங்க. நாம அம்மாவின் வயிற்றுல தொடக்கத்துல கருவா இருந்து உருவான காலம் முழுவதும் நாம அம்மாவுடைய வயிற்றுல இருந்த காரணத்தால ஏற்பட்ட அத்தனை வலிகளையும் வேதனைகளையும் அம்மா உடலின் ஒரு பகுதியா இருந்து நாமும் அனுபவிச்சிருக்கோம். அதனாலதான் நமக்கு ஒரு வலியும் வேதனையும் வரும்போது அந்த ஞாபக அடுக்குகள்ல பதிஞ்சிருக்கும் அம்மா பட்ட வலி நமக்கு ஞாபகம் வந்து அம்மா, வலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்றோம். நாம பிறந்தது முதல் கொஞ்சம் கொஞ்சமா நமக்காக அலைஞ்சி திரிஞ்சி அத்தனை பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டு இந்த உலகத்துல ஒரு தனி மனுஷர் சாதிச்சிருக்காரு. நாம இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறதுக்கு நம்மை பெற்றெடுத்த நம் தகப்பன்தான் காரணம். அவர் கொஞ்சமாவது களைப்படைஞ்சி இவனுக்கு இவளுக்கு நான் ஏன் செய்யணும்னு அலட்சியமா தன் கடமைகளை ஒதுக்கி இருந்தாருன்னா நாம இன்னைக்கு இந்த நிலையில இருக்க மாட்டோம் என்ற நன்றி உணர்வு நம் ஒவ்வொருவருடைய ஆள் மனசுலையும் இருப்பதன் காரணத்தினாலதான் நம்முடைய கடமைகள் முடியும் போது அப்பா கடமையை முடிச்சது ஞாபகம் வந்து அப்பா நல்லபடியா முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்றோம். இப்படி நம்மளை அறியாமலே தாய்ப்பாசமும் தந்தை பாசமும் நமக்குள்ளிருந்து ஊற்றெடுக்குது. ஆனா நாம அறிஞ்சு எந்த நேரத்திலையும் நம்ம பெற்றோரை கனம் பண்றோமா? என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே.

பாத்திரத்தோடு அவருடைய ஆலயத்தின் நடுவில் இருந்து அவருடைய கிருபையை சிந்திக்கிறவர்கள், அவருடைய கிருபையை நினைக்கிறவர்கள் தேவனை ஆர்ப்பரிப்போட ஆர்ப்பரிப்போட எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம், எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம். இந்த தேவனை போல ஒரு தேவன் இல்லை, இவரை போல நடத்த யாருக்கும் முடியாது. மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை நித்திய வாசி பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நேற்று இன்று என்று மாறாதவர், நம்மை விட்டு விடாதவர், கைப்பிடித்த நாள் முதல் இன்று வரைக்கும் நம் ஒரு அவர் ஒருவரே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள் ஆர்ப்பரிப்போடு சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு ஏற்ற ஆராதனை, தேவன் விரும்புகிற ஆராதனை இருதயத்திலிருந்து எழுப்பட்டும். தேங்க்யூ அப்பா, நீர் எத்தனை நல்லவர். லோரி பல சந்தலர பல பௌதரியா தரா. மகிமை உமக்கே, மகிமை உமக்கே, மகிமை உமக்கே. நீர் ஒருவரே உயர்ந்தவர், உன்னத நிரந்தரமானவர், நித்தியரே நிரந்தரமானவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. தேவ பலன், தேவ பலன், தேவ பலன். நீ நடத்துகிற பாதையில் இன்னும் நடக்கிற பலன், நீ நடத்துகிற பாதையில் இன்னும் நடக்கிற பலன். எங்கள் வாழ்க்கையை சந்திக்க வைக்கிறவைகள் எல்லாமே அப்பா உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக சுவிசேஷ பிரபலமாகும்படியாய் எங்களுக்கு சம்பவிக்கிறவைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நிறைவேற்றுகிறவர், நேர்த்தியாய் மாற்றுகிறவர், காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர், சகலத்தையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிறவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் ஒன்றும் தடைபடாது, ஒன்றும் தடைபடாது. glory glory glory glory glory ribala ra handala ra bushagada riyala ra libra mama mama duro magime umakhe ella sudiyum ella kanamu ella stotramu engala aandavar yesu varuvarke hallelujah neere parisuthamullava நீரே உயர்ந்த தேவனப்பா, உம்மை போல எங்களை நடத்த யாருக்கும் முடியாதாகவர். இப்படி என்னை எப்படி நடத்த வேண்டும் என்பதை இன்றாய் அறிந்திருக்கிற ஒரே தேவன் நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவர் மாத்திரமே, கர்த்தர் ஒருவரே நீ நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர். இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி

தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நேர்த்தியாய் நடத்துகிற நல்ல தகப்பனாயிருப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஆமென். அவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் சொல்றவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பாக்க. ஆமென். அப்படியே ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் முன்வைத்து கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை நாம் ஒருமித்து உயர்த்த போகிறோம். நம்முடைய ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட நிலையையும் மாற்றி அமைக்க என் தேவன் இன்று வல்லவராய் இருக்கிறார் என்று நம்புறவங்க சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே

எசேக்கியேல் 32வது அதிகாரம், எசேக்கியேல் 32வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 32வது அதிகாரத்தின் 14வது வசனம், அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி அவர்கள் ஆறுகளை என்னை போல் ஓட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அப்பொழுது அவருடைய தண்ணீர்களை தெளிய பண்ணுவேன். தெளிய பண்றார்னா, இதுக்கு முன்னாடி அந்த தண்ணி எப்படி இருக்கு? எப்பேற்பட்ட கலங்கின தண்ணீரையும் என் தெய்வத்தால தெளிய பண்ண முடியும் என்று நம்புறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கலங்கினது தெளியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கலங்கினது தெளியும். ஆமென். சிலர் யோசிக்கிறாங்க, ஒன்னும் கலங்கலையே, கலங்காம இருந்த ஸ்தோத்திரம். ஆனா கலங்கி இருக்கிறவர்களுக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இது ஏதோ ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தை அல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய தண்ணீர்களை நான் தெளிய பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்றீங்க? ஆமென். எப்பேற்பட்ட தண்ணீரும். சில நேரத்துல நம்ம கால் படும் போது சில தண்ணி எல்லாம் கலங்கும் பாருங்க, நல்லா இருக்கிற தண்ணி. ஆமென். அந்த தண்ணி எப்ப தெளியும் தெரியுமா? அந்த காலை எப்ப அதுல இருந்து எடுத்து உடனே தெளியுமான்னு கேட்டா, சில நேரத்துல இல்ல, சில இடத்துல உடனே தெளியும், சில இடத்துல கொஞ்சம் தாமதமாகும். ஆனா ஒண்ணு கேரண்டி, கலங்கினது தெளியும். ஆமென். கலங்கினது தெளியும். ஆண்டவர் இந்த காலை நேரத்துல இந்த கால இந்த வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் காலில் எழும்ப வச்சார். கலங்கினது தெளியும். எப்பேற்பட்ட கலங்கின வாழ்க்கையானாலும் என் தெய்வத்தால் அதை திரும்ப தெளிய பண்ண முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஏன் இதை செய்வேன் என்று, இது எப்பொழுது செய்வாராம்? 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, திரளான தண்ணீர்கள் மேல் கரைகளில் நடமாடுகிற அதன் மிருக ஜீவன்களை எல்லாம் அழிப்பேன். இனி மனுஷனுடைய கால் அவைகளை கலக்குவதும் இல்லை, மிருகங்களுடைய குழம்புகள் அவைகளை குழப்புவதும் இல்லை. அதாவது இதுவரை கலக்கினதெல்லாம், இதுவரை உன்னை குழப்பினதெல்லாம் அவைகள் நிர்மூலமாக்கி, எது எது உன் வாழ்க்கையில கலங்கி இருக்கிறதோ அவைகளை நான் உன் வாழ்க்கையில தெளிய பண்ணுவேன். இதை செய்ய என் தேவன் வல்லவர்னு நம்புறவங்க மாத்திரம் யாரு

எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க, என் வாழ்க்கையில கலங்க பண்ணின சத்ருவை விட என் வாழ்க்கையை தெளிய பண்ணுகிற என் தேவன் வல்லவர் என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையை கலங்க பண்ணின சத்ருவை விட ஆமென். கலக்கினவனுக்கு இவ்வளவு வல்லமை, நான் தெளிய பண்ணுகிறவருக்கு அதை விட வல்லமை இருக்கு. ஆமென். கலங்கின கலக்கினவர் தான் நம்ம ரொம்ப நம்ம வாயில அதிகமா யாரை பத்தி ரொம்ப பேச வந்துருமா, சாத்தான பத்தி தான். சாட்சி சொன்னாலும் சரி, எதை பேசினாலும் சரி, எனக்கு அப்படி நடந்துச்சு, எனக்கு சாத்தா இப்படிப்பட்டேன். கலக்கினவனுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கும்னா, ஆமென், அவனையும் தாண்டின வல்லமை உடையவரே தான். நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன், அவர் செய்வார். இதை ஆண்டவர் சொல்றார், நான் தெளிய பண்ணுவேன், நான் தெளிய பண்ணுவேன். உன் வாழ்க்கையில எந்த கலக்கத்தை யாருக்கும் தெளிய பண்ண முடியாது, ஆனால் நீ என்னை நம்பி இருக்கிறது உண்மையானால் நான் அதை தெளிய பண்ணுவேன். 85 சங்கீதம் 1 வசனத்தில் யாக்கோபின் மேல் பிரியம் வைத்தாண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். எந்த இக்கட்டின் நடுவிலிருந்தும், எந்த சிறையிருப்பின் நடுவிலிருந்தும், எந்த கலங்கின தருணத்திலிருந்தும் என் ஆண்டவரால் திருப்ப முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க என்னை கர்த்தர் திருப்புவார்? இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் சில உள்ளத்துக்காக ஆண்டவர் பேசுற வார்த்தை. கலங்கி இருக்கிற சில உள்ளமே, கலங்கினதை குறித்து நீ கவலைப்படாத, தெளிய போறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணு. காரணம், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா, என்னோடு இருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஹாலேலூயா, ஆமென். அவர் யார் தெரியுமா? அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். ஏசாயா 57 சொல்லப்படுகிறது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிங்க, அவர் ஏன் கூட தான் வாசம் பண்ணுகிறார்? நொறுங்கின என் இருதயத்தை கத்த திரும்ப உயிர்ப்பிப்பார், கலங்கின என் வாழ்க்கையை கத்த தெளிய பண்ணுவார். ஆமென். பக்கத்தில் ஒருத்தங்களை பார்த்து தைரியமா கைய பிடிச்சு சொல்லுங்க, கலங்கினது தெளியும். ஆமென். கலங்கினது எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தை எனக்கு சாட்சியா மாறும். என் வாழ்க்கையில எதை எதை சத்துரு கலங்கடித்தானோ அதையெல்லாம் கர்த்தர் என திரும்ப தெளிய பண்ணி என் வாழ்க்கையை திரும்ப துளிர்க்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண பண்ணின என்னை கர்த்தர் திரும்ப, ஹல்லேலூயா, இதை அவர் செய்வார். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை யார் அதிகம் முன்னாடி வைக்கணும்னா, கலங்கினவனை அல்ல தெளிய பண்ணுங்க. சத்துருட சொல்லுங்க, உன்னால எவ்வளவு கலக்க முடியுமோ, ஹல்லேலூயா, என்னை எவ்வளவு கலங்க பண்ண முடியுமோ கலங்க, கலங்கிட்டு நீ ஒதுங்கி நின்னு பாரு இது எப்படி தெளியுதுன்னு மட்டும். ஹல்லேலூயா. ஆமென். யோபுவை எவ்வளோ கலங்க பண்ண முடியுமோ கலங்கடிச்சான். சாத்தானுக்கு மட்டும் 42 ஒரு அதிகாரம் யோபுக்கு உண்டுன்னு சத்ருக்கு தெரிஞ்சிருந்தா கை வச்சிருந்திருப்பான். அதனால தான் ஆண்டவர் சும்மா கை வைன்ட்டார், என்ன செய்ய போறேன்னு சொல்லலை. சில இடத்துல நம்ம வாழ்க்கையில் கை வைக்க விட்டுட்டார், என்ன செய்ய போறான்னு அவருக்கு தெரியாது. ஆனால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எனக்கு ஒரு 42 அதிகாரம் இருக்கிறது, கலங்கின என் வாழ்க்கையை திரும்ப உயிர்ப்பிக்கிற ஒரு 42 அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி, கலங்கினது தெளியும். ஆமென். டவுட் இருக்குன்னா இன்னைக்கு எங்கேயாவது போய் ஒரு தண்ணியை கலக்கி பாருங்க, கலக்கிட்டு நீங்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, தெளிதான் மட்டும் பாருங்க, அது தெளியும்னா இதுவும் தெளியும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் எழுதின இருக்கலாமா தேவ சமூகத்துல? இந்த நம்பிக்கையோட ஆண்டவரை உயர்த்தி, சத்ருவை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்தி. என் தேவன் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நான் கர்த்தரை சேவிக்கிறேன் என்கிற நிச்சயத்தோட, என் வாழ்க்கையில இன்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்கிற நம்பிக்கையோட எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி பாடி, யாருண்டு உமக்கு நிகராய், சேர்ந்து பாடி.

செயலை கவனித்து பாருங்கள், அவர் செய்யும் கிரியைகளை கவனித்து பாருங்கள். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். Glory Father, Glory Father. Ribala shandala rabala bodari adara balaba lekhara bahandalara lekhara bashyatara. சத்துரு கலக்குவதை குறித்து கலங்காதே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன் மீட்பரோவனில் வல்லமை உள்ளவர். நீ அமர்ந்திருந்து அவரை உயர்த்தி கொண்டே இரு. கலங்கினது தெளியும், கலங்கினது தெளியும், கலங்கினது தெளியும். இனி கலக்குவதில்லை. அவர் தெளிய பண்ணின பிறகு ஒருவனும் அதை கலக்க விட மாட்டான், ஒருவனும் அதை கலக்க விட மாட்டான். காலை நேரத்தில், இந்த அதிகாலை நேரத்தில் தேவனுடைய கிருபைக்குள்ளா இருக்கிற அன்பு சபையே, எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையை தெளிய பண்ண என் ஆண்டவர் வல்லவர், என் வாழ்க்கையை திரும்ப கட்ட என் ஆண்டவர் வல்லவர், என் சிறையிருப்பை திருப்ப என் ஆண்டவர் வல்லவர், தமது மகிமையை என் வாழ்க்கையில திரும்ப வெளிப்படுத்த என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இடிக்கப்பட்டவைகள் திரும்ப கட்டப்பட என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். சத்துருவின் எண்ணங்கள் அல்ல, என் தேவனுடைய சித்தமை எனில் பரிபூர்ணமாய் நிறைவேறப் போகிறது. எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமைக்காக. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை தெளியப்படுவேன், அவர் தெளிய பண்ணின பிறகு இனி கலக்குவதும் இல்லை, இனி குழப்புவதும் இல்லை. உன் வாழ்க்கை கலங்கடித்தது போதும், உன் வாழ்க்கையை சத்துரு குழப்பினது போதும், இனி நான் அதற்கு விட மாட்டேன். நீ என் சமூகத்தில் எனக்கு பிரியமாயிரு, இனி நான் அதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் கால நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அவரை நம்பி இருக்கிற என் வாழ்க்கை தெளியும். ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்களை நம்பி இருக்கிறோப்பா. உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று, உன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிப்பார். உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிப்பார். அவர் சத்துருவின் வாயால சொல்ல வைப்பார். அவர்களுடைய மீட்பரோவனில் வல்லமை உள்ளவர்.

அவியானவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்கள் நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதில் இருந்து ஓடி போய் யோனாத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனாத்தானுக்கு மனநோவு உண்டாகாத படிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனாத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதன்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது ஜோனாத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவோடு பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாய் இருக்கும். ஆனாலும் நான் மூன்றாம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால், தன் ஊராகிய பெத்தலகேமில் தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு ஒரு தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்துக்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும். அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர். ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோடு உடம்படிக்கை பண்ணி இருக்கிறீரே, என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததானால் நீரே என்னை கொன்று போடும். நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்தில் கொண்டு போக வேண்டியது என்ன என்றார். அப்பொழுது ஜோனாத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனா என்றான். தாவீது ஜோனாத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரவும் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது ஜோனாத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனாத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீது மேல் தயவாயிருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்தும் படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனாத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவியலுக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்தோட போகும்படி உம்மை அனுப்பி விடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாத படிக்கு நீர் கர்த்தரை நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்ருவலாகிய ஒவ்வொருவரையும் பூமி மேல் இராத படிக்கு வேர் அறுக்கும் போது நீர் என்றைக்கும் உமது தயையை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றார். இப்படி யோனாத்தான் தாவீது குடும்பத்தோடு உடம்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனாத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பின்பு யோனாத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசை, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாய் இருப்பதனால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும். காரியம் நடந்த போது மூன்றாம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்துக்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையிலே உட்கார்ந்திரும். அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாய் மூன்று அம்புகளை எய்து, நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன். இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை எடுத்து கொண்டு வா என்று பிள்ளையாண்டானிடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும். அப்பொழுது ஒன்றுமில்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டானிடத்தில் சொன்னால் நீர் போய்விடும், அப்பொழுது கர்த்தர் உம்மை போகச் சொல்கிறார் என்று அறியும்.
நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்துக்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்றைக்கும் நடுநிற்கும் சாட்சி என்றான். அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்துக் கொண்டிருந்தான். அமாவாசையான போது ராஜா போயினம் பண்ண உட்கார்ந்தான். ராஜா சுவர் அண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனாத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுளுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கு இடம் காலியா இருந்தது. ஆனாலும் அவன் தீட்டா இருக்கிறான், அவன் தீட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. அமாவாசைக்கு மறுநாளும் தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போயினத்துக்கு வராது போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனாத்தானை கேட்டான். யோனாத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்தலகே மட்டும் போக, தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு அங்கே நாம் போக வேண்டும். எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள். என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார். உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரியை பார்க்கிறதுக்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலே அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் ஜோனாத்தன் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே, நீ உனக்கு வெக்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெக்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியை மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீ ஆனாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். ஜோனாத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியே எறிந்தான். ஆகையால் தாவீதை கொண்டு போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனாத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போயினம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. மறுநாள் காலமே யோனாத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி, அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனாத்தான் எய்த அம்பு இருக்கும் இடம் மட்டும் பிள்ளையாண்டான் போன போது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறதல்லவா என்று ஜோனாத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டென போ என்றும் ஜோனாத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே ஜோனாத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் ஏமானிடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் ஜோனாத்தானுக்கும் தாவீது தெரிந்திருந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது ஜோனாத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டானிடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்துக்கு கொண்டு போ என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே மூங்குப்புற விழுந்து மூன்று விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது ஜோனாத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்தோடு போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனாத்தானோ பட்டணத்துக்கு போய்விட்டான்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கரம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. கடந்த வருஷத்தில் நிறைய தெய்வ பிள்ளைகள் கர்த்தர் அவங்களை நடத்தின விதத்தை குறித்து சாட்சி சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது எல்லா பக்கமும் பல மாதங்கள் லாக்டவுன் பிரதர், ஆனால் கர்த்தரை நாங்கள் காலை மாலையும் விடாமல் தேடிக்கிட்டே இருந்தோம். கர்த்தர் எங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செஞ்சார். அதை சொல்லவே முடியாது பிரதர், ஏராளமான நன்மைகளை நாங்கள் கண்டோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின தயவு பெரிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை அனுபவித்து சொல்லும்போது நாங்கள் கர்த்தரை தேடினோம் பிரதர், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இதை தான் 9 சங்கீதத்தில் 10 வசனத்தில் தாவீது ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பியிருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களை ஒரு காலம் கர்த்தர் கைவிடவே மாட்டார். இதை தாவீது அனுபவிச்சு சொல்றாரு. 34 சங்கீதத்தில் 4 வசனத்தில் சொல்வாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை ரட்சித்தார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். அதே 34 சங்கீதம் 10 வசனத்தில் சொல்வாரு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, தேவனை தேடுகிற என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு காலமும் குறைவு வைக்க மாட்டார். அவர் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு உலகத்தில் பல காரியங்களை தேடுகிறார்கள். பணத்தை தேடுகிறார்கள், பதவியை தேடுகிறார்கள், பொருளாசையை தேடுகிறார்கள், பல காரியங்களை தேடுறாங்க. ஆனால் நாம் கர்த்தரை தேடுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நிச்சயமாக நீங்கள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை நீங்கள் ரொம்ப நாள் ஜபம் பண்ணி ரொம்ப நாள் எதிர்பார்த்து நடக்கலை அப்படிங்கிற சோர்வு உங்களுக்கு இருக்கா? நிச்சயம் கர்த்தர் இனி வரப்போகிற நாட்களில் நீங்கள் அற்புதங்களை காணும்படி செய்வார். ஆனால் நம்ம அவரை தேடுகிறத விட்டுடக்கூடாது. காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம எல்லோரும் குடும்பமாக இருக்கோம், குடும்பமாக உட்கார்ந்து கர்த்தரை ஜெபித்து வேதத்தை வாசித்து நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தால் அந்த நாள் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம கர்த்தரை தேட ஆரம்பிக்கணும். வசனங்களை வாசித்து விசுவாசித்து அறிக்கை செய்து அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமையை உணர்ந்து கொண்டு வசனத்தை கொண்டே ஜெபித்து பெரிய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேடுவோம், நிச்சயம் கைவிடவே மாட்டார். இதுவரைக்கும் நம்மளை கைவிட்டு இருக்கிறாரா யாராவது சொல்ல முடியுமா? இவ்வளோ நாள் இவ்வளோ போராட்டம் வந்தது, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. நிச்சயமாய் கர்த்தர் எல்லாரையும் அற்புதமாய் நடத்தியிருக்கிறார், உங்களையும் இனிமேல் நடத்துவார். சங்கீதக்காரன் எவ்வளவு நம்பிக்கையோடு சொல்றார் பாருங்களேன், கர்த்தாவை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது இல்லை, நிச்சயமா கைவிட மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார் ஆண்டவர். உங்க குடும்பத்தோடு இருந்து, உங்க வாழ்க்கையோடு இருந்து, உங்க படிப்போடு இருந்து, உங்க வேலையோடு இருந்து கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் குடும்பமா சேர்ந்து கர்த்தரை தேடுவோமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் முழு மனதோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட உம்மை வாஞ்சிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய தேடுகிற பிள்ளைகளை நீர் கைவிடுகிற தேவன் அல்ல. இப்பொழுதும் தேடுகிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே சகல நன்மைகளையும் தந்து ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

வணக்கம் அன்பான ஜிஃபான் வானொலி நேயர்களே, இன்றைய நாளில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்துக்குள்ளாக உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்விலே சுமக்கிற ஆசாரியர்கள் என்ற தலைப்பிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தையானது ஜோஷுவா 3:13. சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிற கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் ஜோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற ஜோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை பாருங்கள். எப்பொழுது கர்த்தருடைய உடம்படிக்கப்பட்டியே சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் ஜோர்தானிலே கால் வைத்தார்களோ அப்பொழுது ஜோர்தான் பின்னிட்டு திரும்பியது. மேலே இருந்து ஓடி வருகிற ஜோர்தானின் தண்ணீர் ஓடி வராமல் ஒரே குவியலாக நின்றது. கர்த்தர் செய்த பெரிய அற்புதங்களில் இது ஒன்றாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்க முடியாதபடி முதலாவதாக பார்வோன் வந்தான். பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே அந்த தடை நீங்கியது. இரண்டாவதாக சிவந்த சமுத்திரம் எதிர்கொண்டு வந்தது. மோசேயின் கோலாகிய வாக்கு தத்தத்தின் கோல் மூலமாக சிவந்த சமுத்திரம் வழிவிட்டது. பின்பு பார்வோனையும் அவருடைய சேனையையும் அமிழ்த்தி போட்டது. மூன்றாவது தடையாக ஜோர்தான் வந்தது. அந்த தடையை நீக்க உடன்படிக்கப்பட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால் பட்டபோது ஜோர்தான் பின்னிட்டு திரும்பினது. இன்றைக்கு நானும் நீங்களும் உள்ளத்தில் கிறிஸ்துவை சுமக்கிறோம். அவர் கல்வாரியிலே செய்த இரத்த உடன்படிக்கையை சுமக்கிறோம். நானும் நீங்களும் கர்த்தருடைய ஆசாரியர்களாய் இருக்கிறோம். வெளிப்பாடு 1:6. ஆம், நாம் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். தேவ ஆவியானவர் உங்களில் இருக்கிறபடியால் அவர் உங்களுக்கு தந்த அபிஷேகத்தாலே எவ்வளவு பெரிய ஜோர்தான் எதிர்த்து வந்தாலும் அது பின்னிட்டு திரும்பி உங்களுக்கு பலி கொடுக்கும். வெறும் ஆசாரியர்கள் கால் மிதித்தால் ஜோர்தான் பின்னிட்டு திரும்பாது. ஆனால் கர்த்தருடைய உடம்படிக்கை சுமக்கிற ஆசாரியர்கள் மிதித்ததால் மட்டுமே அது வழிவிடும். வெறும் கழுதைக்கும் குட்டிக்கும் மதிப்பில்லை. ஆனால் இயேசுவை சுமந்து வருகிற கழுதைக்கு எவ்வளவு மதிப்பு! வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் பரப்பி குருத்தோலைகளை ஏந்தி ஓசான்னா பாடி வரவேற்றார்கள். கிறிஸ்து உங்களில் இருப்பார் என்றால் நீங்கள் கால் வைக்கிற இடங்களில் எல்லாம் அற்புதம் நடக்கும். எந்த வீட்டுக்குள் கால் வைத்து போனாலும் அங்கே இருக்கிற அசுத்த ஆவிகள் அலறியோடும். சண்டையும் பிரச்சனையும் மாறி சமாதானம் உண்டாகும். காரணம், சமாதான பிரபு உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களோடும் வருகிறார். ஒருமுறை மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரே பர்வதம் மட்டும் வந்தார். யாத்ராம 3 நீங்கள் இந்த சம்பவங்களை காணலாம். அங்கே முச்செடியிலே கர்த்தர் எழுந்தருளி மோசேக்கு தரிசனமாகி நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னார். முச்செடியிலே தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளியபடியால் அந்த இடம் முழுவதும் பரிசுத்த பூமியாய் மாறியது. தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் பரிசுத்தம் உள்ள கிறிஸ்துவும் ஆவியானவரும் வாசம் செய்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களை தேவாலயமாய் மாற்றி இருக்கிறபடியால் நீங்கள் நிற்கிற இடமெல்லாம் பரிசுத்தமாக வேண்டும். ஆம், நீங்கள் ஒரு பரிசுத்த பூமியாக இருக்கிறீர்கள். உங்கள் நினைவுக்காக, சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்றான். 1 Samuel 10:1. நாளைய தினத்தில் மீண்டும் வார்த்தையும் வாழ்வு நிகழ்வின் மூலம் உங்களை சந்திப்போமாக. ஆமென். அல்லேலூயா.

நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முழு நேர பகுதி நேர ஊழியர்களாக பல இடங்களிலிருந்து திருவார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையையும் ஊழியத்தையும் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு விருப்பத்தோடு தாகத்தோடு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த முக்கியமான கூடுகைக்காக பல மாதங்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய மக்கள், அதிலும் குறிப்பாக தேவனுடைய ஊழியர்கள் அவரை நோக்கி மன்றாடி கொண்டிருந்தார்கள். உங்களில் ஒரு சிலருக்கு ஏன் இந்த கூடுகை திங்கட்கிழமை நடைபெறுகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். கடந்த 3 நாட்களாக இந்த ஹோட்டலுக்கு அருகில் உள்ள எஸ்யூ கேம்ப்சைட் என்கிற இடத்துல இந்தியாவில் உள்ள மிக பெரிய மிஷினரி நிறுவனமாகிய இந்தியன் இவாஞ்சலிக்கல் டீம், 3000 மிஷினரிகளை கொண்ட ஓர் இயக்கம், அந்த இயக்கத்திலிருந்து 250 தலைவர்களை அவர்கள் தெரிந்தெடுத்து 3 நாட்கள் அவர்களோடு முக்கியமான திருச்சத்தியங்களையும் தேவையான ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளும்படி பல ஆண்டுகளாக என்னோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டு கடந்த 3 நாட்கள் அவர்களுக்கு நான் செய்தி அளிக்க வந்திருந்தேன். அதுவும் மகாபலிபுரத்திலே இருக்கிறது என்பதால் அருமையான சகோதரன் கோபு அவர்கள், நாங்கள் கூப்பிட்டு நீங்கள் வருவதில்லை, எங்கள் பகுதிக்கு நீங்கள் வரும்பொழுது அடுத்த நாளை எங்களுக்கு ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்ட பொழுது அவருடைய அன்பு தொல்லையாலும் ஆனாலும் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது எனக்கு கிடைத்த நடத்துதலினாலும் இதை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவருடைய ஊழிய பாதையிலும் நமக்கு தர வேண்டிய உற்சாக வார்த்தைகள், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சில திருத்தங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியத்திலே நாம் செய்ய வேண்டிய சில மாற்றங்கள்

0: பிரசங்கியாரை குறித்தும் பிரசங்கித்தலை குறித்தும் நான் உங்களோடு பேசுவேன்.
1: இந்த இரண்டு செய்திகளும் இரண்டு கொரிந்தியர்
0: நிருபத்திலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன். அதற்கு சில காரணங்கள் உண்டு.
1: ரெண்டு கொரிந்தியர் தான்
0: பவுலின் சொந்த உணர்வுகள் நிறைந்தது. Of all the New Testament epistles, the second epistle to Corinthians contains maximum of Paul's inner feelings expressed as they are.
1: இதை தேவையானால் இந்த நிருபத்தை நாம் பவுலின் சுயசரிதை என்று கூட அழைக்கலாம்.
0: We can call 2 Corinthians as Paul's autobiography.
1: இந்த நிருபத்தில்தான் மற்ற நிருபங்களில் இல்லாத அளவு தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுல் தன்னுடைய மனதை அதிகம் திறக்கிறார்.
0: 1 குருந்தியருக்கும் 2 குருந்தியருக்கும் உள்ள சில வேறுபாடுகளை நான் சொல்லும் பொழுது அது உங்களுக்கு இன்னும் கூடுதல் விளங்கும்.
1: 1 குருந்தியர் சபையின் உறுப்பினர்களுக்கு எழுதப்பட்டது.
0: 2 குருந்தியர் சபை தலைவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் எழுதப்பட்டது.
1: 1 குருந்தியர் விசுவாசிகளை குறித்து பவுலின் எண்ணம்.
0: 2 குருந்தியர் பவுலை குறித்து விசுவாசிகளின் எண்ணம்.
1: 1 Corinthians, what Paul thought about believers.
0: 2 Corinthians, what the believers thought about Paul.
1: இந்த 2 குருந்தியர் நிருபத்திலே பல வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகின்றன. அவ்விதமாக வருகிற முக்கிய வார்த்தைகளில் ஒன்று ஆற்றுதல் அல்லது தேற்றுதல், comfort or encouragement.
0: இது வினைச்சொல்லாக அல்லது பெயர் சொல்லாக, அதாவது வெர்பாக அல்லது நவுனாக இந்த நிருபத்திலே 29 முறை வருகிறது.
1: இந்த முகவுரையை நீங்கள் சரியானபடி புரிந்து கொண்டால்தான் நான் செய்திக்குள் கடந்து போகும் பொழுது அதனுடைய தாற்பரியம் உங்களுக்கு விளங்கும்.
0: பவுலின் தலைமையும் ஊழியமும் கொரிந்து சபை விசுவாசிகளால் சவாலிடப்பட்டன.
1: Paul's ministry and his life were challenged by the believers or the Christians in the city of Corinth.
0: ஆனாலும் அவ்விதமான சூழ்நிலைகளில் சில மன நிர்ணயங்களால்,
1: even then in such situations Paul, based on certain personal convictions, he encouraged himself.
0: தம்மைத்தாமே அவர் தேற்றிக்கொண்டார்.
1: அதைத்தான் இந்த நிருபத்தில் விலாவாரியாக அவர் எழுதி வைத்துள்ளார்.
0: இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவர் அடிக்கடி கொண்டு வருகிற ஒரு முக்கியமான குறிப்பு என்னவென்றால், தனது மனதிலே இந்த ஊழியத்தை குறித்து அவருக்கு இருந்த நிச்சயம் அல்லது நிர்ணயம்,
1: அஷூரன்ஸ் ஆர் தி கன்விக்ஷன்,
0: இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டு அவர் இந்த நிருபத்தை எழுத அவர் முனைகிறார்.
1: அவர் இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டது தனது தகுதியினால் அல்ல, தேவனுடைய இரக்கத்தினால் என்று திரும்ப திரும்ப ஆங்காங்கே பல்வேறு வகைகளிலே அவர் சுட்டி காட்டுகிறார்.
0: Let me say that again.
1: In this epistle, Paul, here and there, in diverse manners and various approaches, he tells the readers of his epistle that he received this ministry not because of his worthiness but because of God's grace.
0: பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த நாளிலே தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒருவேளை இது நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு சத்தியமாக இருந்தாலும் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நாம் நமக்குள்ளே நம்மை நினைவூட்டிக் கொள்ள வேண்டியது, I am in this ministry not because of my merit, but I am in this ministry because of God's mercy. நான் இந்த ஊழியத்தில் இருப்பது எனது தகுதியினால் அல்ல, தேவனுடைய இரக்கத்தினால். இந்த ஊழியத்தை நான் பெற்றுக்கொண்டது தேவனுடைய இரக்கத்தினால் என்பதால் எதுவும் எவரும் அதை அழிக்க முடியாது. நிச்சயம் எங்கே துவங்குகிறது பாருங்க. It is because I have received this ministry not on my merit but because of God's grace. Nothing and nobody can destroy it. நமக்கு எப்பொழுதும் ஊழியத்தில் பல்வேறு விதமான இக்கட்டுகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கும் பொழுது இவ்வித மனப்பான்மையும் நிச்சயமும் நமக்கு ஆணித்தரமாக வேர் கொண்டிருக்குமானால் ஒருபோதும் நாம் தளர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் முன்னேறலாம். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் தெரிந்து கொண்ட சீடர்களுக்கு முன்பாக நின்று கொண்டு ஒரு திருத்தமாக ஒரு வார்த்தையை சொன்னார். அது என்ன தெரியுமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் போதுமல்லவா? ஏன் திருத்த வார்த்தையை சொல்லி சரியான பதத்தை அடுத்து சொல்ல வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையிலே எப்பொழுதும் தவறானதை திருத்தி சரியானதை அவர் போதிப்பார். அதே பாணியிலே தன்னுடைய சீடர்களை பார்த்து நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இது ரொம்ப முக்கியம், இதை புரியணும். இதை எந்த அளவுக்கு நாம் புரிகிறோமோ அந்த அளவிற்கு தான் அடுத்து வருகிற வாக்கியத்தை நாம் விசுவாசிக்கவும் அபியாசிக்கவும் முடியும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எனவே நான் தான் உங்கள் ஊழியத்திற்கு ஆதியும் அந்தமும் துவக்கமும் முடிவும் அல்பாவும் உமேகாவுமாக இருப்பான். நான் துவங்கியதை நான் நிறைவேற்றுவேன், நான் துவங்கியதை சாத்தான் அழிக்க முடியாது, மக்களும் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த நிச்சயத்தோடு நாம் இந்த நாளிலே தேவனுடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து வருவோம். இதற்கு அடிப்படையாக இந்த நிருபத்தினுடைய 4 அத்தியாயத்தை நாம் இன்று கால வேளையிலே தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதாகமத்திலே 2 கொரிந்தியர் 4 அத்தியாயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு புக் ரிபனோ ஒரு புக் மார்க்கோ இருக்குமானால் அதிலே வைத்து கொண்டால் மற்ற வசன பகுதிகளை நாம் திருப்பும் பொழுது கூட இதை நாம் இலகுவாக திருப்பி காண முடியும். 2 கொரிந்தியர் 4 அத்தியாயம் உங்கள் எல்லாருக்கும் தெளிவாக இருக்கும்படி நானே இந்த அத்தியாயத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். கவனமாக வாசி பாருங்கள். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனிதருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்கப் பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இவ்வுலகத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் பொருட்டு உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவனுடைய ஜீவனும் எங்கள் உடலில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் உடலில் சுமந்து திரிகிறோம். எப்படி என்றால், சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவின் ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் பொருட்டு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் பெருகும்படி இவையெல்லாம் உங்கள் பொருட்டு உண்டாயிருக்கின்றன. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனிதன் அழிந்தும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கும் நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இலகுவான நமது உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனென்றால் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவை, காணப்படாதவையோ நித்தியமானவை. முதல் வசனத்திலேயே அவர் எங்கே போகிறார் பாருங்கள். நான் இந்த ஊழியத்தை இரக்கத்தினால் பெற்றிருக்கிறோம். வேத புத்தகத்தை அடிக்கோடு எடுக்கும் பழக்கம் உள்ளவர்கள் உங்களுடைய வேதத்திலே இந்த இரக்கத்தினால் என்பதை நீங்கள் வட்டமிட்டுக் கொள்ளுங்கள் அல்லது அடிக்கோடு இட்டுக் கொள்ளுங்கள். அண்டர்லைன் தட் வேர்ட் மர்சி. We have received this ministry because of God's mercy. பவுலின் இவ்வித உறுதிப்பாடு அவரது பணியிலும் அவருடைய எழுத்திலும் எங்கும் நெடுகவே காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக அப்போஸ்தலர் 20:24 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என்னுடைய உயிரையும் நான் அருமையாக எண்ண மாட்டேன், என் ஓட்டத்தை மகிழ்ச்சியோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினரம் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். இந்த இடத்தில் சுவிசேஷத்தையும் பெற்ற ஊழியத்தையும் கிருபையின் அடியில் கொண்டு வருகிறார். கிருபையின் சுவிசேஷம். அதே விதமாக எபேசியருக்கு வாருங்கள். 3:10 திருப்ப நீங்கள் சோம்பேறித்தனம் அடையக்கூடாது. நீங்கள் வசனங்களை திருத்தி அவைகளிலே உங்களுடைய கண்ணை பதித்தால்தான் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எபேசியர் 3:7-8 தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானே. இதில் அந்த கிருபையினாலே, அங்கே கிருபையின் சுவிசேஷம் என்கிறார், இங்கு இந்த சுவிசேஷத்திற்கு நான் கிருபையினாலே ஊழியக்காரன் என்கிறார். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற செல்வத்தை புறவினத்தாரிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் கிருபை. அவருடைய எழுத்தோட்டத்திலே எங்கே பார்த்தாலும் அந்த கிருபை இரக்கம் என்று அவர் திரும்ப திரும்ப அவர் தோனித்து கொண்டே இருக்கிறார். அதே சத்தியத்தை தன்னுடைய பயிற்சியாளராகிய இளம் தீமோத்தேயுக்கு 1:12 அவர் எழுதுவதை பாருங்கள். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவர் என்று எண்ணி, உண்மையுள்ளவன் என்று கண்டு அல்ல, நல்ல கவனிங்க, என்னை உண்மையுள்ளவர்கள் என்று கண்டல்ல, என்னை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி, நாட் தட் ஹீ ஃபவுண்ட் மீ ஃபெய்த்ஃபுல் பட் ஹீ கவுண்டட் மீ ஃபெய்த்ஃபுல். அதை சொல்லிவிட்டு இந்த 13 தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் தான் முன்னால் எப்படியெல்லாம் இருந்தார் என்று சொல்லிவிட்டு, அப்படி இருந்தும் நான் இரக்கம் பெற்றேன். அந்த இரக்கம் என்பதை அடிக்கோட்டுக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம், நம்முடைய கர்த்தரின் கிருபை, மறுபடியும் கிருபை, இரக்கம், கிருபை, கிருபையின் சுவிசேஷம், கிருபையினால் சுவிசேஷத்திற்கு ஊழியன், இந்த ஊழியத்திற்காய் இரக்கம் பெற்றேன். பிரியமானவர்களே, இந்த சத்தியம் தலைவர்களுக்கும் பிரசங்கிமாருக்கும் மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசிக்கும் பொருந்தும். எனவேதான் அப்போஸ்தலன் பேதுரு தன்னுடைய 1 எவ்விதம் விசுவாசிகளாகிய நாம் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சுட்டிக்காட்டும் பொழுது இதே வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். 2:1 நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு 10 நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் முன்பு இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய மக்களாய் இருக்கிறீர்கள், முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள். இரக்கம் வட்டமிட்டுக் கொள்ளுங்கள். இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். முழு நேர ஊழியனோ முழு நேர ஊழியர் அல்லாதவரோ தேவனுடைய பணிக்காக அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அடிப்படை அவரிடத்திலிருந்து நாம் பெற்ற இரக்கம். எனவேதான் நம் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு வசனம், ஆனால் அந்த புத்தகம் அந்த வசனம் இருப்பது நம் எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு புத்தகம். அது என்ன தெரியுமா? வேத புத்தகத்திலே நம்ம எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு புத்தகம் புலம்பல் புத்தகம். இருந்து பைபிளிலே புலம்பல் என்று கூட ஒரு புத்தகத்தை வைக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்ததோ இல்லையோ, எனக்கு அடிக்கடி வந்திருக்கிறது. அதான் எரேமியா அவருடைய தீர்க்க தரிசனத்திலேயே புலம்பி தானே இருக்கிறார். தனியாக புலம்பல் என்று ஒரு புத்தகம் இருக்க வேண்டுமா என்று நான் பலமுறை யோசித்ததுண்டு. ஆனால் அந்த புலம்பல் புத்தகத்திற்குள்ளே தான் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை என்கிற வாசகம் வருது. எங்கே வருகிறது பாருங்கள். அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான அந்த வசனம் எங்கே வருகிறது? புலம்பல் புத்தகத்திலே அது வருகிறது. அதற்கு பொருள் என்னவென்றால், ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை நெடுகவே நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இது எப்போ மறந்துடாதீங்க. இன்றைக்கு நாம் எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்கிறது தேவ சமூகத்திலே ஊக்குவிக்கப்படவும் உற்சாகமடையவும் இன்னும் நாம் கூடுதல் வேகத்தோடு பணி செய்ய உந்தப்படவும் ஒரு உந்து விசையாக இக்கூட்டம் அமைய வேண்டும் என்பதே நம் எல்லாருடைய ஜபமாக இருக்கிறது. ஊழியத்தை நாம் தேவனுடைய இரக்கத்தினால் பெற்றிருப்பதால் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நான் உங்களுக்கு மீதியுள்ள நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
1: 2 கொரிந்தியர் 4 நான் இப்பொழுது உங்களுக்கு வாசித்த அந்த அத்தியாயத்திலிருந்து, எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று 5 ஆலோசனைகளை உங்களுக்கு தர விரும்புகிறேன்.
0: What we must do and what we must not do because we have received this mercy based solely on the mercy of God, we will learn it from 2 Corinthians 4th chapter.
1: 1. எல்லாவித தந்திரங்களையும் விட்டொழியுங்கள்.
0: ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, உங்கள் அருகில் வர முடிந்தால் ஒவ்வொருவருடைய கரத்தையும் பிடித்து குலுக்கி உங்களுடைய முகத்தை நேருக்கு நேர் நான் உங்களை பார்த்து சொல்லுவேன். எல்லாவித தந்திரங்களையும் விட்டொழியுங்கள். Renounce all forms of craftiness.
1: வசனம் 2 அத்தியாயம் சொல்லாமல் நான் வசனம் சொன்னால் அது 2 கொரிந்தியர் 4 என்று பொருள்படும். 2வது வசனம் வெட்கமான காரியங்கள், தந்திரமான காரியங்கள், மனசாட்சி, தேவனுக்கு முன்பாக உத்தமம்.
0: இந்த வார்த்தைகளெல்லாம் எவ்வளோ முக்கியமான வார்த்தை என்று பாருங்கள்.
1: வெட்கமான காரியங்கள் வேண்டாம், தந்திரம் வேண்டாம், சத்தியத்தையே சொல்லுவோம், தேவனுக்கு முன்பாக மனசாட்சியோடு நாம் நடந்து கொள்வோம். பிரியமானவர்களே, நம் எல்லாருக்கும் உண்மைக்கும் எளிமைக்கும் ஒரு அருமையான அழைப்பு. இதே நிருபத்தினுடைய 1 அத்தியாயம் 12வது வசனத்திலே வருகிறது. மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடே நடவாமல், மாம்சத்திற்கேற்ற என்றால் உலக பிரகாரமான, தந்திரமான, திருட்டுத்தனமான, திருக்கு மனதுள்ள ஞானத்தோடு நடவாமல், தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய இரக்கத்தினால் நாங்கள் உலகத்திலேயும் சிறப்பாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல், தந்திரமில்லாமல், திருக்கு இல்லாமல், திவ்ய உண்மையோடு, சாதாரண உண்மையல்ல, டிவைன் ட்ரூத் நடந்தோம் என்பதற்கு எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சி.
0: என்ன சாட்சி பாருங்க. ஆண்டவரே, 21வது நூற்றாண்டில் இருக்கிற எங்களுக்கு பலவிதமான காரியங்கள் இந்த நாட்களிலே, திருச்சபைக்கும் திருச்சத்தியத்திற்கும் எதிராக ஒலித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, இவ்விதமான உண்மைக்கும் எளிமைக்கும் எங்களுக்கு கிருபையினால் வந்த அழைப்பை நாங்கள் அள்ளத்தட்டி விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. மாம்சீக ஞானத்திற்கு எதிராக என்று பவுல் எதை சொல்கிறார் தெரியுமா? இந்த நாட்களிலே ஊழியக்காரருக்குள்ளே எவ்வளவு தந்திரம், அதுவும் சாதாரண தந்திரமா, நரி தந்திரம், not the deception but foxy character. ஆண்டவரே, எங்கே கற்றோம் ஆண்டவரே? கிறிஸ்துவை நாங்கள் இவ்விதமாக கற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவிடம் தந்திரம் இல்லையே, கிறிஸ்துவிடம் நரித்தந்திரம் இல்லையே. இந்த நரித்தந்திரம் கிறிஸ்தவ ஊழியத்திற்குள் எப்படி வந்தது ஆண்டவரே? கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் விறுவிறுப்பு விழிப்பு என்ற பெயரில் எவ்வளவு தந்திரம், எவ்வளவு திருட்டுத்தனம். How much of things which do not please God, deceit and deception in the name of smartness and shrewdness. கர்த்தாவே, நீரங்களை மாற்றிவிடும். பிரியமானவர்களே, ஊழியக்காரராகிய உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். நாம் ஏமாறலாம், ஆனால் நாம் ஏமாற்றக்கூடாது. ஏமாறுவது பாவம் அல்ல, ஏமாறுவது பரிதாபத்திற்குரியது, ஏமாற்றுவதுதான் பாவம். சீஹெச் ஸ்பர்ஜன் என்பவரை பிரசங்கவேந்தன் என்று அழைப்பார்கள். சீஹெச் ஸ்பர்ஜன் ஆஃப் லண்டன் வாஸ் கால்ட் அஸ் த பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ். ஒரு முறை அவர் ஒரு வாகனத்திலே, பொது வாகனத்திலே பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மணி பர்ஸை ஒருவன் திருடிவிட்டான். அப்பொழுது அவர் வீட்டிற்கு வந்து தான் அதை கண்டுபிடித்தார். கொஞ்சம் பர்ஸ்லையும் பணம் வைத்திருக்கிறார், சில நோட்டுகளையும் தனியாக வைத்திருக்கிறார். வீட்டிற்கு வந்தவுடனே அவர் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தாராம். எதற்கு ஸ்தோத்தரித்தாராம்? ஆண்டவரே, திருடப்பட்டது இதுதான் இதற்கு எனக்கு முதல் அனுபவம் என்று ஆண்டவரே ஸ்தோத்தரித்தாராம். இதுவரைக்கும் யாரும் என்னை திருடினதில்லை, இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒருவன் என்னிடத்திலே திருடியிருக்கிறான் என்று ஆண்டவரே ஸ்தோத்தரித்தாராம். இரண்டாவது, திருடினவன் கொஞ்சம் பணத்தை மிச்சம் வைத்து விட்டு போனான் ஆண்டவரே என்று ஆண்டவரே ஸ்தோத்தரித்தாராம். மூன்றாவது, ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஸ்தோத்தரித்தாராம். ஆண்டவரே, திருடினது நான் அல்ல, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொன்னார். பிரியமானவர்களே, இதுதான் கிறிஸ்டலைஸ்டு விஸ்டம். இதுதான் வந்து தேவனோடு நெடுகவே நெருக்கமாக நடந்து கொண்டிருக்கிற தேவ மனிதருடைய பாணி. இதுதான் அவர்களுடைய பண்பு. இவ்வித பண்புகளை தான் நாம் காப்பி அடிக்க வேண்டுமே ஒழிய, இந்த உலகத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு ஒவ்வாத காரியங்களை நாம் படித்து கொள்ளக்கூடாது. முந்தின காலங்களிலே நேஷனல் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள், பிறகு அது சர்ச் பாலிடிக்ஸ் என்று வந்தது, இப்பொழுது அது மிஷன் பாலிடிக்ஸ் என்று மாறிவிட்டது. முந்தைய நாட்களிலே தேசிய அரசியல் என்று சொல்வார்கள், அடுத்து திருச்சபை அரசியல் என்று சொன்னார்கள், இப்பொழுது மிஷினரி இயக்கங்களின் அரசியல் என்று ஆகிவிட்டது, அடுத்தது என்னவோ எனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, ஏன் கிறிஸ்தவம் இவ்வளவாக சரிந்து சரிந்து சரிந்து சரிந்து கொண்டே போகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, அது நம்முடைய தூக்கத்தை அறவே ஒழித்து துக்கத்தினால் நிறைந்து இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய கரங்களை ஏறெடுத்து, ஆண்டவரே நீர் எங்களுடைய வளாகங்களை சுத்திகரிக்க மாட்டீரா என்று கதற வேண்டிய ஒரு காலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இஸ் த டைம் that God's people and God's servants at midnight lay before the altar of the Lord and raise up their voices in intercession and say, oh God, you flush all this trash from the corridors of our churches and ministries, oh God, and send us back a fresh revival of cleansing, of sanctification, and of holiness. Do it, Lord, in our time. That should be our prayer. அதுதான் நம்முடைய ஜெபமாக, விண்ணப்பமாக, மன்றாட்டாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, யாக்கோபு மூன்றாம் அத்தியாயத்திலே அப்போஸ்தலன் மிக அழகாக நடைமுறையிலே, யாக்கோபு அப்போஸ்தலன் ஒரு நடைமுறை அப்போஸ்தலன். ஐ ஆல்வேஸ் திங்க் ஆஃப் ஜேம்ஸ் ஆஸ் அ ப்ராக்டிக்கல் அப்பாசல். ஹி வாஸ் அ ப்ராக்டிக்கல் அப்பாசல், ஹிஸ் லெட்டர் இஸ் அ ப்ராக்டிக்கல் எபிசல். நடைமுறை பாடங்கள் நிறைய கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு முக்கியமான காரியத்தை குறிப்பிடுகிறார். பாருங்கள், யாக்கோபு மூன்றாம் அத்தியாயம் 13 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உங்களில் ஞானியும் விவேகமானவன் எவனோ, அதாவது ஞானி விவேகனு சொல்லப்படும் நல்ல சூட்டிக்கையான ஆள், அந்த வார்த்தை தான் அது, நல்ல சூட்டிக்கையான ஆள் யாரோ, ஹூ இஸ் ஸ்மார்ட் அமங் யூ, அவன் தன்னுடைய செயல்களை எப்படி காட்ட வேண்டும் தெரியுமா? கத்துவதால் அல்ல, வெட்டுவதால் அல்ல, ஞானத்திற்கேற்ற சாந்தத்தோடு தன்னுடைய செயல்களை காட்டட்டும். அடுத்த வார்த்தையிலே சொல்கிறார், உங்கள் இருதயத்திலே, அதான் ஊற்று, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை அடிக்காதீர்கள். பாரு, விட்டமாட்டேன், அவ்வளவு லேசாக தான் விட்டுருவேனா, எனக்கு அவன் செய்தது அவ்வளவு சாதாரண காரியமா? இப்படியெல்லாம் சொப்பனத்தில் கூட உங்களுக்கு வரக்கூடாது. அப்படி வருமானால், 15 வசனத்திலே அவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட வேகம் விண்ணிலிருந்து வருகிற ஞானமாயிராமல் இவ்வுலகத்திற்கு சம்பந்தமானதும் மனிதனுடைய பிறப்பு சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா, பேய்த்தனம் அது. நம்ம எல்லாரும் புதிய பாட்டை நன்றாக படிக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் போதுமான அளவு வியாக்கியானப்படுத்த நமக்கு வாழ்நாளே போதாது. அவ்வளவு தெளிவாக அப்போஸ்தலர்கள் இந்த காரியத்தை நமக்கு குறித்து வைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, குற்றமற்ற மனசாட்சியை காத்துக்கொள்ள என்னெல்லாம் முயற்சி எடுக்க முடியுமோ அத்தனை முயற்சியும் நாம் எடுக்க வேண்டும். மனசாட்சி என்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த சுவாரஸ்யமான ஒரு வரையறையை லூக்கா 12:57 பாருங்கள். நியாயம் என்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? உங்களுக்கு தெரியாதா? நீங்களே கண்டுபிடிச்சிடலாமே. எது நியாயம் சொல்லி உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாதா? அதைத்தான் பின்னால் தன்னுடைய நிருபத்திலே அப்போஸ்தலன் யோவான் கேட்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருக்கிறாரே. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்திலே தைரியம் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஊழியக்காரரே, நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், எந்த இடத்திலாவது எந்த கட்டத்திலாவது உங்கள் மனசாட்சி, உங்களுடைய இருதயம் இது வேண்டாம், இது சரியல்ல, இது கூடாது என்று சொல்லுமானால் மனசாட்சியோடு விவாதிக்காதீர்கள். டோன்ட் ஆர்கியூ வித் யுவர் கான்ஷியன்ஸ். நீங்கள் மனசாட்சியோடு விவாதித்தால் உங்கள் மனசாட்சி நாளடைவிலே மழுங்கிவிடும். இஃப் யூ கீப் ஆர்கியூவிங் வித் யுவர் கான்ஷியன்ஸ், இன் கோர்ஸ் ஆஃப் டைம் யுவர் கான்ஷியன்ஸ் வில் லூஸ் இட்ஸ் ஷார்ப்னஸ் அண்ட் இட் வில் பிகம் பிளண்ட். ஒரு முக்கியமான ஒரு சத்தியம், ஒன்ஸ் யுவர் கான்ஷியன்ஸ் பிகம்ஸ் பிளண்ட், இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் யூ டு கோ டு த நெக்ஸ்ட் டவுன்வர்ட் லெவல் ஆஃப் கமிட்டிங் சின். மனசாட்சி மழுங்கிவிட்டால் அதைவிட கீழ்த்தரமான ஒரு பாவ செயலில் ஈடுபட நீங்கள் பழகிவிடுவீர்கள். யூ வில் கெட் அக்கஸ்டம்ட், யூ வில் கெட் யூஸ்ட் டு கன்வீனியன்ட்லி வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஆர் டிஸ்டர்பன்ஸ் வாட்ஸ் எவர் டு கமிட் சின்ஸ் ஆஃப் தி வர்ஸ் சார்ட். எனவேதான் துவக்கத்திலே இருந்தே நம் மனசாட்சியை பழக்குவது மிகவும் அத்தியாவசியமான முக்கியமான ஒரு காரியம். அப்படி பழக்காதவர்களை பற்றி தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை கொல்லுகிறவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறார்கள் என்று நினைக்கும் காலம் வரும் என்று சொன்னார். ஊழியக்காரரை கொல்லுவார்களாம், என்ன நினச்சிக்குவாங்களாம், ஆண்டவருக்கு தொண்டு செய்கிறோம்னு நினச்சிக்குவோம். இப்போ மனசாட்சி எந்த அளவுக்கு அது மழுங்கி மழுங்கி மழுங்கி எங்கே போய் அது அவர்களை ஆழ்த்துகிறது என்று பாருங்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தேவனுடைய வழிகளை நம்முடைய மனதிலிருந்து வேண்டும் என்றே தூக்கி எறிய முடியுமா? கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. தேவனுடைய வழிகளை நம்முடைய மனதிலிருந்து வேண்டுமென்றே தூக்கி எறிய முடியுமா? முடியும். யோபு 21:14, யோபு 21:14, அவர்கள் தேவனை நோக்கி, இது யோபு சொல்றார், அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகுகிறோம். இப்படி ஒருத்தர் ஜெபம் பண்ண முடியுமா? தேவனை நோக்கி, தேவனே நீர் எங்களை விட்டு விலகுகிறோம், உம்முடைய வழிகளை நாங்கள் அறிய விரும்பவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கூட ஊழியக்காரரும் தேவனுடைய மக்களும் தள்ளப்பட முடியும் என்பது திருவசனத்திலே நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 20:27 சொன்னார், மனிதனின் ஆவி கர்த்தர் தந்த தீபம். தீபத்தை அணைக்க முடியுமா? அணைக்க முடியும். தீபம் தானே, அதை அணைச்சிடலாம். பல விதத்தில் அணைக்கலாம், ஊதியம் அணைக்கலாம், அதை அப்படியே அமுக்கியும் எனக்கு அணைக்கலாம், பல விதங்களிலே அதை அணைக்கலாம். இந்த மனசாட்சி என்பது கர்த்தர் தந்த தீபம், அது எரிஞ்சிட்டு இருக்கு, வேண்டாம்னா அணைச்சிடலாம், அது நம்ம கையில் தான் இருக்கு. அதை இன்னும் கூடுதலாக மிளறச் செய்வதும் பிரகாசிக்க செய்வதும் அல்லது அதை அப்படியே மழுங்க செய்வதும் நம்முடைய கையில் தான். இந்த காலையில் தேவ சமூகத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்போம், இதை அளப்பதற்கு ஒரு அளவுமானி என்று ஒன்றும் கிடையாது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்மை நாமே கேட்டுக்கொள்வது, ஆண்டவரே என்னுடைய மனசாட்சியை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு நான் பிரயாசப்படுகிறேனா? நல்ல கேள்வி. ஈச் ஆஃப் யூ, வேற யாரையும் பார்க்காதீங்க, வேற யாரையும் யோசிக்காதீங்க,
1: அங்கெங்க பார்க்காதீங்க, அப்படி குனிஞ்சு நம்ம இருதயத்தை பாரு, குனிஞ்சா தான் நம்ம இருதயத்தை தெரியும், அங்கெங்க பார்த்தா வேடிக்கை தான் ஆயிரும்.
2: ஜஸ்ட் பவ் டவுன் அண்ட் லுக் இன் டு யுவர் ஹார்ட்.
1: நான் சும்மா ஒரு ஒரு ஒரு ஒரு பிக்சோரியலாக உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட் பண்ணேன்.
2: லுக் இன் டு யுவர் ஹார்ட்.
1: ஆண்டவரே, இந்த மனசாட்சியை எப்பொழுதும் குற்றமற்றதாக வைத்துக் கொள்வதற்கு நான் பிரயாசப்படுகிறேனா? அப்போஸ்தலன் பவுல் ராஜாவுக்கு முன்பாக நின்று கொண்டு என்ன சொல்லுகிறார்? இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியாக இருக்கும்படி நான் பிரயாசப்படுகிறேன், முயற்சி எடுக்கிறேன், விளைகிறேன். ஐ எண்டவர், இட்ஸ் எ ஸ்ட்ராங் வேர்ட், ஐ எண்டவர் டு கீப் எ கான்ஷியன்ஸ் வாய்ட் ஆஃப் அஃபென்ஸ் போத் பிஃபோர் காட் அண்ட் மேன் டே அண்ட் நைட், நாட் அக்கேஷனலி, கண்டினியூஸ்லி.
0: வாட் எ பிளெஸ்ஸிங். பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டுமானால் மூன்று கேள்விகள் நீங்கள் உங்களை கேட்டு பார்க்க வேண்டும். ஒன்று, இது தேவனை பிரியப்படுத்துமா? Will it please God? இரண்டு, இது எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குமா? Will it edify me? மூன்று, இது பிறரை ஆசீர்வதிக்குமா? Will it bless others? Once again, இது தேவனை பிரியப்படுத்துமா? இது எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குமா? இது பிறரை ஆசீர்வதிக்குமா? Will this please God? Will this edify me? Will this bless others? கிட்டத்தட்ட இந்த மூன்று கேள்விகளுக்கு நமக்கு கிடைக்கும் பதில்கள் நாம் செய்தது, செய்வது, செய்யப்போவது

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு கடற்கரை வழியாக நடந்து போய்க் கொண்டிருந்தான். அப்பொழுது கடல் அலையினால் அவ்வப்பொழுது கரைக்கு தள்ளப்பட்டு கிடந்த மீன்களை பார்த்தான். உடனடியாக அவை கடலுக்குள்ளே செல்லாவிட்டால் வெயிலில் மடிந்து போகும் என்பதை உணர்ந்து ஒவ்வொன்றாக எடுத்து கடலுக்குள் எரிய ஆரம்பித்தான். இப்படி அவன் செய்ததை எதிரே வந்த மற்றும் ஒரு மனிதன் கண்டான். சற்று நேரம் நின்று அவனை கவனித்து பார்த்துவிட்டு சிரித்துக்கொண்டே, தரையில் கிடக்கின்ற இந்த எல்லா மீன்களையும் எப்படி நீ கடலுக்குள்ளே வீச முடியும்? நீ உன் வேலையை செய்து முடிக்கும் முன்னதாகவே அதே அலைகள் இந்த மீன்களை திரும்ப கரைக்கு தள்ளிவிடுமே என்றான். மீன்களை கடலுக்குள் எரிந்து கொண்டிருந்த அந்த மனிதன், என்னால் இயன்றவரை எத்தனை அதிகமான மீன்களை அவை பிழைத்துக் கொள்ளும்படியாக கடலினுள் போட முடியுமோ நான் போடுவேன் என்று சொன்னான். அதற்கு இவனை கேலி செய்த மனிதன், எல்லாவற்றையும் உன்னால் காப்பாற்ற முடியவில்லை என்றால் உன்னுடைய செயலிலே என்ன பயன் என்று கேட்டான். ஒரு சிறிய நல்ல காரியத்தை நான் செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்று பதிலளித்தான். நாம் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அது நமக்கு மட்டுமல்ல, உதவியை பெற்றுக்கொள்பவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஒரு சிறிய மெழுகுவர்த்தியில் உண்டாகும் வெளிச்சம் ஒரு அறையில் இருக்கும் எல்லா இருளையும் போக்க முடியும். நாம் செய்யும் ஒரு சிறிய உதவி கூட மற்றவர் ஒருவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடும். ஒருவேளை வழியில் நாம் பார்க்கும் ஒருவரை பார்த்து புன்வருவலோடு காலை வணக்கம் செலுத்தலாம், அல்லது தேவையோடு இருக்கும் ஒருவரை கவனித்து உங்களுக்கு நான் உதவி செய்யட்டுமா என்று கேட்கலாம். சாலையை கடக்க முடியாத ஒருவருக்கு அதை கடக்க நாம் உதவி செய்யும் ஒரு சிறிய சேவையாக கூட இருக்கலாம். வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் எத்தனையோ பேருக்கு நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு உதவியை நாம் செய்வது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அல்லது மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய உதவியும் பெரும் உதவியாக இருக்கும். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் செய்த உதவி எனக்கு நீங்கள் செய்த உதவி என்றுதான் நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு கூறப்போகிறார். மேலும், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்றும் பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாமும் நம்மால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய எப்போதும் ஆயத்தமாக இருப்போமா?

நீங்க எப்படி தெரியுமா ஆராதிக்கணும், நீங்க ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை சத்தத்துல பாதாள நடுங்கணும், பிசாசு நடுங்கணும். சங்கம் 95:92 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை சத்தம் போட்டு ஆராதிப்பேன், ஒரு கம்பீர சத்தம்னு தாவீது சொல்லுவார். பாருங்க, பிசாச ஆண்டவர் எங்கேயுமே ஒரு வேலையை கொடுத்துருக்கவே மாட்டார். அவன் தள்ளப்பட்டவன், அவன் மிதிக்கப்பட்டவன், அவன் காயலுக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம தான் பிசாச ஓரம், ஐயோ பிசாசு, ஐயோ பிரதர் அது பிசாசு அப்படி இப்படிங்கிறோம். ஆண்டவர் எங்கேயுமே ஒரு நாளும் ஒரு காலத்தும் பிசாசுக்கு என்ன பண்ணல, சான்ஸ் கொடுக்கவே இல்லை. தலைவலியில நீங்க தலை தோட்டாம போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பீங்க, அந்த தலைவலி வந்துச்சா சொல்லுவோம் பிசாசு தலைவலி கொடுத்துட்டான், அவன் சிவனேன அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான், நீங்க சொன்ன உடனே அவன் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவான். நீங்க ஆண்டர் சொல்ற உங்களை பார்த்து சிலருக்கு பிசாசை ஓவரா பேசாதீங்க. ஆண்டவரை பிசாசை எந்த இடத்துலயும் நின்று அதிகாரம் கொடுக்கவே இல்லை. உங்க வீட்டிலையும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் எந்த இடத்துலையும் பிசாசுக்கு அதிகாரமே தரக்கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஒரு பாட்டை சத்தமா எங்க கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க, பிசாசு வீழ போறான். ஆமைன்னு சொல்லுங்க.

ரெடியா ரெடியா எங்க சேர்ந்து பாடு எல்லாரும் அல்ல அந்த வெள்ளனோட எந்திரி சத்தம் சத்தம் போடும் போதே வீட்டில் கட்டி வச்சிருக்கிற சாத்தா வீட்டை பிடிச்சு வச்சிருக்கிற சில கிரியைகள் எல்லாம் ஓடணும் பாரு எல்லாம் சேர்ந்து ஆமா ரெடி ரெடி ரெடி ரெடி ஆகும்

0: ஆமென்.
1: சில நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போது நம்மளே அறியாம நமக்கு ஒரு கண்ணீர் வரும். எதுக்கு அழுகிறோம், ஏனே நமக்கு பண்ணது நினைச்சலாம், இல்ல இல்ல இல்ல, சிலவங்க நம்மள பேசுறது இல்ல இல்ல இல்ல, நம்மளே அறியாம அதுதான் ஆனந்த கண்ணீர். ஆண்டவர் எனக்கு யாரும் நிக்காத போதும், எந்த உறவும் என்ன நேசிக்காத போதும், எந்த உதவி எனக்கு யாரும் செய்யாத போது ஒருத்தர் வந்து நின்று செஞ்சாரு, அதை நினைக்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணீர். அவங்கள நினைச்சலாம் அழலப்பா, உண்மை நினைச்சு என்னை அறியாம. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் சங்கீத 16ல, அவர் சமூகத்துக்கு வந்தாலே எனக்கு நித்திய மகிழ்ச்சி, நிரந்தர பேரின்பம் உண்டு. சங்கீத 16 கடைசி 3-4 வசனங்கள் வாசிங்கன்னா, அவர் ஏன் வலது பார்சத்தில் தான் இருக்கிறார், என்ன பார்க்கிறார், என்ன சுமக்கிறார், அதை நினைக்கிறேன், துதிக்கிறேன். என்னோட சேர்ந்து அந்த பிரச்சனத்தோடைய ஆண்டவரை நினைச்சு

ஒரு சமூகத்தில் வரும்போது அவரை நினைச்சாலே உங்களுக்கே ஒரு ஒரு ஒரு தெய்வீக ஒரு தொடுதலை, ஒரு ஒரு இன்னர் ஹீலிங்கை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு தேற்றுதலை பார்ப்பீங்க. கூட சேர்ந்து பாடுங்கள்.

ஆண்டவர் சமூகத்து வந்துட்டா எனக்கு நடக்கும். அவர் சமூகத்தில் எனக்கு எல்லா ஜெயங்களும் உண்டு. அவர் சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க, அவர் சமூகத்தில் அடுங்க, அவர் சமூகத்தில் என்ன யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது சீக்கிரத்தை கூட சொல்லுங்க. அவர் சமூகத்தில் சொன்னாலே அந்த காரியம் வாங்கிக்கும்.

ஆண்டவர் நினைக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றதை நினைக்கிறேன்னு சொல்லி ஆடாதீங்க. நிச்சயம் உங்களை அறியாம ஒரு தேவ தேற்றுதல் உங்களுக்குள்ள கடந்து வரும். நான் நம்புறேன் இயேசு கேட்க கேட்கவே அந்த சமாதானத்தை தருகிறார்.

தேற்றுகிறார் அவர் சமூகத்தில். எனக்கு நித்திய மகிழ்ச்சி, பேரின்பம் உண்டு. அவர் சமூகத்தில் காத்துருங்க, கர்த்தர் நிச்சயம் காரியங்களை வாய்க்க செய்வார்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும்படியும் உங்கள் பெயரை பெருமைப்படுத்தும்படியும் பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளை குறித்தோ உங்களின் கடந்த கால வாழ்க்கையை குறித்தோ கவலையோடும் கண்ணீரோடும் அதை குறித்த சிந்தையோடும் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து கூறுகிற வார்த்தை, முந்தினவைகளை யோசிக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே என்று. ஆகவே நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். முதலாவதாக அடிமையாய் விற்கப்பட்டான் அநேகத்திற்கு அதிகாரியானவனை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து வாசிக்கின்றோம். தன் சொந்த சகோதரர்களால் நிர்வாணியாய் படுகுழியிலே தள்ளப்பட்டதையும் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டதையும் பின்பு அவன் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டதையும் அங்கு கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஞானத்தின் பேரில் ராஜாவிற்கு சொப்பனங்களின் விளக்கத்தை அறிவிக்க அந்த இடத்தில் கர்த்தர் சிறைச்சாலை அதிகாரியின் கண்களிலும் ராஜாவின் கண்களிலும் தயவு கிடைக்க செய்து யோசேப்பு செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:40 பார்வோன் யோசேப்பிடம், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் என்றும் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி முத்திரை மோதிரத்தை யோசேப்பின் கையிலே போட்டு தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினான் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, நீங்களும் கூட உங்களுடைய உறவுகளால் வெறுக்கப்பட்டவர்களாய் கவனிப்பாரற்ற நிலையில் தனிமையை உணர்ந்து உள்ளங்களில் காயங்களோடும் கவலையோடும் காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜரீக மேன்மையின் தயவை உண்டு பண்ணுகிறார். சூழ்நிலைகளையே பார்த்து கலங்கி போகாமல் கர்த்தரை நோக்கி பாருங்கள், பிரகாசம் அடைவீர்கள். சிறைச்சாலையில் யோசேப்பு அடைக்கப்பட்ட நிலையிலும் தன்னோடு கூட இருந்தவர்களுக்கு, சோர்ந்து போனவர்களுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசி மகிழ்வித்து கர்த்தரையே சார்ந்து இருந்தமையினால் அவனை அநேகத்தில் அதிகாரியாய் ஆக்கினார். நீங்களும் அடைப்பட்ட நிலையில் இருந்தாலும் இந்த பஞ்ச காலத்தில் கொடிய உயிர்கொல்லி நோயின் சூழ்நிலையில் தேசத்திற்காய் உறவுகளுக்காய் ஜெபியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை காண்பீர்கள். 2 மறக்கப்பட்டவனுக்கு மகுடம் சூட்டப்பட்டது. 1 புஸ்தகம் 16 நாம் வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து வாசிக்கின்றோம். ஈசாயின் குமாரர்களில் 8 குமாரன் தாவீது. மற்ற 7 சகோதரர்களும் இராணுவத்தில் பணி செய்கிற அந்தஸ்தில் உள்ளவர்கள். ஆனால் தாவீதோ ஆடு

காணப்படுகிறோமே. நமக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லையே. தனித்து விடப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமே என்றெல்லாம் கலங்கி போய் இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படிக்கு உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதித்து தேசங்களில் உங்கள் பெயர் பேசப்படும்படியாக உங்களை உயர்த்த கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவதாக, வெறுங்கையாய் புறப்பட்டவன் ஆஸ்திகளை உடையவனானான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கையில் அங்கே யாக்கோபே குறித்து வாசிக்கின்றோம். தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து வெறுங்கையாய் புறப்பட்டு தன் மாமன் வீட்டுக்கு செல்கிறான். அங்கே அவனுக்கு பெருத்த ஏமாற்றம், வாழ்க்கை துணையிலும் ஏமாற்றம், செய்த வேலைக்கு கூலி இல்லாமல் ஏமாற்றம். அடிமை வாழ்வாக 20 வருடம் வாழ்ந்து 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டு அவன் கண்ணீரோடு காணப்படுகிற வேளையில் ஒன்றை மாத்திரம் அவன் விடாமல் செய்தான். தேவனுக்காய் பலிபீடம் அமைத்து நன்றி சொன்னபடியினால் கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார். வெறுங்கையாய் புறப்பட்டு வந்தவனை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தில் யாக்கோபு சொல்லுகிறான், தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த எல்லா தெய்வுக்கும் நான் பாத்திரன் அல்ல, கோலும் கையுமாய் கடந்து வந்தேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானேன் என்று கர்த்தர் யாக்கோபை மிகவும் பெருக பண்ணி ஆசிர்வதித்து உயர்த்தினார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், வறுமையோ பஞ்சமோ பொருளாதார பற்றாக்குறைவுகளோ வேலையில்லாமையோ உறவுகளால் மறக்கப்பட்டு தள்ளப்பட்டு தனிமை நிலையை உணர்கிறவர்களாகவோ எந்த நிலையாக இருந்தாலும், கர்த்தர் இன்றைக்கு உங்களை நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுத்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தரையே பற்றி கொள்ளுங்கள், அவர் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம், இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

ஒன்று கொரிந்தியரின் புத்தகம் 6 அதிகாரம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதிருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் ஒழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்துக்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமீன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். எபிரேயர் 13:7. பாடகர் குழு ஒன்றை வழிநடத்தும் டைரக்டர் ஒருவர் பாடகர் குழு ஒன்றிற்கு ஒரு குறிப்பிட்ட பாடல் பாட பயிற்சி அளித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர், 8 வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு பாடகர் குழுவை வழிநடத்தினேன், நீங்கள் இப்போது செய்யும் அதே தவறைத்தான் அவர்களும் அன்று செய்தார்கள் என்றார். அதற்கு அந்த குழுவில் இருந்த பாடகர் ஒருவர், அதே டைரக்டர் தானே என்று நக்கலடித்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை வழிநடத்துபவர்கள் நம்மை சரியாய் வழிநடத்தினால்தான் நாம் நல்ல பாதையிலே செல்ல முடியும். ரெபேக்காள் தான் நேசித்த யாக்கோபு ஏசாவை விட அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தாள். எனவே குறுக்கு வழியிலாவது யாக்கோபு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அதையே யாக்கோபுக்கும் போதித்தாள். தன் தாயின் தவறான வழிநடத்துதலின்படி யாக்கோபு நடந்ததால் தன் சகோதரன் ஏசாவை ஏமாற்றி அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். தன் தகப்பன் ஈசாக்கை ஏமாற்றி ஏசாவுக்கு வரவேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். பின்பு தன் மாமனாகிய லாபானை ஏமாற்றி அவனுடைய ஆடுகளை தன் வசமாக்கி கொண்டான். இத்தனைக்கும் காரணம் அவனுடைய தாயின் தவறான வழிநடத்துதல். ஆம் பிரியமானவர்களே, நம்மை வழிநடத்துபவர்கள் நம்மை நன்றாய் வழிநடத்தவில்லை என்றால் நாம் நல்ல பாதையிலே செல்ல முடியாது. பின்பு ஒரு நாள் யாக்கோபு யாப்போக்கின் நதிக்கரையில் தனக்கிருந்த எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு தேவ வழிநடத்துதலுக்காக மன்றாடினான். தேவன் எத்தனாகிய யாக்கோபை அவன் பெயரையும் மாற்றினார், ஸ்வபாவத்தையும் மாற்றினார். அன்றிலிருந்து யாக்கோபு இஸ்ரவேல் என அழைக்கப்பட்டார். அன்றிலிருந்து ஏமாற்றும் ஸ்வபாவமும் மாறியது. ஆம் பிரியமானவர்களே, தேவ வசனத்தின்படி நம்மை நன்றாய் வழிநடத்துபவர்கள் நமக்கு தேவை. இன்று ஏராளமாய் நூதனமான உபதேசங்கள் வந்துவிட்டன. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் அவை காட்டுத்தீ போல பரவுகின்றன. அந்த உபதேசங்கள் வேதத்தின்படி சரியானவைதானா, அதற்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்று நன்கு கவனிக்க வேண்டும். பிரசங்கிப்பவரின் நடத்தையின் முடிவையும் அறிந்து பின்பு நலமானது என்றால் பின்பற்ற வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது ஒருபோதும் நாம் தவற மாட்டோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: 121 சங்கீதம் ஒரு 3 காரியங்களை தியானிக்க போறோம். பாருங்க, முத வசனம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அடுத்த வசனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இப்ப எனக்குன்னு சொல்றார். அப்ப தாவீது இங்க என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை, யார் கண்களை, என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்றாரு. அடுத்தது 3 வசனத்துல என்ன சொல்றாருன்னா, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அடுத்த 5 வசனத்துல என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்தார். 7 வசனத்துல, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அடுத்தது என்ன சொல்றாரு, உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். இதுதான் அந்த வசனம். இங்க எனக்கு எனக்குன்னு சொல்லி 1 வசனத்திலையும் 2 வசனத்திலையும் சொன்ன, அடுத்தது 3 வசனத்திலிருந்து உன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு எனக்கு எனக்குன்னு சொன்ன தாவீது, அடுத்து 3 வசனத்திலிருந்து பேட்டனை மாத்திட்டாரு. உன் காலை தள்ளாட விட்டார், உனக்கு நேழாயிருக்கிறார், உன்னை சேதப்படுத்துவதில்லை, உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு காப்பார். எனக்கு ஒத்தாசைன்னு சொன்னவரு, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்து நேராக ஏறுப்பேன்னு சொன்னாரு, உனக்கு ஒன்ன அப்படின்னு மாத்துறார். இது ஏன் மாத்தினாருன்னு கொஞ்சம் சிந்திச்சேன். ரொம்ப இல்லை, இன்னைக்கு பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரிய, இன்னைக்கு பாருங்க, உனக்கும் உன்னை பத்தி என்னை பத்தி தான் இந்த ஒன்னு பாரு. உன் காலை தள்ளாட ஒட்டார், இப்ப உனக்கு ஒத்தாசை வரும். பாருங்க, இன்னைக்கு நமக்கு இந்த நம்ம காலை தள்ளாட ஒட்டாத இருக்கிற தேவனை நோக்கி நாம் பார்க்கிறோமா? இன்னைக்கு அதுதான் கேள்வி. உன் கண்களை ஏறெடுத்தேன், என் கண்களை ஏறெடுத்தேன் என்றார். இன்னைக்கு நாம இன்னைக்கு கால் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தள்ளாடுகிற ஒரு நிலைமையில இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை காக்கிறவரா இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு சந்தேகமே வருது இப்ப நமக்கு. அடுத்தது, என் ஆத்மாவை காப்பாரா நமக்கு, ஆண்டவர் வருகையில நம்மளை எடுத்துக்கொள்ளப்படுவாரா இல்லையான்ற ஒரு டவுட் நமக்குள்ள வருது. இன்னைக்கு உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு காப்பாரா அப்படின்ற காரியங்கள் எல்லாம் ஏன் வருதுன்னா, இன்னைக்கு நம்முடைய கண்களை எங்க ஏறெடுக்கிறோம், இதுதான் இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம கண்களை ஏறெடுக்க கற்றுக்கொள்ளணும். எதை ஏறெடுக்க கற்றுக்கொள்ளணும்? பர்வதத்துக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக பார்க்க நாம் கண்களை ஏறெடுக்கிறோமா? இன்னைக்கு அப்படி நீ ஏறெடுத்தா, ஒன்ன உன் காலை தள்ளாட விட்டாரு, உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டாரு, உன்னை சேதப்படுத்துவதில்லை, இரவாயிலும் வெயிலாகிலும் என் நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, உன் காலை எல்லா தீங்குக்கும் உன்னை காப்பாரு. இதெல்லாம் எப்பன்னாக்கா, உன்னுடைய கண்களை நீ எங்க ஏறெடுக்கணுமா? பரலோகத்துக்கு நேராக, பர்வதத்துக்கு நேராக ஏறெடுக்கும் போது. இன்னைக்கு நாம எப்படியாக நம்முடைய கண்களை எங்க நோக்கி பார்க்கிறோம், எதை நோக்கி பார்க்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய கண்கள் எதையாக, எதை பார்த்து கொண்டு இருக்கிறது, யாரை பார்த்து கொண்டிருக்கிறது? இந்த உலகத்தையா, உலக மக்களையா, இல்ல உலகத்துல இருக்கிற பாவங்களையா, எதை நோக்கி கொண்டிருக்கிறது? அன்பாங்களே, இன்னைக்கு பாருங்க, ஒத்தாசை நமக்கு வரணும்னு மட்டும் எதிர்பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என்னுடைய தள்ளாடுகிற வாழ்க்கையை, தளர்ந்து போன வாழ்க்கை எனக்கு நல்ல நிமிர்ந்த வாழ்க்கையாக மாறணும்னு நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கை மாறணும்னா, நாம் ஏறெடுக்கிற பார்வை சரியான இடத்துல நாம் வைக்கிறோமா? இன்னைக்கு பாருங்க, தடை வந்தது. தானியேல் 3 பருவதத்தை நோக்கி பார்த்தான் என்று பார்க்கிறோம். அந்த மூன்று வேளை தானியேல் பர்வதத்தை நோக்கி பார்த்ததுனால ஒத்தாசை பர்வதத்திலிருந்து வந்தது. அவன் சிங்க குகையில போட்டா கூட பசியில கிடந்த சிங்கங்கள் அவனை சாப்பிடாம சிங்கங்கள் வாய ஆண்டவர் கட்டி போட்டாருன்னு சொல்றான். பாருங்க, அவனுடைய விரோதிகளை போட்ட மாத்திரத்துல எகிரி வந்து அந்த சிங்கங்கள் என்ன செஞ்சுட்டு அவங்கள பிடிச்சி சாப்பிட்டுதுன்னு பார்க்கணும். அப்ப தானியேலுக்கு மட்டும் ஒத்தாசை வந்ததுன்னா அந்த எதிரிகளுக்கு ஏன் வரல? அவன் கண்களை எப்பொழுதும் பர்வதத்துக்கு நேராக ஏறெடுத்தான் என்று பாருங்க. இன்னைக்கு நம்முடைய கண்கள் எதை ஏறெடுக்கிறது? ஆண்டவரை ஏறெடுக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவரை ஏறெடுக்கிற மாதிரி இன்னைக்கு வேதத்தை ஏறெடுத்து பார்க்கிறதா? இன்னைக்கு ஆண்டவரை நம்ம எப்படிங்க பார்க்க முடியும்? இந்த மாய கண்ணால, இந்த மாம்ச கண்ணால எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. வேதத்தை நீ உற்று நோக்கும் பொழுது ஆண்டவரையே நீ பார்க்கிறதாக அர்த்தம். நீ பரலோகத்தையே பார்க்கறதா அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் பரலோகத்தை பார்க்கணும்னா நீ வேதத்தை பார்த்தாதான் பரலோகத்தை நீ பார்க்க முடியும். உனக்கு ஒத்தாசை வரணும், உனக்கு ஆண்டவர் எப்போது நிழலா இருக்கணும்னா நீ வேதத்தை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு வேதத்தை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு வேலையே இல்லாத போயிடுச்சு. இன்னைக்கு அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியில போயிட்டு இருந்தா கூட இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்லாம் செய்தியை கேட்கறது கூட அவங்களுக்கு டைம் இல்லை, அப்படியே பாஸ் பண்ணிடுவாங்களாம். எப்பயுமே கொஞ்சம் நேடி தான் இருக்கணுமா, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் செய்தி இருந்தால் பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி வாலிப பசங்கள்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து ஆண்டோரை பார்க்கணும், ஆண்டோடைய வார்த்தையை நம்ம ஏறெடுக்கணும் கண்களால் அப்படின்றது தெரியல இன்னைக்கு. ஆனால் செல்ஃபோனில் மணிக்கணக்காக நோண்டுறாங்க, அதை ஏறெடுக்கிறாங்க. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அதெல்லாம் பார்ப்பாங்க. என்னென்ன உலகத்தில் இருக்கிற ஆபாசங்கள், கன்றாவி அல்லது மற்ற காரியங்கள், அனாவசியமான காரியங்கள் எல்லாருமே அப்படி கிடையாது. நான் எல்லாரையும் நான் குற்றப்படுத்தலை. ஆனால் எல்லாத்தையும் நேரம் அதுக்கெல்லாம் டைம் செலுத்துறதுக்கு நம்ம மனசு இருக்குது. ஆண்டவரை ஏறெடுக்க, நம் கண்களால் ஏறெடுக்க நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இல்லைன்றோம். அன்பாங்களே, இன்னைக்கு உனக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை உனக்கு வரணும்னா நீ ஆண்டவரை ஏறெடுக்க கண்களால், உன்னுடைய கண்களால் ஆண்டவரை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு அதான் தாவீது சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு உன் கண்ணை, என் கண்ணை ஏறெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏறெடுக்கிறதுனா என்ன? பார்க்கறதுக்கு கற்றுக்கொள். இன்னைக்கு நாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை வச்சு தான் இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதம், அதை வச்சு தான் அந்த பரலோகம் நமக்கு உதவி செய்யறதுல இருக்குது. இன்னைக்கு தாவீது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நோக்கி பார்த்தான், மனுஷனை பார்க்கல. எந்த சூழ்நிலையும் அவன் சூழ்நிலையை நோக்கி பார்க்கல, அவனை சுற்றி நடக்கிற எதிரிகளை சுற்றி பார்க்கல, அவன் எப்பயுமே ஆண்டவரை நோக்கி பார்த்தான். கோலியாத்து எதிர்க்க வந்து நின்னாலும் மற்றவங்களெல்லாம் கோலியாத்தை பார்த்தாங்க, இவன் கோலியாத்தை பார்க்கல. இவன் பார்த்தது எல்லாமே யெகோவா தேவன், கர்த்தாதி கர்த்தர், ஆண்டவராகிய யெகோவாவை பார்த்து பார்த்தான். அதனால தான் அவன் வெற்றியை பார்த்தான். நண்பர்களே, அவனுடைய தோல்வியான நேரத்திலையும் அவனுடைய வெற்றியான நேரத்திலையும் அவன் ஏறெடுத்தது எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தரை அவன் ஏறெடுத்து பார்த்ததுனால, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை பார்த்ததுனால. இன்னைக்கு நாம் எதை பார்க்கிறோம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை நீ எப்படி பார்க்க முடியும்? வானத்தை பார்த்தா அவரை பார்த்துருவியா? இல்லை அன்பாங்களே, அவரை நீ பார்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நமக்கு கையில் கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தை நீ பார்க்க பார்க்க பார்க்க ஏறெடுத்து பார்க்க பார்க்க பார்க்க தான் இன்னைக்கு உன் காலு தள்ளாட விட மாட்டார், உன் காலை தள்ளாட விட மாட்டார். உன்னை காக்குறவர் அவரு தூங்க மாட்டார், நீ தூங்குவ அவரு தூங்க மாட்டார். உன்னை காக்குறவ உனக்கு நிழலாக இருப்பார். பார்த்துங்க, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நிழலாக இருக்கிறார்ன்றார். உன்னை எந்த ஒரு சேதமும் உன்னை என்ன செய்யாது? உன்னை சேதப்படுத்துவது கிடையாது. வேற வெயிலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும், இன்னைக்கு வெயில் தாங்க முடியல, எனக்கு அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, கட்டி வந்துருச்சு, எனக்கு

அனைத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார்னு சொல்றாரு. இன்னைக்கு எனக்கு ஒத்த ஆசை வரும்னு சொன்ன கர தாவீது உனக்கு உன்னைன்னு ஏன் சொன்னார்னாக்கா, என்னை போல நீ வானத்தை பூமியை படைக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள், உன் கண்களை அவர் நோக்கி அவரை நோக்கி ஏறெடுக்க கற்றுக்கொள் என்று இந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பால இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நோக்கி பார்க்கணும்னா இந்த வேதத்தை உற்று பார்த்து இந்த வேதத்தை தியானிக்க கற்றுக்கொள்வோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மளை உண்டாக்கின கர்த்தர், இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் நம்மை காக்கும் நிழலாக இருப்பார். நம்ம காலை தள்ளாட விட்ட மாட்டார். நம்முடைய எல்லா தீங்குக்கும் விலைக்கு நம்மளை காப்பார். ஆமென்.

இரண்டு தீமோத்தேயும் நான்காம் அத்தியாயத்தினுடைய மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு அப்படின்னு எழுதுறார். ஜனங்கள் போதனைகளை கேட்குறாங்க, உபதேசத்தை கேட்குறாங்க. எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து நாங்கள் எந்த மாதிரி கேட்க விரும்புகிறோமோ அந்த மாதிரி பேசுகிறத கேட்குறது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு உணவுக்கு போகிறீங்கன்னா எந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் அவங்க அந்த ஃபுட்டை தருவாங்க. உங்களுடைய ஹெல்த்தை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறீங்க, இல்லைன்னு சொன்னால் நான் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு எந்த மாதிரி உணவை சாப்பிட்றது அப்படிங்கிற ஆலோசனை கேட்க போகிறீங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நான் இந்தெந்த விதமான உணவுகளை சாப்பிட விரும்புகிறேன், இதை தானே எனக்கு பிடிக்கும், அதனால் அதை சார்ந்து மெனு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டயட்ரிஷன்ட்ட நம்ம கேட்டோன்னு சொன்னால் அது முட்டாள்தனம். உணவகத்தில் போய் நீங்கள் விரும்புகிறத சாப்பிட்லாம், டாக்டர்கிட்ட போயிடுச்சுன்னு சொன்னால் அவர் சொல்கிற மாதிரி தான் சாப்பிடணும். ஆரோக்கியம் வாழ்கிறது எப்படின்னு ஆலோசனை கேட்க போனீங்கன்னா உங்களுக்கு விருப்பமில்லாத உணவை கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. அதை மாதிரி இன்றைக்கி பல விதங்களில் நாம் கர்த்தருடைய வார்த்தை என்ற பெயரில் நிறைய கேட்குறோம். நேரடியாக நாம் வந்து பிரசங்கம் கேட்குறோம், இன்னும் டிவியில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், இப்படி நிறைய சோசியல் மீடியாஸில் நிறைய கேட்குறோம். ஆனால் அந்த கேட்குற விதத்தில் சிலருக்கு ஒரு விதமான, அதாவது ஒரு சர்டன் டேஸ்ட், ஒரு பெக்குலர் டேஸ்ட், இந்த மாதிரி டேஸ்ட்டுக்குள்ளே வர பிரசங்கத்தை நான் கேட்பேன். இந்த மாதிரி யார் பேசுகிறாங்களோ அது எனக்கு பிடிக்கும். அதற்கு வித்தியாசமாக வந்தால் அது எவ்வளோ நல்ல செய்தியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வேதபூர்வமான செய்தியாக இருந்தாலும் சரி, அது அவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் இது ஒரு சரியற்ற ஒரு செயல்பாடு. அதாவது நம்ம ஒரு சரியான சத்தியத்தை கேட்க வரோம்னா அது நாம் எதிர்பார்க்குற டேஸ்ட்டில் இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது சத்தியமாக இருக்கணும். அது சத்தியம்தானா அப்படிங்கிறத சோதித்து பார்க்கணும். இன்றைக்கி பலவிதமான சுவைகளின் பின்னணியிலே இன்றைக்கு ஜனங்கள் வார்த்தைகளை கேட்குறாங்க. அதனால தான் சில பிரசங்களை கேட்டவுடனே அது எவ்வளவு தான் வேதத்துக்கு புறம்பாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் வேறு சில பிரசங்கள் கேட்கும் பொழுது அது எவ்வளவு தான் வந்து ஆரோக்கியமாக இருந்தாலும் இதனோடு நான் உடன்பட மாட்டேன் அப்படிம்பாங்க. நாம் நம்முடைய சுவையின் அடிப்படையில் ஆண்டவருடைய பார்வையில் வாட் இஸ் பெஸ்ட். அதனால தான் ஆவிக்கேற்றபடி நம்ம நிதானிக்கணும். 1 கொரிந்தியர் 2:10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரியவன் ஆவிக்கேற்றபடி நிதானிப்பான். சரி, இப்போ நாம் சில விஷயங்களை சில டேஸ்ட்டில் உருந்து பார்க்க போகிறோம். நன்கு கவனியுங்கள், சத்தியம் என்பது நீங்கள் எதிர்பார்க்கிற விதமான சுவையில் தான் உங்களுக்கு வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. சத்தியம் என்பது நீங்கள் விரும்புகிற ஒரு பேட்டர்னில் தான் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது ஆவிக்குரிய ரீதியாக வர உங்களுக்குள்ள ஆவி இருந்தால், 1 யோவான் 2:20-27 சொல்லுகிறது போல் அந்த அபிஷேகம் இருந்தால். என்ன அபிஷேகம்? இன்றைக்கி 1008 அபிஷேகத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் முக்கியமாக நமக்கு தேவையான அபிஷேகம் என்ன தெரியுமா? எது சத்தியம், எது சத்தியம் இல்லை, எது வேர்ட் ஆஃப் காட், எது வேர்ட் ஆஃப் காட் இல்லை, அதை கண்டுபிடிக்கிற ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை யோவான் எழுதுகிறார், நீங்கள் பரிசுத்தரால் அபிஷேகம் பெற்று சகலத்தை அறிந்திருக்கிறீர்கள். அப்போது இந்த அபிஷேகம் நமக்கு வேணும். ஆனால் நிறைய பேர்கிட்ட இந்த அபிஷேகம் இல்லை, இன்னும் நிறைய பேர்கிட்ட தவறான ஆவியும் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அக்கார்டிங் டு தேர் ஓன் டேஸ்ட், எனக்கு என்ன டேஸ்ட் பிடிக்கும் அந்த டேஸ்ட். அதில் வந்து அநேகருக்கு இன்றைக்கு பிடிக்கிற ஒரு டேஸ்ட்டில் தெரியுமா, ஆசீர்வாதமாக கேட்கணும். வாழ்க்கையில் எல்லாரும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கறது இயல்பான காரியம், ஒன்றும் தப்பான காரியம் கிடையாது, அன்நேச்சுரல் விஷயம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே ஆசீர்வாதம். ஆனால் நான் கேட்குற வார்த்தைகள் ஆண்டவன் ஆசீர்வதிக்க போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார் என்பது தொடர்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாபமாகத்தான் முடியும். சத்தியத்தை தான் நம்ம கேட்க வரணுமே ஒழிய எனக்கு கேட்குறதெல்லாம் ஆசீர்வாத செய்தியாக இருக்கணும் இல்லை. ஏன்னா ஆசீர்வாத செய்தியாக வேணும்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும், உங்களுக்கு சிறப்பாக நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம், இதைத்தான் சொல்லி ஆகணும். இதான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நேரடியாக பிரசங்கம் கேட்டாலும் சரி, ஒரு புத்தகத்தை படித்தாலும் சரி, ஒரு யூடியூப்பில் ஒரு மெசேஜ் கேட்டாலும் சரி, எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதம் எனக்கு வரும்னு சொல்கிற மாதிரி இது இருக்குதா? அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மாதம் தொடங்கினோடனே ஒரு மாத ஆசீர்வாத வாக்குத்தத்தை தான் கொடுக்குறாங்க. பேசுகிற பொழுது ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். சில தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஊழியக்காரங்க எங்கேயாவது கன்வென்ஷன் அதுன்னு சொன்னால் இவங்கள கூப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்க பேசுகிற பிரசங்கத்தெல்லாம் நான் கவனித்து பார்த்துருக்குறேன், இந்த ஆசீர்வாதங்கிற ஒரு அறிவிப்பை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. சத்தியங்கிறது அப்படி இல்லைங்க, அது உங்களை ஆசீர்வதிப்பேங்கிற சத்தத்தையும் கொடுக்கும்.
அது உங்களை சீர் செய்யும்படியான அறைகூலையும் கொடுக்கும், அது உங்களை கண்டிக்கவும் செய்யும், அது உங்களை கடிந்து கொள்ளவும் செய்யும், அது உங்களை விழுந்தா எழுந்து வரவும் செய்யும். நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நான் கேட்கும் பொழுது அப்படியே கண்களை மூடிக்கொண்டு ஒரு விதமாக ஆண்டவனை ஆசீர்வதிக்க போகிறார். இப்படியே நாம் கேட்க விரும்புவோம் என்று சொன்னால் நமக்கு சாபம் தான் முடியும். எசைகள் 13:19 ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, பொய்க்கு செவி கொடுக்குறாங்க. அதனால் இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க விரும்புகிற மாதிரியே பேசுகிறாங்க. இறைமை தீர்க்கதரிசி காலத்தில் அனியங்கிறவர் ஒருத்தர் இருந்தார், அவர் அப்படி தான் பேசினார். இவர் வந்து பேசுகிறாரு சத்தியம், ஆண்டவர் தான்ப்பா சொல்கிறாரு, நீ கேட்குறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது, ஏன்னா நீ அவருடைய வார்த்தை கேட்காதனால உனக்கு நிறைய விஷயங்கள், மெனி திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் நெகட்டிவ்லி, அட்வர்ஸாக நடக்க போகுது. ஆனால் அனன்யா வந்து சொன்னான், இல்லைங்க சூப்பராக நடக்க போகுது, அவர் காட் இஸ் த கிரேட் லவ்விங் காட், நல்லதே நடக்க போகுது, எல்லா விதமான நுகம் உடைய போகுது, அருமையாக வாழ போகிறான். ஆனால் அப்படி நடக்கவில்லை. அருமையானவர்களே, ஆசீர்வாத ஆசீர்வாத ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். ஆனால் நாம் வந்து கேட்குற வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமாக கேட்கணுங்க, ஆசீர்வாதமாக கேட்கணும்னா இறுதியில் அது சாபத்தில் தான் முடியும். என்ன சாபம்னு சொல்கிறேன், ஆமாம் ஆண்டவரால் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்திற்கு நம்ம தகுதியற்றவர்களாக போய் அப்புறம் ஆசீர்வாதம் இல்லைன்னா சாபம் தானே வரும். சத்தியத்தை கேட்கணும், ஆண்டவர் எனக்கு என்ன பேசினாலும் இட்ஸ் ஓகே, கடிச்சாலும் சரி கடிந்து கொண்டாலும் சரி, இல்லை இதை தான் அதை செய்யணும்னு சொன்னாலும் சரி, வாட் அவர் ஈ ஸ்பீக்ஸ் தட்ஸ் ஓகே, தட்ஸ் குட். அதுதான் டேஸ்ட். நான் விரும்புகிற டேஸ்ட்டில் கேட்க விரும்பக்கூடாது. இரண்டாவது, இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம்னா வல்லமையாக கேட்கணும், பவர்ஃபுல் ஸ்பீக்கர், பவர்ஃபுல் ப்ரீச்சர். நான் நிறைய ஸ்பீக்கர்ஸ் ப்ரீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன், ரொம்ப வல்லமையாக தாங்க பேசுவாங்க. ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஓடி, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஓடி, திடீர்னு மேடையிலேருந்து கீழ் மக்கள் இருக்கிறத ஓடி, அவங்க பக்கத்தில் ஓடி, அது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப வைப்ரண்டாக இருப்பாங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, சத்தம் தான் ஹை வால்யூம், டாப் வால்யூமில் வச்சுட்டு பேசுகிறது, உணர்ச்சி வசப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது. அந்த சத்தத்திலேயே அந்த அலார் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஸ்பீக்கர், பவர்ஃபுல் ஸ்பீச், பவர்ஃபுல் சர்மன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துறாங்க. உடனே ஜனங்களை கேட்குறவங்கள என்ன பண்ணுறாங்க, அப்படி உடலம் உலுக்கி உலுக்கி கேட்பாங்க. என்ன பேசினார், சிவகாசி பட்டாசு வெடிக்கிறது மாதிரி தான், பட்டாசு வெடிக்கிற டக என்ன செய்யும், டக டக டக டக்குன்னு சத்தம் கேட்டே இருக்கும், முடிஞ்சு போய் பாருங்கள் குப்பை தான் மிச்சம் இருக்கும், அந்த பேப்பரு அது இது தான் மிச்சம் இருக்குமே ஒழிய உருப்படியாக ஒன்றும் இருக்கா. நிறைய ப்ரீச்சர்ஸ் அது இந்த கேரளா பகுதியிலேருந்தெல்லாம் வரது, நிறைய பாசிட்டிவ் பிரசங்க நான் கேட்டுருக்கேன், ஐயோ ஒரு சத்தியமும் இல்லைன்னா கூட அவ்வளவு சத்தம் போடுவாங்க. ஆக அந்த மக்கள் வந்து வல்லமையாக ஃபீல் பண்ணுற கேட்க விரும்புகிறாங்க, வல்லமையான பிரசங்கமாக இருக்கணும். வல்லமையான பிரசங்கம் இல்லைங்க, நீங்கள் கேட்குற வார்த்தைகள் உங்களை வல்லமையாக வாழ வைக்கணும். அப்போஸ்தலன் பிள்ளைகள் 1:8 சொல்கிறபடி பரிசுத்தாவியின் வருகிற பொழுது நீங்கள் பலமடைவீர்கள். அதுமா நீங்கள் கேட்குற எந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் கேட்குற பொழுது எனக்குள் ரொம்ப வல்லமை இறங்குற மாதிரி ஃபீல் பண்ண அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது உங்களுக்கு வல்லமையான வாழ்க்கை விளைவாக தருமா, பாவத்தை எதிர்த்து இருக்கிற வாழ்க்கை, பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கை கொண்டு வரும், அதைத்தான் பார்க்கணும். வல்லமை இன்றை கேட்கும் பொழுதே வல்லமை, ஒரு பெரிய வல்லமை ஃபீல் பண்ணுறமே. அதனால தான் இன்றைக்கி நிறைவேற்ற சத்தியமே கிடையாது, சத்தம் மட்டும்தான் இருக்குது. வார்த்தைகளை ரொம்ப கடகடா சொல்ல பழகிட்டாங்க, ஆனால் வேதத்துக்குரிய சத்தியம் ஒன்றுமே கிடையாது. எனவே வல்லமையாக கேட்க விரும்புகிற அந்த டேஸ்டோடு போகிறதில்ல, நான் என்ன கேட்டாலும் அது என்ன வல்லமையாக வாழ்வதற்கு உதவி செய்யணும் அந்த எண்ணத்தோடு பார்க்கணும். அதை மாதிரி கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த ஒரு ப்ராமிசிங்காக அவங்களுக்கு கேட்கணும், ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உனக்கு உன்னை கட்டுவிப்பேன், உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், அந்த மாதிரி ப்ராமிசஸாக கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க எப்போவுமே வந்து ஆண்டவர் தங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, இந்த வருஷம் என்ன செய்ய போகிறார், இந்த வாரம் என்ன செய்ய போகிறார், இந்த மாதம் என்ன செய்ய போகிறார், அப்படி வாட் காட் இஸ் கோயிங் டு டூ ஃபார் அஸ், என்ன செய்ய போகிறார், இதையே கேட்குறது தான் இவங்களுடைய டேஸ்ட். ஒவ்வொரு பிரசங்கத்துலேயும் நமக்கு ஏதாவது தீர்க்க தரிசனமாக வருதா, ஏதாவது வாக்குத்தத்தமாக வருதா, அதனால் இந்த சைக்காலஜிலாம் புரிஞ்சுக்கிட்டு, இந்த மைண்ட் செட்லாம் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலும் ப்ரீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வாக்குத்தத்தமாக வாரி வழங்குறாங்க, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், இப்படி செய்ய போகிறார் அப்படி செய்ய போகிறார். இதன் மத்தியில் வந்து இதை இதை நீங்கள் செய்யுங்க, இதை இதை நீங்கள் செய்யாதீங்க, இப்படி இப்படி பேசுங்க, இப்படி இப்படி பேசாதீங்க, இந்தந்த குணாதிசயன்படி வாழாதீங்க, இந்தந்த குணாதிசயன்படி வாழுங்க அப்படின்னு சொன்னால்
உடனே வந்து அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து நியாயப்பரமணம், நம்ம பாச சொல்லி கொடுத்துருக்கார், ஆசீர்வாதமாக கேட்குறது மட்டும்தான் சத்தியம், அதை செய் இதை செய் இதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொல்கிறாங்களா, அது லா, அது வந்து பாண்டேஜ், அது மோசிட்டது வந்தது. ஏன்னா நமக்கு ஏசுனார் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலையும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு எதை எதை செய்யக்கூடாது, எதை எதை செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தாவியுடைய பலத்தை கொண்டு எப்படி எப்படி வாழக்கூடாது, எப்படி எப்படி வாழணும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இதை எதை நீங்கள் செய்யுங்க, இதை எதை செய்யாதீங்க, இப்படி இப்படி வாழுங்க, இப்படி இப்படி வாழாதீங்க, இப்படி இப்படி பேசுங்க, இப்படி இப்படி பேசாதுங்க, இப்படி இப்படி நடந்துங்க, இப்படி நடக்காதீங்க, இப்படி இப்படி சிந்திங்க, இப்படி இப்படி சிந்திக்காதீங்க அப்படி சொன்னால் உடனே இது நியாயப்பிரமாணமாக இருக்குது, என்கிட்ட வந்து அது செய் இதை செய்யன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் மனுஷன் பலவிதமான பிரச்சனைகளால் நொந்து போய் வந்து உட்கார்ந்துருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வாராகிறத கேட்க வந்தால் இவர் என்ன போயிட்டு செய் அதை செய் இதை செய்ய சொல்கிறாரு. இல்லை, நாமும் செய்ய வேண்டியதே ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு செய்தால்தான், வி ஹேவ் டு கோஆப்ரேட் வித் காட், ஆண்டவர் கோஆப்ரேட் பண்ணாதான் அவர் செய்ய வேண்டியதை செய்வார். எனவே இன்றைக்கு ஒரு விதமான மனநிலையை மக்களிடத்தில் உருவாக்கியிருக்கிறாங்க, எதையாவது நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க செய்யாதீங்க அப்படி சொன்னால் அதை உடனே நியாயப்பிரமாணம்னு அவங்கள பார்க்க வைக்கிறது. இதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய பேருடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, அன்பாக பேசணும், அன்பைத்தான் பேசணும். ஜீசஸ் லவ்ஸ் அஸ், ஒன்றிய 4:16 என்ன சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு அன்பு அன்பு, சில ஸ்தாபனங்கள் இதற்காகவே அறியப்பட்டிருக்கு. அன்பு, நாம் கேட்குறதெல்லாம் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு அப்படிங்கிறதையே கேட்கணும். ஆனால் ஒரு உண்மை நிறைய பேருக்கு தெரியாது, உண்மையான அன்பு எங்கே உண்டோ அங்கே கண்டிப்பு நிச்சயமாக இருக்கும், கடிந்து கொள்ளுதல் நிச்சயமாக இருக்கும், உணர்த்துதல் நிச்சயமாக இருக்கும். இனி சில ஊழியக்காரங்கள் வெல் ட்ரெயின்ட், தங்களை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, ஆண்டவர் அன்பாக இருக்கிறத மட்டும்தான் சொல்லுவாங்க, வேற எதையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல அந்த வசனத்தை நான் சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன், 2 Timothy 4:2 என்ன வாசிக்கிறோம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் இருந்தாலும் திருவசனத்தை நீ பிரசங்கம் பண்ணு, நீடைய சாந்தத்தோடு பொறுமையாக இரு, ஆனால் நல்ல உபதேசத்தோடு என்ன செய்ய, கண்டனம் பண்ணு. வேதாகமத்தில் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி கண்டனம் பண்ணாமல் தேவனுடைய அன்பை மட்டும் சொன்னதை நீங்கள் சொல்ல முடியுமா? புதிய ஏற்பாட்டிலே இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டில் இருக்கட்டும், ஆனால் இன்றைக்கு நம்மத்திலிருக்கு நிறைய ஊழியக்கார் பாருங்க, எப்பொழுது ஆண்டவர்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார், அவருடைய மனதுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாக்காரன் நடித்து காட்டாத குறையா என்ன பண்ணிடுறாங்க, அன்பை பற்றியே பேசுகிறாங்க. இந்த அன்பை சொல்லி சொல்லியே இவங்க ஜனங்கள் உண்மையான அன்பின் விளைவான ஆசீர்வாதத்தை அடைய முடியாமல் தடுத்துடுறாங்க. உண்மையான அன்புனா என்ன சொல்லணும், ஒரு பிள்ளை தப்பு பண்ணதுன்னு சொன்னால் அந்த புள்ள மேலே உங்களுக்கு அன்பு இருந்தால் என்ன சொல்லணும், இது தப்பு, இது தவறு, இதை செய்யக்கூடாது, அதை உணர்த்தணும், அவன் உணரனா கண்டிக்கணும், அவன் கண்டிச்சதுலாம் தண்டிக்கணும், நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதுதான் அன்பு. ஐயோ என் பிள்ளை தவம் இருந்து பொத்த புள்ள, கண்கலங்கக்கூடாது, மன நோகக்கூடாது, என் பிள்ளை என் கண்ணு முன்னாடி நல்லா வாழ்றதை நான் பார்க்கணும், அந்த மாதிரி போனால் பையனை குட்டி சோறாக்கிடுவோம், எதிர்காலத்தில் அவன் சீரழிஞ்சிடுவான். அதைத்தான் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ ஊழியர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்தவ சமுதாயத்தையே நிறைய பிரபலமான ஊழியர் சீரழிச்சிட்டாங்க. அன்பு அன்புன்னு பேசியே அதுக்கப்புறம் கடைசியில் அவங்களுக்கு பேரை வந்து அன்பின் அப்போஸ்தலன்னே வச்சுட்டாங்க, அந்த பட்டமெல்லாம் கிடச்சி போச்சு. மனதுருக்கம் மனதுருக்கம் மனதுருக்கம்னு இதே சொல்லி சொல்லி உண்மையான அன்பு இருந்தால் ஆண்டவர் எதை சுட்டி காட்ட சொல்கிறாரோ அதை சுட்டி காட்டணும், எதை கண்டிக்க சொன்னாரோ அதை கண்டிக்கணும். வெறும் அன்பை பற்றி மட்டுமே சொன்னால் உண்மையான ஆசீர்வாதம் வராது. அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னொரு டேஸ்ட்டை பற்றி நான் சொல்லி முடிச்சிடறேன். சிலர் பார்த்திங்கன்னா புறாவினம், கபடவிட்டவர்கள், தம்பி ஐயா யாரை பற்றியும் நீங்கள் ஒன்றும் தப்பாக சொல்லாதீங்க, அதான் தப்பாக சொல்ல அவங்களை தப்பே சொல்லாதீங்க, தப்பாக சொல்லக்கூடாதான், தவறாக சொல்லக்கூடாது. ஒரு கூட்ட கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி அவங்க மூளை செலவு செய்யப்பட்டிருக்கிறாங்க பெரிய ஊழியக்காரர்களால், யாரை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாதுப்பா, இயேசு அன்பானவர், அவர் வல்லமை உள்ளவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அப்படிங்கிறத மட்டும் சொல். நாங்கள் சில நேரத்தில் அவசியமான சில சூழல்களில் சில போதனைகள் இருக்கிற உபதேசங்கள் இருக்கிற சிலருடைய ஊழியங்கள் இருக்கிற தவறுகளை, ஜனங்களை பாதிக்கிற தவறுகளை, சத்தியத்துக்கு எதிரான விஷயங்களை சுட்டி காட்ட உள்ள சிலர் உடனே வந்து சொல்கிறது, இது தவறுன்னு சொன்னது சரியாக இருந்தும் தவறுன்னு சொன்னாங்களா, அதெல்லாம் சொல்ல மாட்டேன், விமர்சித்தது எது தவறு அதை சொல்ல மாட்டாங்க, ஒன்றும் சொல்லக்கூடாதுப்பா, தம்பி இந்த வேலையில் செய்யவே கூடாது,
அன்பான ஆண்டவரை பற்றி மட்டும் பேசணும். இது ஒரு நிறைவேற டேஸ்ட், எதை பற்றியும் சொல்லக்கூடாது. அதுக்கு வேறு ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்கோம், நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்க. இவங்களே சுவிசேஷத்தை அறிவித்தா அங்கே வந்து பார்க்க மாட்டான். யூடியூப்பில் கூட நாங்கள் நல்லா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் நல்ல ஆக்கப்பூர்வமான விசுவாசத்தில் வளருது, பரிசுத்தில் வளருது, உண்மையில் வளருது, இந்த மாதிரி செய்தி போட்டால் அந்த போய் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. அந்த டைட்டிலை பார்த்த உடனே ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்க. ஓடிட்டு இவங்க பார்க்குறது என்ன தெரியுமா, ஏதாவது கான்ட்ரவர்ஷியலாக இருக்குதா, ஏதாவது எந்த ஊழியத்தை பற்றி யாராவது விமர்சனம் பண்ணி, அதை தான் இவங்க பார்ப்பாங்க. உள்ளே வந்தவொடனே என்ன பண்ணுறது, உங்களுக்கு தான் அந்த ஏரியா பிடிக்கவே இல்லை. ஒரு ஊழியத்தை பற்றியோ ஒரு ஊழியக்காரரை பற்றியோ சத்தியத்தின் அடிப்படையில் விமர்சிக்கிற உங்களுக்கு பிடிக்கவில்லை, நீங்கள் என்ன பண்ணாது, உள்ளே என்ட்ராகூடாது. உள்ளே என்ட்ராய் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். இவங்க சுவிசேஷத்தை அறிவித்தா சத்தியத்தை அறிவித்தா இவங்களே கேட்குறதில்ல. இது ஒரு விதமான மாய்மாலம். ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா, அதுவும் எஸ்பெஷலி கர்த்தருடைய ஊழியக்காரர் பற்றி சொல்லவே கூட, வேதாகம் முழுவதும் என்ன பார்க்குறோம், கர்த்தருடைய ஊழியக்கால் என்ற பெயரில் போர் விதரித்து வந்தவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களா? இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் எவ்வளவோ விமர்சித்தார், எவ்வளவோ சுட்டி காட்டினார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லர்களை, மறைந்திருக்கிற பிரேத குழிகளை, மாயக்காரர்களை, மதியீடர்களை, எந்தெந்த விதமாக எல்லாம் அவர் சொன்னார். அந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நாம் தேவையான காரியங்களை கண்டிக்கும் பொழுது, சுட்டி காட்டுகிற பொழுதும், நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள், இவர்கள் வஞ்சிக்கிறாள் என்று சொல்லி அதை உங்களுக்கு அன்பினிமித்தம் சுட்டி காட்டுகிற பொழுது, இவருடைய டேஸ்ட் தெரியுமான், எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, யாரும் என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார், எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார்னா இங்கே எதுக்கு பிரசங்கிமார், பாஸ்டர்மார், போதகர்கள் எல்லாம் ஆண்டவரை பார்த்துக்குவார். உங்களுக்கு என்ன வேலை, நாம் ஏதாவது வெங்காயம் விற்க போக வேண்டியதான், இல்லை ஏதாவது தக்காளி ஆகிறதுக்கு தான் போகணும், ஏன்னா எல்லாம் அவரே பார்த்துக்குவார். இல்லை, ஆண்டவர் நிறைய விஷயங்கள் ஊழியக்காரங்களை ஏதாவது செய்வார். ஆக நம்முடைய சுவையின் அடிப்படையில் வார்த்தையில் எதிர்பார்க்கக்கூடாது, சத்தியத்தை எதிர்பார்க்கணும். அப்போ தான் சத்தியம் விடுதலையாக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும். எனவே நம்முடைய மன சுவைகளின் அடிப்படையில், சுய சுவைகளின் அடிப்படையில் நம்ம வார்த்தைகளை தேடாதபடிக்கு, ஆவிக்கேற்ற விதமாக வார்த்தைகளை தேடுவதற்கு நாம் பழக வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய பார்வையில் ஆசீர்வாதமானது, நமக்கு நன்மையை கொண்டு வரும்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. நீதிமொழிகள் 22:6. ஒரு சிறுவனை அவனுடைய தகப்பன் அவர்களுடைய வீட்டின் பின்புறத்தில் இருந்த பெரிய கல்லை புரட்டி வேறு இடத்தில் போடும்படி சொன்னார். அவனும் சரி, நான் முயற்சிக்கிறேன் என்றான். அவன் முயற்சி செய்து பார்த்தும் அவனால் அந்த கல்லை நகர்த்த முடியவில்லை. இதை பார்த்த அவனுடைய தகப்பன், உன்னிடம் உள்ள அனைத்தையும் பயன்படுத்தி மீண்டும் முயற்சித்துப்பார் என்றார். சரி என்று சொல்லி மீண்டும் தன் பலனையெல்லாம் பிரயோகம் செய்து முயற்சித்தான். ஆனால் கல் நகரவே இல்லை. மீண்டும் அந்த தகப்பன், மகனே, உன்னிடம் உள்ளவைகளை எல்லாம் பயன்படுத்தி முயற்சி செய் என்றார். மீண்டும் முயற்சித்தான். அவனுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. கல்லை நகர்த்தவே முடியவில்லை. கடைசியாக அவன் தகப்பன், மகனே, உன்னிடம் உள்ளதையெல்லாம் பயன்படுத்த சொன்னேனே, நீ என்னை பயன்படுத்தவே இல்லை. என்னை உதவிக்கு அழைத்திருந்தால் நான் வந்து உனக்கு உதவி செய்திருப்பேன். கல்லை நீ எளிதாக நகர்த்தியிருக்கலாம் என்றார். அப்பொழுதுதான் அந்த சிறுவனுக்கு தன் தகப்பனை உதவிக்கு அழைத்திருக்கலாமோ என்று தோன்றியது. ஆம், பிரியமானவர்களே, ஒவ்வொரு குழந்தையின் வாழ்க்கையிலும் அவர்களை சாதனையாளர்களாக மாற்றுவதில் தகப்பனின் பங்கு மிக பெரியது. ஒரு தந்தையின் வழிகாட்டுதலோடும் அரவணைப்போடும் வளர்கின்ற குழந்தைகள் தன்னம்பிக்கையோடு வளர முடியும். ஒரு தகப்பனின் நல்ல மாதிரி குழந்தைகளுக்கு மிகவும் அவசியம். வேதத்திலே மெத்தூசலா என்று அழைக்கப்பட்டவரின் தகப்பன் ஏனோக்கை குறித்து வாசிக்க முடியும். ஏனோக்கு தன் பிள்ளைகளுக்கு முன்பாக மிகவும் நல்ல ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார். அவருக்கு குமாரர்களும் குமாரத்திகளும் இருந்தாலும் தேவனோடு நெருங்கி பழகும் பழக்கமுடையவராய் இருந்தார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று அவருடைய பிள்ளைகள் அறிந்திருந்தனர். தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு தேவையான அறிவுரைகளை கொடுத்தார். அவர், என் குமாரனாகிய சாலமோனே, நீ என் பிதாவின் தேவனை நன்றாக அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் என்று தன் மகனுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளை தாவீது கொடுத்தார். ஆம், பிரியமானவர்களே, ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்து நல்ல மாதிரியை முன்வைக்க வேண்டும். தன் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை தேவனோடு உள்ள உறவில் பலப்படுத்த வேண்டும். தந்தையர் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை செய்து தங்கள் குடும்பத்தை நன்றாய் நடத்த உதவி செய்வாராக.
3: என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம்